0: இந்தியாவுக்கு அனுப்புவதாகவும் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபரின் கருத்து குறித்து வடகொரியா ஏதும் சொல்லவில்லை. திரு ட்ரம்பின் கருத்துக்களை ஆராய்வதாக தென்கொரியா தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றையொன்று கடுமையாக தாக்கி வருகின்றன. ரஷ்யாவில் உக்ரைனின் தாக்குதலில் 9 பேர் மாண்டனர், ஒரு குழந்தை உட்பட 23 பேர் காயமடைந்தனர். உக்ரைனின் சில பகுதிகளில் ரஷ்யாவின் தாக்குதலில் 8 பேர் மாண்டனர். ஆளில்லா வானூர்திகள், ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா கூறியது. 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவில் படையெடுத்தது. தற்போது உக்ரைனின் 1/5 பகுதி ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வோங் வரும் 23 தேதி தேசிய தின கூட்ட உரையாற்றவிருக்கிறார். மாலை 6:30 மணிக்கு உரை இடம்பெறும். பிரதமர் முதலில் மலாய் மொழியில் உரையாற்றுவார். பிறகு மேண்டரின் மொழியிலும், 8 மணிக்கு ஆங்கிலத்திலும் அவர் பேசுவார். அங்மோக்கியோ தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் தலைமையகத்தில் நிகழ்ச்சி இடம்பெறும். பிரதமர் அலுவலகம் அந்த விவரங்களை வெளியிட்டது. தொலைக்காட்சி ஒளி வழிகளிலும் வானொலி நிலையங்களிலும் பிரதமரின் தேசிய தின கூட்ட உரை ஒலி ஒளிபரப்பாகும். சிங்கப்பூர் குடும்பங்களுக்காக கூடுதல் ஆதரவு திட்டங்களை பிரதமர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூரில் வரும் நாட்களில் புகை மூட்டம் ஏற்படலாம். இந்தோனேசியாவின் சுமத்ரா, கலிமந்தான் ஆகிய பகுதிகளில் காட்டுத்தீ மோசமானால் அத்தகைய நிலை ஏற்படக்கூடும். வட்டாரம் முழுதும் வறண்ட வானிலை நீடிக்கிறது. அடுத்த 2 வாரத்தில் காற்றின் போக்கால் புகை மூட்டம் சிங்கப்பூரை நோக்கி திரும்பலாம். தேசிய சுற்றுப்புற அமைப்பு நிலைமையை கூர்ந்து கவனித்து வருகிறது. சிங்கப்பூரின் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு சுகாதாரமற்ற நிலையை அடைந்தால் அது நாள்தோறும் ஆலோசனை குறிப்புகளை வெளியிடும். வார இறுதியில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு அதிகரித்திருந்தாலும் அது மிதமான அளவில் இருந்தது.
1: சொல்லும் பொருளும் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு. நல்ல நட்பு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும். ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: பிரதமர் லாரன்ஸ் வோங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வோங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 இடம்பெறும். பிரதமரின் உரையை ஒலி 968 கேட்கலாம். அதனை மீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
5: சூரிய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவு பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல முத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
6: ஞாயிற்றுக்கிழமை October 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா பப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

0: சர்டிபிகேட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சர்ட்டை வழங்கப்படும். ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப்பி ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: டான்சிங் கேம்.
1: வெட்டைக்காரன் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. சுஜித் சுரேசன், சங்கீதா ராஜேஸ்வரன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. விஜயந்திரியோட இசையில பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
2: இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம மருத்துவர் முகிலனை சந்திக்க போறோம், வெரிகோஸ் வீன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாமா?
1: அடுத்த 3 நாட்களுக்கான வானிலையை பொறுத்தவரை பகுதி மேகமூட்டமா இருக்கும் சொல்லிருக்காங்க. பலத்த காற்றை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு முன்னறிவிக்கப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: ஒரு அமெரிக்க டாலர்
1: 1 வெள்ளி 29 காசு,
2: 1 யூரோ
1: 1 வெள்ளி 49 காசு,
2: 1 ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1 வெள்ளி 74 காசு,
2: 1 ஆஸ்திரேலிய டாலர்
1: 92 காசு,
2: 100 இந்திய ரூபாய்
1: 1 வெள்ளி 37 காசு,
2: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு,
2: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கிட்
1: 3 வெள்ளி 19 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்கலாமே.
6: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்க இருக்கு.
5: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வழி வரை பெறலாம்.
6: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூர்களுக்கு உதவதா இது. GST-யோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
5: மூத்தவருக்கும் ஏதோ இருக்குதானே?
6: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதி பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும் போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
5: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
7: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
8: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
9: சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
10: எங்களுக்கு இன்னும் வேணும்.
9: நீங்க சொல்லுங்க. புதிய 4 சான்றுகள் வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
10: எனக்கு எல்லாமே வேணும்.
9: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டே பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டே பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சான்றுகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாம்பல நல்ல தொட்டு குழச்சு சாப்பிடுங்க. சாந்திரியே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.

0: ஏட்டாலே பரவசம்பொலி என்பதால் எட்டிருக்கீங்க. 8:16 ஆகி விட்டது. நாங்க மருத்துவம் சார்ந்த தகவலை பத்தி பேச போறோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். குறிப்பா இன்று நாங்க கையில எடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால் விரி சுருள் சிரை நோய்,
1: அதாவது வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். நம்முடைய கால்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நரம்புகள் இருக்கும். அந்த நரம்புகள் எல்லாமே வந்து ஊதா நிறத்துல இருக்கும். இது ஏன் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க? அது பாக்குறதுக்கு வந்து அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்கும். இங்க இருந்தோ தொடங்கி நடுவுல இங்க இருந்து வர மாதிரி இருக்கும். இதற்கு என்ன காரணம், ரத்த ஓட்டம் சீரா இருக்கா இல்லையா இப்படின்னு பல தகவல்களை பற்றி தெளிவு பெற நம்மோடு இன்று இணைந்திருக்காரு டாக்டர் முகிலன். வணக்கம்.
2: ஹலோ, காலை வணக்கம் சஜினி, காலை வணக்கம் ரவிஜி, எப்படி இருக்கீங்க
0: டாக்டர்? நல்லா இருக்கோம் டாக்டர். நம்ம சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொய் நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது.
2: சந்திப்பதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
0: நிச்சயமா மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் போது பல முக்கியமான தகவல்களை நம்ம பெற்றுக்கொள்றோம். அது மட்டும் இல்ல நீர்களே, இப்படி டாக்டர் அவருடைய நேரத்தை ஒதுக்கி நமக்கு ரொம்ப பொறுமையா பதில்களை சொல்றாருன்னு சொன்னா இந்த வாய்ப்பை நீங்க தவற விடக்கூடாது. Facebook லைவ் பக்கமா வந்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தா பதிவிடுங்க, நேரம் இருந்தா மருத்துவர் நிச்சயம் பதில் சொல்றாரு இல்லையா?
1: ஆமாம். சரி, இப்ப வாங்க வெரிகோஸ் வெயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. சரி டாக்டர் முகிலன், நீங்க சொல்லுங்க வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா என்ன?
2: ஓகே, சோ வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து நீங்க அழகா சொன்ன மாதிரி தமிழ்ல வந்து அதுக்கு பேர் வந்து விரிசுருள் சிரை நோய் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல ஓடுற ரத்த குழாய்களை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்னு வந்து அந்த ஆர்டரிஸ், தமனிகள்னு சொல்லுவாங்க, அண்ட் சிரைகள். சோ நம்ம காலுக்கு ஓடுற சிரைகள், ஐ திங்க் சுலபமா பேசுறதுக்கு அதை வந்து ரத்த குழாயிலே பேசுவோம். நம்ம காலுக்கு ஓடுற ரத்த குழாய்களை வந்து அழுத்தம், பிரஷர் கூடும் போது வரக்கூடிய பிரச்சனை தான் வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அல்லது விரிசுருள் சிரை நோய்.
0: சரி, இப்போ இந்த வெரிகோஸ் வெயின்ஸை பொறுத்தவரை டாக்டர், எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம். நான் ஜிம்முக்கு போறேன், நான் வந்து அப்பப்ப எடை தூக்கும் போது என்னுடைய வெயின்ஸோ நரம்புகளும் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கும் நீங்க சொல்ற இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கோ வித்தியாசம் இருக்கா, அல்லது ரெண்டோ ஒண்ணு தானா? ஒரு தெளிவு பெறதுக்காக சொல்லுங்களேன்.
2: நல்ல கேள்வி. சோ ஜிம்முக்கு போறீங்களா, உங்க கையில ஓடுற அந்த ரத்த குழாய் வந்து ஏன் கொஞ்சம் வீங்குதுன்னா, உங்க உடற்பயிற்சி செய்யும் போது அந்த தசைகளுக்கு ரத்த ஓட்டம் கூடும் போது அந்த ரத்தம் ரத்த ஓட்டம் கூடும் போது அந்த ரத்த குழாய் கொஞ்சம் வீங்கி காணப்படும். அதுவும் வந்து நம்ம காலில் பேசுற இந்த வெரிகோஸ் வெயினும் கொஞ்சம் வேறுபடும். ஸோ இது வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து சமயத்துல மருத்துவ பிரச்சனை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. அதுல என்ன ஆகுதுன்னா, அதுல ஓடுற ரத்தத்தின் அழுத்தம் கூடும் போது அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ அது என்ன அறிகுறினா, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வலிக்கும். நாள் முழுக்க நின்ன பிறகு அவங்க வந்து நாள் கடைசியில வந்து கால் கொஞ்சம் வீங்கி இருக்கும், கொஞ்சம் வலிக்கும், கொடையிற மாதிரி இருக்கு, ரொம்ப பாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து தோல்லையும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். சோ சில பேர் வந்து அந்த ஆங்கிள்ஸ்க்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா தோல் கொஞ்சம் கருப்பா காணப்படும். சோ அதுவும் வந்து சமயத்துல அந்த வெரிகோஸ், அந்த ரத்த ஓட்டம் சீராக போகாததுனால வந்த பிரச்சனையா இருக்கலாம்.
0: ஓ பாருங்க, அது ரொம்ப சாதாரணமா நம்ம எடுத்துப்போம், நாளடைவுல வர கருப்பு புள்ளிதான் அப்படின்னு. ஆனா இப்ப அவர் சொல்லும் போதுதான் அதையும் உன்னிப்பு கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு.
1: சில நேரங்கள்ல இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஒரு படைப்பு மாதிரி இருக்கும் டாக்டர், அதுக்கு என்ன காரணம்?
2: அந்த படைப்பு வர்றதுக்கு ரெண்டு காரணமா, ஒண்ணு வந்து அந்த ரத்த குழாயே வந்து வீங்கி இருக்கும் போது நீங்க தொடர்றது வந்து அந்த ரத்த குழாயே கொஞ்சம் நம்ம வந்து அந்த பிளட் எல்லாம் எடுக்கும் போது அது கொஞ்சம் பவுன்சியா இருக்கும். அந்த ஃபீல் பண்ணும் போது கொஞ்சம் பவுன்சியா இருக்கும், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் சொன்னபடி அந்த ரத்த ஓட்டமே சீராக போகாத போது நம்ம கால்ல ரத்தம் வந்து கீழே போறது வந்து சீராக போகும். அந்த தமனிகள், ஆர்டரிஸ் வந்து பிரச்சனை இல்லாம ரத்தம் வந்து கீழே போறது பிரச்சனை இல்லாம, ஆனா திரும்பி நம்ம இருதயத்துக்கு வந்து திரும்பி வர்ற ரத்தம் வந்து கொஞ்சம் மெதுவா வரும் போது கால்ல வந்து அந்த வாட்டர் ரிடென்ஷன், தண்ணி தேங்கி இருக்கும் போது அங்க வீங்கி இருக்கலாம். சோ அந்த வீக்கமும் வந்து உங்களுக்கு வந்து தொடும் போது ஒரு வீக்கமா தோணலாம்.
0: மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு பதில்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆனா அதையும் தாண்டி நேர்கள் பலருக்கும் வந்து கேள்விகள் இருக்கு. வாட்ஸ்அப்ல வந்து சொல்றீங்க, சில பேர் வாட்ஸ்அப்க்கு அழைக்கிறீங்க, அதை தவிர்த்துட்டு நேரடியா Facebook லைவ்க்கு நீங்க வந்து அங்க உங்களுடைய கேள்விகளை பதிவிட்டீங்கன்னா மருத்துவரும் கேள்விகளை வாசிக்கிறதுக்கு வசதியா இருக்கும், நமக்கும் அதை அவட்ட சொல்றதுக்கும் சரி, பாக்குறவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் சரி, இன்னும் சுலபமா இருக்கும் இல்லையா?
1: ஆமா. தொடர்ந்து நாம டாக்டர் முகிலன் கிட்ட பேசலாம். இன்று நாம வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் அதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
3: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. துவாசி நோக்கி செல்லும் PIE ஜெரோங் டவுன் ஹால் ரோட் கிளெமெண்டி சாலைக்கு உட்பட்ட பகுதிகளிலும், லோனி ஹைவே அங்கே குயின்ஸ்வே செல்லும் வழியில் PIE சாங்கி பிரெடல் சாலை, பிரெடல் செல்லும் வழியில் லோனி லோரோங் 6 தோப்பாயோ அப்பர் தாம்சன் சாலை, இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாயி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாயி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்கு உட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாயி ஆட்டோ 3, சீராயன் 7 ER, சீராயன் 8 DMI மற்றும் சீல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு

வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை August 29 மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-01-77.

0: 8:24 இன்று ஆரோக்கியமே செல்வம் அப்படிங்கிற அங்கத்துல நாம டாக்டர் முகிலனோட பேசிக்கிட்டு இருக்கோம். இன்று அவரு வந்து வெரிகோஸ் வீன்ஸ் பத்தி பல தகவல்களை வழங்கிட்டு வராரு.
1: ஆமா, இத தமிழ்ல வந்து நாம விரி சுருள் சிறை நோய் அப்படின்னு அழைப்போம். இதனை பத்தின கேள்விகளை நீங்க பதிவிடலாம், வந்து பேஸ்புக் லைவ்ல பதிவிடுங்க அப்படின்னு நாங்க கேட்டுக்கிட்டோம். அங்க யார் என்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத உரிட்டு பாத்துருவோமா டாக்டர்?
0: புஷ்பராணி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்ப பெண்களுக்கு இது கர்ப்ப காலத்தில் அதிகமா வருமா இல்ல சாதாரணமாகவும் அதிகமா வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க புஷ்பராணி.
2: ஓகே புஷ்பராணி, இது ஒரு அருமையான கேள்வி. வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அது பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து நம்மளுக்கு எல்லாரும் வயசாக இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு கூடுது. ரெண்டாவது வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு கொஞ்சம் கூடுது. சில மருத்துவ நிபுணர்கள் வந்து இந்த என்ன சொல்றாங்கன்னா, ஈஸ்ட்ரஜன் லெவல் வந்து கூடுதலா இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. சோ லேடிஸ் வந்து, கர்ப்பமான லேடிஸ் அவங்களுக்கு வந்து சமயத்துல இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் கூடுதலா வரலாம். இன்னொன்னு வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து உங்களுக்கு உங்க பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வர வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, உடல் கொஞ்சம் பருமனா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் கடைசியா புகைப்பிடித்தல், அதுவும் வந்து இதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா திகழ்கிறது.
0: புகைப்பிடித்தலும் ஒரு காரணமா இருக்குமா டாக்டர்?
2: புகைப்பிடித்தா வந்து நம்ம ரத்த குழாய்களுக்கு பாதிப்பு வரும்ல, சோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையும் வர வாய்ப்பு கூடுதலா இருக்கு.
1: புகைப்பிடித்தா பல பிரச்சனைகள் வரும், இதுவும் ஒண்ணு. அதனால ஒட்டு மொத்தமா அதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க வாழ்க்கைக்கும் நல்லது.
0: சரி புஷ்பராணி, இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு இல்லையா, இது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையா? அதாவது குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு இருந்தா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வருமா?
2: நிச்சயமா கண்டிப்பா உங்க பெற்றோர்களுக்கு இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா வரும்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா உங்களுக்கு பெற்றோர்கள் ரெண்டு பேருக்கும் இருந்தா, உங்க தாத்தா பாட்டி எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கும் வர வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஒண்ணு முக்கியமா சொல்ல வேண்டியது, நம்ம கால்ல வந்து அந்த போடுற அந்த ரத்த குழாய் கொஞ்சம் மொத்தமா இருந்தா அது ஒரு சகஜமா வர்ற இது கூட இருக்கலாம். அது வந்து ஒரு அது ஒரு பிரச்சனை, அது ஒரு வெரிகோஸ் வெயின், அதை வந்து அவசரமா டாக்டரை போய் பார்க்கணும்னு இல்லை. என்னதுன்னா அது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உண்டாக்கும் போது போய் பாருங்க. சோ கால வலி வருது, எனக்கு வந்து நாள் முழுக்க நின்ன பிறகு கொஞ்சம் கால் வீக்கம் வருது, அல்லது தோல்ல மாற்றங்கள் வரும் போது அப்ப அது ஒரு பிரச்சனையா இருக்கும், அப்ப போய் பாருங்க.
1: சரி டாக்டர், அடுத்ததா ஜாய் லட்சுமின்னு நினைக்கிறாங்க பேரு, முழு பேரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் ஹீல்ஸ் வகையான காலணிகளை அணிவதனால இது பாதிப்பை உண்டாக்குமா?
2: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஹை ஹீல்ஸ் போடுறதுனால இது வரும்னு சொல்றது கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், என்னதுன்னா நம்ம கால்ல உள்ள தசைகளும் வந்து இந்த பிரச்சனைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. சோ ரொம்ப நேரம் நிக்கும் போது அல்லது ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம காலை அசைக்காம நம்ம இருக்கும் போது நம்ம காஃப் மசில்ஸ் வந்து அது வந்து அவ்வளவா மூவ் பண்ணாத போது அந்த ரத்தம் கொஞ்சம் தேங்கி இருக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. சோ அதனால்தான் வந்து நடக்கிறது, உடற்பயிற்சி செய்யும் போது அந்த இரத்த ஓட்டம் கொஞ்சம் சீரா நம்ம இருதயத்துக்கு திரும்பி போகும் போது இந்த பிரச்சனையை கொஞ்சம் அதோட அறிகுறிகள் கொஞ்சம் தவிர்க்கலாம், கொஞ்சம் குறைக்கலாம்.
0: டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டாக்டர். இப்ப எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய கால்கள்ல வந்து இந்த மாதிரி வெரிகோஸ் வீன்ஸ் நிறைய இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த வெரிகோஸ் வீன்ஸ் வந்து வெடிக்குது டாக்டர், அப்புறம் அதுல இருந்து ரத்தம்

0: வரும்.
1: கேக்கும் போதே வலிக்கும்.
0: ஆமா, அதுக்கப்புறம் அங்க ஒரு காயம் ஒரு புண்ணு மாதிரி ஏற்படும். அது சாதாரணமா?
2: ஓகே, அந்த ரத்த குழாய் கொஞ்சம் வீங்கி இருக்கும் போது அது கொஞ்சம் நம்ம தோல்லே கொஞ்சம் மேலோட்டமா இருக்கும். சோ அதுல ஏதாச்சும் நம்ம போய் இடிச்சிட்டோம்னா, அல்லது முன்பு சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு தோல்லையும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுது. சோ என்ன தோல் பிரச்சனை வரும்னா, ஒரு மாதிரியான எக்ஸீமா, தட் மீன்ஸ் தோல் அலர்ஜி, அது தோல் வந்து அரிக்க செய்யும். சோ அந்த தோல் அரிக்கும் போது அவங்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அது போட்டு சொரியும் போது சொரிஞ்சி அதை ஒரு புண்ணு ஆக்கிடுறாங்க. இன்னொன்னு வந்து அந்த ரத்த குழாய் வந்து ரொம்ப மேலோட்டமா இருக்குதுல, சோ அது போய் நீங்க சொரிஞ்சிங்கன்னா அதுக்கு ரத்த கசியும், பிளீடிங் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் கைய வச்சு நோண்டிடாதீங்க, அல்லது ஏதாச்சும் போட்டு நடக்கும் போது வீட்டுல ஏதாச்சும் மோதாம உரசாம பாத்துக்குங்க.
1: கிட்டத்தட்ட ஒரு நீரிழிவு நோயாளி மாதிரி சொல்லலாமா? ஏன்னா அவங்களும் வந்து
2: நீரிழிவு நோய் அல்லது டயபிட்டிஸ்ல என்ன வருதுன்னா, அதுவும் வந்து கால ஓடுற ரத்த குழாய பாதிக்கும். சோ அதுவும் வந்து என்ன ஆகும்னா, சில பேருக்கு கால வந்து புண்ணு வரும், புண்ணு வந்த பிறகு ஆறுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த பிரச்சனையும் அதே மாதிரிதான், பிகாஸ் அந்த ரத்த ஓட்டம் சீராக இல்லாத போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புண்ணு வந்துட்டுனா லேஸ்ல ஆறாது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும் புண்ணு ஆற. சோ அது மாசக்கணக்குல கூட நீடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும் சமயத்துல.
1: புரியுது. சரி, அடுத்தது புவனேஸ்வரி அப்படிங்கிற நேயர் என்ன பதிவிட்டிருக்காங்கன்னா, டாக்டர், இதன் நிரந்தர தீர்வு உணவு வகையா அல்லது உடல் பயிற்சியின் வழி இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
2: இது ஒரு அருமையான கேள்வி புவனேஸ்வரி. சோ இந்த பிரச்சனையை பத்தி நம்ம யோசிக்கும் போது, இது ஒரு நாள்பட்ட நோய்மா. எப்படி நம்ம நீரிழிவு நோய், ரத்த அழுத்தத்தை பத்தி நம்ம யோசிக்கிறோமோ, இன்னைக்கு ஒரு மருந்து சாப்பிட்டு அல்லது இது இன்னைக்கு நான் ஒண்ணு உடற்பயிற்சி செய்யறேன் நாளைக்கு போயிடும்னு நினைக்கிறது பெரும்பாலும் நம்ம பாக்குறது இல்லை. இது அவங்களோட கொஞ்சம் காலம் இருக்க போகுது. உணவு வகை, உணவு வகை எப்படி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணு சாப்பிட்டு இது குறையற மாதிரி பெரும்பாலும் இருக்காது. உடற்பயிற்சி கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும். உடற்பயிற்சி எப்படி வேலை செய்யுதுன்னா, முன்பு சொன்ன மாதிரி நம்ம கால்ல உள்ள தசைகள், காஃப் மசில்ஸ் வந்து இதுக்கு முக்கியமான இந்த வலி வீக்கத்தை கொஞ்சம் குறைக்கும். ரெண்டாவது வந்து உடல் பருமன் உள்ளவங்க வந்து உடற்பயிற்சி செஞ்சு அவங்க வெயிட்டை குறைக்கும் போது இந்த பிரச்சனையோட அறிகுறிகளும் கொஞ்சம் குறையலாம்.
1: சரி டாக்டர், இப்போ சிங்கப்பூருடைய வானிலை அப்படின்னு சொல்லும் போது வெப்பமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அடிக்கடி வரும். இப்ப மழை பெய்யும், திடீர்னு பார்த்தா சாயங்காலம் சூடா இருக்கும், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட வானிலைக்கு இடையில இந்த கம்ப்ரஷன் சாக்ஸ் எனப்படும் காலுறைகளை அணிவது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அல்லது எப்படி அதை அவங்க வந்து கடந்து வரலாம்? ஏன்னா சில நேரத்துல ரொம்ப சூடா இருக்கும், அரிக்கும்ல.
2: ஓகே, சோ நல்ல கேள்வி. சோ அவர் வந்து மறைமுகமா என்ன நம்ம பேச போறோம்னா, அந்த மேனேஜ்மெண்ட் பத்தி பேசலாம். சோ இந்த பிரச்சனை வந்த பிறகு இதுக்கு என்ன செய்யறதுன்னு பத்தி பேசும் போது, நம்ம முன்பு பேசின மாதிரி உடற்பயிற்சி, எடைய குறைக்கிறது, நீங்க ரொம்ப நேரம் நிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுக்கிறது, காலை கொஞ்சம் எலிவேட் பண்றது, இங்கிலீஷ்ல எலிவேஷன் சொல்லுவோம், தமிழ்ல வந்து கொஞ்சம் காலை கொஞ்சம் தூக்கி வச்சாப்புல நீங்க உட்கார்ந்து இருந்தாலும், அல்லது படுத்துட்டு காலை நம்ம இருதயத்துல அளவுக்கு மேல தூக்கி வச்சா இந்த வீக்கம் கொஞ்சம் குறையும். சோ இந்த பிரச்சனை உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா, நான் பெரும்பாலும் ராத்திரி தூங்கின பிறகு அடுத்த காலை அவ்வளவா மோசமா இருக்காது. சோ ஏன்னா நம்ம வந்து படுத்து இருக்கும் போது அந்த ரத்தம் திரும்பி நம்ம இருதயத்துக்கு திரும்பும் போது அந்த வீக்கம் கொஞ்சம் வடியும். கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ்க்கு போறதுக்கு முன்பு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க முதல்ல டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா முக்கியமா நான் சொல்ல வேண்டியத ஒண்ணு சொல்லிடுறேன், காலு வீக்கம், காலு வலி, தோல் மாற்றங்களுக்கு பல காரணம் இருக்கலாம். சோ அது கண்டிப்பா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வெரிகோஸ் வெயின்ஸ் தான் சொல்றது விட பல காரணம் இருக்கலாம். சோ காலு காலு வீக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கால் வீங்குதா, ரெண்டு கால் வீங்குதா, ஒரு கால் வீங்கும் போது அந்த கால்லயே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, சமயத்துல அந்த கால்ல ஒரு ரத்த கட்டு, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அல்லது இன்ஃபெக்ஷன், செல்யுலைட்டிஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ரெண்டு காலை பார்த்தா மேபி உடம்பு சார்ந்த பிரச்சனை, மேபி இருதய பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, பல காரணங்கள் இருக்கலாம் ரெண்டு காலம் வீங்குறதுக்கு. சோ அதை வந்து நீங்களே பார்த்து, ஓ எனக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் தான் நிர்ணயிச்சு நீங்களே சொந்தமாகவே போய் கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம். சோ முதல்ல டாக்டரை பார்த்து பரிசோதனை செஞ்ச பிறகு தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கு தகுந்த டெஸ்ட் ஒன்னு இருக்கு, அது வந்து வாஸ்குலர் ஸ்கேன் சொல்லுவாங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். எப்படி வந்து கர்ப்பமான லேடிஸ்க்கு வந்து பிள்ளைய பார்க்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்வாங்களோ, அதே மாதிரி நம்ம கால்ல உள்ள ரத்த குழாய்களை பார்க்க வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செஞ்சு எங்கதான் பிரச்சனை இருக்கு, காலுல எந்த பகுதியில வந்து அந்த ரத்த ஓட்டம் சீராக போலன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. சோ கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ் என்ன செய்யுதுன்னா காலை வந்து அமுக்குது. சோ அதுக்கு வந்து மெடிக்கல் கிரேட் கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ் போய் வாங்கணும். சோ பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்கேன் செஞ்ச பிறகுதான் வந்து அந்த மாதிரி செய்யறது நல்லது. ஏன்னா சமயத்துல காலுக்கு கீழே போற அந்த தமனிகள் பத்தி பேசணும்ல, சோ அந்த தமனிகளே வந்து ஒழுங்கா வேலை செய்யாத போது, ரத்த ஓட்டமே கீழே போற ரத்த ஓட்டமே சீராக இல்லாத போது நீங்க போய் அதை அமுக்குனீங்கன்னா காலுக்கு ரத்தமே போய் சேராது. சோ சோ அதனாலதான் வந்து ஒழுங்கா செக் பண்ணிட்டு என்ன மாதிரி பிரச்சனைக்கு என்ன மாதிரி தீர்வு, எந்த மாதிரி கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ் போடணும், எப்படி போடணும், அதெல்லாம் வந்து டாக்டர் சொல்லுவாங்க. சோ ரவி சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது வந்து நம்ம ஹியூமிடான கிளைமேட்ல வாழறோம், ரொம்ப வேர்க்கோ, நேத்து கூட ரொம்ப ரொம்ப சூடா இருந்துச்சு. சோ அது வந்து என்னதுன்னா ஒரு திக்கான சாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த சாக்ஸ் வந்து சமயத்துல நம்ம முட்டிக்கு கீழே இருக்கலாம், சில பேருக்கு முட்டிக்கு மேலேயும் தேவைப்படலாம், எங்க பிரச்சனைன்னு பொறுத்து அவங்க சொல்லுவாங்க. சோ அது வந்து முடிஞ்ச வரைக்கும் போடுங்க. அது வந்து போடாம இருக்கிறது மற்ற வழி சொல்றது கஷ்டம். நம்ம முன்பு பேசின மாதிரி அந்த உடற்பயிற்சி அதெல்லாம் செஞ்சு பாக்கலாம், ஆனா அந்த சாக்ஸ் போடும் போது நீங்க பல மணி நேர அவருக்கு நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையோட அறிகுறி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து லாங் டேர்ம், இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு போற மாதிரி இருக்காது, இது வந்து மாச கணக்குல போடுவாங்க.
0: டாக்டர், முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா இந்த கம்ப்ரஷன் சாக்ஸ் போடுறது வந்து ஒரு மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிறகு போட்டாதான் சிறப்பா இருக்கும்.
2: அதுதான் நானும் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நீங்க வந்து கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா, ஷோபியில போய் பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் வந்து சொந்தமாவே வாங்கி நீங்க போட்டுக்கலாம்.
0: ஆமா, ஆனா வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் வருகின்றன, இந்த மாதிரி கம்ப்ரஷன் சாக்ஸ் போடுங்க, உங்க காலு நல்லா இருக்கும், அல்லது நீங்க வந்து இப்ப விமானத்துல பயணம் செய்றீங்கன்னா கம்ப்ரஷன் சாக்ஸ் போடணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் நேர்களே ஒரு மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிறகு நீங்க அந்த கம்ப்ரஷன் சாக்ஸ் அந்த காலுறைகளை வாங்கி அணிந்தீர்கள் போட்டீங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும்.
1: சரி,
2: ஆமா
1: டாக்டர்,
2: இளம் வயது உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி போறது பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் வயசு கூடுதலா இருந்துச்சுன்னா, பல மருத்துவ பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன கேட்டா பெட்டர் நீங்க வந்து டாக்டரை முதல்ல பாத்துட்டு அவங்க தேவைக்கு ஏற்ப போட்டா பெட்டரா இருக்கும்.
1: சரி டாக்டர், இப்போ நீங்க பல தகவல்களை சொல்லிட்டீங்க, பல பேருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டீங்க. இதையும் தாண்டி இதனை பத்தின தெளிவு பெறணும்னு நினைக்கிறவங்க உங்களை எப்படி அணுகலாம், அதை பத்தி
2: சொல்லுங்களேன். நான் வந்து தேக்காது ஷிஃபா கிளினிக்ல வேலை செய்யறேன், வேணும்னா வந்து பாக்கலாம். அல்லது உங்க குடும்ப நல்ல மருத்துவர் சிங்கப்பூர்ல பல பேர் இருக்காங்க, வந்து பாருங்க, நம்ம வந்து உங்களை பரிசோதிச்சு தேவைப்படும்படி பாத்துக்குவோம்.
0: அல்லது இந்த காணொலிக்கு கீழே நீங்க பதிவு செய்யலாம், டாக்டர் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவரை வந்து உங்களுடைய கேள்விகளை பார்ப்பாரு, எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நீங்க பதிவு செய்யலாம்.
1: சரி டாக்டர், இந்த நேரத்துல நீங்க பல தகவல்கள் கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் ஒரு நினைவூட்டலா இந்த நோயிலிருந்து விடுபடணும் அல்லது இதுல பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, நீங்க என்ன ஆலோசனைகளை சொல்ல விரும்புறீங்க?
2: இந்த தலைப்பு அவங்க என்கிட்ட கொடுத்த போது இது ஒரு நல்ல தலைப்புன்னு தான் அவங்க கிட்ட சொன்னேன். ஏன்னா இது ஆக்சுவலி ரொம்ப பேருக்கு இருக்கிற பிரச்சனை. நம்மள உள்ளவங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பார்க்கலாம், உங்க குடும்பத்துல உள்ளவங்களை கேட்டு பார்க்கலாம், பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை. ஸோ ஒரு அது உங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் போய் டாக்டரை பாருங்க, அதுக்கு என்ன செய்யலான்னு போய் பேசலாம். கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ் வரைக்கும் போட்ட பிறகும் உங்களுக்கு தீர்வு காணலன்னா அடுத்து வந்து வாஸ்குலர் சர்ஜரி, ஹாஸ்பிட்டல்ல வாஸ்குலர் சர்ஜரி டாக்டர், ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை கூட தேவைப்படலாம். சோ கண்டிப்பா அதுக்கு தீர்வு எப்படி காண்றதுன்னு ஒரு வழி இருக்கு, போய் பார்த்து என்ன செய்யலான்னு பாருங்க. புண்ணுலாம் காலில் ஏதாச்சும் புண்ணு இருந்துச்சுன்னா அது சும்மா விட்டுறாதீங்க பிளீஸ். அது வந்து சிங்கப்பூர்ல வந்து பல பேருக்கு இந்த புண்ணுல தான் ஆரம்பிச்சு அப்புறம் காலு வெட்டுற வரைக்கும் எத்தனையோ பேர் பார்த்தாச்சு. சோ புண்ணுல காலில் ஏதாச்சும் ஒரு லேசா ஒரு புண்ணு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீரிழிவு நோய் அல்லது வெரிகோஸ் வெயின்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை லைட்டா எடுத்துக்காதீங்க. நம்ம பாலிகிளினிக்ஸ்ல வந்து நம்ம நர்சஸ் இந்த மாதிரி புண்ணுகளை வந்து அருமையா பாத்துக்கிறாங்க. சோ அதுக்கு வந்து தகுந்த வூண்ட் கேர் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். சோ அது வந்து புறக்கணிக்காதீங்க, தேவைப்படும் படி போய் பார்த்து அது ஒழுங்கா பாத்துக்கிட்டா பிரச்சனை வராம கொஞ்சம் முயன்ற வரைக்கும் நம்ம செஞ்சு பார்க்கலாம்.
0: டாக்டர், நீங்க உங்களை விடைபெறுவதற்கு முன்னே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இப்ப வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும் பலருக்கு வந்து அவங்க கொஞ்சம் வெக்கப்படலாம், இந்த மாதிரி எனக்கு இருக்கு, காலு வந்து பார்ப்பதற்கு வந்து இந்த தோல் பக்கம்லாம் தோல் வந்து சர்மம் அவ்வளவு வந்து ஸ்மூத்தா இல்ல, பார்ப்பதற்கு வந்து நல்லா இல்ல, இதனாலேயே வந்து கட்டையான கால் சட்டைகளை வந்து அணிய கொஞ்சம் விருப்பப்பட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம நபர்களுக்கு நீங்க ஆறுதலா என்ன சொல்லுவீங்க?
2: மருத்துவரா பார்க்கும் போது அல்லது இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு வரக்கூடிய சாதாரண பிரச்சனைமா, இதெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து இதனாலதான் நம்ம வந்து ஸ்கர்ட் போட மாட்டேன், நான் வந்து வெளியே போக மாட்டேன்னா வேணாம், நீங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க, தேவைப்படி படி போட்டுக்குங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கணும்னா மேபி ஒரு நைட் முழுக்க அந்த கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங் போட்டுட்டு அடுத்த காலை பாருங்க, ஏதாச்சும் கொஞ்சம் வீக்கம் வடிஞ்ச மாதிரி இருக்கா, மேபி அந்த அந்த அந்த நரம்புக்கு அல்லது வெயின்ஸ் சாரி ரத்த குழாய்க்கு மேல ஒரு ஒரு சாக்ஸ் ஸ்டாக்கிங் போட்டா அது கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம்.
1: டாக்டர், உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையாடினதுக்கு மிக்க நன்றி. அவர் சொன்னது போல வயது ஆக ஆக நம்முடைய உடலை நம்முடைய ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கொள்வது நம்ம கையில தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அல்லது அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டதுன்னா உடனடியா மருத்துவரை நாடி உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்க. சரியா,
0: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய இணைந்ததற்கு ரொம்ப நன்றி டாக்டர் முகிலன். வெரிகோஸ் வெயின்ஸ் பத்தி அற்புதமா ரொம்ப விரிவா நீங்க வந்து தகவல்களையும் விளக்கங்களையும் கொடுத்திருந்தீங்க. வாய்ப்பு கிடைத்தால் நாம் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.
2: நன்றி சஜினி, நன்றி ரவிஜி.
1: டாக்டர் முகிலன் நம்மளோட இணைந்திருந்தாரு, அவரு பல தகவல்களை சொல்லிட்டாரு. இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா காணொலிக்கு கீழே நீங்க தொடர்ந்து பதிவிடலாம். நேரம் கிடைச்சதுன்னா மருத்துவர் அதுக்கான பதில்களையோ தீர்வுகளையோ உதவிகளையோ உங்களுக்கு தெரிவிப்பாரு. இந்த நேரத்துல பேஸ்புக் வாயிலாக இணைந்து எங்களோட தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டு வந்த அனைவருக்கும் நன்றி. வானொலி பக்கமா தொடர்ந்து வாங்க, நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
0: ரவிஜி
1: சஜினி.
0: சரி, இப்ப உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்.
3: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. பிஐஇஐ நோக்கி செல்லும் கேஜேஇ பிரிக்லன் ரோடிற்கு பிறகு 4 தடத்தை தவிர்க்கவும்.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு இனிமையா இருக்கு. கண் மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர்.
3: மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை தனது குடும்பம் என்று இருந்தவர், அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
5: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சன், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
6: நீங்கள்
7: கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கே.

0: சுல்லான் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. வித்யாசாகரோட இசையில கார்த்திக் சித்ரா அந்த பாடல பாடிருந்தாங்க. அதுக்கு முன்னால ஏ ஆர் ரஹ்மானோட இசையில பாடுறது வந்துச்சு கண்டு கொண்டேன் படத்துல இருந்து. ஹரிஹரன் மகாலட்சுமி ஏற்பாடிய பாடல் உங்களுக்காகவே இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: மெக்காலம் ஸ்ட்ரீட்டை நோக்கி செல்லும் ராபின்சன் ரோடு மேக்ஸ்வெல் ரோடு இருக்கு, பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது, முதலாம் தடத்தை தவிர்க்கவும். எஸ்எல்இஐ நோக்கி செல்லும் டிபிஇ சிட்டிஇ சிட்டி எக்ஸிட் அங்கேயும் மற்றொரு விபத்து ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நிலவரம்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ் 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொத்து தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவு சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
2: எந்திரிங்க சத்ரி, எந்திரிங்க.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
2: நான் உங்களை தட்டி எழுப்ப
3: வந்துருவோம்.
2: வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: நீங்கள் கேட்கலாம்
1: ஒலி 96.8
0: கேட்டாலே பரவசம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே.
1: சிங்கா ஏர்லைன்ஸ் நாடக தொடர்ல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பவிதா நாயர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
3: ராசாத்தி ராசாத்தி, உன்னை எண்ணி மனமுருகி நின்றே.
0: பூவரசன் பர்த்டே பாடல் கேட்க போறீங்க.
3: சின்ன சின்ன மேகம் என்ற கவிதை பாடும்
0: கொஞ்ச நேரத்துல.
1: 90களில் வெளிவந்த மனதிற்கு இதமான பாடல்களை முழுமையா கேட்டு ரசிப்பதோடு உங்களுக்காக தகவல்களும் காத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.
0: நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம் சஜினி
1: ரவிஜி.
4: மத்திய கிழக்கு நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 மதிப்புள்ள CDC பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கத் தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்க புழக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள், உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர்.

டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. சிறைச்சாலை, பூவரசன் திரைப்படங்கள்ல இருந்து.
1: விபத்துகள் நேர்ந்துள்ளன. மெக்காலன் ஸ்ட்ரீட்டை நோக்கி செல்லும் ராபின்சன் சாலை, மேக்ஸ்வெல் சாலைக்கு பிறகு முதல் தடத்திலும், MCE நோக்கி செல்லும் AYE போனாவிஸ்டா சாலைக்கு பிறகு முதலாம் இரண்டாம் தடங்களிலும்
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
1: அழையுங்கள் 9778132344 செல்லுங்கள் MSR Interior Design.com.

0: சைவ உணவகம் செய்தல் விசாலை சிறாங்கன் சாலை டல்ஹவுசி லேன் இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையும் சிங்கப்பூர்
1: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் மின்சார சாதனங்கள் அரைக்கலங்கின பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள் ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 512 GB கை தொலைபேசி 1908 வெள்ளி மட்டும்தான் 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு ஏசர் நைட்ரோ V16S மடிக்கணினி 1599 வெள்ளி மட்டும்தான் 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காட் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் காட்ஸ்.com.sg.
2: உங்களுக்கு தெரியுமா ஆகஸ்ட் 18 தேதியான இன்று வரலாற்றில் என்ன சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றன? நாங்க உங்களுக்கு ஒன்னொன்னா இப்ப சொல்றோங்க.
3: 1786 ஆண்டுல ஐஸ்லாந்தின் நிர்வாக தலைநகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ரேக்யாவிக்.
2: புகழ் பெற்ற லத்தீன் அமெரிக்க பேஸ்பால் நட்சத்திரமான ரோபர்ட்டோ கிளெமென்டே இதே நாள் ஆகஸ்ட் 18 தேதி 1934 ஆண்டில் போர்த்தோ ரிகோவில் பிறந்தார்.
3: 2008 ஆண்டில் பதவி நீக்கத்தை எதிர்கொள்ளவிருந்த அப்போதைய பாகிஸ்தானிய அதிபரான பர்வேஸ் முஷரப் அதிகாரப்பூர்வமாக பதவியிலிருந்து விலகினார். இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோகி மிஸ்ட் நெய் சுத்தமானது நம்பகமானது நீ என்றால் மோகி மிஸ்ட்.

0: மதியான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்தும், எம் எம் கீரவாணியின் இசையில் தேவராகம் திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. இரண்டு பாடல்களுமே எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா வழங்கியிருந்தாங்க.
0: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
3: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு
0: 175 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டி எம் ஒய் ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: சோகமா இருக்கீங்க?
5: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
6: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 66 4 6 8 6 7 9 6

0: 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஷின் அனைத்து கிடைகளிலும் கிடைக்கும்.
1: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
2: குட் டே பியூட்டி பார்லர்,
1: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
2: குட் டே பியூட்டி பார்லர்,
1: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
2: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது
1: ஃபேஷியல். தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
2: குட் டே பியூட்டி பார்லர்.
1: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
2: போட்டியில கலந்துங்க, குட்டியின் பரிசுகளை வெல்லுங்க.
1: இந்த நிகழ்ச்சியில ஆனந்த

0: உங்களுக்காக பாடல் வலித்தது உண்ணி மீனன் சுஜாதா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: பாடல் உங்களுக்காக வரப்போகுது கொஞ்ச நேரத்துல.
0: பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 7200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாபுரவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரை கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செலுகைகள் காட்ஸ்.com.sg.
3: ஒலி 968
4: சினிமா சினிமா
5: அனிருத்
3: அனிருத்துக்கு திரும்ப நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் அண்மையில வெளிவந்திருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த கிரிக்கெட் அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி காவ்யா மாறன அனிருத் திரும்ப செஞ்சுக்க போறதா தகவல்கள் சொல்லுது.
5: கிரீஸ்ல திருமணம் செஞ்சுக்க போறாங்களா அப்படின்னு வதந்திகள் வெளியாகி உள்ளன. நவம்பர் 10 தேதி திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: ரவிச்சந்திரன் உமாரமணன் சேர்ந்து வழங்கிய பாடல்களை கேட்டீங்க. உங்களுக்காகவே புதையல் மற்றும் சிஷ்யா ஆகிய பாடல்களது பாடல்கள்
1: இடம்பெற்றன.
2: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் AY துலக் புலாங்கா ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கெப்பல் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். AYE நோக்கி செல்லும் CTE PIE சாங்கி எக்ஸிட் அங்கே மற்றொரு விபத்து. MCEA நோக்கி செல்லும் AYE போனா விஸ்டாவிற்கு பிறகு முதலாம் தடத்திலும் விபத்து. மெக்காலம் ஸ்ட்ரீட்டை நோக்கி செல்லும் ராபின்சன் ரோடு மேக்ஸ்வெல் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்திலும் விபத்து.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நேயர்களே, நானும் ரவிஜியும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது.
1: நாளைக்கு உங்களுக்காக நாங்க மட்டும் இல்ல, இங்க எதிரொலி குழுவினரே வந்துருவாங்க. ஒலியின் அறிவிப்பறையிலிருந்து முக்கியமான எதிரொலி சார்ந்த பல தகவல்களை நம்மளோட பகிர்ந்துப்பாங்க இல்லையா.
0: நாளை இரவு 9:30 வசந்த மொழிவழியில் எதிரொலி நிகழ்ச்சியில எதை பத்தி அவங்க அலசி ஆராய போறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள நாளை காலை 8:00 டான வணக்கம் சிங்கை பக்கமா வந்துருங்க.
1: அதுக்கு முன்னால காலங்காத்தால 6:00 வானொலியை திறந்துருங்க. ஏன் தெரியுமா, நாங்க வருவோம், தகவல்களை சொல்லுவோம், லவ் ஸ்டார் காஃபியை குடிப்போம். ஒரே அரட்டையா இருக்க போகுது, அதே நேரத்தில் பல பயனுள்ள தகவல்களும் உங்களுக்காக வரப்போகுது.
0: எனவே இந்த லூட்டியை கேட்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு வணக்கம் சிங்கி பக்கமா வர மறந்துடாதீங்க.
1: விடைபெற்றுக் கொள்வது சஜினி,
0: ரவிஜி.

0: காலை மணி 10 மீடியகா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்வதற்கான முயற்சிக்கு இடையூறாக இருந்தால் ஒமான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார். நீண்ட காலமாக அமெரிக்காவின் நட்பு நாடு ஒமான் ஹர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கச் செய்ய அவ்விரு நாடுகளும் தனித்தனியாய் ஈரானுடன் பேசி வருகின்றன. உலகின் பொருளாதாரத்துக்கு முக்கிய நாடியாக விளங்குவது ஹர்முஸ் நீரிணை. அமெரிக்க ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 6 மாதமாக அந்த நீரிணை பெரும்பாலும் முடங்கியிருக்கிறது. இந்நிலையில் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த திரு டிரம்ப் ஆபாசமாக பேசி ஒமானுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார். அவர் எந்த வகையான இடையூறை குறிப்பிடுகிறார் என்பது தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்க ஈரான் தற்காலிக போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 2 மாத காலக்கெடு முடிவடைந்திருக்கிறது. இருதரப்பும் அதை நீட்டிக்க திட்டமிடவில்லை. நிரந்தர அமைதிக்கான அரச தந்திர முயற்சி தோல்வியடைந்தால் முழுவீச்சில் தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கிறது. ஹர்முஸ் நீரிணை பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நீடிப்பதால் அதிருப்தி அடைந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்.
1: I feel is necessary. Look, we're in there for one reason. Iran cannot have a nuclear weapon.
0: இதற்கிடையே ஹர்முஸ் நீரிணை தொடர்பில் ஓமானுடன் ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் ஈரானிய புரட்சிப்படையுடன் அமெரிக்கா நேரடியாக ரகசியமாய் பேசி வருவதாக திரு டிரம்ப் கூறினார். ஆனால் போரில் ஏற்பட்ட தோல்வி விரக்தி ஆகியவற்றால் திரு டிரம்ப் கற்பனையாய் பொய் சொல்வதாக ஈரானிய புரட்சிப்படை தெரிவித்திருக்கிறது. காசாவில் உள்ள ஹமாஸ் குழுவினர் விரைவில் ஆயுதங்களை கைவிடத் தொடங்குவர் என்று அமெரிக்க அதிபரின் தூதரும் மருமகனுமான ஜாட் குஷ்னர் தெரிவித்திருக்கிறார். ஹமாஸ் குழுவினர் 1 மாதத்துக்குள் ஆயுதங்களை கைவிடலாம், இருப்பினும் இருதரப்பிலும் அதற்கு ஒத்துழைப்பு தேவை என்றார் அவர். திரு குஷ்னர் இஸ்ரேலில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை சந்தித்து பேசினார். அமெரிக்காவின் சமரச முயற்சியில் ஹமாஸுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படுவதை வலியுறுத்த திரு குஷ்னர் இஸ்ரேல் சென்றிருக்கிறார். அமெரிக்கா பரிந்துரைத்த ஒப்பந்தப்படி ஹமாஸ் படிப்படியாக ஆயுதங்களை கைவிட வேண்டும். அதேபோல காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்பினர் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். காசாவில் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அது வழியமைக்கும். ஆனால் தனது துருப்பினரை மீட்டுக் கொள்வதற்கு ஹமாஸ் ஆயுதங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்துகிறது. ஹமாஸ் குழுவினர் ஆயுதங்களை கைவிடுவதை கண்காணிக்க அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் உதவுவார் என்பதில் இணக்கம் காணப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய மூத்த அதிகாரி ஒருவர் கூறினார். ஜோஹர் பாரு சிங்கப்பூர் ஆர்டிஎஸ் லிங்க் ரயில் சேவை இருவழி பயணத்தை மேலும் எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய ரயில் சேவை அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கக்கூடும். புக்கிட்சாகர் நிலையத்தின் பணி இறுதிக்கட்டத்தை நெருங்குகிறது. பயணிகள் நிலையத்திற்குள் நுழைந்தது முதல் ரயிலில் ஏறும் வரை நடைமுறையை சீக்கிரமாக முடிக்க மலேசியா திட்டமிடுகிறது. பயணச்சீட்டு, பாதுகாப்பு சோதனை, இருநாட்டு குடிநுழைவு சோதனை உட்பட எல்லா நடைமுறைகளையும் 25 நிமிடங்களுக்குள் முடிக்க மலேசியா விரும்புகிறது. எல்லாம் சீராயிருந்தால் அதைவிட விரைவாக நடைமுறைகளை முடிக்க திட்டமிடுவதாக அதிகாரிகள் கூறினர். சிங்கப்பூரின் உட்லண்ட்ஸ் நார்த்தையும் புக்கிட்சாகரையும் இணைக்கும் 4 கிலோமீட்டர் ரயில் பயணம் சுமார் 5 நிமிடம் நீடிக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் தம் அழைப்புக்கு பதிலளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். திரு கிம் என்ன பதிலளித்தார் என்பது பற்றி திரு டிரம்ப் விவரித்து சொல்லவில்லை. முன்னதாக தென்கொரியாவுடன் நடத்தப்படும் கூட்டு ராணுவ பயிற்சி கணிசமாக குறைக்கப்படும் என்று திரு டிரம்ப் கூறியிருந்தார். அமெரிக்க தென்கொரிய கூட்டு ராணுவ பயிற்சி பொருத்தமற்றது, வடகொரியாவுக்கு அது பகைமை உணர்வை வெளிப்படுத்துவதாக அவர் சுட்டியிருந்தார். வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுடன் தமக்கு நல்ல உறவு இருப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். தென்கொரியாவில் அமெரிக்க படையினரை நிலைநிறுத்துவதற்கான செலவு ஈரானுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைகளை தென்கொரியா ஆதரிக்க மறுத்தது ஆகியவற்றையும் அவர் காரணங்களாக குறிப்பிட்டிருந்தார். தென்கொரியாவின் கோர்ஜே பகுதியில் 200 ஆண்டு காணாத அளவு மழை பெய்திருக்கிறது. ஜோங்சங் மாநிலத்தில் நேற்று மட்டும் சுமார் 600 மில்லிமீட்டர் மழை பெய்தது. தென்கொரியா 1972 மழை பெய்வதை கணக்கெடுக்க தொடங்கியதிலிருந்து அதுவே ஆக அதிகமான மழை. கோர்ஜே நகரில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் மீது பெருமளவு மண் சரிந்து விழுந்தது. மொண்டோங் நீர்த்தேக்கம் நிரம்பி வழியும் அபாயத்தில் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் நடமாடவும் வாகனங்களை ஓட்டிச் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேருந்து சேவைகளும் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 3500 வீடுகள் நிறுவனங்களில் மின்சாரம் இல்லை. பிலிப்பீன்ஸிலும் கனத்த மழை. தலைநகர் மணிலாவிலும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மணிலாவில் 5 மணி நேரத்தில் சுமார் 200 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. அது 10 அல்லது 12 நாள் பெய்ய வேண்டிய மழையின் அளவுக்கு சமம். வீடுகளும் சாலைகளும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. வடக்கே லூசோன் தீவின் பல பகுதிகளிலும் கடுமையான மழை. 3 வாரமாய் தொடரும் மழையால் 23 பேர் மாண்டனர். சுமார் 5 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 மணிக்கு இடம்பெறும். பிரதமரின் உரையை ஒலி 968 கேட்கலாம். அதனை மீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.

0: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
1: ஆமா, எனக்கு ஜிஎஸ்டி அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்கிறதுக்கு.
0: நல்லதுதான், தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வழி வரை பெறலாம்.
1: உனக்கு தெரியுமா, ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. ஜிஎஸ்டியோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
0: மூத்தவருக்கும் ஏதோ இருக்குதானே?
1: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகளையும் பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும்போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
0: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
2: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-g

0: வெண்ணீரூற்றுப்பிடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சூஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். நம்மதி இருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
2: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
3: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
4: திங்கள்
0: முதல் வெள்ளி வரை
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
1: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

திங்கட்கிழமை ஆகஸ்ட் 18ஆம் தேதி உங்களுக்காக தன் நிந்தனியா நிகழ்ச்சி வழங்க வந்துட்டேன். செவ்வாய்க்கிழமை காலை பொழுது உங்களுக்கு எப்படி தொடங்கியிருக்கு? நல்லபடியாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறேன். கொஞ்சம் சூடாகவும் இருக்கு, அங்கங்க கொஞ்சம் மழை வர மாதிரியும் இருக்குது. நல்லபடியாக தண்ணீர் அருந்தி காலை சிற்றுடையில சாப்பிட்டுட்டு ஜம்முனு உங்க வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு. சரி, இன்று காலைய ஒரு ஓட்டப்பந்தயத்தோட ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நமக்கு இல்ல, குட்டையான கால்களை கொண்ட கார்கி நாய்களுக்கு கடந்த சனிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி, 4 நாட்களுக்கு முன்னால லித்வானியா நாட்டின் தலைநகர் வில்னியஸ்ல 5வது முறையா இந்த கார்கி ரேஸ் வில்னியஸ் நடைபெற்றிருந்தது. அங்குள்ள பெரிய வின்கீஸ் பார்க் பூங்காவில இது நடத்தி இருந்தாங்க. அசோசியேட்டட் பிரஸ் தகவலின்படி இந்த ஆண்டு 9 நாடுகளிலிருந்து, ஆமாங்க, 1 இல்ல 2 இல்ல, 9 நாடுகளிலிருந்து 150 கார்கி நாய்கள் கலந்து கொண்டன. லித்வானியா மட்டும் இல்லங்க, லாத்வியா, போலந்து, இஸ்தோனியா, ஜெர்மனி, யுக்ரைன், ஜெக் குடியரசு, அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளிலிருந்தும் கார்கி நாய்கள் பங்கெடுத்திருந்தன. ஓட்டப்பந்தயத்துல 94 கார்கி நாய்கள் பங்கேற்றன. நாய்களுக்கு கூட முதல்ல தகுதி சுற்று இருக்கு, அதன் பிறகு அரை இறுதி சுற்று, இறுதி போட்டியும் இருந்துச்சா. அந்த இறுதி போட்டியில 25 மீட்டர் தூரத்தை ஓடி முதலிடம் பிடித்தது அமெரிக்காவில இருந்து வந்த ஜி ஜி கஸ்டாஃப் தி கோல்ட் டாக். ரொம்ப கியூட்டா இருக்குதுங்க இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும் போது. ஏன்னா அது கோழி நாய்களுக்கு அழகான ஆடைகளையும் அணிய வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த நாய்களுக்கு அழகு போட்டியும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட்டஸ்ட் நோஸ் போட்டியும் இருந்திருக்கு. எந்த கோழி நாய் அழகா அந்த உணவு மறைச்சு வச்ச உணவை மோப்ப பிடிச்சி வெளியே எடுக்குதோ அதுக்குதான் முதல் பரிசு. அதுவும் விரைவா முதல் இடத்தை பிடிக்கிற அளவுக்கு ஸ்பீடு வேகம் இருக்கணும். நேர்களே, உங்க வீட்லயும் செல்ல பிராணி இருக்கலாம். எந்த போட்டியில உங்க செல்ல பிராணி முதல் இடத்தை பிடிக்கும்? ஓட்டப்பந்தயமா, உணவை கண்டுபிடிக்கிறது இல்லையா, அதிகமா சட்டம் போடுறது இல்லையா, இல்ல அழகான உடைகள் அணிவது இல்லையா? எதுல உங்களுடைய செல்ல பிராணி முதல் இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பார்த்து கொள்ளலாம். இப்ப வாங்க ஹரிஹரன் கூட வருமானம் கேட்கலாம். ரைட் படத்துல இருந்து தேவாவுடைய இசையில வந்துட்டு இருக்கேன். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். ஆரம்பிக்கலாமா?

0: உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தார், பொன் கோடி தந்தார், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் லுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட்
3: ஜுவலர்.
4: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
5: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
6: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கென பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ், 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு ஏசர் நைட்ரோ V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் cost.com.sg.
7: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரி சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை August 29 மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-0177.
8: ஞாயிற்றுக்கிழமை October 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா பப்காஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
3: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
2: விலை
3: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
4: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
5: இதுதான் KFC சார்ந்து ஆதரவு பயிற்சி கூடம்.
6: KFC-இன் சார்ந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது
5: வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
7: எங்களுக்கு இன்னும் வேணும்.
5: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சார்ந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
7: எனக்கு எல்லாமே வேணும்.
5: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாதங்கள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாதல நல்ல தொட்டு குழச்சு சாப்பிடுங்க. சாதலையே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
8: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
9: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்
10: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
8: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்ச வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
10: 1 லட்ச வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
8: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
11: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
12: கவிதை
11: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max.
0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
5: இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். ஸ்பாட்லைட் எஃபெக்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாள் அலுவலகத்துக்கு நீங்க போகிறீங்க, உங்க சட்டையில ஒரு சிறிய கரை இருக்குது, உங்க முடி கொஞ்சம் சரியா இல்லாம இருக்கு, இன்னொருத்தவங்க மீட்டிங்ல பேசும்போது ஒரு வார்த்தைய தவறா உச்சரிச்சிட்டாங்க. உடனே நம்ம தான் அதை செஞ்சிருந்தோம்னா, ஐயோ எல்லாரும் இதை கவனிச்சிருப்பாங்களோ, இதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்களோ, ஐயோ நான் சொந்தப்பிட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நாள் முழுக்க நமக்கு இருக்கும். ஆனா உண்மை என்னவென்றால், நம்ம அதை பத்தி பல மடங்கு நினைக்கிறத விட மற்றவர்கள் ரொம்ப குறைவாகவே நினைச்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல அதை பத்தி அவங்க கவனிச்சிருக்க கூட மாட்டாங்க. நம்ம சொன்னாதான் அவங்களுக்கே தெரியும், ஓ அப்படியா நடந்துச்சா இருக்குதா அப்படின்னு நம்ம கிட்டே கேட்பாங்க. இருந்தாங்க. பிறகு அந்த டீ சட்டையை அணிந்தவர்களிடம் கேட்டாங்க, அறையில இருந்தவங்க எத்தனை பேரு உங்க சட்டையை கவனிச்சாங்க, உங்க சட்டையை பார்த்து கேலி செஞ்சாங்க, சிரிச்சாங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த நல்லா இல்லாத டீ சட்டையை அணிந்தவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 46 விழுக்காட்டினர் நம்மளை கவனிச்சிருப்பாங்க அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா உண்மையில 23 விழுக்காட்டினர் தான் அவங்களுடைய டீ சட்டைய கவனிச்சு இருந்தாங்க. பாத்தீங்களா, நாம நினைப்பதை விட ஏறக்குறைய பாதி அளவுக்கு தான் மற்றவர்கள் நம்மள பார்த்திருக்காங்க, கவனிச்சிருக்காங்க. இதுதான் ஆய்வாளர்கள் கூறுறாங்க. நம்ம பற்றிய ஒவ்வொரு சிறிய விஷயமும் நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். அதை பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அந்த குறைய வந்து பத்தி நினைச்சு நினைச்சு நினைச்சு அந்த நாளே நம்ம வீணடைப்போம் இல்லையா? ஆனா மற்றவர்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை இருக்கு, அவங்களுடைய வேலை இருக்கு, இப்படி பல விஷயங்கள் அவங்கள சார்ந்து இருக்கும். அதை மட்டும்தான் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, நம்மளை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு மேடையில நம்ம நிற்கும் போது பெரிய ஒரு விளக்கு நம்மள பார்த்து அடிக்கிறது இல்லையா, அந்த நேரத்துல எல்லாருடைய கவனமும் நம்ம மேல இருக்கும், அந்த விளக்கு இருக்கிறவங்க கிட்ட இருக்கும். அதுதான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில நிஜத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அந்த விளக்கு ரொம்ப சின்னதா தாங்க இருக்கு.
4: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: மணி, நம்ம வீட்டு HIP வேலையோட சேர்த்து சமையல் அறையும் புதுப்பிச்சிருவோமா?
4: வீடு அலங்கோலமா இருக்கிற போதே அதையும் செஞ்சு முடிச்சிருவோங்க. சமையல் அறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையல் அறையும் வேணும்ல.
3: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யார் செய்வாங்க?
4: MSR 2013 இருந்து 1000 மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. MSR கேஸ்ட்ராஸ் உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
3: தீர விசாரிச்சுட்டு என்ன சொல்லு?
5: MSR இன்டீரியர் டிசைன், வாட்ஸ்அப் 9778 1234. MSR
6: ஹோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கென பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: ஒரு iPhone 17 Pro Max, 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு Acer Nitro V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். Samsung துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் காட்ஸ்.com.sg.
7: சொல்லுங்கள் ராஜமாதா.
8: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
9: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது
10: வணக்கம் சிங்கே.
8: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
9: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
8: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
9: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
8: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். ரெண்டு அருமையான பாடல்களை சற்று முன்பு நம்ம கேட்டு இருந்தோம். சாமுராய் படத்துல இருந்த ஹரிஹரன் டிப்பு கொண்டு வந்த பாடல், அதற்கு முன்னால 96 படத்துல இருந்து பிரதீப் குமார் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப உங்களுக்காக பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிக்க போகுது. அதே நேரத்துல எங்கே அங்கும் இந்த 1 மணி நேரம் இடம்பெற போகுதுங்க. இந்த இடத்தின் கதை 160 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பமானது. ஆரம்பத்துல அரசாங்க அலுவலகங்களும் இங்கே இருந்தன. எந்த இடம் இது? முதல்ல இந்த 2 குறிப்புகள் தான் நான் கொடுப்பேன். அந்த குறிப்புகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லையான்னு பார்க்கலாம். திரும்ப சொல்றேன், இந்த இடத்தின் கதை 160 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பமானது. அரசாங்க அலுவலகங்களும் இங்கே இருந்தன. எந்த இடம் இது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். நினைத்தாலே இனிக்கும் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பேசி சொல்ல கொண்டு வரும் பாடலோடு தொடங்கலாம்.

0: வித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
4: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர. அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெற ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
3: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சான். ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
1: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பிஹேவ்
3: பண்றீங்க? PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கியாட்லூரி.
6: ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு.
1: But I love you.
6: Hey!

எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேன். இருந்தால் அவளை தன்னன் தனியே எரியும் நெருப்பில் விடுவேன். நமக்கும் மேலே ஒருவனடா அவன், நானும் தெரிந்த தலைவனடா தின

0: நான் கேட்ட கேள்விக்கு எப்படிப்பட்ட பதில்கள் வந்திருக்கேன்னு பாக்கலாம் வாங்க.
1: வணக்கம் ஹலீமா, உங்க கேள்விக்கான பதில்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: இஸ்தானாவா? முன்பு வந்து கவர்மெண்ட் ஹவுஸ்னு கால் பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. இஸ்தானாவா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: குட் மார்னிங் ஹலீமா.
0: வணக்கம்.
2: நீங்க கேட்டதுக்கான பதில் வந்துட்டு சிங்கப்பூர் ஹெரிடேஜ்.
0: இன்னும் பல குறிப்புகள் நான் வழங்குறேன், அதை வச்சு உங்களால எந்த இடம்னு கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம். சிலர் ஏன் இஸ்தானா நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியுது. ஏன்னா இஸ்தானா எப்ப கட்டப்பட்டது? 1867 ஆண்டு கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 157 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த இஸ்தானா. ஆனா நான் சொல்ற இந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்றொரு பகுதியாங்க. இந்த இரண்டு கட்டடங்களையும் கம்பீரமான ஒரு கிளாக் டவர், கடிகார கோபுரம் இணைக்குது. எந்த இடம் இது? பெரிய குறிப்பு நான் வழங்கிட்டேன். மூன்றாவது குறிப்பு நான் கொடுத்தேன், அதுக்கு பசங்க நான் பதிலையே சொல்லிடலாங்க. அதனால நான் மூன்றாவது குறிப்புக்கு போக போறது இல்ல. இந்த ரெண்டு குறிப்புகளை வச்சு பல பேரும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 8968.

0: ஒரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்தா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் உறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
5: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித புறப்பாடு 5 இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
6: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரம்பம்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை கேட்பீங்க. நேரம் சரியா 11:30 ஆகுது.
3: சிங்கப்பூர்
2: பொது மருத்துவமனையா அப்படின்னு மலா கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட் ஹவுஸ் அப்படின்னு சுமதி நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க.

0: காலை வணக்கம் ஹலிமா, என் பேர் செல்வி. நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற இடம் சிங்கப்பூர் பொது அலுவல் அஞ்சலகம், சரியா தப்பான்னு தெரியல. வணக்கம்.
1: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. ஆனா சொல்லி ஆகணும், இதற்கெல்லாம் இடையில சிறந்த பதில பல நேர்கள் கொடுத்துட்டாங்க. அந்த பதில இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சில பேர் இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருக்கீங்க. 11 மணிக்கு மேல எப்போதுமே ஒரு இடத்தை பத்தி, அதுவும் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு இடம், ஆழமான வரலாறு கொண்ட ஒரு இடத்துக்கான சில குறிப்புகளை வழங்குவேன். அந்த குறிப்புகளை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா என்பதுதான் இந்த புதிரங்கத்துடைய விளையாட்டு. சரி, சற்று முன்பு நான் கொடுத்த குறிப்புகள் இவைதான். அந்த காலத்துல அரசாங்க அலுவலகங்கள் இங்கே இருந்தன. இரண்டு கட்டடங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்டன. முதல் பகுதியை 1862 ஆண்டு கட்டியிருந்தாங்க. மற்றொரு பகுதியை 1905 ஆண்டு கட்டியிருந்தாங்க. இரண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கடிகார கோபுரம் இருக்குதுங்க, கிளாக் டவர் இருக்குது. இதன் உயரம் 54 மீட்டர்ஸ். மூன்றாவது குறிப்பையும் வழங்கிறேனே, எம்பிரஸ் பிளேஸ் பகுதியில் இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்க.

0: வாங்க நாணய மாற்ற விகிதம் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 29 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 49 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 74 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்,
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
3: மத்த

0: காசு மட்டுமே ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிடைகளிலும் கிடைக்கும்.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: ஆசாசியா பாத்து பாத்து சமைச்சாலும் சாப்பாடு எதிர்பார்த்த மாதிரி சுவையா இருக்க மாட்டேங்குது. அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான குறிப்புகள் இதோ. சாம்பாருக்கு கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து சேர்த்து பாருங்களே, உங்க அன்பருக்கு உங்க சாம்பார் பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீன் குழம்பு வச்சு கடைசியா இறக்கும் போது கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்து பாருங்க, சும்மா உங்க உள்ளத்துல இடம் பிடிக்குங்க உங்க மீன் குழம்பு. அதே மாதிரி பிரியாணிக்கு கத்திரிக்காய் பச்சடி செய்யும் போது அதுல வேர்க்கடலையும் கொஞ்சம் எண்ணெயும் அரைச்சு விட்டு பாருங்க. இதை நான் சமைச்சு பாக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னா இந்த குறிப்பையும் கேளுங்க. பிரியாணிக்கு தயிரோட கொஞ்சம் பாலையும் சேர்த்து சமைச்சு பாருங்களேன். உலகத்திலேயே சிறந்த பிரியாணி உங்க பிரியாணின்னு பாருட்டு.
5: House brand batter mix. பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. House brand batter mix. ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.

0: வேண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்தது சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
3: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.
4: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட பாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள்

0: வணக்கம் ஹலீமா.
1: வணக்கம் ஐயா.
0: தஞ்சை ராஜா பேசுறேன். நீங்க சொன்ன அந்த குறிப்பு வச்சு பார்க்கும்போது அது விக்டோரியா ஹால் கான்சர்ட் ஹால் அண்ட் விக்டோரியா தியேட்டர் அதுதான். அது 1862 அதுக்கப்புறம் பிற்பாடு 1900 கட்டினது.
2: வணக்கம் ஹலீமா.
1: வணக்கம்.
2: அன்பு பேசுறேன். நீங்க சொன்ன குறிப்பு வச்சு பார்க்கும்போது விக்டோரியா தியேட்டர்.
3: நான் சித்ரா பேசுறேன். அந்த கட்டடம் வந்து விக்டோரியா மியூசியம் நினைக்கிறேன்.
1: வணக்கம்.
2: விக்டோரியா தியேட்டர்.
1: ராஜ், கேரலின், மங்களம், ஆர்த்தி, கிரேசி, அன்பு, வாரிசே, மகேஸ்வரி, மீரா, ராஜா, சுவாச்சுகளிலிருந்து பானு, சு, நீங்க எல்லாருமே சொன்ன பதில் எப்படி தவறான பதிலா இருக்க முடியும்? 1862 இந்த கட்டடத்தை கட்டின போது இது முதல்ல டவுன் ஹாலாக தான் இருந்துச்சு. இப்ப விக்டோரியா தியேட்டர்னு நம்ம அழைக்கிறோம். 1862 டவுன் ஹாலாக திறக்கப்பட்டு அங்க அரசாங்க அலுவலகங்களும் இருந்தன. பொதுக்கூட்டங்களும் நாடக நிகழ்ச்சிகளும் நடந்தன. 1902 இருந்து 5 வரை குயின் விக்டோரியா நினைவாக புதிய ஒரு கட்டடம் கட்டப்பட்டது. பிரிட்டனை நீண்ட காலம் ஆட்சி செய்த குயின் விக்டோரியா 1901 மறைந்தார். அவரை நினைவு கூறும் வகையில சிங்கப்பூர்ல ஒரு புதிய மெமோரியல் ஹால் கட்ட முடிவு செஞ்சாங்க. அது 1905 விக்டோரியா மெமோரியல் ஹாலாக திறக்கப்பட்டது. இப்ப இதை விக்டோரியா கான்சர்ட் ஹால்னு அழைக்கிறாங்க. 1906 இரண்டு கட்டடங்களையும் இணைக்கிற வகையில இந்த 54 உயரம் உள்ள கிளாக் டவர் அமைக்கப்பட்டிருக்கு. இது கவனிச்சுக்கலாம் தெரியல. 4 கடிகார முகங்களும் தலா 4 விட்டம் கொண்டவை. ஆட்ஸ் ஹவுஸ் குரூப் படி இவை சிங்கப்பூரின் மிகப்பெரிய கிளாக் ஃபேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. கோபுரத்தின் 5 மணிகளின் மொத்த எடை சுமார் 5 டன்ஸ். ஒரு காலத்துல 2 உலக போரின் போது இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் தான் மருத்துவமனையாக பயன்படுத்தப்பட்டுச்சான். அதோட நம்முடைய பாடல் தேசிய கீதம் மாஜலா சிங்கப்பூரா முதன் முறையாக 1958 விக்டோரியா தியேட்டர்ல நிகழ்த்தப்பட்டது.
4: இத்தகவலை வழங்கியோர் அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
1: KFC-யில் சாலட்டை வாங்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். KFC வழங்குகிற KFC சாலட் கிங்டம். காய்கறிகள், பழங்களின் கலவையோடு 5 முறு முறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக சாலட் கோப்பையோ சோள கோப்பையோ நீங்கள் பெறலாம். எல்லா சாலட் வகைகளும் 550 கேலரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC-யில் சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சாலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கள்ளிகளிலும் கிடைக்கும். சாலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC-யில் வாங்குங்கள்.
2: கோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரை கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும்.

கேட்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம் நண்பகல் 12:00 மீடியாகோப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் தம் அழைப்புக்கு பதிலளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். திரு கிம் என்ன பதிலளித்தார் என்பது பற்றி திரு டிரம்ப் விவரித்து சொல்லவில்லை. முன்னதாக தென்கொரியாவுடன் நடத்தப்படும் கூட்டு ராணுவ பயிற்சி கணிசமாக குறைக்கப்படும் என்று திரு டிரம்ப் கூறியிருந்தார். அமெரிக்க தென்கொரிய கூட்டு ராணுவ பயிற்சி பொருத்தமற்றது, வடகொரியாவுக்கு அது பகைமை உணர்வை வெளிப்படுத்துவதாக அவர் சுட்டியிருந்தார். வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னுடன் தமக்கு நல்ல உறவு இருப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். தென்கொரியாவில் அமெரிக்க படையினரை நிலைநிறுத்துவதற்கான செலவு, ஈரானுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைகளை தென்கொரியா ஆதரிக்க மறுத்தது ஆகியவற்றையும் திரு டிரம்ப் காரணங்களாக குறிப்பிட்டிருந்தார். தென்கொரியாவின் கோச்சே பகுதியில் 200 ஆண்டு காணாத அளவு மழை பெய்திருக்கிறது. ஜோங்சாங் மாநிலத்தில் நேற்று மட்டும் சுமார் 600 மில்லிமீட்டர் மழை பெய்தது. தென்கொரியாவில் 1972 முதல் மழை பெய்வதை கணக்கெடுக்கும் நடைமுறை தொடங்கியிருக்கிறது. அதுவே அதன் பிறகு இப்போதுதான் ஆக அதிகமாக மழை பெய்திருக்கிறது. கோஜே நகரில் ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் மீது பெருமளவு மண் சரிந்து விழுந்தது. முண்டோங் நீர்த்தேக்கம் நிரம்பி வழியும் நிலையில் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் நடமாடவும் வாகனங்களை ஓட்டிச் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேருந்து சேவைகளும் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளன. சுமார் 3500 வீடுகள் நிறுவனங்களில் மின்சாரம் இல்லை. பிலிப்பீன்ஸிலும் கனத்த மழை. தலைநகர் மணிலாவிலும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மணிலாவில் 5 மணி நேரத்தில் சுமார் 200 மில்லிமீட்டர் மழை கொட்டித் தீர்த்தது. அது 10 அல்லது 12 நாள் பெய்ய வேண்டிய மழையின் அளவுக்கு சமம். வீடுகளும் சாலைகளும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. வடக்கே லூசோன் தீவின் பல பகுதிகளிலும் கடுமையான மழை. 3 வாரமாய் தொடரும் மழையால் 23 பேர் மாண்டனர். சுமார் 5 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிலிப்பீன்ஸின் தெற்கே பள்ளிக்கூடத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் 2 மாண்டனர். அவர்களில் ஒருவர் துப்பாக்கிக்காரர் என்று ஜம்போங்கா நகர மேயர் கூறினார். காவல்துறையினர் பள்ளி வளாகத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்த முயல்கின்றனர். கூடுதல் விவரம் ஏதும் வெளியிடப்படவில்லை. துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் 7ஆம் வகுப்பு மாணவர் என்றும் சக மாணவர் வகுப்பறையில் வைத்து சுடப்பட்டார் என்றும் செய்தியாளர்கள் கூறினர். மியான்மர் தலைவர் மின் ஆங் லைன் அதிகாரத்துவ பயணமாக ரஷ்யா சென்றிருக்கிறார். ஏப்ரலில் மியான்மரின் மக்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறை அவர் மாஸ்கோ போயிருக்கிறார். அரசதந்திர உறவை வலுப்படுத்த இந்தியா, சீனா, லாவோஸ், தாய்லாந்து ஆகிய நாடுகளை தொடர்ந்து அவர் ரஷ்யா சென்றிருக்கிறார். அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்கவிருக்கும் திருமின் ஆங்லைன் மாஸ்கோவில் நடக்கும் வர்த்தக கருத்தரங்கில் பங்கேற்கிறார். 2021 மியான்மர் ராணுவம் மக்களாட்சித் தலைவர் ஆங் சான் சூச்சி ஆட்சியை கவிழ்த்தது. அப்போதிருந்து 7வது முறையாக திருமின் ஆங்லைன் ரஷ்யா சென்றிருக்கிறார். அவ்விரு நாடுகளுக்கும் மேற்கத்திய நாடுகள் தடைகளை விதித்திருக்கின்றன. மியான்மர் அதிகாரிகள் காலரா பரவலை கட்டுப்படுத்த போராடுகின்றனர். ஆகப்பெரிய யங்கோன் நகரில் சுமார் 150 பேருக்கு காலரா உறுதிப்படுத்தப்பட்டது. காலராவுக்கான முக்கியமான அறிகுறி வயிற்றுப்போக்கு. கடந்த 10 நாளில் சுமார் 500 பேர் மருத்துவமனைகளில் பேதிக்காக சிகிச்சை பெறுகின்றனர். குடிநீர் குழாய்களில் குளோரின் கலந்து கிருமியை நீக்க அதிகாரிகள் தீவிரமாய் முயல்கின்றனர். காலரா உறுதிப்படுத்தப்பட்டவர்களுடன் நெருங்கி பழகியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை தனிமைப்படுத்துகின்றனர். புதிதாக காலரா உறுதி செய்யப்படுவோர் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக யங்கோன் வட்டார அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இந்தோனேசியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட 1000கணக்கானோர் உதவிக்காக காத்திருக்கின்றனர். புளோரஸ் தீவுகளை சனிக்கிழமை 7.7 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கம் ஒலுக்கியது. இப்போதும் நிலநடுக்கத்துக்கு பிந்திய அதிர்வுகள் தொடர்கின்றன. இயற்கை பேரிடரால் இந்தோனேசியாவின் சுதந்திர கொண்டாட்டத்தில் வழக்கமான களை இல்லை. நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டோருக்காக பிரார்த்தனை செய்யும்படி அதிபர் பிரபவோ சுபியாந்தோ கேட்டுக்கொண்டார். பாதிக்கப்பட்டோருக்கு எல்லா உதவிகளும் கிடைப்பதை உறுதி செய்யும்படி அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 68 உயர்ந்திருக்கிறது. சுமார் 19,000 பேர் தற்காலிக முகாம்களில் தங்கியிருக்கின்றனர். காசாவில் ஹமாஸ் குழுவினர் விரைவில் ஆயுதங்களை கைவிடத் தொடங்குவர் என்று அமெரிக்க அதிபரின் தூதரும் மருமகனுமான ஜாட் குஷ்னர் தெரிவித்திருக்கிறார். ஹமாஸ் குழுவினர் ஒரு மாதத்துக்குள் ஆயுதங்களை கைவிடலாம், இருதரப்பிலும் அதற்கு ஒத்துழைப்பு தேவை என்றார் அவர். திரு குஷ்னர் இஸ்ரேலில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை சந்தித்து பேசினார். அமெரிக்காவின் சமரச முயற்சியில் ஹமாஸுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படுவதை வலியுறுத்த திரு குஷ்னர் இஸ்ரேல் சென்றிருக்கிறார். அமெரிக்கா பரிந்துரைத்த ஒப்பந்தப்படி ஹமாஸ் படிப்படியாக ஆயுதங்களை கைவிட வேண்டும். அதேபோல காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்பினர் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். காசாவில் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அது வழியமைக்கும். ஆனால் தனது துருப்பினரை மீட்டுக் கொள்வதற்கு ஹமாஸ் ஆயுதங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்துகிறது. ஹமாஸ் குழுவினர் ஆயுதங்களை கைவிடுவதை கண்காணிக்க அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் உதவுவார் என்பதில் இணக்கம் காணப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய மூத்த அதிகாரி ஒருவர் கூறினார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
0: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக்கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 இடம்பெறும். பிரதமரின் உரையை ஒலி 9:68 கேட்கலாம். அதனை நீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: Samsung Galaxy Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்தா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று கட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது ஸ்டார்ஹப்.com/Samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இந்த அங்கத்துல உங்களுக்காக மலர்கள்.

மென்மையான பாடல்களை நம்ம கேட்க போறோம். அதே நேரத்துல ஒரு கேள்வியும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னால வாங்க, கண்ணா மூச்சு ஏறடா பாடல இருந்து ஹரிச்சரன் ஸ்வேதா கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். இது ஆனந்தம் ஆரம்பம்.

0: என்ன தொடர்பு இதற்கு என்ன தொடர்பு? இந்த அங்கத்துல நான் உங்களுக்கு மூன்று வகையான சில பொருள்களை வழங்குவேன், உயிரினங்களை வழங்குவேன். இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். ஆக்டோபஸ் தமிழ்ல என்ன சொல்வாங்க அப்படின்னு போய் நான் தேடி பார்த்தங்க, பேய் கனவாய்னு வருது. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு எனக்கு தெரியல. பேய் கனவாயா? சரி, ஆக்டோபஸ் அதுதான் முதல் உயிரினம். இரண்டாவது ஸ்குவிட் கனவாய். மூணாவது ஒரு நண்டு வகை, ஹார்ஸ் ஷூ நண்டு வகை. இந்த மூன்றுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. கடல்ல வாழுது அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க, அடிப்பேன். அதையும் தாண்டி ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு என்ன தொடர்புன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். ஆக்டோபஸ் தமிழ்ல பேய் கனவாய்னு சொல்றாங்க, ஸ்குவிட் கனவாய், அதன் பிறகு ஒரு வகையான நண்டு, ஹார்ஸ் ஷூ கிராப். இந்த மூன்றுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. நுழைவாயிலில் அங்கே ஒரு விபத்து. நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி மொரின் புரோட்டுக்கு பிறகு வாகன புழுதாக இருக்குதுங்க, அங்க நான்காம் தடத்தை தவிர்த்திருங்க. சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி பிஆர்இ எக்ஸிட்டில் சாலை பணிகள்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க புஷ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
2: Maverick Events and Production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 மணிக்கு டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
4: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் $12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.

0: தொடர்பு நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இருந்தேன். அந்த வரிசையில நேயர் ஒருத்தவங்க என்ன சொல்லிருக்காங்க, மிஸ்ஸஸ் ஜே அவங்க நினைக்கிறாங்க இந்த மூன்றுக்கும் எலும்புகளே இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஆக்டோபஸுக்கு இல்ல ஆனா கணவாய்க்கு இருக்கே. கணவாய்க்கு இருக்கு. சரி, நிலா என்ன நினைக்கிறாங்க?
1: வணக்கம், நான் நிலா பேசுறேன். இது மூணுமே வந்து கடல் வாழ் உயிரினம். அது மட்டும் இல்லாம இது எதுக்குமே வந்து பேக் போன் கிடையாது.
0: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. ஆனா இதையும் தாண்டி இன்னொரு பதில் இருக்குது. இந்த கணவாய் பேய் கணவாய்னு ஆக்டோபஸ் சொல்றாங்க. இந்த ஒரு வகையான நண்டு ஹார்ஸ் ஷூ கிராப், இந்த மூன்றுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. கடல் வாழ் உயிரினம் என்பது சரிதான், ஆனா அதையும் தாண்டி இன்னொரு பெரிய ஒற்றுமை இருக்குதுங்க. என்னது அது?

0: சிக்கன் பன்னீரை சுவைத்து பாருங்க. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் esktraining.com.sg. அழைங்கள் 6484-67-23. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: ஆக்டோபஸ், கணவாய், ஒரு வகையான நண்டு, ஹோஸ்டூ, கிராப், இந்த மூன்றுக்கும் என்ன பெரிய தொடர்பு இருக்குது, என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு பல நேர்கள் நீங்க முயற்சி செஞ்சு இருந்தீங்க.
1: எப்படி இருக்கீங்க? இனிய மதிய வணக்கம். அந்த கடல் உயிரினங்களோட தொடர்புடைய இன்னொரு மீன் வந்து மீன் வகைன்னு சொல்லணும், கட்டில் ஃபிஷ், வெட்டு மீன் அப்படின்னு கூட தமிழ்ல சொல்லுவாங்க. அதுதான் நான் நினைக்கிறேன் என்னோட பதில் சரியா இருக்கும்னு நம்புறேன்.
0: கேள்வி நீங்க கொஞ்சம் தவறா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த அந்த மூன்று வகையான உயிரினங்களுக்கு என்ன ஒற்றுமை இருக்கு, சிமிலரிட்டி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க இன்னொன்னு சேர்த்து அதுதான் இதோட செய்யறோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கிடையாது கிடையாது. சரி, இன்னொரு நேயர் பிரியா என்ன சொல்றாங்க?
2: ஹலோ ஹலிமா, குட் ஆஃப்டர்நூன். இது மூணுத்துக்குமே ப்ளூ பிளட் இருக்கு.
0: கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க, அதுதான் நான் எதிர்பார்த்த பதில். இப்ப கணவாயிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் மாதிரிதான், அதற்கு எலும்புகள் கிடையாது. எலும்புகள் இல்ல, இந்த ட்ரூ போன்ஸ் அது கிடையாது. ஆனா மென்மையான உடல் அமைப்புல அதற்கு சிறிய உள் எலும்பு கூட இருக்குது, ஸ்கெலிட்டன் இருக்குது. ஆனா மூன்றுக்குமே முதுகெலும்பு எல்லாம் கிடையாது. சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னவென்றால், மூன்றுக்கும் நீல ரத்தம் இருக்கு. சொல்றாங்க இதுதான் குறிப்பா இந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கு பிராணவாயுவை கொண்டு போய் சேர்க்குது. அந்த பிராணவாயுவை சேர்க்கும் போது அந்த நிறம் நீலமாக தோன்றுகிறது. அதனால்தாங்க இந்த உயிரினங்களுக்கு ரத்தம் நீலமாக இருக்குது. நான் சொன்னது மூன்றே மூன்று தான் இல்லையா, கணவாய், ஆக்டோபஸ், அதே நேரத்துல இந்த ஹோஸ்டூ நண்டுகள்னு சொல்லியிருந்தேன். அதையும் தாண்டி சில வகையான நத்தை, லாப்ஸ்டர், சிலந்தி, தேள், கட்டல்ஃபிஷ், இவைக்கும் நீல ரத்தம் தானா? இந்த உயிரினங்களுடைய உடல்ல இந்த ஹீமோசைனைன் இருக்குது, ஒரு காப்பர் இருக்குது, செம்பு இருக்குது. ஆனா மனிதர்களுக்கு ஹீமோகுளோபின் இருக்குது. இது காப்பர் கிடையாது, இரும்பு சத்து சார்ந்த ஹீமோகுளோபின் இருக்கிறதுனாலதான் நம்முடைய உடல்ல ரத்தம் சிவப்பு நிறத்துல இருக்கு.

0: சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679-66466
4: KFC யில் சாலட்டை வாங்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். KFC வழங்குகிற KFC சாலட் கிங்டம். காய்கறிகள், பழங்களின் கலவையோடு 5 முறு முறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளை கிழங்குக்கு பதிலாக சேலட் கோப்பையோ சோள கோப்பையோ நீங்கள் பெறலாம். எல்லா சேலட் வகைகளும் 550 கேலரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC யில் சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சாலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கடைகளிலும் கிடைக்கும். சாலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC யில் வாங்குங்கள்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன்

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழொலியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்தியேசியாக நாதேஸ்வர தவிலிசியை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் என்னை தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஸ்ரீனிவாஸ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீத மாக நீங்கள் கேட்டது சிறுநிவாஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில். பக்தி பாமலைகளில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தஜ்வீதீன் ஃபைசி குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக தவ்ஹீதின் ஃபாய்சி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது. சீரடி சாய்பாபா புகழ் மாலையுடன் பிரபாகர் ராமு, எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர்.

சீரடி சாய்பாபா புகழ்மாலையாக பிரபாகர் ராமு எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சர்ந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரஹிமா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள் வரிசையில் என தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக சுதாகர் குழுவினர் பாடிய

கிருஷ்ண காரணமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் சுதாகர் குழுவினர் பாடியது. சுதாகர் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி. நேரம் சரியாக 8:34, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:34. போக்குவரத்து இடைஞ்சல் காரணமாக ஆன்மீக சிந்தனையோ நிகழ்ச்சி இடம்பெற முடியவில்லை. அதற்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார். அவர்களை நன்றியோடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: மேஷராசி நண்பர்களே, நல்ல அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்க வேண்டாம், தீர்ந்துடும். இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள், ஸ்கூல் வச்சுருப்போம், காலேஜ் வச்சுருக்கோம், டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க, சின்ன சின்ன ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கு. ஃபேமிலியில இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியில சொல்ல முடியல, மனசுலயே நினைச்சிட்டு இருக்கேன். ஐ ஃபீல் வெரி சேட், நான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன், வெளியில சொல்ல முடியல. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட டயத்தை மற்றவா கூட ஸ்பெண்ட் பண்ணி பேசி மற்றவங்க நாலு விஷயங்களை பற்றி யோசிக்கும் பொழுது நமக்கு நம்ம கவலைப்படுறதுலாம் ஒன்றுமே இல்லை. நம்மளை விட கவலைப்படுறோம், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்கிற ஒரு எண்ணம் மனசில் வரும். திருமூர்த்தி வழிபாடுன்னு சொல்லுவாள், பிரம்மா விஷ்ணு சிவ வழிபாடு தான். மன தைரியத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம். பண வரவுகள் கொடுக்கும் நம்பிக்கையின் மூலமாக சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது எந்த மனசங்கடம் இல்லாமல் நடக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில விஷயம் பேச்சில் பா என்ன கடுமையாக பேசுகிறாங்கங்கிற கவலைகள் அப்போ பெருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நான் பெருசு நீ பெருசு யாரும் பெருசு கிடையாது, இறைவன் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். உற்றார் உறவினர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு காரியங்கள் நடக்கும். ஆன்லைன், யூடியூப் சம்பந்தமாக, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரும். புதுசாக நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாங்குவேஜ் ஸ்கில்லு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. கை கால் கழுத்து சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். சில நேரத்தில் ட்ரௌசினஸும் சில நேரத்தில் பெசாமப்படுத்துங்களாமாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. மனசில் நிறைய கவலைகள் இருந்தாலும் நம்ம உட்கார வச்சிரும். எண்ணம் வந்து வெயிட் போன்றதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து யோகா படிக்கும்போது மெடிடேஷன் படிக்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நிறைய பண்டில் ஆஃப் தாட்ஸ் வச்சுட்டிங்கன்னா உடம்பு வந்து கனமாக மாறிவிடும். அந்த கணம் தான் கார்மிக் பவர்னு சொல்லுவாங்க, கர்மாவுடைய பலன்கள். நீ வந்து மனசில் எதுவுமே நினைக்கலை, மனசை ஃப்ரீயாக விட்டுட்ட அப்படின்னு சொன்னால் உடம்புல வந்து காத்து மாதிரி மாறிடும். அதாவது அப்படியே ஒரு ஒரு ரெக்கை மாதிரி ஒரு ஒரு ரெக்கை அப்படி தூக்கி வீசுறோம், அது எப்படி ரெக்கை வந்து அப்படியே மெதுவாக வருது, அந்த மாதிரி காற்றுல கலந்துரும் உடம்பு. அப்போ உன்னுடைய கர்மா வந்து உன்னை பாதிக்காது. இதுதான் ரெண்டு வித்தியாசம். அதனால மனசில் ரொம்ப போட்டு யோசிக்காத, ரொம்ப தாட் ஆஃப் ப்ராசஸை வந்து நினச்சிக்காது. முடிஞ்ச அளவுக்கு புஸ்தகங்கள் படி, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன்னா இறைவன்ட்ட உடைய நாமத்தை சொல்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரக்கூடியதா, மன நிம்மதிக்காக பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட சில டைம் போயிட்டு வருவேன். இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில். சில விரயங்கள்லாம் இருக்கே சார், என்ன சார் பற்றி? எஸ் இருக்க தான் செய்யும். சுப விரயம் தான், கவலைப்படாதீங்க. சில விஷயங்கள் விரயங்கள் இருந்தாலும் சுப விரயமாக இருந்து கொண்டு இருக்கும். வெளிநாடு, வெளியூர் டாக்குமெண்ட்ஸ், விசா, பாஸ்போர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். சில விஷயங்கள் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற முடியாமல் இருந்துகிட்டு இருக்கும். இனிமேல் அதை பண்ணக்கூடாது. எப்பவுமே காலத்தை முன்னே நிர்ணயின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை முன்னாடியுமே நிர்ணயித்து நேரத்தை சரியாக பயன்படுத்தி நேரத்தை சரியாக செயல்படுத்தினோம்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். எது சரி எது தவறு, எது நல்லது எது கெட்டதுங்கிறதை முன்னமே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எழுத்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு விசேஷம். டீச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, துணி சம்மந்தமாக பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்கவங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்கூலில் டிராயிங் மாஸ்டராக இருந்துருக்கோம், ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினைச்ச இடத்துல வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நடக்கும். திருமண சம்பந்தமான விஷயம், பொண்ணுகிட்ட பேச முடியல, பையன்கிட்ட பேச முடியல, அம்மாட்ட பேச முடியல, அப்பாட்ட பேச முடியலன்ற மன கவலைகள் இந்த தினத்தோட போக, இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த தினத்தில் யதார்த்தமாக பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறதும் நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள்ல அவசரப்பட்டு பேசிடப்பட அவசரப்பட்டு முடிவெடுக்கப்படாது. அவசரப்பட்டு சில காரியங்கள்ல இது இப்படிதான் அப்படின்னு நிர்ணயிக்கப்படாது. ஃபோக்கஸ்டா ஒரு சில காரியத்தை எடுத்து பண்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாது. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெயின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மனதை லகுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனதை சாதாரணமாக வச்சுக்கணும். அது பெருசாக போட்டு யோசிக்கிறதை தவிர்த்துக்கிறது புது காரியங்கள் எதுவும் ஈடுபடுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பட்ட அனுபவம் தான் நமக்கு பேசுது. எஸ், இது மாதிரி ஏற்பட்ட அனுபவம் இவாள் நம்பலாம் நம்பக்கூடாது, இது போகும் இது ஜெயிக்கும் இது ஜெயிக்காது, இது வாங்கலாம் வாங்கக்கூடாது, இப்படி மனசு வந்து உங்களுக்கு சொல்லும். ஆனால் சூழ்நிலைகள் அப்படி அழுத்தம், அந்த அழுத்தத்தின் மூலமாக சில மாற்றங்கள் நிகழலாம். எதுவுமே அக்செப்ட் பண்ணிட்டு போட்டோம்னா பெருசு கிடையாது. எதுவுமே பெருசாக நினைக்கலன்னா அது பெருசு கிடையாது. எதுவுமே ரொம்ப மனசில் போட்டு யோசித்தோம்னா அது பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி எது இருக்குது சரி, மனசுக்கு ஒரு சக்தியை கொடுப்பேன், இறைவனுடைய சக்தியை கொடுப்பேன், அது தானாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தை அந்த எண்ணத்தை மனதில் கொண்டுட்டோம்னா அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எல்லா காரியமும் நடக்கும், கவலைப்படாது. நீங்கள் நினச்சதை விட அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்விடும். ஆனால் அதை பெருசாக மனசில் போட்டுக்காதீங்க, நிச்சயம் வெற்றி பெறும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நேர்களை பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. யதார்த்தமாக பேசவே அவள் வேறு தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாள். வீட்டில் செடி வளர்க்குறது, வீட்டிலேயே தோட்டம் வளர்க்குறது, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவா, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவாக்கு அனுகூல்யம் உண்டு. சில விஷயம் மற்றவா கேட்காம அவளுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. மௌனத்தை விட சிறந்த உலகத்தில் ஏதாவது இருக்கானா, எதுவுமே கிடையாது. தியானத்தை விட சிறந்த எதாவது இருக்கானா, ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் சில நின்ன இடத்துல யோசிச்சு பார்த்தோம்னா எப்படி எப்படி லைஃப் நடந்திருக்கு, எப்படி எப்படி இருந்திருக்கு, இனிமேல் எப்படி இருக்க போகிறதுன்னு ரொம்ப பயப்பட, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ரொம்ப யோசிச்சு கவலைப்படக்கூடாது. இந்த டேக் இட் ஈஸியாக கொண்டு போயிடணும், ஆல் இஸ் வெல்ங்கிற மாதிரி இப்படியே போயிடணும். அப்படி போயிட்டீங்கன்னா எல்லாமே வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிடித்தமான வாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து சின்ன ஒரு க்ளூ கிடைச்சா அந்த க்ளூ மூலமாக நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அப்படியே பிரயாணம் பண்ணலாம். நண்பர்கள் வட்டம் பெருசாகும். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நினைச்ச காரியம் நடக்கும். சில பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கடனுக்காக கடன் வாங்கினதெல்லாம் அடைச்சு தீர்த்து பாப்பா மன நிம்மதி இருக்குன்ற மாதிரி இருந்துட்டுருக்கும். கிஃப்ட் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும். சில நேரங்கள் இந்த டைம் நமக்கு மிச்சம் இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்ற யோசனைகள் மனசில் வரும். நம்பினா கைவிடப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்பியிருக்கோம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கிடைக்கும். அதே சமயத்தில் பொருளாதாரம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில முக்கியஸ்தர்களை சந்தித்து அவர்கள் கூட பேசுறது மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், விவசாயம் சம்மந்தமாக பண்ணிட்டு, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு குரு வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். தனுசு ராசி நேயர்களே நல்ல விஷயங்களுக்காக போராடுவீங்க. சில நேரங்கள் சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில பேர் உபதிரவம் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபதிரவம் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சம்மந்தமே இருக்காது, பகைகள் வரும். என்னடா அது இப்படி இருக்கேன் அப்படின்னு யோசனைகள் மனசில் வரும். நம்ம எந்த தப்பும் பண்ணல, ஏன் இப்படி இருக்கா. பிடித்தமான வாழை சந்திப்பீங்க. இன்றைய தினத்தில் சில சப்போர்ட் நபர்கள் உங்களை சந்திப்பாங்க. சொந்த பந்தங்களில் ஏதேனும் விசேஷங்கள், காது ஊத்தது, மொட்டை அடிக்க, நிச்சயதார்த்தம், கல்யாணம் போன்ற விஷயங்களுக்காக போயிட்டு வருவீங்க. அதே சமயத்தில் ஏதேனும் நீங்கள் இருந்து தலைமை இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். கால் சம்மந்தமாக, கழுத்து சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக வச்சுக்கணும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பக்கத்துல இட சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது தீர்வு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கோவப்படுறதை தவிர்த்துட்டு உட்காந்து சமாதானமா பேசணும்னா தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். சகோதர சகோதரிகள் கூட பிரச்சனை பண்றது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா குருவாயூரப்பன் வழிபாடு, தாய் மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நேயர்களுக்கு சில நேரங்கள் நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம், அது வந்து அவளுக்கு பிடிக்காம இருக்கலாம், திரிக்கப்படாது, சரி நிதானமா செயல்படுவோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல வரும். சினிமா நட்சத்திரமா இருந்துருவா, ப்ரொடியூசரா டைரக்டரா இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். இத்தனை நாள் பட்டதுக்கு இப்பதான் டைம் நல்லா இருக்கு சாருங்கன்னு சொல்ற மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இசையமா பலரா இருந்துட்டு இருக்கோ, பொட்டிக்கு வச்சுருக்கோ, துணி கார்மெண்ட் சம்பந்தமா மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடுவார். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியான அனுகூல்யம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. உற்றார் உறவினர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடப்பீங்க. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கு. ஃபினான்ஸ் பண்ணின்றவங்க, சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கு. உண்மையாகவே கடவுள் இருக்காரு, அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளா முயற்சி பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பல யோசனைகள் இருக்கும். கட்டடம், என்ஜினியரிங் சம்பந்தமா, அதே சமயத்துல இன்ஜினியரிங் முன்னாடி அந்த டிராயிங் எல்லாம் போடுறவங்க, கேடெல்லாம் முடிச்சவங்களுக்கு, நகைக்கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமாகும். புது ஹோட்டல் வச்சுருக்கோம், ஹோட்டலை புனரமைக்கணும், நல்லா மாத்தணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் உண்டு. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம், வழிபடக்கூடிய தெய்வம் ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம் ராம் கிருஷ்ண வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, பாப்பா பாப்பா பா, நாலஞ்சு நாளாக இந்த டென்ஷன்ஸ் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. நல்ல ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி, வாட்ச் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வாட்ச் கடை வச்சுனோ, கேமரா சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். சின்ன சின்ன பிஸ்னஸ்ல நீங்க நினைக்கிறது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. இன்றைய தினத்துல சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஐடியா மணி மாதிரி ஐடியாஸ் கிடைக்கும், அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, இதெல்லாம் இப்படி சொல்றாங்களேன்னு. சில நேரங்கள்ல பாத்துட்டீங்கன்னா பல பேர்த்தோட நம்பிக்கை பெறுவீங்க, சில பேர்த்தோட எதிர்ப்பை பெறுவீங்க. அதை பார்த்தா ஒண்ணும் நடக்காது. உலகத்துல எல்லாத்துக்கும் நல்லவங்களாம் நடக்கணும், பணமா தான் இருக்கணும். இறைவனை கூட சில பேர் பிடிக்க பிடிக்காது. அந்த மாதிரி சில விஷயங்கள் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, வீட்டிலே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும். சரி, அவ பாட்டுக்கு நான் நினைச்சுன்னு போட்டு நம்ம செயல்பாடுகளே செயல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கும். அரசியல் சம்பந்தமா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு, முயற்சி பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதசாம்ராட் மகேஷ்வரி.
3: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த யோதரர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதய பெருமன நன்றிகள். ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
1: நேரம் சரியாக 8:49 மைக்கராஜ்யத்தில் 7:49 தொடர்கின்றது.

வாழ்த்துவோர் வாழ்த்துள்ள இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். நேரம் சரியாக 8:55, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:55.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ வெரி நைஸ், தேங்க் யூ.
3: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
4: பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை, பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1-42-41-77-77 அல்லது சைபர் 6-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: நேரம் சரியாக 8:58, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:58 தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழதியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் டார்ச்சினா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி இடம்பெற்ற போராட்டத்தின் போது பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி வேலனை பிரதேசபை உறுப்பினர் அனுஷியா ஜெயகாந்தன் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக பலாலி காவல்துறையால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஈழத்தமிழர்களின் தாயகம், தேசியம் மற்றும் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு கையளிக்கப்பட்ட 15 அம்ச பிரகடனத்தில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் வாரங்களில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் கடல் புலிகளின் தலைவர் சூசை ஆகியோர் கடல் வழியாக தப்பி செல்வதை தடுத்து நாட்டின் கடற்பரப்பை முழுமையாக கட்டுப்படுத்தி பிரபாகரன் தப்பிச் செல்வதற்கான அனைத்து வழிகளையும் அடைத்த கடற்படைக்கு சீறு பூச வேண்டாம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் பொய்ப்பிரச்சாரங்கள் குறித்து பொதுஜன பேரமின குற்ற புலனாய்வுத்துறை திணைக்களகத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புகவல லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை ஆணைக்குழுவின் முன் இன்று முன்னிலையாக்கியுள்ளார். தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் அங்கு ஆஜராகியிருக்கிறார். நாட்டு மக்கள் 2024 ஆண்டு அரசியல் ரீதியில் எடுத்த தவறான தீர்மானத்தை திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். நாமல் ராஜபக்சாவை சிறையில் அடைத்தாலும் 2029 ஆண்டு அவரை ஜனாதிபதியாக்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டாரா தெரிவிக்கிறார். யுத்த காலத்தில் பல துன்பங்களை சந்தித்த தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எவரும் கை கொடுத்து உதவாததை உணர்ந்து தமிழ் ஊடகவியலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க உருவான தமிழ் ஊடக ஒன்றியத்தின் ஊடகவியலாளர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து தந்த தொழிலதிபர் ஜீவரட்னம் முரேஸ் அவர்களுக்கு அந்த ஒன்றியத்தின் தலைவர் ஸ்ரீ கஜன் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சரியான தருணம் இது என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வரலாற்றில் முதல் முறையாக அட்டவணைப்படுத்தும் அதிகாரிகளாக 2 பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக சுரஞ்சித் வேவித உத்தியோர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கை ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளினாலும் தனித்தனியாக நடத்தப்பட்டு வரும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவுகளை ஒருங்கிணைத்து ஒரு தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையத்தை நிறுவ ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்கா யோசனையை வழங்கியிருக்கிறார். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பொது முகாமையாளர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ஸ்ரீநாத் தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 தனியார் வர்த்தக வங்கிகளின் முகாமையாளர்களை எதிர்வரும் 20 தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த சமிந்தபுர சது என்று அழைக்கப்படும் திமுது சதுரங்க மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் காஞ்சிபானே இம்ரானின் நெருங்கிய உறவினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கண்டனம பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றின் வரவேற்பறைக்குள் காட்டியானை ஒன்று அமைதியாக நுழைந்து உலாவந்த சம்பவம் விருந்தினர்களையும் ஊழியர்களையும் ஆச்சரியத்தில் ஆட்டியிருக்கிறது. சப்ருகமுவா மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது.
இந்திய செய்திகளில் மாற்றத்தை முன்வைத்து தமிழகத்தின் அரை நூற்றாண்டு கால இருதுருவ அரசியலை தகர்த்தெறிந்து 108 இடங்களில் வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்ற நடிகர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு 100 நாட்களை தற்போது நிறைவு செய்திருக்கிறது. இந்தியாவில் நடைபெறும் தேர்தல் முறைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஜார்க்கண்டில் தேர்வுகள் ரத்து செய்வதாக அறிவித்ததை அடுத்து மாணவர் தலைவர் தேவேந்திரநாத் மகேதா தனது கால வரையறையற்ற உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். இந்தியாவில் முக்கியமான தேர்வு தாள்கள் பத்திரமாக கையாளப்படுவதை உறுதிப்படுத்த பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறையை மேம்படுத்த தொழில்நுட்ப வழிகளை அந்த குழு பரிந்துரைத்திருக்கிறது. இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் சுமார் 600 மாணவர்கள் பயத்தில் அவர்களின் தங்கும் விடுதியில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள். அமராவதி நகரில் அரசாங்கம் வழிநடத்திய மாணவர் தங்கும் விடுதியில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. விமான கட்டணங்களை சீரான முறையில் நிர்ணயிக்க வகை செய்ய வகுத்துள்ள வரவு விதிகளை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்தது. அதைத் தொடர்ந்து இறுதி விதிகளை தாக்கல் செய்ய 3 வார கால அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ISI பயங்கரவாத அமைப்பின் பின்னணி கொண்ட சசாத்பட்டி வலையமைப்பை அழித்து 200 பயங்கரவாதிகளை மத்திய அரசு கைது செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்கப்பட இருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சரும் RBI கட்சி தலைவருமான ராம்தாஸ் அதாவாலே தெரிவித்திருக்கிறார். வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கான வங்கி செயல்பாட்டை இலக்காக கொண்டு புதிய உயர்நிலை குழுவை விரைவில் மத்திய அரசு அமைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். மும்பையின் பல புகழ்பெற்ற உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறை மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஐஸ்கிரீமுக்கு புகழ்பெற்ற கடையொன்றில் எலிகள், ஈக்கள், காலாவதியான சுவை ஊட்டிகள் காணப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து தாமதமாக வருவது, மாவட்ட வருவாய் அலுவலர், ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளால் திண்டுக்கல்லில் நடைபெறுகின்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டமே குறைகள் நிறைந்ததாக மாறியிருந்தது. நரிக்குடி பகுதியில் புதிய பள்ளி கட்டடம் கட்டப்பட்டு 6 மாதங்களாகியும் திறக்கப்படாததால் சேதமடைந்த பழைய கட்டடத்திலே மாணவர்கள் அச்சத்துடன் கல்வி கற்பது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 கடல் பாதுகாவலர் சீ கார்டியன் ஆளில்லா விமானங்களை குத்தகைக்கு எடுக்க அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனமான ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தமிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இன்று சென்னையில் ஆபடத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் என்று 1,14,320 ரூபாவாகவும் கிராமுக்கு 20 ரூபாய் என்று 1 கிராம் 14,290 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் செய்யும் முயற்சிக்கு ஓமான் இடையூறாக இருந்தால் அந்த நாட்டின் மீதும் தங்களால் தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். உக்ரைனில் உள்ள தனது எஃகு ஆலையின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 2 உயிரிழந்திருப்பதோடு 13 தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானில் பாலியல் அச்சுறுத்தல் மற்றும் பல்வேறு இணையவழி சைபர் மோசடிகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ள 284 வெளிநாட்டினரை நாடு கடத்த உள்ளதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் சீனா, வியட்நாம், இந்தோனேஷிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். வங்கதேசத்தில் அல்கைதா பயங்கரவாத அமைப்பு தனது தளங்களை அமைக்க முயற்சிப்பதாக வெளியான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கை வெறும் யூகத்தின் அடிப்படையிலானது என்று அந்த நாட்டு அரசு திட்டவட்டமாக இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கிறது. மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானிகள் அனைவருக்கும் போதைப்பொருள் சோதனை நடத்தப்பட்டதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அண்மையில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானியொருவர் போதைப்பொருட்களை கடத்தியதாக இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டார். அதையடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸின் தென்பகுதியில் உள்ள சாம்போவங்கா நகர் மேல்நிலை பள்ளியில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. இதில் மாணவர்கள் இருவர் இறந்து போனார்கள். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தீப்பற்றிய குடியிருப்பு கட்டடத்தின் வெளிப்புறத்தில் சிக்கி தவித்த பெண் சாதுரியமாக தப்பிப்பிழைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவருக்கு மனச்சோர்வு இருக்கிறதா என்பதை கணிக்க ஒரு புதிய கண்டுபிடிப்பாக செயற்கை நுண்ணறிவு மாதிரி ஒன்றை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தென்கொரியாவின் கியாயுவே பகுதியில் 200 ஆண்டு காணாத அளவு மழை பெய்திருக்கிறது. கியாசாங் மாநிலத்தில் நேற்று மட்டும் 600 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்தது. தென்கொரியா 1972 மழை பெய்வதை கணக்கெடுக்க தொடங்கியதிலிருந்து இதுவே ஆக அதிகமான மழை என்று தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் அனைத்து துறை வீரர் ரவீந்திர ஜாடேஜா புதிய சாதனை படைத்திருக்கிறார். 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 350 விக்கெட்டுகள் வீழ்த்தி ரவீந்திர ஜாடேஜா சாதனை படைத்திருக்கிறார். அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இங்கிலாந்து மகளிர் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான வங்கதேச அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியமும் அறிவித்திருக்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வின் நகரில் நேற்று நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது ஆட்டத்தில் இங்கிலாந்திடம் 2-4 என்ற கோல் கணக்கில் தோல்வி கண்டிருக்கிறது. முதல் ஆட்டத்தில் வேல்ஸை வீழ்த்திய இந்திய அணிக்கு இந்த தோல்வி தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384.11 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.70 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 331.87 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.70 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 408.80 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.84 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.10 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.46 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.16 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.94 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் உபனத்தினர் சாசல் கார்ஷிலா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உபனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி.

0: எண்ணிக்கை மகானங்காக்கால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம் தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்தான்.
2: தீபிக சங்கர் இருக்கு,
3: அங்க போய் பார்த்தாலும் மரக்கறியும் தான். அகத்தில புண்ணாங்காடி வெள்ளர குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: அங்கும் என்றும் தொடர்புகளுக்கு 01 45 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரு

குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள். பிசரியா மம்மாமியா GmbH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி. நேரம் சரியாக 9:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

காலைவேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலைப்பூந்தன்றல். காலைப்பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு

வணக்கம் அன்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த காலை வேளைகளில் உங்கள் வீடை தேடி வரும் இனிதான காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு காலை பூந்தென்றல் எப்படி அன்புகளே, எல்லோரும் நலந்தானே? அதுபோன்று நாங்களும் நலமாக உள்ளோம். இதுவும் ஆரம்பமாக இருக்கின்றது காலை பூந்தென்றல்.

0: இஃபெக்டோடும் இல்லை. வணக்கம், வாட்ஸ்அப்போடா வந்திருப்பார். வணக்கம்,
1: இனிய கால வணக்கம் அன்பான பேபி சிவா ராஜா அண்ணா ரெண்டு பேருக்கும் இனிய கால வணக்கம்.
0: வணக்கம் அம்மா,
1: நான் அமைய வாழ்த்துக் கொள்கிறேன்.
0: எப்படி நிலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நிலமா இருக்கிறேன். வித வித குரல் கொஞ்சம் கூட்டி கொண்டு வாருங்கள். நல்லா இருக்கேன்னு கூட்டுங்கோ. வாழ்த்துகள் கூறிக்கொண்டு
0: நன்றி.
1: இன்று நான் கேட்கிற பாடல் அம்மா, தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு.
0: தங்கமே
1: ஏற்படமே இருக்கணும்.
0: தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு. என்ன இந்த பாட்டு பிடிச்சதுக்கு என்ன காரணம்?
1: தமிழ பத்தி ஏதாவது ஒரு பாட்டு கேட்ப, நல்ல பாட்டான்னு யோசிச்சேன். அப்ப எனக்கு இந்த பாட்டு தான் வந்துச்சு.
0: அப்படியா? மனசுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும். வேலை செய்யும் போதும் இப்படியான பாடல்கள் கேட்கல, அந்த இன்னும் கூட வேலை செய்யலாம் மாதிரி தோணும்.
1: என்ன, நான் பண்ணி கொண்டிருந்தாலும் அப்படியே வேர்த்து உருவத்து போச்சு.
0: நன்றி. உங்களுடைய
2: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டு பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட். இந்த அடியம்மா

0: ஒலித்த பாடலை லண்டனில் இருந்து புஷ்பா அம்மா கேட்டிருந்தார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவரை நான் அழைத்துக் கொள்ளப் போகின்றேன்.
1: வணக்கம், நான் சதீஷ் பேசுகிறேன்.
0: வணக்கம் சதீஷ், எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: எல்லோரும்
0: நாங்க எல்லோருமே நலமா இருக்கிறோம். இந்த பாட்டுடா சதீஷ்க்கு நல்லா பிடிக்கும் போல இருக்கு. மற்ற சதீஷ் கேட்கிற பாட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறது. காலையில கேட்கும் போது நல்லா இருக்கும். அந்த வகையில இந்த பாட்டும் எனக்கும் பிடிச்ச பாட்டு தான். அப்ப நாங்க பாட்டுக்கு
1: நன்றி வணக்கம்.

0: ஒழித்த பாடலை சதீஸ் அவர்கள் பரிசிலிருந்து கேட்டிருந்தார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வருபவர் பைவரூடாக இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜெமலிந்து மாசல். சோமா இருக்கிறீங்களா? பேபி
0: சோமா இருக்கிறேன். நீங்க சோமா இருக்கிறீங்களா?
1: நாங்க நல்ல சோமா இருக்கிறோம். ராஜா அண்ணைக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு
0: நன்றி.
1: இப்படி ஒரு ஆசன் கிடைக்க கொடுத்து வைக்கணும்னு சொல்லிக்கொண்டு
0: உண்மைதான்.
1: நல்ல ஆசான் கிடைக்கிறதான் வாழ்க்கையில உயர்வுக்கு முதல் படி.
0: உண்மைதான், உண்மைதான். அந்த பெருமை எனக்கு உண்டு.
1: எனக்கு படையல ஆனா வழியால மழை பெய்யுது, குளிருது கொஞ்சம்.
0: வீட்டுக்குள்ள
1: வந்து அந்த பக்கம் குறைய இல்ல பாப்போம்.
0: எனக்கும் அந்த பெருசு அந்தண்டு எல்லாரும் என் கண்டதுல மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதே பெரிய ஒரு அபூர்வம். அந்த நேரத்துல எனக்கு பெரிய பெரிய சந்தோஷமா இருந்தது. உண்மையிலேயே நல்ல சந்தோஷம் எல்லாரையும் கண்டது. வீட்டு தலைவர் மாடலும் ஓகேதானே? இப்ப அந்த வகையில சந்தோஷமா இருந்தது.
1: பாட்டை கேட்போம்.
0: பாட்டை கேட்போம். என்ன? நன்றி, நன்றி, வணக்கம்.

0: தேங்க்யூ. ஆனால் என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு.
1: தப்பு மொத்தம் உன் மேல இருந்துட்டாலும்

0: கூட இல்லை பிள்ளை, நீங்கள் சும் மூக்குத்தனமாக கதைக்கிறீங்க பிள்ளை. என்ன திருப்பி கதைங்க
1: இல்லை சொல்லிட்டேன், சொல்லித்தான் இல்லை சொல்லித்தான் ஹலோ வணக்கம், வாட்ஸ்அப்போடாக வந்திருப்பார். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் மேரி.
2: வணக்கம், நான் மேரி கதைக்கிறேன் டென்மார்க்ல இருந்து.
1: நலமான மேரி.
2: ஓ, நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். உங்களுக்கு
2: உங்களுடைய சொன்னா எப்பவுமே நலமா தான் இருக்க வேண்டும். என்ன
1: அது? ஒவ்வொரு நேரத்தை பொறுத்தது.
2: ஓஹோ, என்ன பேபி,
1: நீங்கள் பாடுவ பாடலாம் நினைந்து கொள்வதில்லை?
2: இல்லை இல்லை, கடவுளே எனக்கு பாட சும்மா ஒரு ரெண்டு வரி தான் பாட முடியும்.
1: இல்ல, அது நல்லா இருக்குது, நீங்க பாடுறது.
2: என்ன பாட்டு? பாட்டு இந்த பாண்டியன் படத்திலிருந்து, இந்த பாண்டியனின் ராஜ்யத்தில்
1: உயிரலால. அந்த வரி எழுத்துடுங்க.
2: பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா.
1: அப்ப அடுத்த கிழமை
2: நல்ல சந்தோஷமான பாடலை
1: கேட்போம். அப்ப அடுத்த கிழமை நாங்கள் ஒரு இன்னொரு பாடகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி மேரி,
2: நன்றி
1: மேரி, நன்றி நன்றி நன்றி. இதோ வருகிறது உங்கள் பாடல்.
2: ஓகே, நன்றி.

0: ஆமாம், ஒலித்த பாடலை டென்மார்க்கிலிருந்து மேரி அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்து வந்திருப்பவர் இணைக்கப் போகின்றேன். வாட்ஸ்அப் வைபர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் அம்மா பேபி ஜீவா.
0: வணக்கம் அங்கிள், எப்படி நிலமா இருக்கிறீங்க?
1: நாங்க நிலமா இருக்கிறோம், நீங்க நிலமா இருக்கிறீங்களா?
0: நாங்க நிலமா இருக்கிறோம்.
1: எல்லோரும் நலமா இருக்க, ராஜானையும் சேர்ந்து நலமா இருக்க நான் இறைவனை வேண்டிக் கொண்டு ஒரு பாடலை கேட்ப மட்டும் வந்துடலாமா?
0: ஒரு பாட்டா கேட்க போறீங்க?
1: ஒரு பாட்டுக்கு தான், இந்த பல ஆட்டு கேட்டு மற்ற அடிப்பினோம்.
0: சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் அப்படி அந்த பாட்டு எல்லாமா சேர்ந்து கேட்பமேமா?
0: இங்கே உதைக்கிற மாதிரி இருக்கு. என்ன
1: நேருக்குலாம் வாழ்த்தலாம், அது வேற விஷயம். பின் உதைக்க கூடாது எந்த விருப்பம். நாலு பேர் எங்களை வாழ்த்தவனும் எங்களை பற்றி நல்லபடியா சொல்லணும், அதான் மாட்டேன் திரும்பவும் விரும்ப
0: மாட்டேன். உண்மைதான், பாட்டை கேப்போமா?
1: ஓகேமா, பாட்டை கேப்போமா எல்லாரும் சேர்ந்து.
0: ஓகே அங்கிள், ஓகே, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை ஜெர்மனியில் இருந்து நாகேந்திரம் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இத்தோடு இந்த காலை பூந்தென்றல் நிறைவுக்கு வருகின்றது. இன்னும் இனிமேல் அடுத்த நிகழ்வில் உங்களோடு நான் இணைந்து கொள்ளும் வரை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சில வர்த்தக விளம்பரங்களுக்கு சென்று வரலாம்.
1: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
2: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
3: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
3: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
4: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
5: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 65
5: மேலதிக தொடர்புகளுக்கு
4: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
5: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர். சாசல் கார்ஷிலா கோணேசன் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் செப்டம்பர் 1 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். இலங்கை கடத்தொழில் கூட்டு தாமதத்தின் முன்னாள் தலைவரான மகில் சேனரட்ன கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காணாமல் போன கடற்படை அதிகாரியை தேடும் பணி 4வது நாளாக தொடர்பாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது. விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தில் பதிவு செய்யப்படாத சட்டவிரோதமான மற்றும் தரமற்ற மிருக வைத்திய மருந்து கையிரு போன்றே நுகர்வோர் விவகார அதிகார சபை கைப்பற்றியிருக்கிறது. யாழ்ப்பாணம் பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி இடம்பெற்ற போராட்டத்தின் போது பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி வேலனை பிரசபை உறுப்பினர் அனுஷியா ஜெயகாந்தன் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக பலாலி காவல்துறையால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஈழத்தமிழர்களின் தாயகம், தேசியம் மற்றும் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு கையளிக்கப்பட்ட 15 அம்ச பிரகடனத்தில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் வாரங்களில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் கடல் புலிகளின் தலைவர் சூசை ஆகியோர் கடல் வழியாக தப்பி செல்வதை தடுத்து நாட்டின் கடற்பரப்பை முழுமையாக கட்டுப்படுத்திய பிரபாகரன் தப்பிச் செல்வதற்கான அனைத்து வழிகளையும் அடைத்த கடற்படைக்கு சீறு பூச வேண்டாம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் பொய்ப்பிரச்சாரங்கள் குறித்து பொதுஜன பேரமின குற்ற புலனாய்வுத்துறை திணைக்களகத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புகவல லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை ஆணைக்குழுவின் முன் இன்று முன்னிலையாக்கியுள்ளார். தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் அங்கு ஆஜராகியிருக்கிறார். நாட்டு மக்கள் 2024 அரசியல் ரீதியில் எடுத்த தவறான தீர்மானத்தை திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். நாமல் ராஜபக்சாவை சிறையில் அடைத்தாலும் 2029 அவரை நியாயவதியாக்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டாரா தெரிவிக்கிறார். யுத்த காலத்தில் பல துன்பங்களை சந்தித்த தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எவரும் கை கொடுத்து உதவாததை உணர்ந்து தமிழ் ஊடகவியலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க உருவான தமிழ் ஊடக ஒன்றியத்தின் ஊடகவியலாளர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து தந்த தொழிலதிபர் ஜீவரட்னம் முரேஸ் அவர்களுக்கு அந்த ஒன்றியத்தின் தலைவர் ஸ்ரீ கஜன் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சரியான தருணம் இது என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வரலாற்றில் முதல் முறையாக அட்டவணைப்படுத்தும் அதிகாரிகளாக 2 பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக சுரஞ்சித் வேவித உத்தியோகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கை ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளினாலும் தனித்தனியாக நடத்தப்பட்டு வரும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவுகளை ஒருங்கிணைத்து ஒதிய தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையத்தை நிறுவ ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்கா யோசனையை வழங்கியிருக்கிறார். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பொது முகாமையாளர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ஸ்ரீநாத் தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 தனியார் வர்த்தக வங்கிகளின் முகாமையாளர்களையும் எதிர்வரும் 20 வரை விளக்கமுறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த சமிந்தபுர சது என்று அழைக்கப்படும் திமுது சதுரங்க மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு
குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் காஞ்சிபானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கண்டலம பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றின் வரவேற்பறைக்குள் காட்டு யானை ஒன்று அமைதியாக நுழைந்து உலாவந்த சம்பவம் விருந்தினர்களையும் ஊழியர்களையும் ஆச்சரியத்தில் ஆட்டியிருக்கிறது. சப்ருகம்மா மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில் மாற்றத்தை முன்வைத்து தமிழகத்தின் அரை நூற்றாண்டு கால இருதுருவ அரசியலை தகுத்தறிந்து 108 இடங்களில் வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்ற நடிகர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு 100 நாட்களை தற்போது நிறைவு செய்திருக்கிறது. இந்தியாவில் நடைபெறும் தேர்தல் முறைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஜார்க்கண்டில் தேர்வுகள் ரத்து செய்வதாக அறிவித்ததை அடுத்து மாணவர் தலைவர் தேவேந்திரநாத் மகேதா தனது கால வரையறையற்ற உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். இந்தியாவில் முக்கியமான தேர்வு தாள்கள் பத்திரமாக கையாளப்படுவதை உறுதிப்படுத்த பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறையை மேம்படுத்த தொழில்நுட்ப வழிகளை அந்த குழு பரிந்துரைத்திருக்கிறது. இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் சுமார் 600 மாணவர்கள் பயத்தில் அவர்களின் தங்கும் விடுதியில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள். அமராவதி நகரில் அரசாங்கம் வழிநடத்திய மாணவர் தங்கும் விடுதியில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. விமான கட்டணங்களை சீரான முறையில் நிர்ணயிக்க வகை செய்ய வகுத்துள்ள வரவு விதிகளை உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்தது. அதைத் தொடர்ந்து இறுதி விதிகளை தாக்கல் செய்ய 3 வார கால அவகாசம் அளித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ISI பயங்கரவாத அமைப்பின் பின்னணி கொண்ட சதாத்பட்டி வலையமைப்பை அழித்து 200 பயங்கரவாதிகளை மத்திய அரசு கைது செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்கப்பட இருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சரும் RBI கட்சி தலைவருமான ராம்தாஸ் அதாவாலே தெரிவித்திருக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்துக்கான வங்கி செயல்பாட்டை இலக்காக கொண்டு புதிய உயர்நிலை குழுவை விரைவில் மத்திய அரசு அமைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். மும்பையின் பல புகழ்பெற்ற உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறை மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஐஸ்கிரீமுக்கு புகழ்பெற்ற கடையொன்றில் எலிகள், ஈக்கள், காலாவதியான சுவை ஊட்டிகள் காணப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து தாமதமாக வருவது மாவட்ட வருவாய் அலுவலர், ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளால் திண்டுக்கல்லில் நடைபெறுகின்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டமே குறைகள் நிறைந்ததாக மாறியிருந்தது. நரிக்குடி பகுதியில் புதிய பள்ளி கட்டடம் கட்டப்பட்டு 6 மாதங்களாகியும் திறக்கப்படாததால் சேதமடைந்த பழைய கட்டடத்திலே மாணவர்கள் அச்சத்துடன் கல்வி கற்பது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 கடல் பாதுகாவலர் சி கார்டியன் ஆளில்லா விமானங்களை குத்தகைக்கு எடுக்க அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனமான ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தமிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இன்று சென்னையில் ஆபடத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் என்று 1,14,320 ரூபாவாகவும் கிராமுக்கு 20 ரூபாய் என்று 1 கிராம் 14,290 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் செய்யும் முயற்சிக்கு ஓமான் இடையூறாக இருந்தால் அந்த நாட்டின் மீதும் தங்களால் தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். உக்ரைனில் உள்ள தனது எஃகு ஆலையின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 2 உயிரிழந்திருப்பதோடு 13 தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானில் பாலியல் அச்சுறுத்தல் மற்றும் பல்வேறு இணையவழி சைபர் மோசடிகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ள 284 வெளிநாட்டினரை நாடு கடத்த உள்ளதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் சீனா, வியட்நாம், இந்தோனேஷிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள்.
வங்கதேசத்தில் அல்கைதா பயங்கரவாத அமைப்பு தனது தளங்களை அமைக்க முயற்சிப்பதாக வெளியான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கை வெறும் யூகத்தின் அடிப்படையிலானது என்று அந்த நாட்டு அரசு திட்டவட்டமாக இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கிறது. மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானிகள் அனைவருக்கும் போதைப்பொருள் சோதனை நடத்தப்பட்டதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அண்மையில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானி ஒருவர் போதைப் பொருட்களை கடத்தியதாக இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டார். அதையடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸின் தென்பகுதியில் உள்ள சாம்போவாங்கா நகர் மேல்நிலைப் பள்ளியில் துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது. இதில் மாணவர்கள் இருவர் இறந்து போனார்கள். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தீப்பற்றிய குடியிருப்பு கட்டடத்தின் வெளிப்புறத்தில் சிக்கி தவித்த பெண் சாதுரியமாக தப்பிப்பிழைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவருக்கு மனச்சோர்வு இருக்கிறதா என்பதை கணிக்க ஒரு புதிய கண்டுபிடிப்பாக செயற்கை நுண்ணறிவு மாதிரி ஒன்றை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தென்கொரியாவின் கியாயே பகுதியில் 200 ஆண்டு காணாத அளவு மழை பெய்திருக்கிறது. கியாங்சாங் மாநிலத்தில் நேற்று மட்டும் 600 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்தது. தென்கொரியா 1972 மழை பெய்வதை கணக்கெடுக்க தொடங்கியதிலிருந்து இதுவே ஆக அதிகமான மழை என்று தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் அனைத்து துறை வீரர் ரவீந்திர ஜடேஜா புதிய சாதனை படைத்திருக்கிறார். 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 350 விக்கெட்டுகள் வீழ்த்தி ரவீந்திர ஜடேஜா சாதனை படைத்திருக்கிறார். அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இங்கிலாந்து மகளிர் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான வங்கதேச அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியமும் அறிவித்திருக்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வின் நகரில் நேற்று நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது ஆட்டத்தில் இங்கிலாந்திடம் 2-4 என்ற கோல் கணக்கில் தோல்வி கண்டிருக்கிறது. முதல் ஆட்டத்தில் வேல்ஸை வீழ்த்திய இந்திய அணிக்கு இந்த தோல்வி தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384 ரூபாய் 11% இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 70% 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 331 ரூபாய் 87% இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 70% 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 408 ரூபாய் 80% இந்திய பிரமதியில் 117 ரூபாய் 84% 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449 ரூபாய் 10% இந்திய பிரமதியில் 129 ரூபாய் 46% 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239 ரூபாய் 16% இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 94% கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்தான், வீட்டுக்கு செங்கறி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தான், மரக்கறியும் தான் அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0045 0718 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0139 88 49 31. மறந்துவிடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உண்மை.
5: நேரம் சரியாக 10:16 அச்சத்தில் 9:16. இந்த நேரத்தில் வானிலையில் மலர்கின்றது. கஷ்டம் வரும்போது சில உறவுகள் மீது பயங்கரமான கோபம் வருதா என்ற தலைப்பில் பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையை கேட்போம்.
6: அபரிமிதமான அதிசயமான, இதற்கு முன்னால் நான் கண்டிராத புதிய ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து வெடித்து கிளம்புகிற ஒரு உணர்ச்சியை தான் நான் ஆஹா என்கின்ற சொல்லின் மூலமாக சொல்ல முயற்சிக்கிறேன். அது தமிழா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஹா அப்படிங்கிறது எந்த மொழியா இருந்தா என்ன? பலே அப்படிங்கிறது எந்த மொழியா இருந்தா என்ன? சபாஷ் அப்படிங்கிறது எந்த மொழியா இருந்தா என்ன? நான் எனக்குள் வியந்த விஷயங்களை சொல்ல போகிறேன். என்னை எது கவர்கிறது? எப்படி ஒன்றை ரசிப்பது? எதற்கு பின்னால் எதை பார்ப்பது? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நான் சமீபத்தில் ஒரு பீகார் பழங்குடியினருடைய ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். பீகார் பழங்குடியினருடைய செய்திகளை போட்ட ஒரு புத்தகம், பழைய புத்தகம். அந்த புத்தகத்திற்குள் ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி இப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த செய்தியை நான் சொல்றதுக்கு எப்படி நீங்க புரிஞ்சுக்க போகிறீங்க? நீங்க எந்த இடத்துல அப்படிங்கிறீங்களோ அது கவிதை. அது எதுவா இருந்தாலும் ஒரு ரசம் சாதத்தை ஒரு வாய்ப்பு அப்படின்னா கவிதை தான். ஒரு குழந்தை சிரிக்கிறது அப்படி பாத்துட்டீங்க கவிதை. ஒரு பூ மலர்கிறது பார்த்து கண்கள் விழித்தீர்கள் என்றால் கவிதை அங்கே நிகழ்கிறது. கடவுள் போல் கவிதை நிகழும். அதை வாசித்த பொழுது எனக்குள் ஒன்று நிகழ்ந்தது. என்ன தெரியுமா? ஒரு பழங்குடி பெரியவர் பஞ்சாயத்தில் உட்கார்ந்திருக்கார். அவர் யாருன்னா, அவர் ஒரு புறா. சரியா, அவர் ஒரு புறா. புறா உட்கார்ந்துக்கிட்டு எல்லா புறாக்களையும் பார்த்து, அம்மா புறாக்கள்லாம் கை தூக்குங்க அப்படின்னு உடனே எல்லாரும் கை தூக்குதுங்க. உங்க குஞ்சு புறாக்களை தயார் பண்ணிட்டீங்களா? அதுல நாலஞ்சு கைய கீழே போடுறது, ரெண்டு மூணு கை தூக்குது. உன் குஞ்சு புறாக்களை நீ பறக்க விட்டு விட்டாயா? ஆம் விட்டு விட்டேன். என்ன சொல்லி தந்தாய்? நீங்கள் என்ன சொல்லி தருகிறீர்களோ அதை நான் சொல்லி தந்தேன். ஓ, என்ன சொல்லி தந்தாய் சொல். ஜாகிரதையாக இருக்க கற்றுக் கொடுத்தேன். இன்னி வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு பேரும் மறக்கவே மாட்டோம். ஒன்னு கடிகாரம் பார்த்து கற்று கத்து கொடுத்தவங்க, ரெண்டு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தவங்க. ரெண்டு பேரும் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. 60-70 வயசு 80 வயசு ஆனாலும் ஞாபகம் இருக்கும். யார் உங்களுக்கு கடிகாரம் பார்க்க கத்து கொடுத்தது? யார் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தது? அந்த பழங்குடி புறா கேட்கிறது, தலைவர் புறா கேட்கிறது, உன்னுடைய குஞ்சு புறாவுக்கு இளைய புறாவுக்கு என்ன சொல்லி தந்தாய்? ஜாகிரதையாக இருக்க சொல்லி தந்தேன். யாரிடம்? வேட்டைக்காரனிடம். வேட்டைக்காரனிடம் ஜாகிரதையாக இரு என்று சொல்லிக் கொடுத்தேன். ஓ, எந்த வேட்டைக்காரனிடம்? நுட்பமான கேள்வி. அம்பை சரியாக வில்லிலே பூட்டி குறிப்பாக்க தெரிந்த வேட்டைக்காரனிடம். அத்தனை பேர் கை தட்டுறாங்க. சூப்பர் அம்மா, நீ உன் குழந்தைக்கு பாடம் சொல்லி தந்ததில் தோற்று போனா என்று சொல்லுகிறது தலைமை புறா. என்ன தவறு? குழந்தைகளுக்கு குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரன் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும். அது ஒரு இன்பான் குவாலிட்டி. நம்ம கத்துக் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? வில்லிலே நான் பூட்டிய குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம் நாம் பத்திரமாக இருக்க வேண்டும். அவன் யாருக்கோ புரி வைக்கிறான் நீ உட்கார்ந்துட்டு இருக்க, அது உன் மேல பட்டுடும். ஆஹா, என்னமோன்னு சொல்லிட்டானே இவன். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், மன வெளிச்சமா சொல்றேன், நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்காதுமா? இங்க யாராவது இருக்கிறீங்களா, என் புள்ள என் பேச்ச கேக்குது அப்படின்னு கை தூக்குறவங்க யாராவது? உடனே பக்கத்துல அவங்க அம்மா கைய கீழே போடு. எனக்கு தெரியாதா? ஏன் தெரியுமா அந்த அம்மா அப்படி சொல்லிச்சு? நாம கேட்டோமா நம்ம புள்ள கேக்குறதுக்கு? ஆனா ஒன்று சொல்லுகிறேன், நான் டீச்சர், நான் ஒரு தாய், நம்ம புள்ள நம்ம பேசுறது கேட்காது, அது ஒரு இன்பில்ட் குவாலிட்டி. நான் ஊருக்கே சொல்லுவேங்க, என் புள்ள என் பேச்சு கேக்குமா, பிளீஸ் பிஹேவ் லைக் மை அம்மா. அம்மா எப்ப பார்த்தாலும் மயக்க பிடிக்காதுமா அம்மா. ஆனாலும் நான் நல்லது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவனுக்கு, நீங்களும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்காது, இருந்தாலும் நல்லதை சொல்லிக் கொண்டிருங்கள். ஏனென்றால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் வேறு ஏதேனும் சவால்களை போடுகின்ற பொழுது அந்த சவால்களை அவர்கள் நேர்த்தியாக சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற அறம் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன். உங்கள் முன்னால் அவர்கள் நிகழ்த்தி காட்டவில்லை என்றாலும் சொல்லிக்கொண்டே இருங்கள், நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். நமக்கு பல விஷயங்கள் தெரியறதே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லவா, கவிதையும் ஜோக்கும் புரிஞ்சாதான் சார் கைத்தட்டுவோம். எனக்கு முன்னால ஒருத்தர் உட்காந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, நான் பேசுறது. ஆனா எனக்கு உங்க உங்க மேல பிரச்சனையே கிடையாது சார், உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்குது ஒண்ணு, அது நீங்க என்ன எழுதுறீங்கிறதே பாத்துட்டு இருக்குது, என் பேச்ச கேட்கவே இல்ல. அதான் என் கிளாஸ்ல நான் 25 வருஷம் ஆச்சு, நான் காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆகி, நான் வெள்ளி விழா நாயகி டீச்சரா, இதுவரைக்கும் என் கிளாஸ்ல ஒரு புள்ள கூட ஃபெயில் ஆனது இல்ல, ஃபெயிலாக விட்டதில்ல. பக்கத்துல பாத்துருந்தா புடிச்சிருவேன், யோ அவர் இல்லையா டீச்சர், நாயா டீச்சர், அவர் எழுதுறது தப்பா இருக்கலாம், என் பேச்ச கேளு. அதான் வேட்டை தெரியாத பூனைக்குட்டி.
7: வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், கற்றுக் கொடுக்கின்ற அந்த வினாடியில் நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த விஷயம் நமக்கு புரியவில்லை என்றால், யூ கேனாட் ஸ்டெப் த ரிவர் ட்வைஸ். உங்கள் காலை தொடுகின்ற தண்ணீரை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் உங்கள் காலை தொட்டு விட செய்ய முடியாது, கடந்து போனது கடந்து போனதுதான். இந்த வினாடியில் கற்றுக்கொள்ளுங்கள், எதை கற்றுக்கொள்வது, எப்படி கற்றுக்கொள்வது. நாம் பல நேரங்களில் நான் இப்படி சொல்றேனே, நம்மில் பல பேர், பெர்னாட்ஷா சொல்றான், நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோமா சார்? ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. கடைசி வரைக்கும் யார் ஒருவர் உயிர்ப்போடு இருக்கிறார்கள், யார் ஒருவர் கற்றுக்கொண்டே இருக்கிறார்களோ, யார் ஒருவர் விழிப்போடு இருக்கிறார்களோ, அவர்களுக்குள் கவிதை நிகழ்கிறது. அப்படி சொல்றேங்க, உங்களுக்கு புரிவதற்காக சொல்லிக்கிறேன். என் அத்தனை மொழி திறமையையும் கொண்டு வந்து நான் சொல்லுகிறேன், எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது, ஒரு கவிதையை ஒரு ஜோக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஆபாசமாக ஒரு ஜோக் அடிக்கப்படுது, சிரிக்கவே கூடாதுங்க அந்த ஆபாச ஜோக்கு. தனி மனிதன் குற்றம் செய்யலாம், அதை கண்டிக்கக்கூடிய சமூகம் தான் நல்ல தலைமுறையை உருவாக்கும், அதற்கு பின்னால் கைத்தட்டுகின்ற சமூகம் மிகப்பெரிய பேரிழிவை சந்திக்கும். அவர்கள் இருந்தால் சிரிக்க அவசியம் கிடையாது, எங்கே தவறு நடந்தாலும் நீங்கள் பகிஷ்கரியுங்கள், நீங்கள் புறக்கணியுங்கள், எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்து பார்த்தா நீங்க சிரிக்கிறீங்க, நமக்கு அம்மாக்கு நடந்த சிரிப்புமா, இல்ல நம்ம மனைவிக்கு நடந்த சிரிப்புமா, கோர்ட்டுக்கு போக மாட்டோம், டெஸ்க் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டோம், ஜோக்ல மட்டும் எப்படி சிரிக்கிறீங்க? எதற்கு சிரிப்பது, எதற்கு சிரிக்க கூடாது, எதற்கு சிந்திப்பது, எதை பற்றி சிந்திக்க அவசியம் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்குள் ஒரு கவிதை நிகழ வேண்டும். கவிதை என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். இன்னைக்கு மிக முக்கியமான நாள், வர்க்கிங் டே. நான் ஒசூர் நகரத்தை பார்க்கிறேன், நம்முடைய மண்டல தலைவர், இந்த உலகத்தில் எத்தனையோ பட்டங்கள் எனக்கு கிடைத்திருக்கு, ஆனா எல்லா பட்டங்களை விட எனக்கு ரொம்ப பிடித்தமான பட்டம் என்ன தெரியுமா, எந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேனோ அந்த ஊர் பேர் சொல்லி, நீ எங்க விட்டு புள்ளமா, நீ ஒசூர் சுல்தானா சொன்னார்ல, அது கவிதை, அது கவிதை. எனக்குள் அது நிகழ்கிறது. உங்கள் அத்தனை பேரையும் என்னுடைய எக்ஸ்டெண்ட் ஃபேமிலியாக நான் அழைத்துக் கொள்கிறேன். பாருங்க, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருக்கும் சொல்றேன், சின்ன பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்துட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு நாட்டில் என்ன சமூக கேடுகள் நடந்துட்டு எல்லாம் தெரியுது இல்லை. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரீல் வந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பட் அது ரொம்ப உண்மையான விஷயம். ஒரு அம்மா சூடாக ஒரு பாத்திரத்தை இப்படி பிடிச்சிருக்கு, பாப்பா இதை குடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை வந்து இப்படி பிடிக்குது, இல்லை சூடு இப்படி பிடி, மறுபடியும் இப்படி பிடி, ஹோல்ட் இட் லைக் தட் அப்படின்னு சத்தம் போடுது, மறுபடியும் இப்படி பண்ணு. அந்த அம்மா 4 கெட்ட வார்த்தை சொல்லிச்சு, அறிவில்ல நீ என்ன மனுஷ ஜென்மமா என்ன, எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்க, அங்க பிடிச்சா கை வெந்துடும், இங்க புடின்னு சொல்ற விலங்குல அப்படின்னு அங்க பிடிக்குது. சொன்ன ஏன் விலங்குல உனக்கு, ஏன் விலங்குல தெரியுமா, ரகசியத்தை இன்னைக்கு சொல்றேன். வேகமான காட்சிகளை பார்த்து பார்த்து பழகுகின்றவர்களுக்கு முன்னால் பேசுகின்ற ஒலி அவ்வளவு சீக்கிரமாக போய் மூளையை தொடாது, அப்படியே மந்தமா இருக்கும். எங்க அம்மாட்ட சொன்னா, எங்க அம்மா காயல் பண்ணத்துக்காரங்க,
6: சூப்பரா ஒரு விசேஷம் ஐயா, இது இப்பதான் உனக்கு தெரியுமா? எங்க சின்ன வயசுல சொல்லுவாங்க, ஒரு மருமக இருந்தாலும் அவ டெய்லி வீடு பெருக்கிறதுக்கு முன்னால போய் மாமியார் கிட்ட நிப்பாளாம், குடுக்கறதுக்கு குடுங்க மாமி நான் பெருக்கணும் அப்படின்னு. என்னமா அர்த்தம் தானே உனக்கும் புரியலையா? அது பெருக்கும் போது எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணுமா, மூளை முடுக்கெல்லாம் பெருக்காதான், அறிவில்ல உனக்கு. நல்ல வீட்டுல தானே வந்த, ஒரு தெரு பெருக்க தெரியல, ஒரு வீடு பெருக்க தெரியல, ஒரு முட்டு மூலையில இருக்க அழுக்கே இருக்க தெரியல. நீ மனுஷ ஜென்மமா என்னன்னு திட்டணும், அப்பதான் அந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கும். குடுக்கறது குடுங்க மாமி, வீடு பெருக்கணும். திட்டுனாதான் சத்தம் போட்டாதான் உனக்கு புரியணுமா? மெலிதா சொன்னா புரியாதா? மெலிதாக சொன்னால் எப்பொழுது புரிந்து விடுகிறதோ அப்பொழுது உங்களுக்குள் ஒரு கவிதை நிகழ்கிறது, நீங்களே இந்த சமூகத்திற்கு ஒரு கவிதையாக உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். அதனால தான் புத்தக கண்காட்சி மந்தமான நிலையிலிருந்து நம்மளை ஆக்டிவேட் பண்றதுக்கான விஷயம். இன்றைக்கு நான் காலையில் 6 மணி நேரம் பயணம், மாலை 26 மணி நேரம் பயணம். என் கையில் நான் எடுத்துக்கொண்டு வந்த புத்தகங்களை நான் போவதற்குள் நான் சார்கிட்ட வந்து காட்டுறேன். 8 புத்தகங்களை கொண்டு வந்து 8 புத்தகமா படிக்க முடியும்? 8 புத்தகங்களை கையில் வைத்திருப்பேன், ஒரு பேக் தனியான ஒரு பேக். நான் கார்ல இருந்து இறங்கும் போது யார் என்ன பார்த்தாங்க தெரியல, 2 பேக், அதுல ஒரு ஹேண்ட் பேக், ஒன்னு வந்து புத்தக பேக். பேசுவதற்காக படித்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. பேசுவதற்கு என்னை தகுதியுடையவர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லையா? உங்கள் நம்பிக்கை வீண் போய்விடக்கூடாது என்பதற்காக நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன். எதிலிருந்து தப்பிக்கிறோம் நாம், யாரிடமிருந்து தப்பிக்கிறோம் நாம்? ஏன் ஒரு கவிதை போல, ஒரு சுத்தமாக ஒரு குழந்தை போல, ஒரு கடவுளின் படைப்பு எவ்வளவு பியூர், அந்த பியூர் குவாலிட்டியோட நம்மளால இருக்க முடியல? சொற்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பயிற்சி குறைந்திருக்கிறது. நாகரிகம் என்ன தெரியுமா? உலகத்தில் மனிதனுடைய நாகரிகம் பாஷை, பாஷை என்று நாகரிகம் கவிதை என்று சொன்னார் தீபம் பார்த்தசாரதி. சொல் என்னுடையது, பொருள் உன்னுடையது, அதற்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று சொன்னார் ஓஷோ. சொல், சொல்லுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய சூத்திரம் சூட்சுமம் கவிதைக்குள் இயங்குகிறது. அதை எப்படி கண்டுபிடிப்பது? நான் உங்களுக்கு ஒரு கதவை திறந்து விட்டு போகிறேன், ஒன்று அப்படியே என்று நீங்கள் ரசிப்பதற்கு உங்கள் மனநிலையை சுண்டி விட்டு போகிறேன் நான். அப்புறம் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படியா? இந்த ஆச்சரியமே இல்லாம இன்னைக்கு சமூகத்துக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சரியப்படுத்தீங்களா? பார்ப்போம். ஒரு கிளிப் வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பாங்கிறதுனால சார், எப்ப ரம்ஜான் வரும்னு காத்திருந்திருக்கிறேன் நான். பல் தேய்க்கிறதுக்கு பிரஷ் வாங்கி கொடுத்துட்டாங்க, எப்போ வீடியோன்ட்டு தலையணையில வச்சு தூங்கி இருக்கிறேன், நைட்லயும் தேய்க்கலாம் தெரியாது. எவ்வளவு இன்னசென்ட்டா இருந்திருக்கிறோம் நம்ம. திரும்பி பார்த்தால் அரிமா நோக்கு போல் கிடைக்கிறது அவ்வளவு பெரிய பாதை. நான் பிரான்ஸ் போயிருந்தேங்க, எப்படி ஒன்றை புரிந்து கொள்வதுன்றதுக்கு சொல்றேன். ஒரு கதவை திறந்து விடுகிறேன், முடிந்தால் உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள். பிரான்ஸ்ல வெர்சைல் பேலஸ் ஒரு இடம் இருக்கு, நான் பிரார்த்திக்கிறேன் நீங்க போங்க. இடம்பெயர்வது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ரொம்ப முக்கியம். முகமது நபி அவர்கள் சொல்வார்கள், உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பயணம் செய், உன் உடன் இருக்கின்றவன் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அவனோடு பயணம் செய் என்று சொல்வார். பயணம் மிக முக்கியமானது. எங்க அப்பா சொல்வார், மீசாப்பேட்டில போறப்பான், ராயப்பேட்டையில கல்யாணம் பண்ணுவான், தேனம்பேட்டையில வேலைக்கு போவான், குரோம்பேட்டையில சுத்தி பார்க்க போவான், கனமாப்பேட்டையில வந்து படுத்துவாங்க. 6 கிலோமீட்டர் தான், அப்படி சுத்தி வந்து அப்படி செத்து போறோம். சில பேர் காலேஜ்ல எல்லாம், காலேஜ்ல சொன்ன மாட்டிப்பேனும், எல்லா அலுவலகங்களையும் 30, 35, 40 வருஷம் வேலை செய்வாங்க பாத்திருக்கீங்களா? அவங்க சேர பாருங்களேன்,

ஒவ்வொன்றுத்துலயும் பெரிய பெரிய ஓவியங்கள். இப்ப கூட போன வாரத்துக்கு முந்தின ரெண்டு நாளைக்கு முன்னால, ஒரு 8-9 நாளைக்கு முன்னால லண்டன் போயிருந்தேன், வின்சர் கேசல் போயிருந்தேன். அங்க சில ஓவியங்களை பார்த்தேன், ஆனா வெர்சைல் அடிச்சுக்க முடியாது. வின்சர் கேசல் வேற, வெர்சைல் பேலஸ் மை காட். அத என் கூட நிறைய பேச்சாளர்கள் வந்தாங்க, எல்லாரும் சுத்தி பார்க்க போயிட்டாங்க 3 மணி நேரம். உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த ஒரு ஓவியத்தை பார்த்து முடிக்கவே எனக்கு டைம் ஆயிடுச்சு, உள்ள போகல, அப்படியே உள்ள வந்துட்டேன். அப்படி பார்க்க முடியுமா, ஒரு ஓவியத்தை 3 மணி நேரம் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியும். ஒரு கவிதையோடு வாழ முடியுமா, வாழ முடியும். நோன்பு என்பது அதுதான், தவம் என்பது அதுதான், வாசிப்பு என்பது அதுதான், விளையாட்டு புக் படிக்கிறது ரெண்டுல மட்டும் ஈடுபடுங்க, 100% உள்ள இருந்தா மட்டும் தான் புரியும், கொஞ்சம் அப்படி போனாலும் அது தோத்து போயிடும். அதனால தான் என் இளமை காலம் முழுக்க ஒன்னு கிரவுண்ட்ல இருந்தது, இல்லைன்னா லைப்ரரியில இருந்தது, ரெண்டுத்துல இருந்து நான் எவ்வளவு முயற்சித்தேன், அந்த அளவுக்கு முயற்சித்து இருந்த இரண்டிலும் இருந்தேன் நான். பெருசா இல்ல பாக்குறேன், அப்படி பார்த்துட்டு ஓரத்துல இருந்து இப்படி பார்த்துட்டு முடிச்சுக்கிற ஃபுல்லா முடிக்கிறக்குள்ள லேட் ஆயிடுச்சு. தமிழரி மணியன் ஐயா தான் வந்திருந்தார் கூட, என்ன பருவின்னு பாத்தியா, நான் இல்லையா, நானும் 2-3 தான் பார்த்தேன், என்னால கூட முழுக்க பார்க்க முடியலன்னு ஐயாவும் வந்துட்டாங்க. அந்த காட்சியை மட்டும் நான் சொல்றேன், இதுல ஆஹா கவிதை எங்க நிகழ்துன்னு பாருங்க, எல்லாமே இல்லைங்க கவிதை. இப்போ இந்த பாட்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், இந்த பாட்டு எல்லாமே கவிதை இல்லை. புரட்சி கமால்னு ஒருத்தர் நெஞ்சில் லுங்கியை கட்டிக்கிட்டு ஸ்ரீலங்காவில் மட்டக்களப்பில் ஏறா ஊருங்கிற இடத்துல முன்னுக்கு பின்னுக்கு நடந்துட்டு இருக்கிறாரு. அவர் பாரதிதாசன் மாதிரியான ஒரு பெரிய கவிஞர் இலங்கையில். அவருடைய மாணவர் பஷீர், அவர் எம்பியாக இருந்தவர், அவர் வீட்டுக்குள்ளே போறாரு. அப்போ கழுத்து நெஞ்சில் அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு என்னடா இப்படி எழுதிதான், என்னடா இப்படி எழுதிட்டான்னு புலம்புறாரா, என்னையா என்னது, இல்லை இல்லை அந்த அந்த புக்கு பாரு, அந்த புக்கு பாருங்க, அந்த புக்கை எடுத்து பார்த்தா கண்ணதாசன் கவிதைகள். ஒரு பாட்டு தான், பாட்டு முழுக்க கவிதை இல்ல, அதற்குள் ஒரு கவிதை நிகழ்ந்திருக்கும். இந்த பாட்டு சொன்னவங்க எல்லாருக்கும் தெரியும், மலர்ந்தும் மலராத நீங்கள நான் எழுதலாத, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ண நீ, இங்கு விடிந்தும் விடியாத காலை பொழுதான. அடுத்து அதெல்லாம் நீங்கள நான் எழுதிடலாம், எது எழுத முடியாது தெரியுமா, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, எழுதுங்களா பாப்போம், எழுத முடியாதுங்க, அதான் சிக்னேச்சர் அங்க போட்டா பாருங்க, அதான் சிக்னேச்சர். நான் அந்த ஃபுல்லா பாக்குறேன், ஒண்ணும் இல்ல, பெருமழை இரவு, ஒரு பெரிய ராட்சச வானத்துல இருந்து இறங்குறான், கை கால்களில் எல்லாம் நகம் உழைத்து தொங்குது, அந்த கைகள்ல ஒருத்தன் அப்படி பிடிச்சிருக்கான், அந்த இளைஞன் அப்படி இருக்கான், அவன் காலில் ஒரு பெண் அந்த காலை பிடிச்சிருக்கா, அவன் மயங்கிருக்கா, அவன் கையில குழந்தை இருக்கு, அவ கால 4 பேர் பிடிச்சிருக்காங்க, அந்த பசங்க கால 4 பொம்பளைங்க பிடிச்சிருக்கான், அப்படி தொங்குது. இந்த பக்கம் எல்லாம் காடு, அந்த பக்கம் எல்லாம் மலை, அப்படி இருக்குங்க காட்சி. நான் பார்த்துட்டேன், ஆனா இரவு, அதை சொல்லிட்டான், வெளியில வந்துட்டேன், மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு, நம்ம எத்தனை பேருக்கு வருது இந்த கேள்வி, இரவு தலை வரைஞ்சான், லைட் இருந்துச்சே, லைட் எங்கிருந்து வந்துச்சு, அவன் மழைகளாய் வரைந்தான், நானும் 3 மணி நேரமா பாக்குறேன், எங்க இருந்து வந்தது லைட், மறுபடியும் ஓடி போய் நின்னு பாக்குறங்க, அந்த மழையில ஒரு மின்னல் வெட்டி இருக்குங்க, அந்த மின்னல் வெளிச்சத்துல வரைஞ்சிருக்காங்க. ஆஹா கவிதை, ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்றால் அது எப்படி நிகழ்கிறது என்று பார்த்து அதற்குள் ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. பாரதி சொல்வாங்க, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை யாங்கோ ஒரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ, தத்தரிகிட தத்தோம். நெருப்பு இருக்குல்ல, அது இங்க விழணும், ஏற்கனவே இந்த புரிதல்கள் என்கின்ற அடர்ந்த காடு அழியும், ஞானத்தின் வெட்ட வழி தெரியும் பாருங்க, அப்போ மனசு கூத்தாடும் பாருங்க, அது கவிதை. எனக்குள் நிகழ்ந்த வினாடிகள், அப்பா ஏதேதோ சொல்வார், நிறைய சொல்வார், அப்பா அவனுடைய கவிதைகள் எல்லாம் தொகுத்து வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன், போகிற போக அப்படி சொல்லிட்டு போவார். இப்படி சொல்றேன் பாருங்க, நாம் தினந்தோறும் ஒரு மாபெரும் கவிதையை ருசித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அதன் சத்தறியாமல் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் ஒரு இடத்துக்கு பேசுறதுக்காக போயிருந்தேன், பேச்சு முடிச்ச உடனே பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப பேசுறேன், பேச்சு முடிஞ்சது தேசிய கீதம் போட்டாங்க, அதுல ஒரு பையன் மட்டும் அப்படி பாக்குற, அவனுக்கு தேசிய கீதம் தெரியல, ஆனா அவன் பாடுறான். ஒரு டீச்சர் அவ்வளவு கோபம் தெரியுமா, டீச்சர் என்ன நினைக்கிறீங்க, ஒன்னும் பெரிய புத்திசாலிகள் இல்ல, ஆசைனா குற்றம், இறிதெல்லாம் கலைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள், அவ்வளவுதான் அவங்க வேலையே, அவ்வளவுதான் புதுசா சொல்லிக் கொடுக்கறதெல்லாம். அப்புறமா முதல்ல இருக்கிற பிழைகளை நீக்கிடுவாங்க, இருக்கிற பிழைகளை நீக்கினால பாறையில இருந்து செலவு வந்துருமா இல்லையா, அவ்வளவுதான் எங்க வேலையா தான். கனமன கனமன கனமன கணஹே கனமன கனமன கீழே இறங்கிட்டேன், முடியுது முடியிற வரைக்கும் முடியாது, கடைசி அப்புறம் ஏஹே ஹே ஏஹே.

0: பாட்டு பிடிச்சிட்டேன்.
1: மேடம் தெரியாதுதானே உனக்கு? என்ன மிஸ் தெரியாதுதானே? என்ன மிஸ் தெரியாது? ஏய் தேசிய கீதம் தெரியுமா தெரியாதா? ப்ளஸ் டூ படிக்கிறல நீ? மிஸ் விட்டுருங்க மிஸ், மார்ச் மாதம் வந்துருச்சு மிஸ். கடைசியில் கற்றுக்க மாட்டேங்கிறேன் சார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? பிழை இல்லாமல் உச்சரிக்க வேண்டுமா இல்லையா? அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டுமா இல்லையா? நம் நாட்டு தேசிய கீதம் இல்லை, நான் பாடமா ஏற்படுவேன் பாடம். சரி, தேசிய கீதமே இவ்வளோ பேசுறேன்னா தமிழ் தாய் வாழ்த்து. எத்தனை வருஷமா சார் பாடிட்டு இருப்பீங்க நீங்க சொல்லுங்க. சும்மா ஒரு 25 வருஷமா பாடுவீங்களா? ஒரு 27 வயசு இருக்குமா உங்களுக்கு? 2 வயசுல இருந்து பாடுறீங்களா? ஆமாங்கிறாரு பாருங்க. அண்ணா சந்தோஷமா ஆமாண்ணா இருக்கும். அதான் எனக்கு அந்த தமிழ் தாய் வாழ்த்து என்கின்ற கவிதைக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த சொற்களில் இருக்கக்கூடிய ஆழம் இருக்குல்ல, என்னை சிலிர்த்த வைக்கோங்க. அப்படியே தியானத்துக்குள்ள போய் நான் அந்த பாட்டு படிச்சேன். நான் ரொம்ப வியக்கிறேன். நம்முடைய கண்மணி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பாடிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாயிர பாட்டை எடுத்து தமிழ்நாட்டின் மாநில பாட்டா அப்படி அதை அதை கொடுத்தாருங்க நமக்கு. கடவுள் வாழ்த்துக்கு கூட உட்கார்ந்துருக்கலாம் நம்ம. தமிழ் தாய் வாழ்த்து எழுந்திருச்சு நிற்கிறோம், எழுந்திருச்சு நிற்கிறோமே. அர்த்தம் தெரியணுமா இல்லையா? எவ்வளவு நாளா பாடுறோம். நீராறும் கடல் உடுத்த நில மடந்தை கிழிழகும் சீராறும் வதனம் என திகழும் பரத கண்டம் நீர் நிறைந்து ஆர்ப்பரிக்கக்கூடிய கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் நிலப்பெண். அவளுடைய அழகிய முகமாக திகழ்வது பாரத திருநாடு. அதில் தரித்த நறும் திலகம் சுடர்மிகும் முதல் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கு. அதிலிருந்து புறப்பட்டு போகின்ற வாசனை போல தமிழ் உலகமெல்லாம் பரவி புகழ் பெறுகிறது. அந்த தமிழ் அணங்கின் பெருமையை சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்து. சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை. அது என்ன அனைத்துலகும் இன்பமுறை? தமிழ் கவிதைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு, அனைத்துலகத்தையும் இன்பமுறை செய்ய வேண்டும் முடியும். அனைத்துலகத்தையும் ஆகா என்று சொல்லிவிட முடியக்கூடிய அத்தனை கவிதை இன்பங்களையும் கொண்டிருப்பவள் தாய், தமிழ் தாய். பல நேரங்களில் நான் பார்ப்பேன். என்ன அவரை பார்த்து சிரிக்கிறீங்க? எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் என்ன, தமிழ் தாய் வாழ்த்துனா எழுதுதான் நிற்கணும். இதுல என்னன்னா அதன் சீர் இளமை சிரம்பியந்தும்பாங்க. சிரம்பியந்து அல்ல, திரம்பியந்து. திரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. ஒன்றை எப்படி ஒரு வார்த்தையை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நிகழக்கூடிய பேராற்றல் இருக்கு இல்லையா, அந்த பேராற்றலினுடைய அற்புதத்தை மக்கள் மொழியை புரிந்து கொள்கின்ற பொழுது அறிகிறார்கள். எனக்கு ஆங்கிலத்தில் மிகவும் பிடித்தமான சொல் அண்டர்ஸ்டாண்டிங். அற்புதமான சொல்லுங்க அண்டர்ஸ்டாண்டிங். என்னங்க அர்த்தம் அதுக்கு? ஐ ஸ்டாண்ட் அண்டர் யூ, வாட் யூ சே வாட் யூ திங்க் ஐ ஸ்டாண்ட் அண்டர். நான் புரிந்து கொள்கிறேன். உங்க மனைவிக்கு உங்ககிட்ட என்ன வார்த்தை வேணும்னு கேட்கறீங்க, நினைக்கிறீங்க? உங்க புரிந்து கொள்கிறேன்னு சொன்னா போதும், அவ அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறேன் என்பாள். நீ புரிஞ்சுக்கிட்டியா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ புரிஞ்சுக்கிட்டியா? நான் சகிச்சுக்கிறேன். நீ புரிஞ்சுக்கிறியா? நான் ஏத்துக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த சோல் வேர்ட். சொல்ல எப்படி புரிந்து கொள்வது? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மொழி அறிவு, அந்த அறிவை எப்படி நாம் ரிலீஸ், இந்த ஆங்கில வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஒரு ஒரு கவளம் வாயில் சோறு போட்டால் எப்படி அந்த சோற்றின் சுவையை நாம் நுட்பமாக உணர்கிறோமோ, எப்படி ஆனந்திக்கிறோமோ, அப்படி ஒரு சொல்லை சுவைக்க வேண்டும், அப்படி ஒரு கவிதையை ரசிக்க வேண்டும். நான் இப்ப போன வாரத்துக்கு முந்தால அந்த லண்டன் போயிட்டு வந்தேன். நல்ல வேற எதுக்கும் இல்ல, கம்பராமாயணம் பேசுறதுக்காக, கம்பனை பேசுவதற்காக அழைத்திருந்தார். நான் ராமாயணத்தை வாசிக்கிறேங்க, நான் குறளை வாசிக்கிறேன், நான் பைபிளை வாசிக்கிறேன், நான் குரானை வாசிக்கிறேன், தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன், திவ்ய பிரபந்தங்களை வாசிக்கிறேன், சிற்றிலக்கியங்களை வாசிக்கிறேன், நவீன இலக்கியங்களை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் எது தெரியுமா என் மனதிலே சுடர்விட்டு எரிகிறது, சுடர்விட்டு அந்த தீப்பிழம்பு எதை சொல்லுகிறது தெரியுமா? இந்த உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத மகிழ்ச்சி உன் இனத்திற்கு, உன் தமிழ் இனத்திற்கு உண்டு. ஏனென்றால் உன் தாத்தாவின் தாத்தா பேசிய மொழி உனக்கு புரிகிறது. புரியுதா இல்லையா? வள்ளுவன் எப்ப பிறந்தான்? 2000 வருஷத்துக்கு முன்னால பேசினா இப்ப புரியுது. இப்ப நாம பேசுறது நம்ம பிள்ளைக்கு புரியல, நம்ம பிள்ளை பேசுறது நமக்கு புரியல. இந்த 60 தாண்டவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், அந்த ரகசியத்தை சொல்றேன், நிறைய பேருக்கு புரியுது இல்ல. ஏன் நம்ம பிள்ளைக்கு நம்ம பேசுறது புரியல, பிடிக்கல? நம்ம பிள்ளை பேசுறது ஏன் நமக்கு எரிச்சலா இருக்கு? இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் சொல்றேன், 40-14 வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைகிட்ட போன் பேசினீங்கன்னா 2 நிமிஷம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை தான் வரும். 2 நிமிஷம் மா சரி, நீ நீ சொல்றதுதான் சரியில்லை, வெய் வெய் அவன் வச்சிடறான். என்ன தெரியுமா, நாம ஸ்லோவா பேசுறோம் அதுங்களுக்கு புரியுறது இல்ல, அதுங்க வேகமா பேசுறது நமக்கு புரியுறது. நம்ம ஸ்லோவா பேசினா அவன் சொல்றான் ஏன் இவ்வளவு ஸ்லோவா பேசுற, வேகமா பேசுங்க. நான் நினைக்கிறேன் அவன் இவ்வளவு வேகமா பேசுறான், ஸ்லோவா பேச அப்படிங்கிறோம் நாம. சொல் புரியல நமக்கு, ஆனால் என் தாத்தா பேசிய மொழி எனக்கு புரிகிறது, எங்க அப்பா 1942ல என்ன ரசனையோட இருந்தாரோ அந்த ரசனையை நான் புரிந்து கொண்டேனே. எனக்கு சைக்கிள் புரியுமே, எனக்கு நவ்ஷாத் புரியுமே, எனக்கு புரியுற, எனக்கு எம் எஸ் சுப்புலட்சுமி பிடிக்குதே. இந்த ஒரு தலைமுறைக்கு முன்னால் இந்த ரசனை அடுத்த தலைமுறைக்கு ஏன் புரியவில்லைன்னு கொஞ்சம் யோசிப்போமா? நாம் யோசிப்பதற்கு முன்னால் நான் சொல்லுகிறேன், ரசனையினுடைய புள்ளியை குழந்தைகளுக்கு மாற்றிக் கொடுங்க. ரொம்ப அழகா சொன்னார் சைக்காட்ரி, சைக்காட்ரிக்கா சைக்காலஜிஸ்டா தெரியல, சைக்காலஜிஸ்ட். சூப்பரா சொன்னார், டோன்ட் அப்படின்னு சொல்லாதுங்க, டூன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை, அது மட்டும் புரிஞ்சது சார். பாருங்களேன், நான் போற கம்பராமாயணத்தை கையில எடுக்கிறேன். கம்பராமாயணத்தை கையில எடுக்கிறதுக்கு முன்னால என் மூத்தவன் கண்ணதாசன் அதை படிச்சிருக்கான். படிச்சுட்டு ருசியா ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கான், காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. எப்படியா? காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் குந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதையை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. இப்படியாடா ரசிப்ப? 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. நான் அவன் என்னை அழைத்துச் செல்கிறான், நான் முகப்பூருக்குள் நுழைகிறேன். முதலில் நான் நிறைய உரையாசிரியர்களைத்தான் தேடுகிறேன், பிறகு ஒரு டிக்ஷனரி மட்டும் வச்சுக்கிட்டு கம்ப ராமாயணத்தை முழுக்க வாசிக்க தொடங்குகிறேன். எனக்கு என்ன புரிகிறதோ புரியட்டும், அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது புரியட்டும். நான் ஒரு பாட்டு சொல்றேன், நான் ரசிச்ச ஒரு பாட்டு சொல்றேன். ஆஹா கம்பன், ஆஹா பாரதி, ஆஹா பாரதிதாசா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இன்றைய நவீன எழுத்தாளர்கள். இதோ நேற்று முன்தினம் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. ஆஹா என்ன உரை! ஒன்றை ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அது எந்த வேதமும் இல்லாமல் வாசியுங்கள். ஆக்கம் தான் முக்கியம், படைப்பு தான் முக்கியம். எதை படைத்திருக்கிறார்கள்? நான் பைபிளை வாசிக்க மாட்டேன். கிறிஸ்துவர்கள் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கோபப்படக்கூடிய ஆள் இல்லை. முஸ்லிம்களின் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அரசியல் ரீதியாக. முகமது நபியின் மீது கோபம் கொள்ளாதீர்கள். நீங்கள் எவ்வளவு விமர்சனம் என்ன வேண்டுமானாலும் இந்து மதத்தின் மீது செய்யுங்கள், கிருஷ்ணரையும் ராமரையும் ஒன்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் வரலாற்று புருஷர்கள், அவர்கள் எல்லாம் கோடிக்கணக்கான மனிதர்களால் இறைவனாக மதிக்கப்படக்கூடியவர்கள். எப்படி ஒன்றை பார்ப்பது? இந்த பெர்ஸ்பெக்ஷன் இருக்கல, இந்த பார்வை பார்க்கின்ற பொழுது நீங்க எதை வேண்டுமானாலும் ரசிக்கலாம். ஒருத்தன் பள்ளத்திலிருந்து கீழே விழுந்தான், கீழே பாம்பு மேல புலி பிடிச்சிட்டு இருக்கிறது, ஒரு வேர் வேர்னு நினைச்சிட்டு பார்த்தா அதுவும் பாம்பு. கீழே விழுந்து தான் பாம்பு கொத்திரும், மேல போனா புலி அடிச்சிடும். பிடிச்சிட்டு இருக்கிறது பாம்பு, அது இப்படி வருது மேல. அந்த டைம்ல ஆன திறந்த பாருங்க, அந்த தேனி கூட்டுல இருந்து ஒரு சொட்டு தேன் விழுந்தது. ஆஹா அப்படின்னு நான் அவன் சாகும் போது கூட ரசிக்கலாங்க, அந்த வினாடி வரைக்கும் ரசிக்கலாம். மாட்டேன்னு சில பேர் இருப்பாங்க தெரியுமா, சில பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு அசைவை ஏற்படுத்த முடியாது அவங்ககிட்ட. அப்புறம் அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. தெரியாது யார் என்ன சொல்றாலும் அதுக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு பாக்குறேன். ஐ கேன் ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ், ஐ கேன் ரீட் இன் பிட்வீன் வேர்ட்ஸ். அப்படி பண்ணுவாங்க, ஒரு அம்மா ட்ரெஸ் மாத்துது. ஆமாங்க சத்தியம், அதுக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்சதான் கொரோனா என்னன்னு அது தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டு ஏன் கேமராவும் ஆன் பண்ணிட்டேன். என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களை பார்த்து பழகின, பேசி பழகினா, என்ன பார்த்து பேசினேன், இவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்? தனியா பேசுறது ஒரு ஒரு மன உளைச்சல் சார். அது மனசு இப்படி போட்டு பயமுறுத்தும் நம்மள, யாருக்காக இப்படி யாருக்காக தான் பேச அப்படின்னா, அதுவும் அதே மாதிரி காட்டு, என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல், பயமா இருக்கும். ஆனால் கொரோனா பீரியட்ல நீங்க வேற என்ன கணக்கெடுத்து பாத்துக்கோங்க, தமிழ்நாட்டுல பிஸியஸ்ட் ஸ்பீக்கர் நான் தான். அட்வர்சிட்டி காஷன் பேர் இதுக்கு. ஆபத்துகள் வந்தாலும் ஒரு தீப்பிழம்ப கீழ் நோக்கி நீ நமிழ்த்தினாலும் அது மேல் நோக்கி தான் எரியும். ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை எப்படி நின்று ஜெயிப்பது? பாருங்க, நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன். கம்பராமாயணத்தை ஒரே ஒரு பாட்டு சொல்ல, இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் கம்பராமாயணத்தை பைத்தியமாக்கிடுவேன். இன்னில இருந்து உங்க பாய் கூட வீட்டுல போய் என்னப்பா அந்த அம்மா கம்பராமாயணத்தை பத்தி ஏதோ பேசிச்சேன், கம்பராமாயணத்தை கொடு என்னன்னு பாப்போமே. ஏன் தெரியுமா? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாருங்க, அறிஞர் அண்ணா கம்பன் ராமாயணத்தை கொளுத்த வேண்டும் என்று போன பொழுது அந்த கூட்டத்துக்கு பாரதிதாசன் போவே இல்லையா? அதெல்லாம் எரிக்க முடியாது, கவிதைகளை எரிக்க முடியாது. நான் சொல்வது வரலாறு. டி கே சி அவர்கள் 6000 பாட்டு மட்டும்தான் கம்பன், 12000 பாட்டை அவன் எழுதவே இல்லை என்று சொன்ன பொழுது பாரதிதாசன் துணிந்து எழுதினார். கம்ப ராமாயணத்தில் முக்கால் பாகத்தை நீக்கிவிட்டு இதுதான் ராமாயணம் என்று சொல்லுவதற்கு இந்த கொம்பன் யார்? இதை கேட்க ஆளில்லையோ தமிழ் புலவர் கூட்டம் தண்ணில் என்று திராவிட கருத்துக்களை முன்மொழிந்த பாவேந்தரால் கூட கம்பனை கடக்கவே முடியவில்லை என்பதுதான் அந்த கவிதையின் ருசி, கவிதையின் ஆழம், கவிதையின் உயிர்ப்பு. ராமன் அழகானவன், ராமனுடைய சௌந்தர்யம் மிக மிக பெரியது. ராம சௌந்தர்யத்தை பார்த்தவர்கள் அவன் அவனிடத்தில் அடிமையாகாமல் இருக்கவே முடியாது என்பதுதான். இது ராமனுக்கு மட்டுமல்ல, உத்தம புருஷர் அத்தனை பேருக்கும் பொருந்தும். ஜீசஸ் கிரைஸ்ட பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்ட தவிர்த்து அதையும் பார்க்க முடியாது நம்மளால. பார்த்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அங்க இருந்தாலே போதுமா, இதுவரைக்கும் ஒரு வெளிச்சம் அந்த ஆறு அப்படி இருக்குமா? கிருஷ்ணன் கருப்பன் தானே, ராமன் கருப்பு தானே, அப்படி என்ன வசீகரம் இருந்தது அவர்களிடத்தில்? இலக்கியம் அதை பொறித்து வைத்திருக்கிறது. முடிந்தால் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் கொண்டவர்கள் அதை அடைகிறார்கள், பேரானந்தத்தை அடைகிறார்கள். கதவு திறக்காதா என்று அழுது கொண்டிருந்தவரிடம் ராபியத்துல் பசரியா சொன்னார், கதவு திறந்து கொண்டுதான் இருக்கிறது, நீதான் வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய். பல நேரங்களில் நாம் திறந்த கதவுகளை மூடி இருக்கிறோம் என்று சொல்லி வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். திறந்து பார், அது திறந்துதான் இருக்கிறது, நுழைந்து பாருங்கள். ராமனுடைய பேரழகை இந்த மாதிரி சொல்ல முடியுமா தெரியல. கம்பர் ரெண்டு இடத்துல எழுதுகோல கீழே போட்ட இடம், இது மேல எழுத முடியாது அப்படின்னு கீழே போட்டான். யாரு? கம்பன். கீழே போட்ட இடம். இப்பொழுது எம்மனோருக்கும் எம்பதற்கு எழுதோ, என்னை மாதிரியான எந்த கவிஞனாலும் இனி ராமன் முகத்தின் சௌந்தர்யத்தை எழுத முடியாது என்று ஒரு பாட்டில் கீழே போட்டான். இன்னொரு பாட்டில் போட்டா அந்த பாட்டு கொஞ்சம் எலாபரேட்டான பாட்டு, நான் மறக்கவே மாட்டேங்க அந்த பாட்டை. நான் அதுக்கான விளக்கம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சபை மயங்கி போயிடும். இந்த காலத்துலதான் கருணையற்றவர்கள் கொடையை கலர் கலராக கொண்டு போறாங்க. ஒரு காலத்துல நமக்கு கொடை கொடுத்தாங்க, என்ன கலர் சார்? அந்த கருப்பு கலர் கொடை மழைக்கு மட்டும் இல்லை, வெயிலுக்கும் தான். எங்க வீட்டுல ஒரு கொடை இருந்தது, நல்லா பெருசா இருக்கும், பேரன்பு பெருங்கருணை கொண்ட கொடை அது. இப்பெல்லாம் இருக்குது, இத்தனோடு தனக்கு மட்டுமே மறைக்குது. பெருசா இருக்கும் சார், அது நல்லா இருக்கும், திக்கா இருக்கும். கொடை ரிப்பேர் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு, அது ஏதாவது ரிப்பேர் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. கருப்பா இருக்குல்ல, ஏன் கருப்பா இருக்கு சொல்லுங்க பாப்போம். நான் ஏன் பேரன்பு கொண்டவர்கள் கருப்பு கலர்ல கொடையை வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்? வெயில்ல பிளாஷ் அடிச்சதுன்னா கண் கூசம் சார். சில அன்பு அன்பில்லாதவர்கள் டிரைவ் பண்ணும்பொழுது முன்னால வரும்பொழுது பீம் லைட் அடிச்சுட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அன்பு கொண்டவர்கள் முன்னால வண்டி வந்தா அதை டிம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். கொடை இருக்குல்ல, அது சூரிய வெளிச்சத்தை என்ன பண்ணுமா, அந்த கருப்பு நிறம் அடிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணாது, உள்வாங்கிக்கும், அப்படி கிரகிச்சுக்கும். இப்ப ராமனை கருப்புன்னு சொல்லணும் சார். ஏ அப்பா, கருப்பா பிறந்ததுக்கு நான் எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. இந்த உலகம் ஏன் இவ்வளவு கருணை இல்லாம இருக்குன்னு எனக்கு புரியல. கருப்பா இருக்குன்னா இன்னும் ரொம்ப குடும்பத்தரும், வெள்ளையா இருக்கிறவன் எல்லாம் புத்திசாலி, அவன் போயவே பேச மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் தான் சூப்பர், படிச்சாதான் மேடம். இதெல்லாம் கலண்டு போச்சு மேடம், இந்த முன் கற்பிதங்கள் எல்லாம் உடஞ்சி எரிஞ்சது படிச்சதுக்கு அப்புறமா. நான் சிகாகோ போயிருந்த போது ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள போற ஒருத்தர் உட்கார்ந்து, Will you spare me $2? I am hungry. நான் இங்கிலீஷ்ல பேசுறான், பிச்சை எடுக்கிறான். நான் தமிழ் பேச போனேன், $2000 வச்சிருந்தோம்ல, எனக்கு இங்கிலீஷ் தெரியும். பெரியார் தான் சொல்லுவாரு, சிவப்பு என்பது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. வெரி சிம்பிள். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணணும். ராமன் கருப்பு, ஒரு மாமியா இருந்தாலும் அவன் சொன்னாலும், அவன் பொண்ணும் கருப்பு மருமகளும் கருப்பு, அவன் சொன்னாலும் ஏன் மக நாவல் பழ கலர், என் மருமக இருக்காளே அட்டக்கறி, என் மவ இருக்காளே அவளை விட என் மருமக ரொம்ப மோசம், எட்டோட எட்டு நாள் தான் குளிப்பா, என் மக தீபாவளிக்கு தீபாவளி தீபாவளிக்கு தீபாவளி தீபாவளிக்கு தீபாவளி குடிப்பா. சொல்றது சொல்றதுல இருக்கு. ராமன் கருப்பு, இதை சொல்லணும். கம்பன் எழுதுகோலை எடுத்தான், எப்படி சொன்னான் பாருங்க, கருப்பு தான் அவன், கருப்பு தான் அவன் உடம்பு. எப்படி தெரியுமா இருந்தது? சூரிய ஒளி பட்ட உடனே அப்படியே உள்ள போயிடுச்சான், புரிஞ்சுதா? வெய்யோன் ஒளி தன்மே நீயில் விரி ஜோதியில் மறைய, அவ்வளவு ஜோதியாக்குறான் கருப்பு, சூரியனே மறைஞ்சு போச்சான். ஒன்றை எப்படி சொல்ல பாருங்களேன், நம்ம குழந்தைகளுக்கு தெரியணுமா இல்லையா? கான்பிடென்ட்டுமே இல்லாம இருக்குதுங்க. நான் எல்லா குழந்தைகளும் இருக்கிறது போதும்டா, ஒரு மேக்கப்பும் வேணாம், இருக்கிறத மறைஞ்சு பாதுகாப்பா இருந்துக்க. அதுக்குதான் கொள்ளையடிக்கிறதுக்கு கூட்டம் வெளியில அலையுது. அதை அதிகப்படுத்தி காட்டிடாத, எப்படி சொல்ல வேண்டும் என்பதனை புரிந்து கொள். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி ஜோதியில் மறைய, அப்புறம் பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், இடுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல, என்ன சொல்றான் பாருங்க, பொய்யா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா இல்ல அதான் போய் இல்லனா இல்ல அது உண்மை பொய்யது இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்ல இருக்கிற மாதிரி ஏன் இருக்கு மேல ஒரு பார் போதே கீழே ஒரு பார்த்து நடந்து போதே நடுவில் ஏதாவது இணைக்கிறதுக்கு இருக்கணும்ல. பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போ. நான் கலர் பாருங்க சார், என்ன கலர் டிங்க் சொல்றேன் பாருங்க. மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ கருப்புல இத்தனை வரணுமா? மையோ கருப்பா இருக்கே இல்லையே கொஞ்சம் பச்சையா இருக்கு, மரகதமோ இல்லையே கொஞ்சம் ப்ளூவா இருக்கு, மறிகடலோ இல்லையே கொஞ்சம் கிரே அடிக்குது, மழை முகிலோ கடைசி வார்த்தை போட்டான். அதான் என் டாபிக். ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். ஐயோ நான் அழகா இருக்கேன்டா டேய். நான் உங்க எல்லாருக்கும் எனக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன். உங்க குழந்தைகள் இருக்காங்கல்ல, அதுங்க வீட்டுல போய் கொஞ்சங்க பாப்போம். நாலு வாரத்தை கொஞ்சுவீங்களா கண்ணே? மொழி போயிரும் சார். புஜ்ஜி அஜ்ஜி கொக்கோ புச்சு அம்மோ துத்து புப்பு மொழி இல்லையா நம்ம கிட்ட? மொழி இல்லையா? என் அம்மாமா கொஞ்சுவா என்ன? என் கண்ணே, என் மணியே, என் உயிரே, என் ஈரல் குலையே, என் மரகத பெட்டி, என் சந்தனமே, என் சக்கரையே, என்ன வாழ வச்ச என் ராசாத்தி, என்ன பெத்த அம்மா, இவ்வளவு சொல்லும். 30 seconds சொல்லிடும். சொல்லலையா நமக்கு? ஏன் இல்ல தெரியுமா? பிராக்டிஸ்ல இல்ல, ஒண்ணும் செய்யாதீங்க. நம்ம நிறைய பாத்திரங்களை வச்சிருந்தோமா, எல்லாம் பரண்ல இருக்குது. எடுத்து விளக்கணும், அவ்வளவு யூஸ் பண்ணலாம். எல்லாம் பரண்ல போட்டு வச்சிருக்கோம். தாத்தா பாட்டி பாத்திரம் அவ்வளவு சொற்கள் இருக்கின்றன. அந்த சொற்களுக்கு ஊடாக நான் பயணம் செய்து மகிழ்கின்ற பொழுது எனக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு ரசவாதம் நிகழ்கிறது. நான் வேகமாக முடிக்கிறேன். நான் 2-3 விஷயம் சொல்லணும்னு இருக்கிறேன், அதை சொல்லிட்டு நான் போறேன். இந்த லவ் பண்றாங்களா மேடம்? எப்போன்னு கேக்குறீங்களா? உன்கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு எழுதுவார் கவிக்கோ. ஒரு கீட்ஸ் எழுதின ஒரு கவிதை, எனக்கு ரொம்ப பிடிச்சமான கவிதை. ஒரு மரச்சாடி, அந்த மரச்சாடியில ஒரு ஒரு ஓவியம். கீட்ஸ் எழுதின கவிதை அது. அவன் ஒரு பொண்ண அப்படி போட்டிருப்பான், காதலி கிட்ட அவ்வளவுதான். அதை எழுதியிருப்பான் கீட்ஸ். அதை இவர் மொழிபெயர்த்துப்பார் கவிக்கோ. கவிக்கோன்னு சொன்னார் சார், கவிக்கோ சொல்லியிருப்பார். ரொம்ப கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கவிதை சொல்லி முடிச்சதுக்குள்ளேயே கைத்தட்டு வந்துடும், இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் புரிஞ்ச அப்புறமா தானே சார் கைத்தட்ட முடியும். டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க பாப்போம். துணிச்சலான காதலனே, துணிச்சலான காதலனே, நீ உன் இலக்கை எட்டி விட்டாய். ஆனால் நீ அதை நெருங்க போவதில்லை, முடிக்க போவதில்லை. என்ன கம்முன்னு இருக்கிறீங்க, புரியலையா? ஏங்க அவ்வளவுதாங்க, முத்தெல்லாம் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். ஏ துணிச்சலான காதலனே, நீ உன் இலக்கை நெருங்கி விட்டாய், ஆனால் ஒருபோதும் எட்ட போவதில்லை. போட்டோ அவ்வளவுதான். ஆனா அது இல்ல கவிதை, இதுதான் கவிதை. வருத்தப்படாதே, உன் காதலி ஒளிமங்கவே மாட்டாள், அழகாகவே இருப்பாள். இது இல்ல கவிதை, நீயும் காதலித்துக் கொண்டே இருப்பாய். எப்ப பூச்சாடி எடுத்தாலும் அப்படியே இருக்கும். அந்த வினாடிகளை ஃப்ரீஸ் பண்ணது பாருங்களேன். இதுதான் காலத்தை ஜெயிக்கிறது. காலத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது, காலத்தை ஜெயிப்பது கவிதை மட்டும்தான். அதனால தான் காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு. கண்ணதாசன் சாகாதுங்க, நீங்க எழுதிட்டீங்கன்னா சாவது. பாருங்களேன், இந்த லவ் இருக்குல்ல, இந்த நிறைய பெண்களுக்கும் புரிய மாட்டேங்குது, நிறைய ஆண்களுக்கும் புரிய மாட்டேங்குது. அது நம்ம வீட்டுலதான் இருக்குன்னு வெளியில தேடி திரியுதுங்க. நம்ம வீட்லயே கல்யாணம் கட்டி கொடுத்து வச்சிருக்கிறான், அவங்க கிட்ட தேடலாம். பரணியில ஒரு பாட்டு இருக்கு, உங்க வீட்டுல இருக்கிற மனைவி அவதான், என கேட்ட எங்க அம்மா தான், நான் அப்படிதான். ஆனா புரிஞ்சுக்கணுமே, அதனால செத்தெல்லாம் காட்ட முடியாது, செத்தெல்லாம் காட்ட முடியாது. பரணியில ஒரு காட்சி சொல்கிறேன், ஒரு பெண்ணினுடைய காதலை இதற்கு மேல் கொஞ்சம் அதிகமா தான் சொல்லியிருக்கான். ஆனாலும் அப்படின்னு நான் அதை படிச்ச உடனே என்னடா அது, என் பாட்டி இப்படி இருந்திருக்கா, அம்மா இப்படிதான் இருந்தாளா? ஜெயங்கொண்டார் எழுதுகிறார், பரணி இலக்கியத்தை படைத்த ஜெயங்கொண்டார் ஒரு காட்சியை போடுறார். சில ஆண்கள் இருக்கிறாங்க உண்மையாவே லவ் பண்ணுவாங்க மனைவிய, எப்படின்னா புக்கு ஃபேருக்கு போறதா இருந்தாலும் கூட்டிட்டு வருவான், வைஃப கூட்டிட்டு வருவான். அவன் ரொம்ப லவ் பண்றவன், போருக்கு போகும்போதும் கூட்டு போயிருக்கான். சண்டை சண்டைக்கு கூட கூட கூட்டு போயிருக்கான் சார். ஏன்னா அவன் அவனை லவ் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் சண்டைக்கு போயிருக்கிறார். அவர் சண்டைக்கு போறாரு, இவ இங்க நின்னு பாக்குறா சண்டை தான் காட்சியா. நான் என்ன சொல்ற, யாராவது படிச்சு பேசுனா என்ன பாக்குறீங்கல்ல, நீங்க படிங்கள. நான் படிச்சு ரசித்தது 1000, சொல்றது 0.1 தான். சொல்றதே இவ்வளவு ருசியா இருந்தா படிக்கிறது எப்படி இருக்கோ? அதுக்குதான் புத்தக கண்காட்சி, அதுக்குதான் புத்தக கண்காட்சி. பாருங்களேன், இப்படி பார்த்துட்டு இருக்கா, சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய வேல் புருஷன் மேல பாஞ்சிருச்சு. நினைச்சு பாருங்க, அது தரைய தட்டிங்களுக்கு தெரியவே தெரியாது. தான் மனைவி தான் மேல உயிரையா வச்சிருக்காங்க. உங்களை ஏன் அவ இப்படி இப்படி பாக்குறான்னா அவளுக்கு என்னமோ தெரியுது. நீங்க ஏதோ அவகிட்ட சொல்லக்கூடாது, அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ அப்படிதான் பாப்பா, அவளுக்கு புரிஞ்சுக்கணும். நீ அவரே பாருதான் பாப்பா, அப்படி பாப்பா. இவங்க பாக்குறாங்க, ஆயிரம் பேர் சண்டை போட்டுல ஒரு ஒரு ஆண், தன்னுடைய ஆண் மட்டும் அவளுக்கு எப்படிங்க தெரியுது? தூங்கிட்டுங்களேன், பெண்கள் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றேன், பெண்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. வந்தது பிள்ளையா அண்ணனா அப்பாவா புருஷனா தெரியும். தூங்கிட்டு இருப்பாங்க, தொடவே வேணாம். தெரியுங்க, அதுக்கு பேர் தான் பயிர்ப்பு. தெரியும், ஒரு ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே அந்த காதலை நான் அறிவேன். கண்ணதாசன், இந்த காற்றில் நான் கலந்தேன், உன் கண்களை தழுவுகின்றேன். அடே அப்பா, கண்ணை மட்டும் தழுவதே முடியாதுங்க, கண்ணை தழுவுனா நீ காற்றுல கரையணும். அந்த காற்றில் நான் கலந்தேன், உன் கண்களை தழுவுகின்றேன். மல அந்த மாதிரி அந்த அம்மா தெரிஞ்சிச்சு, புருஷன் மேல வேல் பாஞ்சிருச்சு. இப்படி விழறாங்க, வேல் பாஞ்சு விழுறது எவ்வளவு செகண்ட்ல விழுவாங்க? நாலு செகண்ட், 5 செகண்ட். குழந்தை நல்லா வருவடா, முக்கியமான லவ் சீன்ல நீ வந்து அவ்வளவு உன்னை வந்து கவனப்படுத்தி இருக்கிறடா. சார் இதெல்லாம் நீங்க என்ன சார் வயசு உங்களுக்கு எல்லாம்? ஒரு ஒரு கூட்டத்தில் சொன்னேன் சார் நான், நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கிறது. ரூமி ஒரு தேர்ந்து கத்துறா, உண்மையா மேடம்? நிஜமா சொல்றீங்களா மேடம்? நான் எதை தேடிக்கிறேன் அது என்னை தேடி. ஏய் நான் சொன்னது வேற, நானே கட்டுறா. 5 செகண்ட்ஸ்ல விழுவான். 5 செகண்ட்ஸ்க்கு போயிட்டாங்க கிட்ட, எவ்வளவு பேரை ஒதுக்கிட்டு போகணும். பேய் படமா ஜுப்னு போயிட்டான். போயிட்டு என்ன பண்ணலாம்? ஓ மை காட், நான் உடம்பால அப்படி தாங்கினாலாம், புருஷன் உடம்ப அவன் வேல் பாஞ்சி அவன் அவன் செத்துறதுக்கு முன்னால செத்துட்டான். இவ்வளவுதான் காட்சியா? அது காரணத்தை சொன்னா பாருங்க. ஜெயகொண்டா சொல்ற, தன் கணவன் உடலை மண் மகள் தழுவுவாள் முன் தன் உடலால் தாங்குவாளை காண்பின் காண். மண்ணுனாலும் பெண்ணு தானே. அடுத்து பாருங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா, வீர மரணம் அடைந்தால் என்ன பரிசு? சொர்க்கம். சொர்க்கத்தின் வாசலில் யார் இருப்பார்கள்? அரம்பையர்கள் நிற்பார்கள். விண்ணாட்டு பெண்கள் நின்று உங்களை வரவேற்பார்கள். சொல்றா, தன் கொழுநன் உயிரை விண்ணாட்டு மகளிர் புணரும் முன்னம் தன் ஆவி ஒக்க விடுவாளை காண்மின் காண். அங்க போய் அவன் அந்த எந்த உயிரும் தன் கணவனை தழுவிக்கொள்ள கூடாது என்பதற்காக தான் உயிரை விட்டு தான் போய் அங்க நின்னுட்டாள எல்லாரும் முன்னாலையும் வரவேற்கிறதுக்காக தன் கணவனை. அப்படி சொல்றான், நிகழ்தான் நான் ஆகா என்கிறேனே, என்னடா இப்படி எழுதிட்டேன் அப்படி என்கிறேனே. கவிதை என்னை சுத்தப்படுத்துகிறது, என்னை அந்த வினாடியில் நான் ஒண்ணு சொல்றேங்க. இப்ப இங்க எல்லாரும் இருக்கிறீங்கல்ல, நம்ம எல்லாருமே இந்த வினாடியில எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? இந்த வினாடிங்க, இந்த வினாடி ஆகப்பெரிய நன்மையில் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு கெட்ட எண்ணம் கூட மனசுல இல்ல, ஏதோ ஒரு நல்லதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதானுங்க நன்மை. அந்த வினாடியில் உன் மனம் என்ன நிகழ்கிறது அதுதானே உன் நன்மை. அந்த வினாடியில் அதை நிலைநிறுத்துவது கவிதை. கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது நீ நிலைநிறுத்திக் கொள்கிறாய். அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், சக்தியே நீ எனக்கு கண்களாக இருந்த நான் மறக்கவே மாட்டேங்க. அந்த கவிதை நான் படிக்கும் போது 11 வயசு, 11வது படிக்கிறேன், 16 வயசு. நீ எனக்கு கண்களாக இருந்தாய், நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன். கைத்தட்டதெல்லாம் பாதிக்கப்பட்டது, 2-3 செம்மையா கைத்தட்டது. நீ எனக்கு கண்களாக இருந்தாய், நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன். நீ எனக்கு ஆடையாக இருந்தாய், நான் உனக்கு நிர்வாணமாக இருந்தேன். பெண்ணுக்கு பார்த்து ஆண் சொல்லுகின்ற கவிதை கவிக்கோ எழுதியது. நீ எனக்கு கண்களாக இருந்தாய், நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன். நீ எனக்கு ஆடையாக இருந்தாய், நான் உனக்கு நிர்வாணமாக இருந்தேன். சக்தியே காலை தூக்கி ஆடி செய்த வரலாறு எங்களுடைய. வாழ்க்கை சதுரங்கத்தில் உன்னை வெட்டியபடி முன்னேறியவர்கள் நாங்கள். உனக்கு இலக்கணத்தை போதித்தோம், நாங்கள் வலு அமைதிகளாக நின்றோம். நீ உன்னை விற்றாலது விபச்சாரம், நாங்கள் எங்களை விற்றாலது திருமணம். தாலி கூட உனக்கு புட்டும் விலங்கு, காதல் கூட உனக்கு விரிக்கும் வலை. பெண்மை எனும் தெய்வீக நெருப்பில் என்னை பரிசுத்தப்படுத்து. ஆம், நாங்கள் குற்றவாளிகள் தான் ஒப்புக்கொள்கிறோம். கவிக்கோவின் வார்த்தை. கவிக்கோ இன்னொரு ஒரு வார்த்தை சொல்வார், இதெல்லாம் படிச்சனா நடுங்கி போவனா? சின்ன குழந்தைகள் கவனம், சின்ன குழந்தைகளை கையாளுகின்ற அடாலசன் குழந்தைகளை கையாளுகின்ற பெற்றோர்களை ஆசிரியர்களை கவனம். ஆண்கள் பெண்கள் யார் தெரியுமா? உள்ளங்களில் வைத்த நீரை போன்றவர்கள். ஹேண்டில் வித் கேர், இறுக்கி பிடித்தால் வழிந்து போவார். ஹேண்டில் வித் கேர். வேலிக்கு வெளியே நீட்டும் என் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, மண்ணிற்கடியில் பரவும் என் வேர்களை என்ன செய்வாய்? கவிக்கோ, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை வள்ளுவன். ஆஹா, என்னமோ சொல்லிட்டானே, என்னமோ சொல்லிட்டானே, சொல்ல முடியாததை சொல்லிவிட்டானே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுதும் புரிந்து கொள்ளுகின்ற பொழுதும் எப்படி ஒரு ஒரு ரித்தம் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இப்பொழுது குழந்தைகள் மிகச் சிறப்பாக எழுதுகிறார்கள், இளைஞர்கள் மிகச் சிறப்பாக எழுதுகிறார்கள். நம்முடைய ரன் படத்தை எடுத்தார், நிறைய படங்களை எடுத்தார் லிங்குசாமி. அவரு வருஷம் வருஷம் கவிக்கோ நினைவு நாள் நிக்கோல் பேட்டி போட்டி நடத்துறாங்க, ஹைகோ போட்டி நடத்துற 8000 பேர் வராங்க கவிதை எழுதுறதுக்கு. நம்புவீங்களா நீங்க? 8000 பேர் எழுதுறாங்க கவிதையை. அந்த 8000 பேர்ல அவர் தேர்ந்தெடுக்கிறது 300. அந்த 300 எல்லாருக்கும் அனுப்பி அதிலிருந்து 50 தேர்ந்தெடுக்கிறார். அந்த 50ல முதல் பரிசு, ரெண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசுன்னு பிரிச்சு போட்டு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்கிறார். நாலு ஆண்டுகளா நடத்தப்படுதுங்க போட்டி. எனக்கு ஒரு காம்படிஷன்ல அவர் கூப்பிட்டு அந்த புக்கு வெளியிட்டு விழாக்கு நான் போயிருந்தேன்.
0: அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து தேனும் பாலும் நிகழ்ச்சி வானலையில் மலரும்.

வணக்கம் நேர்களே. நேரம் சரியாக 11 மணி. அகிராட்சத்தில் 10 மணி. மடித்தியால செய்திகள். மடித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரசலா செப்பலில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனம் கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் உதவி நன்றிகள். தற்போது ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் கீழ் இயங்கும் அனைத்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையங்களையும் ஒன்றிணைத்து தேசிய மையம் ஒன்று நிறுவுவதன் மூலம் அந்த பணிகளின் செயற்திறனையும் பயனுள்ள தன்மையையும் அதிகரிப்பதனூடாக எதிர்பார்க்கும் இலக்குகளை அடைய முடியும் என்று ஜனாதிபதி அனந்தகுமார் தேசநாயக்கா தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கமுறையில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் ஹாரிவசம் மற்றும் அவரது எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் ஒருவரையும் பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனரட்னாவிடம் சகோதரரும் இலங்கை மீன்பிடி கொண்டு ஸ்தாபனத்தின் முன்னாள் தலைவருமான மகில் சேனரட்னா லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆலைக்குழுவால் இன்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் சுகாதார இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினர் மற்றும் கூட்டு எதிர்க்கட்சி சார்பில் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் ஆகியோர் 22வது அரசியல் அமைப்பு திருத்த யோசனைக்கு சவாலுக்கு உட்படுத்தி இன்று செவ்வாய்க்கிழமை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலம் மற்றும் நீதித்துறை சட்டமூலம் ஆகிய இரு சட்டமூலங்களையும் நிதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். காணாமல் போன கடற்படை அதிகாரியை தேடும் பணி 4வது நாளாக தொடர்வதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் வாரங்களில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் யுத்தகாலத்தில் பல துன்பங்களை சந்தித்த தமிழ் ஊடகவியலாளருக்கு எவரும் கை கொடுத்து உதவாததை உணர்ந்த தமிழக ஊடகவியலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க உருவான தமிழ் ஊடக ஒன்றியத்தின் ஊடகவியலாளர்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்து தந்த தொழில் அதிபர் ஜீவரட்னம் முகேஷ் அவர்களுக்கு இவ்வொன்றியத்தின் தலைவர் எஸ் ஸ்ரீ கஜன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக சுரஞ்சி பீவித உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளானாலும் தனித்தனியாக நடத்தப்பட்டு வரும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவுகளை ஒருங்கிணைத்து ஒரு தேசிய ஆராய்ச்சி மற்றும் மையத்தை நிறுவ ஜனாதிபதி அனந்தகுமார் திஷநாயக்கா அறிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 தனியார் வர்த்தக வங்கிகளின் முகாமையாளர்களை எதிர்வரை 20ஆம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதற்கிரிய அபர்கட முல்லேகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் இரு போதைப்பொருள் கட்டத்தில் கும்பலுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளார்கள். மாற்றத்தை முன்வைத்து தமிழகத்தின் அரை நூற்றாண்டு காலமாக இருதுருவ அரசியலை தகர்த்தெறிந்து 108 இடங்களில் வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்ற ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு 100வது நாள் நிறைவு செய்துள்ளது. இந்தியாவில் நடைபெறும் தேர்தல் முறைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்டில் தேர்வுகள் ரத்து செய்வதாக அறிவித்ததை அடுத்து மாணவர் தலைவர் தேவேந்திரநாத் மகதோ தனது காலவரையற்ற உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். இந்தியாவில் முக்கிய தேர்வுகள் தாள்கள் பத்திரமாக கையாளப்படுவதை உறுதிப்படுத்த பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ISI பயங்கரவாத அமைப்பின் பின்னணி கொண்ட ஷாஷா தட் பற்றி வலியமைப்பு குறித்து 200 பயங்கரவாதிகள் மத்திய அரசு கைது செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த
பாரதத்துக்கான வங்கி செயல்பாட்டை இலக்காக கொண்டு புதிய உயர் நீதி இந்நிலை குழுவை விரைவில் மத்திய அரசு அமைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மும்பையின் புகழ்பெற்ற உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஐஸ்கிரீமுக்கு புகழ்பெற்ற கடை ஒன்றில் எலிகள், ஈக்கள், காலாவதியான சுவை ஊட்டிகள் காணப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து தாமதமாக வருவது மாவட்ட வருவாய் அலுவலர், ஊரக வளர்ச்சி முகாமைகளின் திட்ட இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளால் திண்டுக்கல்லில் நடைபெறும் பொதுமக்கள் குறை தீர்க்கூட்டமே குறைகள் நிறைந்ததாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடல் பாதுகாவலன் ஆளில்லா விமானங்கள் குத்தகைக்கு எடுக்கும் அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனமான ஜெனரல் அட்மிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தமிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. உலக செய்திகள். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் செய்யும் முயற்சிக்கு ஓமான் இடையூறாக இருந்ததால் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். பாகிஸ்தானில் பாலியல் அச்சுறுத்தல் மற்றும் பல்வேறு இணையவழி சைபர் மோசடிகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 284 வெளிநாட்டவரை நாடு கடத்த உள்ளதாக அந்த நாட்டின் அதிகாரிகள் நேற்று தெரிவித்துள்ளார்கள். வங்கதேசத்தில் அல் ஹைதா பயங்கரவாத அமைப்பு தனது தளங்களை அமைக்க முயற்சிப்பதாக வெளியான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கை வெறும் யூகத்தின் அடிப்படையிலானது என்று அந்த நாட்டு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. மலேசியா ஏர்லைன்ஸ் விமானிகள் அனைவரும் போதைப்பொருள் சோதனை நடத்தப்பட்டதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். பிலிப்பைன்ஸின் தென்பகுதியில் உள்ள ஷாம்போங்வா நகர் மேல்நிலையை பள்ளியில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கின்றது. மாணவர்கள் இருவர் இறந்துள்ளார்கள். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தீப்பற்றிய குடியிருப்பு கட்டிடத்தின் வெளிப்புறத்தில் சிக்கி தவித்த பெண் சாதுரியமாக தப்பி பிழைத்துள்ளார். நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவருக்கு மனச்சோர்வு இருக்கிறதா என்பதை கணிக்க புதிய கண்டுபிடிப்பாக செயற்கை நுண்ணறிவு மாதிரி ஒன்றை சீனா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் அனைத்து துறை வீரர் ரவீந்திரர் ஜூடோ புதிய சாதனை படைத்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இங்கிலாந்து மகளிரணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமின் நகரில் நேற்று நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தனது இரண்டாவது ஆட்டத்தில் இங்கிலாந்திடம் டென்டுக்கு 4 என்ற கால் கணக்கில் தோல்வியடைந்துள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று விடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிப்பையும் அத்தோடு இந்த வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகளாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 384.11 இந்தியாவில் 110.70 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 331.87 இந்தியாவில் 95.70 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 408.80 இந்தியாவில் 114.84 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 499.10 இந்தியாவில் 129.46 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 239.16 இந்தியாவில் 68.94. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசலாஷியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரை, அவர்களின் சகோதர நிறுவனமான
வீட்டு கேஷ் அண்ட் கரி கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ளது. இரண்டு நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: நெய் நெய் நெய் இதுதான்
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேறு அங்காலொட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: Mélodie et Tordre-Gelake, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:12 ஐக்கியராஜ்யத்தில் 10:12. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் தேரும் பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி, ஆசி பூசரியோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
2: பொந்துபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:16 ஐக்கியராட்சியத்தில் 10:16. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல்
3: கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ.

0: பேருமல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ. பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசை அமைத்தவர் திரு இசை திலகம். மன்னிக்கவும், நெல்லிசை மாமன்னர் எம் ஸ்ரீ அவர்கள். நேரம் சரியாக 11:21, ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 to 12 கேட்டு மகிழுங்கள். தேனும் பாலும் தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் பரிசு ஆட்சியப்படலில் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த 3 நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசிபுசரி ரச்சிதான் வெளிநாட்டிலிருந்து வாரவை எல்லாம் ஆசிபுசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1042 5573 78.
0: ஆசிபூசரியின் நேரம் சரியாக 11:22, ஐக்கியராட்சியத்தில் 10:22. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை சிந்துகு இல்ஷித்ரா அவர்கள் பாடியிருந்தார். பாடலை ஆற்றுவர் கவிஞானி பாலி அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தன்றல் தேவா. நேரம் சரியாக 11:27, ஐக்கியராச்சியத்தில் 10:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93,700 ரன்சி.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சின்னக்குயில் சித்ரா அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கரப்பு வெள்ளை. பாடலுக்கு இசையமைத்தவர் தேரிசை தன்றல்தவா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடலை கேட்போம்.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ, கே ஜே ஜெயசாசோடு இணைந்து உமா ரமணன் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மரகதமணி. கேளடி கண்மணி திரையில் இருந்து பாடல் ஒலித்தது. நேரம் சரியாக 11:39. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:39. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது அரசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும்.
1: முளைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சொண்டு போறோம். முக்கியமா வீடு எண்டிக்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும். ஆறு உங்களை தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா?
2: கடவுள்
1: கை கொடுத்த மாதிரி இருக்குதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எம்பித்து புது வீடுன்னு இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜேரட்.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

பாடலை பாடியவர் மனு அவர்கள். பாடலை பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தென்றல். தேவா கிழக்கு பக்கம் காத்திரை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நேரம் சரியாக 11:49 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:49 இந்த நேரத்தில்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பானுவுடன் இணைந்து ஜானகி அம்மா அப்படினார். பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திர போஷ். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் விடுதலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்.

ஒலித்த பாடலை பாடி இவர்கள் பத்மஸ்ரீ பாலா அவர்கள் இணைந்து கான சரஸ்வதி வாணியம்மா அவர்கள் இணைந்து பாடியிருந்தார்கள். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ். ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானிலைக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசலாட்சி பிள்ளை அமைந்திருக்கும் அம்பாலேஸ்வர.

அரசு லாஷபிளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 61 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாஷபலில் ஷெரிமஹால்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர், சாசல் காஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் செப்டம்பர் 1 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். இலங்கை கடத்தொழில் கூட்டு தாமதத்தின் முன்னாள் தலைவரான மகில் சேனரட்ன கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காணாமல் போன கடற்படை அதிகாரியை தேடும் பணி 4வது நாளாக தொடர்வதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது. விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தில் பதிவு செய்யப்படாத சட்டவிரோதமான மற்றும் தரமற்ற மிருக வைத்திய மருந்து கையிருப்போன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபை கைப்பற்றியிருக்கிறது. யாழ்ப்பாணம் பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி இடம்பெற்ற போராட்டத்தின் போது பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி வேலனை பிரதேசபை உறுப்பினர் அனுஷ்யா ஜெயகாந்தன் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக பலாலி காவல்துறையால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஈழத்தமிழர்களின் தாயகம், தேசியம் மற்றும் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு கையளிக்கப்பட்ட 15 அம்ச பிரகடனத்தில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் வாரங்களில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் கடற்புலிகளின் தலைவர் சூசை ஆகியோர் கடல் வழியாக தப்பி செல்வதை தடுத்து நாட்டின் கடற்பரப்பை முழுமையாக கட்டுப்படுத்தி பிரபாகரன் தப்பிச் செல்வதற்கான அனைத்து வழிகளையும் அடைத்த கடற்படைக்கு சீறு பூச வேண்டாம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் பொய்ப்பிரச்சாரங்கள் குறித்து பொதுஜன பேரமின குற்ற புலனாய்வுத்துறை திணைக்களகத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புகவல லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை ஆணைக்குழுவின் முன் இன்று முன்னிலையாக்கியுள்ளார். தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் அங்கு ஆஜராகியிருக்கிறார். நாட்டு மக்கள் 2024 அரசியல் ரீதியில் எடுத்த தவறான தீர்மானத்தை திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். நாமல் ராஜபக்சாவை சிறையில் அடைத்தாலும் 2029 அவரை நியாயவதியாக்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டாரா தெரிவிக்கிறார். யுத்த காலத்தில் பல துன்பங்களை சந்தித்த தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எவரும் கை கொடுத்து உதவாததை உணர்ந்து தமிழ் ஊடகவியலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க உருவான தமிழ் ஊடக ஒன்றியத்தின் ஊடகவியலாளர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து தந்த தொழிலதிபர் ஜீவரட்னம் முரேஸ் அவர்களுக்கு அந்த ஒன்றியத்தின் தலைவர் ஸ்ரீ கஜன் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சரியான தருணம் இது என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வரலாற்றில் முதல் முறையாக அட்டவணைப்படுத்தும் அதிகாரிகளாக 2 பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக சுரஞ்சித் வேவித உத்தியோர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கை ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளினாலும் தனித்தனியாக நடத்தப்பட்டு வரும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவுகளை ஒருங்கிணைத்து ஒரே தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையத்தை நிறுவ ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்கா யோசனையை வழங்கியிருக்கிறார். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பொது முகாமையாளர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ஸ்ரீநாத் தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 தனியார் வர்த்தக வங்கிகளின் முகாமையாளர்களையும் எதிர்வரும் 20 வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு
பிரதம நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த சமிந்தபுர சது என்று அழைக்கப்படும் திமுது சதுரங்க நேரடிய விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் காஞ்சிபானே இம்ரானின் நெருங்கிய உறவினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கண்டலம பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றின் வரவேற்பறைக்குள் காட்டியானை ஒன்று அமைதியாக நுழைந்து உலாவந்த சம்பவம் விருந்தினர்களையும் ஊழியர்களையும் ஆச்சரியத்தில் ஆட்டியிருக்கிறது. சப்ருகமுவா மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில் மாற்றத்தை முன்வைத்து தமிழகத்தின் அரை நூற்றாண்டு கால இருதுருவ அரசியலை தகுத்தறிந்து 108 இடங்களில் வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்ற நடிகர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு 100 நாட்களை தற்போது நிறைவு செய்திருக்கிறது. இந்தியாவில் நடைபெறும் தேர்தல் முறைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஜார்க்கண்டில் தேர்வுகள் ரத்து செய்வதாக அறிவித்ததை அடுத்து மாணவர் தலைவர் தேவேந்திரநாத் மகேதா தனது கால வரையறையற்ற உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். இந்தியாவில் முக்கியமான தேர்வு தாள்கள் பத்திரமாக கையாளப்படுவதை உறுதிப்படுத்த பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறையை மேம்படுத்த தொழில்நுட்ப வழிகளை அந்த குழு பரிந்துரைத்திருக்கிறது. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சுமார் 600 மாணவர்கள் பயத்தில் அவர்களின் தங்கும் விடுதியில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள். அமராவதி நகரில் அரசாங்கம் வழிநடத்திய மாணவர் தங்கும் விடுதியில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. விமான கட்டணங்களை சீரான முறையில் நிர்ணயிக்க வகை செய்ய வகுத்துள்ள வரவு விதிகளை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்தது. அதைத் தொடர்ந்து இறுதி விதிகளை தாக்கல் செய்ய 3 வார கால அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ISI பயங்கரவாத அமைப்பின் பின்னணி கொண்ட சசாத் பட்டி வலையமைப்பை அழித்து 200 பயங்கரவாதிகளை மத்திய அரசு கைது செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்கப்பட இருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சரும் RBI கட்சி தலைவருமான ராம்தாஸ் அதாவாலே தெரிவித்திருக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்துக்கான வங்கி செயல்பாட்டை இலக்காக கொண்டு புதிய உயர்நிலை குழுவை விரைவில் மத்திய அரசு அமைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். மும்பையின் பல புகழ்பெற்ற உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறை மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஐஸ்கிரீமுக்கு புகழ்பெற்ற கடையொன்றில் எலிகள், ஈக்கள், காலாவதியான சுவை ஊட்டிகள் காணப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து தாமதமாக வருவது, மாவட்ட வருவாய் அலுவலர், ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளால் திண்டுக்கல்லில் நடைபெறுகின்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டமே குறைகள் நிறைந்ததாக மாறியிருந்தது. நரிக்குடி பகுதியில் புதிய பள்ளி கட்டடம் கட்டப்பட்டு 6 மாதங்களாகியும் திறக்கப்படாததால் சேதமடைந்த பழைய கட்டடத்திலே மாணவர்கள் அச்சத்துடன் கல்வி கற்பது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 கடல் பாதுகாவலர் சீ கார்டியன் ஆளில்லா விமானங்களை குத்தகைக்கு எடுக்க அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனமான ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தமிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இன்று சென்னையில் ஆபடத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் என்று 1,14,320 ரூபாவாகவும் கிராமுக்கு 20 ரூபாய் என்று 1 கிராம் 14,290 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் செய்யும் முயற்சிக்கு ஓமான் இடையூறாக இருந்தால் அந்த நாட்டின் மீதும் தங்களால் தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். உக்ரைனில் உள்ள தனது எஃகு ஆலையின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 2 உயிரிழந்திருப்பதோடு 13 தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
പാകിസ്ഥാനിൽ പാലിയൽ അച്ചുറുത്തൽ മറ്റും പൽവേറു ഇണയവളി സൈബർ മോസടികളിൽ ഈടുപെട്ടതാക്ക് കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള 284 വെളിനാട്ടിനെ നാട് കടത്ത ഉള്ളതാക്ക് പാകിസ്ഥാൻ അധികാരികൾ നേറ്റു തെരുവിത്താർ. ഇവകളിൽ പെരുംപാലാനൂർ, സീന, വിയറ്റ്നാം, ഇന്തോനേഷ്യ നാടുകളെ ചേർന്നവർ കുറിപ്പിട്ടാർ. വങ്കദേശത്തിൽ അൽഖൈദ ഭയങ്കരവാദ അമേപ്പ് തനത് തളങ്ങളെ അമയ്ക്ക മുയച്ചിപ്പതാക്ക് വെളിയാണ് ഐക്യനാടുകൾ പാതുകാപ്പ് കൌൺസിൽ അറിക്ക. വെറും രൂപത്തിന് അടിപ്പടയിലാണിതെന്ന് അന്തനാട്ട് അരസ് തിട്ടവട്ടമാക ഇന്ന് വിടയം തുടർപ്പാക്ക തെരുവിത്തിരക്കുന്നത്. മലേഷ്യൻ എയർലൈൻസ് വിമാനികൾ അനുവർക്കും പോതിപ്പൊരുൾ ശോധന നടത്തപ്പെട്ടതിൽ അനുവരും തേച്ചു പെട്ടിരിക്കാർ. അണ്മയിൽ മലേഷ്യ എയർലൈൻസ് വിമാനിയൊരുവർ പോതിപ്പൊരുക്കളെ കടത്തിയതാക്ക് ഇന്തോനേഷ്യാവിൽ കൈതു ചെയ്യപ്പെട്ടാർ. അതിയടുത്ത് ഇന്ന് ശോധന മേർക്കൊള്ളപ്പെട്ടിരിക്കുന്നത്. ഫിലിപ്പൈൻസിന് തെൻപൗതിയിലുള്ള സാംപോവങ്ക നഗർ മേലെ പള്ളിയിൽ തുപ്പാക്കിച്ചൂട് നടന്നിരിക്കുന്നത്. ഇതിൽ മാണവുകൾ ഇരുവർ ഇറന്നു പോനാർ. ജർമ്മനി തലനഗർ ബേളിനിൽ തീപ്പറ്റിയ കുടിയിരുപ്പ് കെട്ടിടത്തിൻ വെളിപ്പുറത്തിൽ സിക്കി തവിത്ത പെൺ സാധുര്യമാക തപ്പിപ്പിളത്ത സംഭവം പരപരപ്പായി ഏർപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. 4 ആണ്ടുകൾക്ക് മുൻപേ ഒരുവർക്ക് മനച്ചോർവിരുക്കുന്നത് എന്നതെ കണിക്ക് ഒരു പുതിയ കണ്ടുപിടിപ്പാക്ക സേർക്കെ നുണ്ണറിവ് മാതിരിയൊന്നെ സീന വിജ്ഞാനികൾ കണ്ടുപിടിച്ചിരിക്കാർ. തെൻകൊറിയാവിൻ ക്യായുയെ പൗതിയിൽ 200 ആണ്ട് കാണാതെ അളവ് മഴ പെയ്തിരിക്കുന്നത്. ക്യാസാങ് മാലത്തിൽ നേറ്റുമട്ടും 600 മില്ലിമീറ്റർക്ക് അധികമാണ് മഴ പെയ്തത്. തെൻകൊറിയ 1972 മഴ പെയ്തതെ കണക്കെടുക്ക തുടങ്ങിയതിൽ നിന്ന് ഇതുവേ ആകെ അധികമാണ് മഴയെന്ന് തെരുവിക്കപ്പെടുക്കുന്നത്. വിളയാട്ടു ചേരികളിൽ ടെസ്റ്റ് ക്രിക്കറ്റിൽ ഇന്ത്യ അണിയൻ അനിറ്റുത്തുറൈ വീരർ രവീന്ദ്ര ജാഡേജോ പുതിയ സാധന പടുത്തിരിക്കാർ. 2 വിക്കറ്റുകളെ കൈപ്പറ്റിയതൻ മൂലം ടെസ്റ്റ് ക്രിക്കറ്റിൽ 350 വിക്കറ്റുകൾ വീഴ്ത്തി രവീന്ദ്ര ജാഡേജോ സാധന പടുത്തിരിക്കാർ. അയർലാന്റുക്കെതിരാണ് ഒരുനാൾ തുടർക്കാണ് ഇംഗ്ലണ്ട് മകളിർ അണിയെ അന്തനാട്ട് ക്രിക്കറ്റ് വാരിയം അറിയിച്ചുള്ളത്. ആസിയ കോപ്പയും മറ്റും ആസിയ വിളയാട്ടു പോട്ടികൾക്കാണ് വങ്കദേശ അണിയെ അന്തനാട്ട് ക്രിക്കറ്റ് വാരിയമും അറിയിച്ചിരിക്കുന്നത്. നെതർലാൻഡിൻ ആംസ്റ്റെൽവിൻ നഗറിൽ നേറ്റു നടപ്പെട്ട ഉലകക്കോപ്പൈ ഹോക്കി പോട്ടിയിൽ ഇന്ത്യ ആടവരണി തനത് 2 ആട്ടത്തിൽ ഇംഗ്ലണ്ടിടം 2-4 എന്ന ഗോൾ കണക്കിൽ തോൽവി കണ്ടിരിക്കുന്നത്. മുതലാട്ടത്തിൽ വേൽസൈ വെളുത്തിയ ഇന്ത്യ അണിക്ക് ഇന്ന തോൽവി തടുമാറ്റത്തെ ഏർപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. നിറവാക്ക് ഇന്ത്യ നാണയമാറ്റ വീതങ്ങൾ 1 യൂറോ ഇലങ്ങ പ്രമതിയിൽ 384.11 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 110.70 രൂപ ഒരു അമേരിക്കൻ ഡോളർ ഇലങ്ങ പ്രമതിയിൽ 331.87 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 95.70 രൂപ ഒരു സ്വിസ് ഫ്രാങ്ക് ഇലങ്ങ പ്രമതിയിൽ 408.80 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 117.84 രൂപ ഒരു ഐക്യരാഷ്ട്ര പൗണ്ട് ഇലങ്ങ പ്രമതിയിൽ 449.10 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 129.46 രൂപ ഒരു കനഡിയൻ ഡോളർ ഇലങ്ങ പ്രമതിയിൽ 239.16 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 68.94 രൂപ കേട്ടത് മണിക്കൂർ തടവ ഇടംപെറും സെയ്തി തലപ്പുകൾ. സെയ്തി തലപ്പുകൾക്കാണ് അനുസരണ വിളങ്ങിയുള്ള ഫ്രാൻസിലുള്ള വി ടി ക്യാഷൻ കറി വി ടി സൂപ്പർ സ്റ്റോർ വിണത്തിനർ സാസൽ ഗാർഷല ഗോണിസിൽ അമിന്തുള്ള വി ടി സൂപ്പർ സ്റ്റോർ വിണമാണത് വാഹന തരിപ്പിട വസതി കൊണ്ട് നിർമ്മിണമാക്കും. ഉൾ സെയ്തി കേൾക്കും ആർവത്തിക്ക് നന്ദി.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான, லாட்சத்திலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு. அங்கு போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 57 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 12:15 ஐக்கியராஜ்யத்தில் 11:15. இந்த நேரத்தில் வானொலியில் மலர்கின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பு கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார்கள் சபா கேதுவோடு இணைந்து பேராசிரியர் சச்சிதானந்த மாசுரியர்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் பேராசிரியர்கள் இணைந்து கொண்டு நமக்கு பழைய அரிய செய்திகளையும் பழைய வியக்கத்தகு செய்திகளையும் வழங்கி வருகின்றார். இன்றும் அவர் இணைந்திருக்கின்றார். அவரையும் வருக வருகின்ற வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் பேராசிரியர்.
1: வணக்கம் அன்பு கேவி அவர்களே. வணக்கம் அன்பு நேயர்கள். வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பது எனக்கு பெருமகிழ்ச்சியே.
1: நீங்க செய்யும்போது பாட்டுக்கிறோம் திரு தர்சனம் போன்ற பேசுற பொழுது அப்படிதான் சொன்னார். இது பற்றி கருத்து சொன்னார்
0: கூறியிருப்பார்கள். தர்சன இடம் தான் கேட்க வேண்டும் என்ன தெரியாம
1: எப்பவும் செய்வோம். அதுதான் பிரச்சனை இருக்கு. நான் இன்றைக்கு அவருக்கு சொன்னது கண்ணதாசன பற்றி இன்னைக்கு பேசுறான்னு பேசுறான். கண்ணதாசனுடைய நூற்றாண்டு விழா இப்ப நடந்தோம் இந்தியாவுக்கு. அப்ப அந்த அதை பற்றி பேசுறாமல் நினைச்சிட்டு நான் ஒரு 8:30 தான் வீட்டுக்கு வந்தேன். வந்து ஜிம்முக்கு போகணும். அந்த அளவுக்கு உடம்பு சோர்வா இருந்தது. இந்த ராத்திரி படக்கு 3:00 ஆயிடுச்சு. அப்புறம் காலமே 8:00 நாய் மகன் என்னை
0: எழுப்பிட்டேன்.
1: அப்ப அதுல வந்தோடனே இத்திரி ஆயிட்டேன். பார்த்தா என்ன இத்திரி ஆயிட்டேனே பயமணி எழுப்பேது என்ன நான் கலெக்டர் இத்திரி அதுக்குன்னா எழுப்பேது. நேரத்தை பார்த்தா 10:30 தட்டி விழுந்து உங்களோட கலெக்டருக்கு வந்திருக்கேன். அதனால இந்த கண்ணதாசனை பற்றி தயாரிப்பு ஒன்றும் செய்ய முடியும். இந்த கண்ணதாசன் சும்மா சொல்லிட்டு போறது இல்லையா? அவருடைய பற்றி பல விஷயம் பற்றி கதைக்கலாம். அந்த ஒவ்வொரு பாட்டுகளும் என்னென்ன கட்டத்தில் எழுதுனது சில வாழ்க்கை அனுபவத்தையும் அந்த தமிழையும் பயந்து கொண்ட உடையம். போன முறை நாங்கள் கூட செய்த பொழுது இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை பல தடவை வாடுறது ஒவ்வொரு பொருள் இது அந்த பொருள நாங்கள் அதை பார்த்திருந்தோம். ரெண்டு பாட்டு அந்த தகசிய போலீஸ் 115 MGR தேடுதா அவருடைய படம். அதுல பால் தமிழ் பால் என்றதை பார்த்தோம். அந்த தமிழுக்கு இன்னும் அதுல நாங்கள் பேசுறது கொஞ்சம் நான் கழிச்சது எத்தனை பொருள் இருக்கிறது பொருள் என்ன மீனிங் என்ன
0: பொருள்
1: இப்ப இன்றைக்கு நான் பாட்டு சும்மா கேட்ட பொழுது அதுல வர்ற ஒரு பாட்டு என்ன இந்த காலம் பழம் கொண்ட படத்துல ஒரு காதலிக்கு திருமணம் செய்யற கணவன் மனைவிக்கான உறவை ஒளிப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு. அதான் இந்த அருமையான பாட்டு திருமணம் பாட்டுல வருது. சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் ஏதும் இல்லை
0: என்று
1: சொல்லென்றும் மொழி என்றும் அதாவது ஒழுங்கு கவிஞன்படி சரி மட்டும்படி அது இலக்கணம் மொழிப்படி அது கரெக்ட் தான். அப்படிங்கிற சொல் சொற்கள் சேர்ந்து என்ன வரும் சொற்கள் சேர்ந்து வசனம் தான். வசனம் தலைக்க பொருள் அப்ப சொல்லுன்றும் மொழி என்றும் அந்த சொல்லை சொல்லுன்றதுக்கு மொழி என்ற ஒரு பொருளும் இருக்கு. கண்ணதாசன் மூலமாக நாங்கள் அறிஞ்சு கொள்றது சொல் சொல்லுன்னா என்ன எழுத்து ஒரு எழுத்து அது பல எழுத்து ஆனதா இருக்கும். அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அப்ப அந்த மீனிங் என்ற நாங்கள் இப்ப தமிழ்ல ஏன் சொல்றோம்னா அந்த இங்கிலீஷ்ல சொல்றோம். அதுக்கான தமிழ் வார்த்தை வந்து பொருள் சொல்லும் பொருளும் எந்த சொல்லுன்ற இருந்தால் அதுக்கு ஒரு பொருள்
0: இருக்கும்.
1: சொல்லு இல்லாட்டிக்கு இல்லையா? அதாவது சொல்லு பொருள் ஒன்றுக்கும் ஒன்று இருக்கும். அதுதான் தொல்காப்பியரும் தொல்காப்பியர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தொல்காப்பியர் தான் தமிழ்ல முதல் ஒரு நாங்கள் இப்ப இலக்கணம் இலக்கியம் எல்லாம் பேசுறோம் தமிழ்ட வாழ்க்கை முறை என்று பேசுறோம். அதே எங்களுக்கு மக்களுக்கு தெரிவிச்ச ஒரு நூல் வந்து தொல்காப்பியம். அப்ப நூல்களினுடைய பங்கு என்ன எப்போ நூல் என்ன புத்தாங்க பாருங்க, 100 அன்னைக்கு பொருள் வருது. அப்ப அந்த அதுல ஒரு பொருள், அப்ப அந்த நூல் என்னது புத்தாமன்னு சொன்னோம், அதே மாதிரி சுவடி என்ற வார்த்தையும் இருக்கு. அப்ப அந்த பாதம் பாவம் படத்துல வர பாட்டு சொல் என்றும் மொழி என்றும் பொருளேதும் இல்லைன்னு, பிறகு அடுத்த வரி வரும், சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. அப்ப சொல்ல சொன்னா தானே அதுக்கு பொருள் இருக்கும், அந்த பொருளை வச்சுதான் நாங்கள் விலை வைக்க முடியும். விலை வைக்கிறோம்னா விற்கிற பொருள் அல்ல, அந்த சொல்லின்ற பெருமதி அதனுடைய பொருள் பொருள் மீனிங் பெருமதி. அது சொல்றது சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, ஏன்னா பெருமதி இல்லைன்னா சொல்ல பொறுத்தது. இப்ப அதே மாதிரி ஒரு சொல் தமிழ் ஒரு பழமொழி இருக்கு என்னண்டா, கேள்விப்பட்டிருக்கோம், சொல்ல பற்றி போன்றும் இரண்டும் ஒரு சொல்லியதுக்கும் அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால், பல்லக்கில் போவதும் சொல்லாலே பாடையில் போவதும் சொல்லாலே. அப்ப பல்லக்கில போறான்னு சொன்னா பல்லக்கன்று ஒரு ஒரு தடவை உயர்ந்த இடத்துல வச்சு ஆக்கள் தூக்கி கொண்டு போற ஒரு ஒரு வாகனம் மாதிரி ஒன்றதான், அதாவது சில்லிலேயே அந்த சில்லாத எடுத்து செல்வது மக்கள் நாலு பேருக்கு ஆவி கொண்டு போவாரு. நாலு பேருக்கு ஆவி கொண்டு போயிருப்பது நான் பல விடயங்கள்ல இருக்கு. அந்த பாத காணிக்கை என்ற படத்துல ஒரு பாட்டு வரும், வீடு வரை உறவு வீதி வரை வீதி வரை மனைவி என்று சொல்லி போட்டு, காடு வரை பிள்ளை கடைசி வரை யார் கொண்டு வருவோம் அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு வர பொருள் வந்து நாலு பேர் இருக்கிறது, இதே நாலு பேருன்ற பொருள் வந்து பல பொருளை உடையாது. உதாரணம், உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் என்று சொல்வார், அதை எடுத்துக்கொண்டு போறது நாலு பேர். விஜய் அந்த அவங்களுடைய மக்கள் எம்ஜிஆர்ந்த ஒரு படம், அந்த படத்துல வந்த பாட்டு என்ன படம் நினைக்கிறீங்க, அந்த படம் ஆசிரமமா இருக்கும். உடனடியா எப்படி பேசிக்கொண்டு சொன்னேன், அந்த படம் ஒரு கால நொண்டியா வராரு நினைக்கிறோம் அந்த படத்துல,
0: முகராசி படத்துலயா
1: கவிஞரையும் நாங்கள் குற்றம் கூற முடியாது. ஆனால் அந்த பாட்டுல இப்ப கவிஞர் கண்ணதாசன் பேசி பேசுறாங்கதான் அது எட்டு மணிக்கு வர வரைக்கும் கண்ணதாசனை ஆக்கள் செய்யாத பல உடையங்களை பற்றி சொல்வோம் என்று பார்த்தோம். கொஞ்சம் இலக்கிய ரீதியாக பேசலாம், என்னுடைய கலப்பு அதுக்கு ஆயக்கம் படுத்த என்னை அனுமதிக்காம கவலையா இருக்கு. நாங்கள் இப்ப 106 அன்னைக்கு அது ஒரு நாள் செய்யறவளா இல்லை விஷயமே, நம்ம இன்னொரு அடுத்த முறையும் கூட அதை பற்றி பேசலாம், நெரிசமா மேலோட்டமா பேசுவோம். அப்ப அந்த படத்துல வர நாலு பேர், நாலு பேர் வர்றது பல பேர் பல பொருளுடையது, பல பொருள் பல மீனிங். அப்ப பல்லக்கு வருவதும் சொல்லாலே பாடையில போவதும் சொல்லாருன்னா அக்கள் இகழ்ந்து பேசுற பொழுது கெட்ட பேர் இப்ப பாடையில போனா ரெக்கோய். அப்ப இயற்கைய பாடையில போவது என்றது சில பேர் பேரோட மாத்தி இருக்கலாம். இன்றைக்கே பல பழமொழியில பெரிய ஒரு கருத்து சொல்லாத கூட நினைச்சிருந்தேன், பல்லக்கில் போவதும் சொல்லாலே அந்த பாடை என்று சொன்னால் இன்னொரு கட்டத்துல வரும். இந்த சொல்ல பத்தி என்ன பொருள் சொல்ல சொல்ற பொழுது நாங்க என்ன சொல்ல சொல்றோம் வச்சுதான் அதை கேட்கும் பெயர் எங்களோட உரையாடுபவர் கேட்கும் பெயர் திருப்பி காட்டுகின்ற அதனுடைய ரியாக்ஷன் செயற்பாடு மத செயற்பாடு என்னவாயிருக்கும் என்பதற்கு தான் இந்த பல்லக்கில் ஏறுவதும் பல்லுடைபடுவதும் என்று. பல்லுடைவன்னா கடினமான பொருளை சாப்பிட்டா பல்லுடைவது பல்லுக்கு உடைஞ்சு போகும், அது இல்லை. இது பல்லுடைபடுவதண்ட கிட்ட பேர் எடுக்கிறது கோபத்துக்கு ஆளாகிறண்ட இடம் வாயில் வந்துடுதுன்னு சொல்லுவார். வாயில் வந்துட்டா சில பேரும் அது சைக்க முடியாம இருக்கிறோமா இருக்க மாட்டோம். அப்படித்தான் எழுத்துல வாழ்றதும் இதுக்கு தெரியாத உதாரணம் வந்து இதுக்காக சில பாட்டுகள்ல சில பொருள் எழுத்துகள் வந்தது. உதாரணம், கண்ணதாசன் காரைக்குடி அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கு. இன்னொரு குடி என்ற கவிதை எழுதுறத பத்தி ஒரு நாளை கிடைக்கலாம். கவிதைகள் பாட்டுகள் எப்படி எழுதுறது?
0: கவிதை எழுதுவது என்பது உண்மையிலேயே அந்த நான் நேற்று பார்த்திருந்தேன். அந்த கவிதை எழுதுறவர் எழுதியிருந்தார், என்னதான் சிந்தித்து கவிதை எழுதினாலும் இறுதியில் என் பெயர் போட முடியவில்லையே என்று. அந்த சிந்தனை அவ்வளோத்துக்கு இருக்கின்றது. அந்த கண்ணதாசன் அவர்கள் சிந்தித்த அப்படியே அந்த காலத்து கவிதைகளுக்கும் இப்பொழுது வரும் கவிதைகளுக்கும்
1: இப்பதான் கவிதைகள் ஒரு மூன்று வகை இருக்கு. கவிதை வந்து நாங்கள் இப்ப கண்ணதாசனை பற்றி கதைக்கிறோம், அல்லது வைரமுத்துவை பற்றி கதைக்கிறோம், எந்த ஒரு கவிஞனை பற்றியும் பொதுவாக கதைக்கிற பொழுது உதாரணமாக பாரதியாரை விட்டு பாரதியாரும் கவிஞர் தான், அவர் ரெண்டு வகை கவிஞர் கவிதர்
0: அப்படிப்பா.
1: இப்ப இன்னொருக்கு ஒரு அருமையான அறிஞர், அவர் வந்து இப்ப நாங்க சொல்றது கண்ணதாசன், வாலி, அலங்குடி சோமு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், எப்படியா நிறைய பேர் இருக்கிறவர்கள் இந்த காலத்துல வைரமுத்துவ பேரும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் தான். உதாரணமாக இந்த படத்துல எடுத்துக்கிறார் என்ன படம் அவருக்கு பேர் அசுரன் படம்
0: பார்த்திருக்கீங்க, தனுஷிண்ட.
1: அப்ப சில அந்த வெற்றிமாறன் சில வித்தியாசமான கதைகள் இருக்கிறார்களுக்கு சில கதைகளை அந்த பாட்டு எழுதுறது இன்னொரு கவிஞர், அவருக்கு எனக்கு உடனடியா ஞாபகம் வருவதில்லை.

0: நாடுகளையும் குறிப்பாக இந்த தமிழ் மொழியில ஒருவர் செய்யும் பொழுது அவரே ஆரண்டு பார்க்கறது சில பேருக்கு இது. அப்படி பார்க்கிற பொழுது அவரை ஒதுக்கி வைக்கிறதும் சேர்த்து வைக்கிறதும் எல்லாம் இருக்கிறாருக்கு என்ற அவையில் கொள்கைகள் காரணமா. இப்ப நீங்க சொன்ன ஜோபாரதி நல்ல அறிஞர் படிச்சுதான் எழுதுவேன். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கை உடையார். அப்ப கம்யூனிஸ்ட் கொள்கை உடையார் வந்தால அவரை பெரும்பாலும் எல்லாரும் வந்து கூப்பிடுறது. அதான அவர் வந்து வைரமுத்துக்கு போட்டியாக பாடல்கள் எழுதக்கூடிய அந்த கருத்துகள் அப்படி இருக்கும். எள்ளு வயல் பூக்கள் என்ற பட பாட்டியல இப்ப நாங்க அவரை பற்றி ஒரு நாள் கிடைக்கும் போதுதான் நாங்க அவரை பற்றி பேசலாம். கண்ணதாரன் எடுத்து போட்டு நாங்க ஜோபாரதியை பேசாமல் ஒரு நல்லது பேசலாம் கூட தான். இப்ப இன்னொரு கவிஞரும் கூட இப்ப ஒரு காலத்துல நல்ல சிறந்த கவிஞர் எல்லாம் தமிழக அரசின் விருதையும் வாங்கி கொண்டவர் சச்சமே பாட்டு எழுதுறது குறைவு. அவர் எழுதின படம் இந்த ஞாபகம் வருது
1: ஞாபகம் வருது
0: அது என்ன படம் நினைக்கிறீங்க?
1: சேர்ந்த படம்
0: போட்டோகிராஃப். அதுல ஒரு அருமையான பாட்டு வரும். குருடர் ஒருவர் பாட்டு பாடுவார். அவர் விசாரிக்கிற பொழுது பாட்டு பாடுவார். ஒரு பெண் மணி பாடுவார். அவருக்காக அந்த இசையமைச்சவர் ஒரு குருடர். அவருக்காக ஒரு அந்த பாட்டு அதாவது வந்து ஒவ்வொரு பூப்பெலுமே என்று பேர் வரும். ஆனா ஒவ்வொரு ரெண்டு வாரது என்னன்னு சொன்னா அது ஒரு ஒருமைய பொருளை குறிக்க சொல்லும். பூக்களுமே என்று வரும். இலக்கணப்படி பூக்களுமே என்று வராது. ஒவ்வொரு பூவுமே ஒவ்வொரு மனுஷனுமே ஒவ்வொரு மொழியுமே என்றுதான் அப்படி வரும். ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்திலும் சுப்பட்டாத்தவர் ஒவ்வொரு மொழிகளும் வேண்டாம் அந்த இசைக்கும் அங்கே அதை தொடர்ந்து வர சொற்களுக்கு அழகுக்காகத்தான் அதில் விதவிலக்கு அவர் பன்மையில எழுதினார். அவருக்கு என்ன கவிஞர் சொன்னார் இந்த அருமையான ஒரு பாட்டு எழுதியிருப்பார். நிறைய பாட்டு
1: பாவிஜய்தான்.
0: பாவிஜய்
1: அவர் திரைப்படம் இரண்டு மூன்று நடித்தவர் இந்த அப்படியே அவருக்கு இப்பொழுது சந்தர்ப்பங்கள் இல்லாம
0: சில பேர் சில செய்வோம். பேர் எடுத்த உடனே புகழ் வந்த உடனே அதை மூவி கொஞ்சம் குறிப்பா சொல்ல போறதால ஒருவர் டைரக்டரா இருந்திருப்பார் அல்லது கவிஞராக இருந்திருப்பார் பாடகராக இருந்திருப்பார். ஆனா நாங்கள் நடிப்பு துறையில் போனா இன்னும் பொருள் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் பேர் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் என்று வருகணும். அந்த பொருள் இதுல வர சொல்ல வந்து காசு பணம் நாங்கள் எடுத்தடுப்பிலேயே பொருளை போய் சொல்லாத சொல்லுக்கு மொழி என்றும் பொருள் என்றும் ஏதுமில்லை என்று நாங்கள் பார்த்து அந்த பொருள் வந்து அதுல ஒரு
1: மீனிங்
0: சொல்லுன்னு சொன்னா அந்த காசு மாதிரி காசு இந்த நாணயம் இருக்கோம் நாணயம் அந்த நான் குட்டி காசு என்று சொல்லுவோம். அந்த குட்டி காசுல என்ன பாப்பா எடுத்து பார்த்தேன் ஒரு பக்கம் அது எவ்வளவு 50 ரெண்டு கிடைக்கும் 50 ரூபாவோ 50 ஏதோ ஒன்று என்ன நாணயம் ஒன்றுதான் குறிக்கும். மறுபக்கம் பார்த்தா அது வந்து ஏதாவது ஒரு படம் போட்டுப்பான் பூவாதலியா போட்டு பாரு என்ற பாட்டு வரும் பூவாதலியா படத்துல. அப்ப காசு போட்டு நாங்க சுண்டி பார்ப்போம். ஏன் சுண்டி பாக்கலன்னா அது என்ன விழுமோ அது பூவாதலியா தான் அதான் ஒரு நாணயம் வந்தா ரெண்டு பக்கம் இருக்கும். ரெண்டு பக்கத்துல ஒவ்வொரு பொருள் ஒரு பக்கம் சொல்லு மறுபக்கம் பொருள் அதனால எல்லா சொல்லும் பொருள் பூச்சினவே என்று இந்த தமிழ் இலக்கணத்துல முதல் இலக்கணம் உள்ளதுன்னு தொல்காப்பியை சொல்லி வச்சிருப்பார். அவர் எழுதினது பல ஒவ்வொரு காலப்பகுதியில சில பேர் அவர் 3000 ஆண்டுக்கு முன்னர் எழுதினார். சில பேர் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதினார். சில பேர் கிறிஸ்துக்கு 2000 ஆண்டு 200 ஆண்டு போறதான ஒவ்வொருவரும் அந்த காரணம். அதுல என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால் இந்த தமிழை பற்றி நாங்கள் பேசுற பொழுது தமிழின் சிறப்பை பற்றி சொல்ற பொழுது அதை வந்து நாங்கள் எப்படி சொல்றோம்ட ஒரு ஒரு மிகப்படுத்தி பேசுறோம். இல்லாத இருக்கிறதா மிகப்படுத்தி இருக்கிற விடயங்கள்ல அது தமிழை பொறுத்த விஷயங்கள்லயும் இருக்குதான். இப்ப தமிழ் உதாரணம் நாங்கள் எடுத்திருக்க இந்தியாவில் இந்த கூட்டத்துல பெருமைக்கு பேசுவது தமிழ் மட்டும் தெரிந்தவர்கள் தமிழ் மட்டும் தெரிந்தவர்கள் தமிழ் மொழியை பற்றி போட்சியா சொல்ல விரும்புகிற சொல்வார்கள். தமிழ் ஒரு அது தமிழ் தான் முதல் மொழி மூத்த மொழி தமிழன் தான் முதல் பெரிதான் அதெல்லாம் அறிவுக்கு முறையான கதை. அது இப்ப இதை செய்தவன்ட்டு நாங்கள் எப்படி ஒரு காலை வெளிப்படுத்த முடியும்? கண்ணால பார்த்தா எழுத்த படிச்சாத சும்மா ஒரு இந்த விதமே இந்த வகையில் உள்ள விஷயத்தோடு

0: Africa. So then Africa was on the Shudu, now the Kulibir Pathika, ஆசியாவே நான் சொல்லிக்கொள்ளலாம். இந்த நாடுகளை பற்றி பேசுற பொழுதுனா அந்த நாட்டு மக்களின் பெயராக மொழி இருக்கும். ஆனால் ஒரு மக்கள் இருக்கும் ஒரு இடத்துல அந்த மக்கள் பேசுகிற மொழி மொழியின் அடிப்படையில் தான் நாடுகளின் பெயர் வைக்கப்படுறது பொதுவாக. அது குறிப்பாக ஐரோப்பாவில் என்ன, ஏன் ஐரோப்பாவில் அப்படி இருக்க மாட்டேறாங்க? இப்போ இலங்கை என்று சொல்றதுக்கு மொழிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இலங்கை என்ற மொழி இருக்கிறதால தான் என்று சொல்லி சொல்வது, அதை இறங்குவது இலங்குவது என்று சொல்லுவோம். லங்கா லங்கா இலங்கைக்கு நாங்கள் சுருதாங்க என்று சொல்லுவோம். இலங்கை என்று சொல்றோம், அது லங்கா புலி என்று சொல்றது. அப்போ அது வந்து சிறப்பு கருதி புகழுக்காக சொற்களும் இருக்கு, மொழிகளுக்கு அது மாதிரி நாடுகளுக்கும். அப்படி பார்க்கிற பொழுது இப்ப வாழ்ற ஐரோப்பாவில் பேசும் பொழுது இந்த பிரான்ஸ்ல ஐரோப்பான்ட்டு நாங்கள் இப்போ இந்த ஐரோப்பாவில் பிரான்ஸ் என்று சொல்றோம். ஐரோப்பான்றது ஒரு ஆளுடைய, அது ஒருவருடைய பெயர், ஒரு பெண் மணியனுடைய பெயர் தான்
1: ஐரோப்பான்.
0: எப்படி என்ன ஞாபகம் இருக்கோ சொல்லி இருக்கோம், யாரா இருக்கும் உனக்கு அது ஞாபகம் இருக்கிறது? குறைவாக்கம் இருக்கும். அது ஐரோப்பான்ற சொல்லியிருக்கு, ஐரோப்பா நாடு, ஐரோப்பிய மொழி, ஐரோப்பிய வளர்ச்சி என்றெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்க. நீங்கள் பொதுவாக ஐரோப்பான்ற கண்ணத்தை பற்றி இன்னொரு தனிப்பு ஒரு எண்ணம் ஆக்களுக்கு இருக்கு. எந்த ஒரு பொருளையும் பார்த்துட்டு நாங்கள் அதில் ஒரு கணிப்பு வச்சிருக்கோம், கணிப்புண்ட அதை பற்றி ஒரு எண்ணம், இதனால தான் இது என்று சொல்லி. அப்போ ஐரோப்பான்னு சொல்கிறோம் தானே, இப்போ பிரான்ஸ் என்று சொல்கிறோம், இங்கிலாந்து என்று சொல்கிறோம், ஜெர்மனி என்றோம். இந்த ஐரோப்பாவில் உள்ள 51 நாடுகள் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கு. அப்ப ஐரோப்பா கண்டத்தில் இருக்கு இந்த 51 நாடுகளுக்கும் பெரும்பாலும் வச்ச பெயர்கள் மொழியின் அடிப்படையில் வச்சிருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் 197 நாடுகள் இருக்கு என்று யுனெஸ்கோ சொல்றது. இந்த யுனெஸ்கோவில் யூஎன்ஓ, அப்ப யூஎன்ஓட ஒரு பிரிவு தான் இந்த யுனெஸ்கோ. அது மாதிரி தான் இன்னொன்று இருக்கு யூனிசெஃப். அப்ப யூனிசெஃப் கேள்விப்பட்டிருக்கு. இங்க சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாந்து அதுக்கு என்ன பேர், இந்த என்ன நடத்துறதுக்கு அகலாம் உலகத்தில் போகணுமே மக்களின் மொழி சம்பந்தம் இனம் சம்பந்தமாக சுவிட்சர்லாந்து ஜெனிவாவில் இருக்கு. அப்ப ஜெர்மனியில யூஎன்ஏசியா, அந்த சுவிட்சர்லாந்து யூஎன்ஏசியாவில் இருக்கு ஜெனிவாவில். அப்ப அதுல
1: இருக்கிறது
0: அமெரிக்கா முந்தி இருந்தது அகதிகளுக்கான ஒரு அமைப்பு. சுவிட்சர்லாந்து அதுக்கு உங்களுக்கு தெரியும் அவசரத்துக்கு சொற்கள் வராதான். அது மாதிரி நாங்கள் அப்படிதான் மனுஷன் நடந்து போய் உலகத்துல இணைச்ச ஒரு திட்டமிட்டு இலக்கு வைத்து போறது அங்கேருந்து தனியா போறதாலே அது ரொம்ப இடத்தை சேர்க்கிறது. அமெரிக்கா போய் சேர்ந்தது அப்படித்தான். அது அமெரிக்காவில் நாங்கள் இருக்கோம். அமெரிக்கான்ற வந்து என்ன அமெரிக்கா மக்கள் என்று சொல்றோம். அந்த அமெரிக்கா நாட்டுக்கு வைக்கப்பட்ட ஒரு இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் என்றுனா காரணம் வச்சால் அதுக்கு காரணம் பெயர், காரணம் இல்லாமல் வச்சால் அதுக்கு பெரிய இடுகுறி பெயர்ன்றது. அது இடுகுறி பெயர் வைக்கப்பட்டதான் சொன்னாங்க. அதை கண்டு கணக்கு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணால எங்களுக்கு அந்த ஐரோப்பியர் வந்து கடல் வழி அப்படின்ற நாடு இருக்கிறதால பக்கத்துல இருக்கிற இந்த அளவுக்காரர்கள் கடல் வழி வழியாக பயணம் செய்து வெவ்வேறு நாடுகளுக்கு போய் தங்கள்கிட்ட உள்ளதை கொண்டு அங்கே கொடுத்து விற்று போட்டோம். போன இடத்துல என்ன பொருள் இருக்கோ அதை கொண்டு வந்து தங்கள நாட்டுக்கு விற்கிட்டு வணிகர்கள் ஆயிட்டோம். பெரிய வணிகர்கள் எல்லாரும் அப்படித்தான் வரும். வருவாய்த்துறையத்துக்கு வருவாய்த்துறைக்கு ஆக்கவே இப்போ இந்தியா சம்பந்தமான பொருள் வாங்கணும்னு அவசரத்துக்கு அங்கே போனால் மலிவாக இருக்கும். மற்ற இப்போ எல்லாரும் கடையில் வந்தது. ஆனால் கடையில் வாங்குறதும் பல்வெடியில் துறையில் வாங்குறதும் கொஞ்சம் விலை வித்தியாசமாயி அந்த காலத்திலேயே அது கண்ட அவசரம் தேவைன்ற டக்குனு இந்தியா போயிட்டு வந்துடலாம். அப்போ அது பக்கத்தில் இந்தியா இருக்கக்கூடிய கடல் வழி போயிட்டு வர அப்புறம் அதே மாதிரி தான் நம்ம வல்வெடுத்துறை எப்படி பக்கத்தில் இருக்குது கடல் வழி கடல் இருக்கு அதால் போயிட்டு வரமோன்ற மாதிரி இன்னொரு இடங்களுக்கு தானே நாங்கள் அது போகிறப்போ தான் இந்த கடல் ஏற வச்சிருந்தார்கள் அவர்கள் தான் முதல் பயணத்தை ஆரம்பிச்சு. அப்போ ஃப்ளைட் ஒன்றும் இல்லை போனாலும் எப்படி காய்ச்சி நாங்கள் நினைக்கோம். ஸோ அப்போ கடல் வழி போயிட்டு வந்து இருந்தாலும் போய் கண்டு பிடிச்சி வந்து பணக்கார ஆகிட்டாங்களே நாங்களும் நாங்களும் பணக்கார ஆகும்.
1: கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கின்றது. இல்ல உங்களது தொலைபேசி சத்தம் கொஞ்சம் குறைவாக தான் அந்த கரம் எடுத்துக்கொண்டு வருகின்றேன். இப்ப சரியா இருக்க பேசுங்களோ
0: நினைக்கிறேன். திருப்பி அதை பக்கத்தில் வச்சு பேசுகிறோம். அப்போ நாங்கள் பேச வந்த விஷயம் என்ன சொன்னால் கண்ணதாசனை பற்றி பேசுவோம்ன்றது அதை பற்றி பேசுகிறோம். அதில் கவிஞர்களை பற்றி சொன்னோம். நீங்கள் கவிதை அதை இடையில ஒரு கவிதை பற்றி அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அதே நல்லா இருக்கும். ஆனால் கண்ணதாசனை பற்றி இப்போ நாங்கள் கண்ணதாசன்ட்டு கவிதை அப்படி சொற்கள் தமிழில் அப்படி இருந்ததுன்ற பேச தான் பார்க்கணும். அவரை போல கண்ணதாசன போல ஒரு கவிஞர் நின்று வரைக்கும் புறக்கவில்லைன்னு சொன்னார். வைரமுத்து இப்போ நாங்கள் அவர் இப்போ திமுகவுக்கு கொஞ்சம் என்ன செய்யுது திமுக துதி பாடியன்னு சொல்றது துதி பாடுற ஏன்னால் கருணாநிதியை போகிறதோ ஸ்டாலினை போகிறதோ பாட்டு இல்லாமல் இருந்து சார்பா அவையில் சார்பாக கலக்கி வந்ததால் அவருக்கு நிறைய நிலங்கள் திமுகவை சப்போர்ட் பண்றதாலதான் அவரு கடமுறை கவிஞர் வந்தது. இந்த அவைகள் காங்கிரஸோட கூட்டு சேர்ந்து மத்தியில் ஆட்சி அமைச்ச காலத்துல திமுக அப்போ கூக்குற விருது எல்லாம் கூக்குற காணி எல்லாம் கவிஞரை போந்து கொண்டு எழுதுறது அவரோட நிறைய அடையாளம் போது இந்தியாவில கூடுதலாக கொஞ்சம் விலையான நிலம் விலையான இடம் அது உயர்வான இடமா பார்க்கறது இந்த பிராமணர்கள் அதிகமாக இருக்கணும். அப்போ அதுவாக மற்றார்கள் போய் அங்கே காணி நிலம் வாங்க முடியாது ஏன்னா பிராமணர்களுக்கு உயரமாக இருக்கணும்னுட்டு அந்த மயிலாப்பூர் அதே மாதிரி இந்த அடையாறு எல்லாம் அப்படி இருக்கு. அந்த இடத்துல போய் இவர் எவ்வளோ அரச காணி இலவசமாக கருணாநிதி கொடுத்தது. அப்போ தொடர்ந்து காணிகளை வாங்கணும் இலவசமாக விருதுகள் வாங்கணும் இது வந்து ஒரு சொகப்பணம் இருக்கு. அப்புறம் அதே மாதிரி பல சிறப்புகள் வாங்க வீடு பெரிய பெரிய ஒரு மாளிகை வந்து வழியில ஃப்ரீயாக வாங்க அரசு கொடுத்தது கருணாநிதி தான். அப்போ அரசு பேசுறப்போ இப்போ அவருக்கு ஞான கூட பரிசு கிடைச்சிருக்கு போய் வாங்கியிருக்கிறார் போனோமே அப்படி அவருக்கு அந்த விருது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் போய் எதிர்ப்புகள் வந்தது. அப்படி வர்ற பொழுது இப்ப சில இடத்துல சில ஆட்களுக்கு விருது கொடுக்குற பொழுது அவருக்கு தகுதி இல்லையா என்று அறிகிற பொழுது அதை வேண்டாமன்னு சொல்றதும் கொடுக்கப்படாம விடுறதும் இல்லாம இருக்கு திருப்பி கொடுக்கறதும் இருக்கு. அவர் அந்த என்ன காரணத்துக்கு அவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டதோ அந்த காரணத்தின் அடிப்படையில் கடந்து கொள்ளாத விட்டாலும் விருதை கொடுத்தவர்கள் திரும்பி வாங்குவதும் இருக்கு. இப்ப நாங்கள் பர்மாவுடைய புதிய பெயர் மியான்மர். அப்ப தமிழர்கள் அங்கே இருந்துதான் இந்தியாவுக்கு வந்தது. அந்த அடிப்படையில் எழுந்த படம் தான் பராசக்தி படம். அப்படி மாதிரி அந்த படங்கள் ஏன் மியான்மர் இருந்த ஒரு அவளுக்கு பேர் ஆகுன்றது அவ எந்த விதத்துல போராடினாலும் ஏதாச்சும் அவங்க தேர்தலில் வெற்றி பெற்று பதவிக்கு வந்துட்டார். வந்த பிறகு சில சில அந்த ஜனநாயக ஜனநாயகத்துக்கு ஜனநாயகம் பிரபஞ்சு படம் அவருக்கு அந்த பெயரும் இருக்கு ஜனநாயகம் மக்களின் நாயகம் அதான் மக்கள் செல்வன் வந்து பிசிய செய்தி பாட்டம் இருக்கு இது ஜனநாயகம் மக்களின் நாயகன் தலைவன் என்ற பெயரில் அந்த படம் சோ அது மாதிரி இந்த அவ வந்து மக்களுக்கு இராணுவத்துக்கு சார்பாக என்ன மியான்மர் வந்து பர்மா வந்து இராணுவம் ஆட்சி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் எலெக்ஷன் யாரும் வெற்றி பெற திருப்பி அவங்க ஏதோ விதத்தில் அந்த பதவியில் குற்றம் காட்டி பதவியில் இருந்த வகி போட்டு மறுபடியும் இராணுவமே வந்துடும் அந்த காலத்திலிருந்து இதான் பர்மா அந்த மியான்மர் வரலாறு அந்த மியான்மர் மொழி எழுத்தும் சிங்கள எழுத்தும் தெலுங்கு எழுத்தும் கன்னட எழுத்தும் ஒரே மாதிரியான எழுத்துக்கள் இப்ப சில இப்ப பிரெஞ்சு ஜெர்மனி இங்கிலீஷ் ரெண்டு ஸ்பானிய மொழி எழுத்துல பார்க்கிற மொழியினுடைய அடையாளம் எழுத்து அந்த எழுத்துல வந்து ஒத்து இருக்கிறது பொதுவாக இருக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டை எடுத்து மற்ற மொழிகள் மாதிரி ஒத்து இருக்கிறது மிகவும் குறைவு சில சில சிறப்பு இருக்கு அப்புறம் எழுத்துக்களை கண்டுபிடிச்சதா இருந்தா வேறு கூட காட்சி இருக்கலாம் நம்மளுடைய வானொலியில் உதவ மாதிரி நிகழ்ச்சியில் பயணிசைன்னு அதை கண்டுபிடிச்சார் அந்த பயணிசெய்ய இனத்தின் ஒரு பெண் மனிதன் கண்டவர் அவருக்கு வந்து கண் பெருசு அப்ப கண் பெருசான ஆற்றல் வேணிங்களை நான் கேள்விப்படுறீங்க குறிப்பாக அழகியன்று பெயர் எடுத்துட்டா உலகம் பூரா தெரிய வந்துடும் ஐஸ்வர்யா வேண்டு நாங்கள் சொன்ன வந்தாங்க எல்லாருக்குமா அவர் எப்படி அறியப்பட்டார் உலக அழகியாக தெரிவு செய்யப்பட்டபடியா அதே போல் பல அழகிகள் இருக்கிறார் உலகம் பூரா இப்ப உதாரணம் முனிவர் காலத்துல கிரேக்கர் காலத்துல எல்லாம் பேசுற ஒரு அழகிய இருக்கிறார் என்ன பேர் கிளியோபேட்ரா
1: கிளியோபேட்ரா
0: அப்ப இப்படி அந்த எல்லா காலத்திலும் அழகிகள் வந்து பேர் அறிஞர்களா இருந்தார் அந்த அந்த ஒரு அறிவு பெயர் பெற்ற ஒரு அழகி பேர் வந்து எதை பண்ண அந்த அராபிய மொழியில எதை பண்ண கண்ணன் அப்ப கண்ணண்ட பொருளுக்கு நிறைய மீனிங் இருக்கு கண்ணுக்கு என்ன கண்ணனை சொல்லுக்கு நிறைய பொருள் கண்ணன் நாங்கள் எல்லாம் என்ன வந்தாலும் காரியத்துல தான் கண்ணன் சொல்லுவோம்
1: காரியத்தில் கண்
0: வைக்க பூனை இருக்கு பூனை கண்ணு சொல்லு போட்டு நாங்கள் வைப்போம் பூனையை விரும்பி என்னதை பிடிக்கும் எலிய பிடிக்கும் குடிக்க கொடுத்தால் பாலை குடிக்கும் அப்ப என்ன சொல்றது அப்ப உடல் வேலை கேட்டார் பூனை கொண்ட வச்சுட்டு பூனைக்கு முன்னால வந்து ஒரு எலி ஒரு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் பால் இன்னொரு இதுல வந்து ரச்சி தொண்டு அப்படி வச்சிருக்கு இன்னொரு பக்கத்துல மீன் தொண்டு நாளையும் வச்சுட்டு பூனையின் கண் எதுல இருக்கும்
1: கண்ணிருந்தான
0: அதே கண் அதே இடத்துல இருக்கும் பூனையின் பாவி இருக்க எழுதி இருக்காண்ட பூனையின் கண் எங்கே இருக்க மாட்டேங்கிறோம் அந்த பொருள் பொருளுட உண்மையான கண் கண்ணின அப்பூனையில தான் இருக்கும் அவருடைய நோக்கம் எங்கே இருக்க மாட்டேதான் அந்த கண் அந்த விருப்பு உறுப்பு அதை எங்கே இருக்க மாட்டேங்கிறதான் கண்ணின் இன்னொரு பொருள் ஒரு சொல்லுக்கு வந்து பொருள் பல பொருள்
1: இருக்கு
0: அது சொல்றது ஒரு பொருள் ஒரு சொல்லு பல பொருள் இப்ப நாங்கள் ரெண்டு பொருள் சொல்ல நான் பார்த்தேன்னா அது இலங்கை அறிஞர் ஒருவர் அவர் பேர் ஞானப்பிரகாசர் அவருடைய நூற்றாண்டோட போன முறை இலங்கையில நடந்தது எனக்கு கூப்பிட்டவர்கள் போக முடியாம போயிட்டது அவரு உலாவுக்கே போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னார் முதல் முதல் இந்த சொற்கள் பற்றி ஒரு அகராதி எழுதினவர் அந்த சொல் எப்படி வந்தது என்று எழுதினவர் என்றார்
1: ஞானப்பிரகாசர்
0: ஒரு ஃபாதர் ஒரு கத்தோலிக்க மத குரு அப்படி கத்தோலிக்க மத குருவா இருந்தாலும் கூட அவர் வந்து இந்த மத பணிகள் அது சம்பந்தமான உதாரணம் மாநில பகுதியில அவர் வந்து தேவாலயங்கள் எல்லாம் கட்டியிருக்கிறார் எந்த பெரிய தேவாலயங்களை கட்டின மாதிரி கேள்வி இன்னும் கூடவா இருக்கலாம் ஏன்னா சில பேர் சில விஷயங்களை செய்ய அவரில் ஒரு கண் இல்லையா என்று சொன்னேன். அவர் மீது ஒரு வெறுப்பு ஒரு எதிர்ப்பு இருந்தால் செய்யப்பட்ட விஷயங்கள் வெளியில் தெரிய வரா போறது. அந்த பேர் தான் ஞானப்பிராக என்னன்றது தெரிய வராமல் போயிட்டது. அதில் ஒரு ஒரு கவலைக்குரிய விடயம் என்னென்றால் அந்த சொற்பிறப்பை பற்றி எப்படி தமிழில் சொல்லு பிறக்குவது. பிறக்கிறது என்னங்கிறது குழந்தை பிறக்கிறது கேட்கும், உயிர்கள் பிறக்கிறது பிறக்கும், அப்படி உருவாகிறது தோன்றுவது என்றால் அந்த பிறக்கிறது இந்த பொருள். அப்போ வயிற்றிலிருந்து பிறக்கிறது என்றுதான் நாங்கள் எடுக்கும் பிறக்கிறது. ஆனால் சொல்லும் பிறக்கிறது சொல்ல பிறக்கிறாண்ட அது எப்படி வந்ததுன்ற கருத்து இருக்கு. அப்போ அதுக்கு பேர் வந்தேன்னா சொல்லி இந்த பிறப்பை பற்றி நாங்கள் பேசுறது பிறவே சொற்களை பற்றி எல்லா மொழிகளையும் இருக்கு. ஆனால் அதுக்கு இந்த தொல்வாய்ப்பியர்னு சொல்லுவாங்கம்மா தொல்வாய்ப்பியர் என்ன சொன்னார்ன்றா எல்லா சொல்லும் பொருள் கொடுத்தனவே என்று சொல்லிட்டார். ஆனால் பட்டு அவர் வாழ்ந்த காலத்தில் அது சரியா இருக்கலாம், என்ன எல்லா சொல்லும் பற்றி தெரியாம இருந்திருக்கும், தெரிஞ்சது அளவுடையதான் இருந்திருக்கும். அப்ப இந்த காலத்துல சுக்கரன் எண்ணிக்கை கூடத்தானே அவர் இந்த காலத்தை விட பார்க்கும் பொழுது. அப்ப இருக்கிற போது அவருக்கு எல்லா சொல்லும் பொருள்னு சொன்ன அத மொழியியல் அடிப்படையில பெருமை அடிப்படையில அப்படி சொல்லிட்டு அதை நாங்கள் கேட்கத்தானே வேணும். நாங்கள் ஒரு தடவை தலைவரண்டு பெரியவரண்டு படித்தவரண்டு குருவன்று ஏற்றுக்கொண்டு வந்துட்டார். அவர் சொல்றதுல நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அந்த அவர் சொல்லப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அதுல சில மறுப்பொரு வார பொழுதுதான் எதிர்ப்பு ஒரு வார பொழுதுதான் அவற்றைய கருத்தை மீறி உருவாகிறது. மதங்கள் உருவானது அப்படித்தான், மொழிகள் உருவானது அப்படித்தான், எல்லாம் உருவானது இந்த நாடுகள் உருவானதும் அப்படித்தான். ஒருவருக்கு ஒருவர் இன்னொருவர் மீது பொறுப்பு பால்புணர்ச்சி கோபம் எல்லாம் வர்ற பொழுது கருத்து அடிப்படையில் போரிட்டோ நேரடியாக போரிட்டோ அவரை இருந்துக்குள்ளாகி தான் ஒன்று உருவாக்குறது இருக்கு. மதங்கள் எல்லாம் அப்படித்தான் உருவானது, மொழிகளும் அப்படித்தான். எங்களுக்கும் ஒரு மொழிகள் வேணும் இப்ப செயற்கையா ஒரு மொழிகள் வேணது இருக்கு. அதை பற்றி நாங்கள் கலைக்கணும். அந்த மொழி இங்கிலீஷ் மொழி எத்தனை மொழிகள்ல ஒரு உலக மொழியாக பேசப்படுதோ பெருமையுடையதா இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ் எதிராக வந்த ஒரு மொழி அது ஒரு சேர்க்க மொழி. சேர்க்க மொழி அப்படின்னா இன்னும் நாட்டுக்கு தெரியாது இன்னும் மக்கள் தான் அதை பேசணும்ன்ற வரையறை அதை யாரும் படிக்கணும் யாரும் பேசணும். அப்படி பார்க்கப்படுது அது சட்டவர்கள் தான் அந்த மொழியில ஈடுபாடு உள்ளவர்கள் தான் அந்த மொழியை பற்றி படிக்கிறோம். அந்த மொழி தெரிஞ்சவர்கள் ஒரு உலக அந்த மொழி தொடர்பான மாநாடு நடந்தால் இந்த நாடன் இல்லாமல் உபயோகங்கள் அந்த மொழி தெரிந்தவர்கள் வந்து கூடுவார்கள் கூடுறேன்னு நாம ஒன்று
1: கூடுவோம்.
0: அந்த மொழி வந்து எஸ்பரண்டோ. எஸ்பரண்டோ ஒரு சேர்க்க மொழி. அது ஏன் எல்லாரும் படிக்க விரும்பினோம் எனக்கு சொன்னேன். இப்ப தமிழ் மொழியை நாங்கள் கலைக்கோம், இப்போ பிரெஞ்சு மொழியை பற்றி இருக்கோம். பிரெஞ்சு மொழியும் ஒரு காலத்துல அரசர் மொழியா இருந்ததாக அந்த அரசர்கள் இந்த மொழியை வேறு யாரும் படிக்கிற கூடாது கலைச்சிட கூடாது என்றதுக்காக வந்து அந்த மொழியை கடுமையாக படுத்துவதற்கு கடுமையான இலக்கணங்களை உருவாக்கணும். இப்ப சமஸ்கிருதம் தேனதுக்கு மொழியை நாங்கள் தமிழர்கள் பொதுவாக உழக்கிறது காரணம் தமிழ் மொழி அந்த சமஸ்கிருதம் ஒரு பிராமணருடைய மொழி. ஆனால் ஒரு நல்ல உயர்ந்த மொழி அது. ஆனால் அதை நாங்கள் அதோடைய விரோதத்தை பேசி பேசி தமிழறிஞர்கள் தமிழர்கள் தட்டுடையவர்கள் சமஸ்கிருதத்துக்கு எதிராக வட இந்தியர்களுக்கு எதிராக கருத்துக்களை வச்சு வச்சு அப்போ தமிழ் அந்த ஹிந்தி இப்போ அந்த சமஸ்கிருதத்தின் பிள்ளை தான் ஹிந்தி. லத்தீன் பிள்ளையார் பிரெஞ்சு மொழி ஸ்பானிய மொழி போர்த்துகீச மொழி இத்தாலிய மொழி இதெல்லாம் லத்தீன்ட மொழின்ற பிள்ளையார். அப்போ அந்த காலத்தில் பேசப்பட்ட மொழி லத்தீன் அது இறந்து போட்டுட்டு தான் சொல்லணும். ஏனென்றால் அது ஒவ்வொரு மொழியா போச்சு. பிரான்ஸில் வந்து பிரெஞ்சண்டும் இத்தாலியில் வந்து இத்தாலியன் அண்ட் ஒவ்வொரு நாடே வந்து மொழி பேசப்படுற பொழுது அந்த லத்தீன் மாறுபட்டு இந்த வாழ்ந்த மக்கள் பேசின அந்த லத்தீன் அதாவது தற்கால லாட்டின் தான் இக்காலத்தில் பிரெஞ்சு என்றும் ஸ்பானிஷ் என்றும் போர்ச்சுகீஸ் என்றும் இத்தாலியன் மொழி என்றும் அழைக்கப்படுறது காரணம். அப்போ அது மொழி பேசுகிறோம் மொழி பிள்ளை பிறந்து அதுவும் மகள் இருக்கும். மொழி வந்து பண்பாடு பண்பாடுன்ற மொழியே அது வந்து மகள் மொழிகள். அப்போ இந்த பிரெஞ்சு ஸ்பானிஷ் லாட்டின் இத்தாலியன்றது லாட்டின் மகள் மொழி. தாய்மொழியானுதானே சொல்றோம், தாய்மொழியானு சொல்றது மொழிய வந்து தாயா பார்க்கணும். அப்ப தாய்மொழினா அது பண்பாடு, அதனாலதான் மகள் மொழி. மகள் மொழி என்று வரவுடைய ஒரே மாதிரி ஒரே ஒவ்வொரு கால பகுதியிலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சகோதர மொழிகள். பிரதர் லாங்குவேஜ் என்ன சொல்றது, சிஸ்டர் லாங்குவேஜஸ். அப்போ இந்த பிரெஞ்சு, ஸ்பானிஷ், இட்டாலியன் அண்ட் போர்ச்சுகீஸ் வந்து சிஸ்டர் லாங்குவேஜஸ், மகள் மொழிகள், அந்த சகோதரி மொழிகள். மொழிகள் வந்து பண்பால் தான். ஸோ அது இருக்கிறதுக்காக நாங்கள் தொழிலாளி பேசணும் அவர் சொல்லியிருக்கோம். அந்த பொருள் இருக்கணும் அவர் சொல்றேன் அவருடைய காலப்பகுதியில். ஆனால் அது அந்த தொழிலாளி பேர் வாழ்ந்த காலத்தை இன்று வரைக்கும் சரியாக சொல்லியது ஒரு உயர்வு நினைச்சியாக போர் பாடுறதுக்கு பேர் வைக்கிறதுக்காக ஒவ்வொரு காலப்பகுதி வைக்கிறது. ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு விஷயத்தை வளர்ச்சி உள்ளதுன்னு காலத்தை கூட்டி காட்டணும்னா அவர் முதல் தோன்ற மாதிரி சொல்லுவோம், ஆனால் எப்பான்னு சொன்னு தெரியாது. ஏன்னா ஒரு பொருள் எப்போ உருவானது, ஏன்னா அந்த காலத்தை சொன்னால் தான் அந்த பொருள் எப்போ இருந்தாலும் தெரியும். அது எங்களுக்கு தெரியாது. தமிழ்ல எப்போ தோன்றப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு முறை தமிழ்நாடு அரசு கொஞ்ச காலமாக ஒரு 4 வருஷம் அந்த சொற்க உருவாக்குறதக்கமே ஒரு ஒவ்வொரு கிழமையும் ஒரு நீங்களும் அதில் கலந்து கொண்டேன். ரேடியோவில் ஒரு சில நேரம் கலந்து கொண்டவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு பேர் சொல்லாக்க பயிலரங்கம். அதில் இந்த தமிழர் வைரமுத்து, அப்போ பெரும்பாலும் அவரை கவிக்கோண்டு தான் நான் சொல்கிறேன். கவிக்கோண்டு இன்னொரு புலவர் இருந்தவர், கவிஞர் இருந்தவர்.
1: கவிக்கோ என்பது
0: அந்த
1: நீங்கள்
0: சொன்ன அந்த இந்த
1: தமிழ்
0: மொழியா அவர் இஸ்லாமியர் என்றாலே அவரை பற்றி ஆக முன்னுக்கு கொண்டு வரையில். இப்போ ஒரு ஒரு குறிப்பா ஒரு ஆட்சி நடத்துகிறவர் ஒரு குறிப்பில் எடுத்த பிரபலமாக இருக்கிறார்கள், ஒரு பேரை முன் கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு தொடர்புடையவராக இருக்கும். சும்மா ஒரு தடவை ஒரு மேல ஒன்று வைக்க முடியாது. மேல ஒன்று கொண்டு வைக்கிறான்னு சொன்னால் உயர்வாக பேசுறதெல்லாம் ஆறு என்றதை இருக்கு. ஆறுன்றதை வச்சு தான் நாங்கள் ஒரு தடவை முன்னு கொண்டு வர்றது. அவர் இவரா என்று சொன்னால் அவர் இவராகவே இருந்திருவார், அவராக இருக்க மாட்டார். அது இந்த எல்லா சமூகத்திலையும் இருக்கிற ஒரு குறைபாடு. ஒரு ஒருவருடைய திறமை கருதி, ஆற்றல் கருதி, கல்வி கருதி அவரை முன்னுக்கு கொண்டு வர்றது குறைவு. இப்போ உதாரணம் இவருடைய இவர் ஞானபுரம் பரிசு பெற்றது வாழ்த்தி சிறப்பு விழா எல்லாம் வைக்கிறோம். வைக்காம இருக்கிறது காரணம் அவருடைய கொள்கைகள் வந்து இப்ப இருக்கிற அரசுக்கு தொடர்புடையதாயிட்டு ஒத்து போறதாயிட்டு. அவரே வந்து ஒரு அப்ப அவர் எப்பொழுதும் குறிப்பிட்ட கட்சியை திமுக தான் கொண்டு போர்பாடுவார், மற்ற கட்சியை சொல்ல மாட்டார். இவர் உதாரணம் எலெக்ஷனுக்கு முதல் எலெக்ஷன் வரப்போகுது, வந்துட்டது முடிவுகள் வரப்போகுதுன்னு தெரியுது. ஆனால் அந்த பத்திரிகைகள்லாம் இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் காசை வாங்கிட்டேன், எல்லா ஊடகங்களும் காசு கொடுத்தாச்சு. நீங்களே எங்கள்ட்ட கட்சி தான் வெற்றி வெற்றின்னு சொல்லுவோங்க, வெற்றின்னு சொல்லுவாங்க. மக்கள் கேட்டு வாக்கு போடுவாருன்னு நினைச்சு கொண்டு அப்படியான ஒரு இதை உருவாக்கினது. இருந்தாலும் மக்கள் தலையில திமுக தான் வருமானம் கதைக்கப்பட்டாலும் திமுக வரையில தாவைக்காக வந்தது. அப்போ விஜயை பற்றி மக்களுக்கு தெரிஞ்ச முடியும். ஆனால் ஸ்டாலினை பற்றி உதயநிதி கருணை பற்றி ஆக்களுக்கு தெரியும். அவர் அந்த ஆட்சி காலத்துல 5 வருஷம் என்ன செய்ய வேண்டும் தெரிய வர்றவங்க தான் அவர்களுக்கு அவர்கள் வெல்ல முடியாம போயிடும். ஆனால் இந்த ஊடகங்கள் வந்து திமுக தான் வெல்ல முடியாத விட்டதால் இவர் வந்து இவருக்கு தெரிய வந்துட்டு சாரியா எலெக்ஷன் முடிவு வருகிற சமயத்தில் திமுக வரையிலே. ஆனால் இவர் போய் விதந்து அவசரப்பட்டு முன்னுக்கு போய் நீங்கள் தான் முதலமைச்சர் வந்து அவருக்கு ஒரு கவிதை
1: எழுதிட்டு
0: அப்ப மூன்றாவது அந்த கவிதை பொய்யா போச்சு. ஏன் அவரை போய் போறாருன்னா இவரு தோக்க போறாருன்னு தெரிஞ்சது. ஆனா சில காரணங்களுக்காக போற பாகம் பண்ணதுக்காக நீங்க தான் அமைச்சர் எனக்கு தெரியும் ஒரு பொய்யான கவிதை எழுதி கொடுத்துட்டேன். அப்ப அப்ப பொய்யான விஷயங்களுக்கு நாங்கள் எழுதுறதும் இருக்கின்ற மாதிரி எழுதுறை செய்வது இருக்கு. அப்ப நாங்கள் இந்த கவிதையை பற்றி எங்க கேட்டீங்கள் நல்ல விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்படி போய்கொண்டே இருக்கோம். முதல் ஒரு சொல்லு சொல்லப்படுற பொழுது அதில் கேட்கிறவருக்கு எப்படியான தாக்கத்தை உருவாக்குதோ என்றுதான் அவர் ஆற்ற எதிர்வினை தான். அந்த சொல்லு பல்லக்கில போறதும் அந்த பல்லுடைய போடுவோம் பார்த்தோம். தொழிலாளத்தை பற்றி பேசுற பொழுது அவர் சொன்னார் எல்லா சொல்லும் பொருள் கொடுத்தன வேண்டு சொன்னார். அவருக்கு பீரியட் காலப்பகுதி பீரியட்ன்றதுக்கு நிறைய பொருள் அந்த காலப்பகுதியில அப்படி சொல்லிட்டார். ஆனா இப்ப மொழியியல் என்றது ஒரு மொழியியல் சார்ந்த ஒரு விஞ்ஞான படிப்பு லிங்குஸ்டிக்ஸ். அது பேர் மொழி என்ற லாங்குவேஜ், லாங்குவேஜ் என்று நாங்கள் சொல்றோம். அப்ப அந்த லாங்குவேஜ் என்ற வார்த்தை வந்து பிரெஞ்சு சொல்லிலிருந்து வந்து பிரெஞ்சு சொல்லில லாங்குவேஜ் லாங் என்று சொல்றோம். பிரெஞ்சில பேச்சு சொல்ற கூட ஆண்பால் பண்பாலோ அருமையா பண்ணுவான் தான் சொல்லணும். அப்ப பண்பால் என்றாங் மொழிகளை எப்படி பண்பாருன்னு பார்த்தோமோ அது மாதிரி சொற்கள்ல மொழிகள் சொற்களும் ஆண்பால் பண்பாடு நான் அதை பற்றி போனமுறை காய்ச்சினாங்க அப்படி காய்ச்சப்படும் இந்த கடைசி அந்த பாட்டை போட்டோம். பாதன்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு. அந்த உதாரணம் திருக்குறளை பற்றி சொல்லணும்னா திருக்குறளை பற்றி என்ன எங்களுக்கு தெரியும்
1: உலக பொது
0: வைரமுத்து கொடுக்கப்பட்ட அவரு நல்ல கவிஞர். அதே மாற்று கருத்துல துணை கருத்தர் தன்னை சமயம் பார்த்து மாத்தி கருத்து எல்லாம் எழுதுறது எல்லாம் இருக்கு. அப்படி சில முதல்வன் படத்துல வந்த பாட்டுகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் உண்டா அதெல்லாம் சில பாட்டுகள் அதை சொல்றது அந்த கவிதையே நாங்கள் கவிதையை பற்றி ஒரு நாளை கலைக்கலாம். என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்தியாவில ஒரு பேர் எழில்
1: வாணன்.
0: அந்த எழில் வாணன் ஒரு பெரும் கவிஞர். அவரை பற்றி ஒரு நாள் கூப்பிட்டு நாங்கள் இந்த உதவமா நிகழ்ச்சியில பேட்டி இருக்கணும் நேர்காணல் செய்யணும்னு நினைக்கலாம். என்னடா கவிதையை பற்றி பேசணும். இப்போ நான் கவிதைகள் பற்றி கதை பண்ணுவோம். கவிதை வேண்டாம் என்ன என்னென்ன வகையான கவிதைகள் செய்ய வேண்டாம் என்ன அப்படிலாம் ஓரளவுக்கு பேசுறோம். அது என்ன
1: இந்த கவிஞர்கள் அநேகமாக எல்லாம் போனாங்க இந்த ஏஐ தொழில்நுட்பமும் ஒரு காரணமாக இருக்கலாம் தானே. ஏனென்றால் நாங்கள் ஒரு விடயத்தை உடனடியாக சொல்லிவிட்டால் உடனடியாகவே அந்த அதுக்கு அந்த இதில் என்றால் வைரமுத்து இந்த மகன் கவிழன் தெரிவித்திருந்தார் கோவிநாத் அவருடன் ஒரு போட்டியில் தனது அப்பாவுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு கவிதை என்று அவர் அந்த சிச்சுவேஷனை மட்டும் சொல்லுங்க என்று சொன்னார். உடனடியாகத்தான் அதை சொல்லி சொல்லும் பொழுது அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து நான்கு பறவைகள் வருகின்றன. அதில் ஒன்று இடவழியிலே சூடுபட்டு இறந்து விட்டது. மூன்று பறவைகளது மனையிலேயே கவிதையாக சொல்லுங்க என்றே அது ஒரு செகண்ட்லேயே அது டக்கண்டு கவிதையாக கொடுத்த உடனே வைரமுத்தையும் அள தூங்கி தரம். இப்படி ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்காண்டு
0: இல்லை. இப்போ அது நீங்க அது சொல்லணும் கவிதை சொல்றது உண்மையானதான். நான் சொன்னாலும் அது ஏஐ பற்றி செயற்கையாக இருக்க போய் செயற்கை நுண்ணாரு
1: ஆர்டிஃபிஷியல்
0: இன்டெலிஜென்ஸ் இந்த இயற்கையாக இருக்கிறத விட செயற்கையாக
1: உருவாக்குறோம்.
0: அப்ப அது ஏன் வரவேற்கிறோம் என்பது காரணங்கள் மனிதன் இல்லாமல் ஒரு மிருகம் அந்த ஒரு மிஷின்
1: செய்யும்.
0: அப்ப மனிதன் இல்லாமல் மிஷின் மனிதன் செய்யறதுக்கும் ஒரு மிஷின் செய்யறதுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கமாட்டா நேரம் உண்டு. நம்ம மனிதனோட போகாம செய்யும் மிஷின். அதனாலதானே நாங்கள் ரொபோ எல்லாம் கண்டுபிடிச்சோம். அப்ப ஒரு வகை ரொபோ மாதிரி தான். அப்ப மூளை மனிதன்கிறத விட இந்த ரொபோக்கள் இந்த ஏஐ மூலம் கண்டுபிடிக்க கருவி கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கும். அப்ப மனிதன் தேவை அங்க குறைஞ்சு போய் மனிதன் இல்லாம இந்த சாரி இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் ரோபோக்களை உருவாக்கி செய்வது. இப்போ உதாரணம் நாங்கள் பதினாறுல இருக்கேன் சைனாவில் ஒரு ஆள் ஹோட்டலுக்கு போனாருண்டா பதிஞ்ச உடனே பதிகிறது ஒரு ரோபோ. இன்னொரு ரோபோ வந்து அவர் ரூமுக்கு அவர் லக்கேஜ் கொண்டு போய் வைக்கும். அவரை கூட்டி கொண்டு போகும் கிடைக்காததே தவிர ஒரு சில வார்த்தைகள் வரும் நீங்கள் வந்து விட்டீர்கள் இதுதான் உங்கள் அறை என்று சொல்லி இது உங்க இது எப்படி நீங்கள் சாவின்னு கொடுப்பார். இப்போ அந்த ரோபோவே அப்படி ஆக்கிறது அது சேர்த்து வருவோம். அப்போ மனிதனை வச்சிருந்தா மனிதனுக்கு பெரிய சம்பளம் கொடுப்போம்.
1: வார்த்தைகள் வந்து உடனடியாக வருவதுன்றது ஒரு கொடையாக இருக்கு. அது எத்தனையோ நாட்கள் எடுக்கலாம்.
0: உதாரணம், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர், நீங்க சொன்ன பாவிஜி எழுதின பாட்டுல அதுவும் உண்டு. அந்த பாட்டுல ஒவ்வொரு வரியும் பொழுது வந்து ஆறா இருக்கு. அம்மா நான் இருந்த கருவறையும் கருப்பு தான். அப்ப அவர் ஒரு கவிஞர், கவிஞருக்கு கருவற கருப்புன்னு அப்படி தெரியும். கருப்பையன்றாவே அது கருமையான பையன் கருத்து. அதை உறுதிப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு டாக்டரை கேட்டதான். டாக்டர் போய் கேட்டாலும் கருப்பை எப்படி இருக்கும் டாக்டர், கருப்பா தான் இருக்கவன். சோ அவர் டாக்டர் சொல்லி உறுதிப்படுத்தின அப்புறம்தான் இந்த கவிஞர் வந்து கருப்பை கருப்பு தான் என்ன சொல்லி அந்த உபயோகம் அந்த கருப்பு என்னென்ன இருக்கும் அது அப்படி அந்த பாட்டு எழுதுனது. அப்ப அவர் வந்து நல்ல கவிஞர் தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த நடிக்க ஒழிக்கிறதாலதான் அவருக்கு செல்வாக்கு குறைஞ்சது. அப்ப ஒரு சில படத்துல நடிச்சு போல் பெற்ற உடனே பணம் எடுத்த உடனே தண்ணி அறியாம கொஞ்சம் தலைக்கணம் வந்துருந்த. அந்த தலைக்கணம் வந்து மனிதனுடைய சில பேருக்கு வாரது இருக்கிறதும் இருக்கு. தனியாக அந்த பாத்துல அவருக்கு கமலஹாசனுக்கு அப்படி இருக்கும். கமலஹாசன் நாங்க நடிப்பில்லையான்னு சொல்ல முடியுமோ? ஆனா வேற சில பேர் இருக்கு அப்பாரு மாதிரி, அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு. அப்ப அந்த கருத்தர் கேட்டார், மறந்தும் கூடி காகம் மாதிரி காகம் என்ன செய்யும்? உதாரணம், ஒரு தையல் சோறு வந்துடக்கூடாது, அதிகாரம் எடுத்து நினைக்க வேண்டும் காகத்தின் தையல். அப்ப அது மாதிரி 1% யாருக்கும் கொடுத்து உதவி செய்தது மிகவும் குறைவு. அப்படி கேட்டா கூட அதுக்கு சரி. அவர் இப்போ மயில் வாணன் ஒரு வில்லன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஜினி படங்கள்ல அதிகமாக வில்லனா பண்றேன், உயரமான
1: பொன்னம்பலம்.
0: அப்பா மன்னிக்கணும், பொன்னம்பலம் சரியா தெரியும். நன்றி. அதான் சொல்ற கேது வேண்ட சாது இல்லை, சாது வேண்டா பல பொருள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க விஷயங்களை எடுத்து அடியெடுத்து கொடுக்குற மாதிரி சில கருத்துல சொல்லுவீங்களா இந்த விஷயம். இந்த பொன்னம்பலம்
1: முடியாத
0: கட்டத்தில் உதவி செய்யணும். அந்த எந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும், அந்த ஆஸ்பத்திரிக்கு பில்லே அனுப்பிச்சிருவோம்.
1: ஆனால் கேள்விப்பட்ட உடனே தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி உடனடியாக 100,000 ரூபா கொடுத்திருந்தாருன்னு அந்த பெட்டியில் சொல்லியிருக்கிறார்.
0: சிரஞ்சீவி உண்மையா அவர் தெலுங்கு காரணம் இல்லை, அவர் தமிழன்.
1: தமிழனோ தெலுங்கு நடிகர் என்று
0: சொன்னார். இல்ல, நீங்க சொன்னாங்க தெலுங்கு முதலமைச்சரா மாறத்துக்கு தான் எலெக்ஷன் இருந்து இப்ப முதலமைச்சர் அவருடைய மகன் வந்திருக்கிறார். தம்பியா மகனும் தம்பியும் சினிமாவில் இருந்தாலும் அவர்கள் தெலுங்குன்னு பேர் எடுத்திருந்தோம். அவர் ஒரு காலத்துல ரஜினியோட முதல் நடிச்ச படம் என்ன படம்? தமிழன் தெலுங்கு படங்களை நடிச்சு நடிச்சு பேர் பெற்றதால தெலுங்கு நடிகர் ஆயிட்டேன். அது மாதிரி மலையாளத்துல நடிக்கிற ஜெயராமன் நடிகர் இருக்கு, அவர் ஒரு தமிழன். அப்ப கேரளாவில் வந்து நடிகர் நாயோட பேர் எடுத்துட்டாரு, காஷ்மீர் நகைச்சுவை நடிகர் வந்த உடனே. அப்ப தான் ஒரு மலையாளி என்று தன்னை ஒரு பேர் எடுக்கணும்ன்றதுக்காக தமிழரை பற்றி இலக்கமா காட்சியும் இருக்கு. ஒரு படமாக நடித்தவர் அந்த படத்துல வந்து ஒரு வேதக்கறிவாக, அந்த வேதக்காரி ஒரு தமிழிச்சு, வேதக்காரியோ வேதக்காரா தமிழிச்சே தான் வைக்கணும் என்று ஒரு கட்டமாக வரும். அந்த வேதக்காரியை கூப்பிட்டு நீ தமிழிச்சு தானே, இப்படித்தானே செய்வேன் மாதிரி அந்த ஒரு இழிவுபடுத்துற மாதிரி. சில பேர் வந்து அந்த மொழிகளை இழிவுபடுத்துறது மிகவும் குறைவு. ஆனால் சில பேர் அந்த தானத்துக்கு மொழியிலே ஒரு பேர் இருக்கணும்ன்றதுக்காக இந்த சிரஞ்சீவி அந்த காலத்துல தமிழ். ஆனா அப்ப தமிழ்நாட்டிலே அவ்வளவு புகழ் அவருக்கு கிடைக்கிது. ஒரு காலத்துல இருந்தா நடிகர் வர்ற பொழுது, நடிகராக இருக்கிற பொழுது அவர் புகழ் வாரதோ வீழ்ச்சி அடைகிறதோன்றது ஆளுக்கு அவர் கூட்டி போட்டியா இருக்கிறன்றதும் காரணம். ரஜினிகாந்த் வந்து நல்ல படங்கள் ஓடி வர்ற பொழுது அவர் கூடாத குணங்களும் நிறைய இருந்து பிரச்சனை வந்தது. டைரக்டருக்கு அடிக்கிறது, இந்த நடிகோடு தான் நடிப்பேன் நினைஞ்சு விட்டது ஒரு காலத்துல இருந்தது. அந்த நடுக படங்கள் ஈடுபடுறதால அவருக்கு நித்திரை இல்லாம அந்த குடியாரமை சிகரெட்டு கோபம் ஆற்றல் அடிப்பது எல்லாம் இருக்கு. அது இப்படி இருக்கிறாரு, இணைஞ்ச பாட்டுல கேட்கிறாரு, ஒரு போட்டியா கொண்டு வந்தது. அவர் ஆரம்பத்துல ரஜினிகாந்த் மாதிரி நடிச்சா, பட் அவரால் சோதிக்க முடியாது. அவருக்கு பேர் தான் நளினிகாந்த்.
1: நளினிகாந்த்
0: ரஜினிகாந்த் போட்டியா கொண்டு வரப்பட்டார். அப்படி ஒவ்வொரு காலத்திலும் போட்டியா நடிகர்களை கொண்டு வர்றது எனக்கு பிடிக்கலன்னா இந்த கொண்டு வர பேரன் சொல்லி கொண்டு வந்து வந்து போறது. சிவாஜிக்கு போட்டியா கூட்டி கொண்டு வந்த நடிகர் தான் மகாலிங்கம், டி ஆர் மகாலிங்கம். டி ஆர் மகாலிங்கம் ஏன்னா அந்த காலத்துல சினிமாவில தமிழ் உலகில புறவர்க்கம் பெற்றவர்கள் ரெண்டு பேர் கொண்டு வந்து என்ன தியாகராஜா போதரும் சின்னப்பா ரெண்டு பேரும் இருந்தது. பாட்டு பாடுவார் நல்லா, மற்றவன் பாடுவார் இவரோ இவரோ தியாகராஜா போதர் மாதிரி பாட
1: மாட்டேன்.
0: ஆனா அப்புறம் தியாகராஜர் போதருக்கு அவருக்கு ஒரு மார்க்கெட் போச்சு, அவர் ஒரு குலையில ஈடுபட்டார், சிறைக்கு
1: போயிட்டு
0: அதான் அவருக்கு. ஆனா அவரும் கொஞ்சம் முதல் சூப்பர் ஸ்டார் ஆடாத ஆட மாடி நிறைய கோப்படிகளாம் செய்தால கொலைக்கும் ஈடுபட்டதாலதான் அவருக்கு பெயர் வாங்கிப்பான். அடுத்து இவருக்கு பதிலாக எம்ஜிஆர் கொண்டு வந்தாங்க, அது மாதிரி சிவாஜிக்கு பி வி சின்னப்பா சிவாஜியை கொண்டு வந்த மாதிரி கொடுத்து சிவாஜி வந்து பிரசனங்களை உச்சரித்து நடிக்கக்கூடியது, எம்ஜிஆர் சண்டைகளை ஈடுபட்டு நடிக்கக்கூடியது. அப்படி இருக்கப்படுதான் ஒரே அந்த வசனங்களை பேசுறது மட்டும் இல்ல பாட்டும் பாடக்கூடியவர்கள் போட்டியா கொண்டு வரப்படுறதுதான் இந்த டி ஆர் மகாலிங். பட் பாட்டு பாட்டு பாடக்கூடியவர் அதுல சந்தேகம் இல்லை. இந்த உதாரணத்துல ஒரு ஆடல் படத்துல பார்த்தோம்னு சொன்னா சிவருமான காத்திருப்பதுக்காக ஒரு வடநாட்டு கவிஞர் வந்துட்டார், அவரெல்லாம் தங்களுக்கு எல்லாம் முடிவு வர்றது பெருமை கிடைக்கிறேன்னு சொல்லி திரு சென்னம் என்ன பாட்டு வருது இசை தமிழ் நீ செய்த அரங்காவின் பாட்டு, அந்த பாட்டின் மூலம் அந்த பிரபஞ்சமாறு அப்படியே அவர் நல்ல ஒரு பிரமசாலி தான் டிஆர் மகாலிங்கம். பட் அவரால் எடுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு போட்டியாக கொண்டு வந்தது எஸ்எஸ் ராஜேந்திரன். இந்த ஒரே காலத்துல வந்ததுதான் எஸ்எஸ் ராஜேந்திரனும் சிவாஜி கணேசனும். அந்த பராசக்தி படத்திலே அண்ணன் தம்பி ஞானசேகரன் குணசேகரன் நினைச்ச பாதத்துல வந்திருக்கிறான். ஆனா பாவம் நல்ல தமிழை உச்சரிப்பார். ஆனா பட அவருடைய அரசியல் கொள்கைகளால அவரால் பல படங்கள்ல நடிக்க முடியல, ஈடுபடையுது. எஸ்எஸ் ராஜேந்திரன் செல்லப்படையின அருமையான படங்கள் நடிச்சிருக்க அப்படி நடிச்சவராக படங்கள். அது மாதிரி பேர் நீங்க சொன்ன மாதிரி இப்ப
1: எம்ஜிஆருக்கு போட்டியா மூக்க முத்துவையும் கொண்டு வந்தவர்கள் தானே,
0: அது பேர் கலைஞர் ஏன்னா எம்ஜிஆர் எப்படி எம்ஜிஆர் படத்தில் நடிச்சு போல் பெற்றுட்டார், ஒரு முதல் வந்துட்டார். அவருக்கு கருணாநிதி சொல்லி மன்னிக்கும் கலைஞர் கருணாநிதி பற்றி பேசுறேன்ட நல்ல விஷயங்களும் இருக்கு. இந்த மனிதரை பற்றியும் நான் ஒரு தடவை நல்லதே மட்டும்
1: சொல்லிடுறேன்.
0: மனிதர்கள் அப்படி இருக்க முடியாது, எல்லாம் மனிதர்கள் எல்லாம் சேர்ந்தவங்க. இப்ப நாங்க தொல்காப்பியரை பற்றி கதைக்கிறோம், தொல்காப்பியரை விட தமிழை பற்றி இலக்கணம் யாருமே எழுதவே இல்லை. அதுதான் எங்களோட தமிழ் குரு, அதை எழுதுன நூலை வச்சுதான், அதான் முதல் நூல். அதை வச்சுதான் இலக்கண நூல்கள் எல்லாம் அடியொட்டி எழுதப்பட்டது, சில கருத்துக்களை மாத்தி அப்படி எழுதுற பொழுதுதான் இந்த தொழிலாக்கியத்துக்கு என்னாச்சு சொன்னேன். தொழிலாக்கியத்தை குருவா இருந்தவர்கள் பேர் கேள்விப்பட்டீங்க,
1: தொல்காப்பியருக்கு குருவா இருந்தவரா?
0: ஓ, பன்னெண்டு சீடர்கள் வைக்கிறார், அவர்தான் தமிழின் முதல் தமிழை கொண்டு வந்தவர். சிவருமான் வந்து தமிழுக்கு தமிழகம் பரப்பு சொல்லி அகத்தியர்களே கொடுத்ததாம். அது வந்து அப்ப பசுவில் இல்லை, கடவுள் என்ன நீங்க நடத்த ஒரு மொழியை கொடுக்கும், அது சொல்லிட்டு இட்டுக்கட்டின ஒரு கதையா. அவர் வடநாட்டுக்காரன், வடநாட்டிலே இருக்கிறவரு பாணினியை கூப்பிட்டு இந்த பாணினி நீ வந்து சமஸ்கிருத்து அகத்தியர் நீங்க தமிழ் எழுத வேண்டும், அவர் வடநாட்டுக்காரங்க வந்து தமிழை எழுத வேண்டும் மாதிரி என்று அந்த கதையை உருவாக்கி விட்டாங்க. அப்போ ஒரு இல்லாத இடத்த இன்னொரு சோப்பு தான் எடுபடுறது. இப்போ போட்டியா இன்னொருவர் வந்து அதே மாதிரியான காரியத்தை செயற்பாடுகளை செய்வாருன்னு அவர்களுக்கு திறமை பேசப்படும். ஆரோக்கியன்று திறமை பேசப்படாத இடத்துல அவருக்கு காணா போறது இருக்கு. அப்போ இந்த அகத்தியர் எடுக்கிற பொழுது அவரை போன்று போன்று சொல்லி போட்டு அவரை சங்க காலத்தில் எப்ப இருந்தார் என்ற பல ஆதாரங்களுக்கு அவர் எழுதின நூல்களும் ஒன்று பெருசாக கிடைக்க. அப்போ அவருக்கு எழுதின தமிழனுடைய குரு தமிழை கொண்டு வந்து ஒரு ஜெயருமானுடைய தமிழ் ஜெயருமான் இந்த அப்படி தமிழை பிறப்புன்னு சொல்லி உருவானவர் தான் அகத்தியர்னு சொன்னார். அகத்தியர் ஆனா அந்த அகத்தியர் என்ன செய்தார்ன்னு சொன்னால் அவருக்கு 12 மாணவர்கள். அந்த 12 மாணவர்கள் பரம்பரனார் தொல்காப்பியனார் என்னதெல்லாம் அவங்க மாணவர். அப்ப இந்த அகத்தியர் சொன்னார் நாளைக்கு ஓகே நீங்கள் வந்து அந்த இடத்துல நாளைக்கு வாங்குவோம் அந்த மாணவனுக்கு சொல்றேன் வர்ற பொழுது என்னுடைய மனைவியன் பேர் வீட்டுல இருந்து நான் இடத்த கூட்டி கொண்டு வான்னு சொல்றோம். அவாக்கு என்ன பேருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பேர் ஒரு பாண்டவர். அந்த அவாண்ட பேர் பாண்டாலும் செய்வன்ற பொருள். அப்போ அவா கூட்டி கொண்டு வா. எப்படி கூட்டி வரணும் ஐயா, எப்படி கூட்டி வரணும்னு சொன்னா ஒரு தடி எடுத்து ஒரு பொருள் தடி ஒரு தடியை எடுத்துட்டு அந்த தடியை வந்து நீ முன்னுக்கு போ, நீ முன்னுக்கு முதல்ல அந்த ஒரு தளத்தில் முன்னேற நீ அதை பிடிச்சது அட்ட முன்னாலே என்னுடைய மனசு பிடிச்சவனு வரட்டும். நீங்க பக்கத்துல வரக்கூடாது, இந்த இடைவெளி விட்டு தான் வேற ஒண்ணும் ஒருவருக்கு ஒரு தொடக்கூடாது அப்படி சொன்னவொடனே அப்படியே ஓமையா எனக்கு போட்டு 900 கூட்டி கொண்டு வரேன். கூட்டிக்கு வர்ற சமயத்துல வந்து வந்த வைகரை ஆறு மதுரை என்ன மதுரை தான் தமிழ் வந்தாங்க. அப்ப வைகரை என்ன ஆறு வந்த பொழுது செகண்ட் அதுல ஒரு சின்ன ஒரு பெருவெள்ளம் வந்து பெருவெள்ளம் வந்த பொழுது அது இலவாக கறக்க முடியும். நார்மலா அந்த ஆற்று பக்கம் கறக்க முடியாதபடி அந்த பொல்லில பொல்லு தலைமாறி போச்சு. பொல்லு விழுந்துட்டு பொல்லி எடுத்த முடியாது. பேர் உடனே சொல்வாத விழப்போவை இருந்தா விழப்போவை கையை பிடிச்சு கூட்டி ஒண்ணு வந்தது. நீரை வந்து சொன்னார் ஐயா எப்படி வந்தது இடையில வெள்ளம் அந்த வயாறு வெள்ளம் பெருக்கெடுத்துட்டு வெள்ளம் பெருக்கெடுத்த பொழுது நான் அவ விழுந்துட்டேன். நான் அப்ப கையில பிடிச்சுதான் கூட்டி ஒண்ணுந்தான். நீ எப்படி கையில அப்படி உன்னே பொல்லு பிடிச்சி கூட்டி வந்து வச்சோன்னா எப்படி கூட்டி கொண்டு வந்த நீ கையை பிடிச்சாங்க இல்ல இதுதான் நடந்தது வெள்ளம் எடுத்து ஒண்ணு வந்துட்டு அப்ப விளையாட்டு என்ன செய்யறது விளையாட்டு கொண்டு போடுறதோ அதனால தான் பிடிச்சி கையில பிடிச்சி கூட்டி கொண்டு வந்தேன். உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு போல இருக்கு. நீ எழுதுற இந்த தொல்காப்பியம் சபையெல்லாம் போக கலவகம் என்று சொல்லி அவர் சாபம் போட்டேன். தொல்காப்பியம் சபையா இருப்பான் அவருடைய அவர் கூட படித்த மாணவர்களை முறை பண்ணித்தான் அந்த தொல்காப்பியம் சபையாக வந்தது.
1: தொல்காப்பியத்துக்கு முதல் அகத்தியம் தான் தோன்றியது. அதுதான் முதல்ல அதை ஏற்காமல்
0: அதுக்கு நல்ல கேள்வி. சேது உங்களை பாராட்டும். இந்த விஷயங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சாத்தியம் குறைவு.
1: திருக்குறள் மாநாட்டில் தான் அந்த இந்தியாவில இருந்து வந்த அவா கூறியிருந்த அந்த இதுல இந்தியாவில் வந்து இருந்து வந்திருந்தா தானே உங்களோட திருக்குறள் மாநாட்டில் அந்த அகத்தியம் வந்து தான்
0: 2016
1: அப்படித்தான் இருக்கும்.
0: 2016 வந்ததா அதோ அப்படித்தான் சொல்லுவா. இப்ப உதாரணம் வந்து அகத்தியரை போன்றவர்களாக்கள் பிராமணன் சாயிருக்கும். திராவண மணிகள் வந்து அகத்தியரை போன்றான் சொல்வார்கள். ஏன்னு அவர் தமிழன் இல்லையில தமிழ் மொழியை பொண்ணந்தவர் ஓகே பட் பிறப்பாதே அவர் தமிழனா இல்ல. பிராமணர்கள் தான் தமிழை வளர்த்தவர்னு சொல்றதுக்காக தமிழ உங்களோட தமிழ் மொழி இப்படி இருக்கின்ற அது காரணம் நாங்கள் காரணம்னு சொல்லத்தான் அந்த அந்த காலத்துல எழுதின நூல்கள் தான் பிராமணர் எழுதினாங்க வந்தது. அகத்தியம்ன்ற நூல் கிடைக்கவே இல்லை.
1: அதுக்கு
0: சொல்லப்போற அப்ப இன்னொரு புத்தகம் அதுக்கு ஐந்திரமன் ஐந்திரமன்ல புத்தகம் அதையும் கிடைக்கல. அப்படி இருந்ததா கேள்வி
1: கேள்வி.
0: அப்ப கண்ணில கண்டா தானே இருந்தான்னு சொல்ல முடியும். கண்ணாட ஒரு பொருளை காணாமல் இருக்கண்டா அப்படி சொல்லணும். இந்த கடவுள் இருக்கிறாரு சொல்றது காரணம் வந்து அது ஒரு உணர்வானது. நம்ம காற்று அடிச்சது என்னது காற்று ஆடுது கண்ணில் தெரியல அது மாதிரி அது சும்மா ஒரு கேள்வி. அது மாதிரிதான் அவருக்கும் இப்படி சொல்லப்பட்டது. பிராமின்ஸ் தமிழர்களை கொண்டு வந்தது சமஸ்கிருதத்தை பாணினி கொண்டு வந்தவர் வந்து அந்த கதையை வளர்த்து அந்த பிராமணன் அழைத்தியர் அவர் கோக்காரன் அவர்கிட்ட. ஆனா இந்த படங்கள் இருக்கிற பொழுது நான் நன்றிக்கு சொல்லி இருப்பேன், அவ்வியா குணம் இருக்கிறேன் அவ்வியா கேபி சுந்தராம்பாளுடைய கனவை வந்து என்னென்னு பேசணும் தமிழ் இலக்கியம் படிக்கிற பொழுதுலாம் பார்த்த நாலு வகையான அவ்வையாருன்னா என்ன இருக்கு, முழுமையான பொன்மணி, முழுமையான பொன்மணி தான் அவ்வாய். சோ அவ்வையாரான அவைக்கு கண்ணு மூன்று ரெண்டு தமக்கை இருக்கும், அந்த தமக்கையில ஒரு ஆளுக்கு பேர் வந்து உப்பை. அப்ப பெண்பால் பேர்கள் எப்படி முடியும், ஐயர முடியும். அப்ப ஆண்பால் பேர் எப்படி முடியும், பெண்பால் பேர் எப்படி முடியும், தமிழ்ல இருக்கு. அப்ப தமிழ்ல எப்படி இருக்கும், பெண்பால் முடியும், ஐயர முடியும், அல்லது ஈர முடியும், ஈ தலைவி அரசி தலைவி என்ற எல்லாம் சொல்றேன், அது வீர முடியும். அது மாதிரி வேற என்ன ஐயர முடியும், பதத்தை பெண் கண்ணை ஐயன் நாங்கள் பேசுறோம். அப்படி ஒன்னும் ஐயர முடிகிறது, அதுக்கு போக ஈர முடிகிறது, இன்னும் சிலது இருக்கு. உதாரணம் அரசன் அரசி என்று வந்தது, கல்யாண் கல்வி என்று வந்தது. இப்ப குருவுக்கு என்ன வரும், குரு வேண்டாம் வாத்தியார் சொல்லுவாங்க. இப்ப இந்த 12 பேருக்கும் செவ்வாத்தியார் குரு. அப்ப குருவா அப்ப சொந்த ஆண்பால இருந்து சொந்தால் ஆக்குறதுக்கு நாங்கள் ஈ விதி ஆக்கணும்னு ஒரு விகுதி, ஒரு விதி இருக்கு. விதி என்ற இலக்கண விதி இருக்கு, ஆண்பால இருந்து சொந்தால் ஆக்கணும்னு எல்லா மொழியிலையும் அப்படித்தான், பிரெஞ்சு எல்லா லாங்குவேஜஸ் ஆண்பால வந்தா இப்ப சொந்தாளுக்கு இப்படி வரணும். அப்ப தமிழ் அப்படி இருக்கிற விதிக்கு ஏழு விதி இருக்கு. அதுல ஒரு விதி வந்து இந்த தலைவன் வந்தா ஈர முடிக்கலாம் அல்லது ஐயில முடிக்கலாம் என்று வர்றவன் பட்டி என்று சொல்றோம்.

0: வணக்கங்கள்.
1: வந்து விடுறதோ இணைப்பு.
0: ஓ
1: ரைட், நல்லது. அப்போ நாங்கள் தமிழில் இருந்து ஆண்பாலேருந்து பெண்பால் ஆக்குறதுக்கு சொன்னோம். அப்போ குரு குருன்றதுக்கு இது ஒரு சின்ன முறையில் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த இலங்கை தமிழுக்கும் இந்திய தமிழுக்கும் இந்த ஆண்பால இருந்து பெண்பால் ஆக்குறதுல இந்த முரண்பாடுகளுக்கு அதை நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு படத்திலேயே வந்திருக்கு. என்ன படம் வந்ததுன்னா, ஒரு படம் வந்து குஷ்பு நடிக்க படம், குஷ்பு நடிக்க படம், குஷ்பு சிறுமன்னை. சரி, அந்த படத்தை பற்றி பேசுவோம். நல்ல அருமையான படம். ஒரு தேவதென்ற படம் நாசரம் படித்த ஒரு படம் வந்தது. குஷ்புவோட செய்யலை அது, அந்த தேவத படம். அப்போ இந்த அந்த படத்தை நான் கொஞ்சம் சொல்கிறேன், என்ன வேறான்னு சொல்லுவேன். இல்லை, அதை எடுத்து ஒரு பேர் சக்தி, ஆர் சக்தி என்று. அந்த டைரக்டர் வந்து எடுக்கிற படங்கள் வந்து பெண்களுக்கு ஷார்ப்பாக பெண்களை உயர்த்தி பேசுகிற ஒரு படம், கருத்துக்கள் கருத்து அமைப்பு கொண்ட படமாக இருக்கும். ரஜினிகாந்தும் விஜய் கமலஹாசன் ஸ்ரீதரன் சேர்ந்து நடித்த ஒரு படம், அருமையான படம். அதுலேருந்து அந்த கமலஹாசனுக்கு பேர் வந்த ஒரு படம். சும்மா அவர் வந்து ஸ்டைலுக்கு வருவார், டேங்க் ஆடுவார்ன்றதை கொடுத்து நல்ல ஒரு நடிகர் என்றதை பேர் கொடுத்தோம். அந்த படம் டைரக்டர் சக்தி.

0: 15 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை
1: அந்த உறவுகள் இதுவரை பேராசிரியர் சச்சிதானந்தம் ஆசிரியர் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள்.
0: இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜா பிரதர்ஸ், 38 வான்கூவர் கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராசர் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
5: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார் டாக்டர் மதியழகன் அவர்கள்.

நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காற்றலிகளில் இருந்து உங்கள் வாசல் தோடு

அம்பாஸ்டோன். இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது அம்பாஸ்டோன். இலங்கை இந்திய மரக்கறி வகைகளை உடனுக்குடன் சமைத்து சுவைக்க தரமான உணவு வகைகளின் சுவை விரும்புவோரின் ஒரே தேர்வு, ஒரே நம்பிக்கை அம்பாஸ்டோன். மறந்து விடாது, நினைவில் கொள்ளுங்கள், பாரிஸ் லாச்சப்பலில் அம்பாஸ்டோன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது.

0: தாலாட்டும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 3 மணி வரை உங்களை தாலாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாலாட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவோம்.
1: நீ மட்டும் கோயிலுக்கு சென்று விடாதே, ஒழுங்கு வந்து விடுவான் கல்லாக கிடந்த கடவுள் உன்னிடம் காதலை சொல்வதற்கு.

0: இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி.
1: நாவுக்கு சுவையான உணவுகளை நாளும் சுவைத்து மகள நீங்கள் தேடிச் செல்ல வேண்டிய உணவகம் தேவி மகா.
0: ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும், சமையல் ஆறு வகை கலை அல்லவா.
1: நீங்கள் ஒரே ஒரு தடவை அழைத்து பேசினால் உங்கள் விருப்ப உணவுகள் உங்கள் இல்லங்களை தேடி வரும்.
2: மசாலாவை மிக்சியில அரைக்காம நம்மில அரைச்சோமா? கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டாங்க.
1: எல்லை இல்லாத சுவை மிக்க சைவம் அசைவம் என அனைத்து விதமான உணவுகளையும் பெற்றுக் கொள்ளலாம். பெரியவர்கள் மட்டுமல்ல சிறியவர்களும் சுவைத்து மகளும் தரமான உணவுகளுக்கு தேவி மகால். மகால்
2: காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது.

தினம் கனவில் வரும் சுகங்கள் நிஜத்தில் வர மறுக்கின்றதே. கனவு கழிந்து விழி திறந்தும்

திருப்பதி சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கான வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழையுங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உலக தமிழர்களின் உரிமை குரல் டிஆர்டி தமிழ் ஒலி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது இசையும் தாளாட்டும். பசுமையின் நடுவே பரவச பயணம், பார்ப்பவை எல்லாம் மனதை

சுவையாக சமைத்த உணவுகளை சுடச்சுடச் சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனை மிகுந்த உணவுகளை சுவைத்து வாசனை மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். பசித்தவர்கள் பசியாறி புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷா உணவகம். மண் வாசனை

அரங்கேறும் செய்திகளை எல்லாம் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்திகளில் உடனுக்குடனும் பிரதான செய்திகளில் விரிவாகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறது டிஆர்டி தமிழ் ஒலி. உங்கள் இதய துடிப்பான தமிழ் ஒலியில் இதமாக ஒலி.

வாழ்க்கையில் என்னதான் சாதித்தாய் என்று யாராவது கேட்டால் தைரியமாக பதில் சொல். என் கவிதைகளுக்கும் கனவுகளுக்கும் நீதான் கதாநாயகி.

0: சுற்றி சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கான வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழையுங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்.
1: நான் இசையமைப்பாளர் என்று பேசுகின்றேன். இசையின் தாலாட்டு நிகழ்ச்சியை நான் இப்போது கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீங்களும் கேளுங்கள்.
0: காற்றலைகளில் மிதந்து வந்து உங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: நிறைவு பெற்றது இசையும் தாளாட்டம். இருவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலிவரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளுங்கள் நேயர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆர்.ஜே. விஜி.
1: அந்த உறவுகள் இதுவரை டி.ஜே. ராஜேந்திரன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய இசையும் தாளாட்டு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது உங்கள் விருப்பம்.
2: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
3: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
4: தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோபரி 422 1 பி கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0774 0040. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுபற்றீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1 பி கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0776 24 0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிர்வாகம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு ஒருவர்களை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவு டாக்டர் ரவியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரவி.
1: வணக்கம் ராஜா. எப்படி சொன்னீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்கள் சொன்னோம். சாப்பிட்டீங்களா?
0: நல்லா சாப்பிட்டோம். நீங்கள்?
1: நாங்களும் சாப்பிட்டோம். நீட்டியான் சாப்பாடு.
0: நீட்டியான் சாப்பிட்டு சாப்பிட்டீங்க?
1: நேற்று அப்போ அந்த சுவச நாள் சாப்பாடு சாப்பிட்டோம்.
0: அரைஞ்சு நிறைய இருந்தால் போல அப்படி அதே சேர்த்து சாப்பிட்டீங்க? ஓகே. கொட்டக்கூடாது தானே?
1: மறைஞ்சிருந்து
0: என்ன பையன் அவ்வளவு சரியான பயம் உங்களுக்கு
1: இருக்க ஒரு சொந்தம் அதையும்
0: ஏன் சொல்ல இல்ல
1: அப்ப
0: மறைந்து அதான் மறைந்திருந்து யார் பாக்குறான்னு
1: தான் கேட்டேன்.
0: அவாதான் சிங்கல் போட்டு உங்களுக்கு உடனே சொல்லுங்க.
1: சாடி
0: கேட்ட மூடிதான்
1: அப்படிதான்
0: அப்படிதான் விடும் ஒரு கடவுள்ன்ற செயல்
1: நன்றி.
0: சுசிலாமாவனுடைய மறக்க முடியாத கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதை வரியில் வந்த பாடல் பத்மினியினுடைய நாட்டிய பேருடைய

0: சண்முகா மறைந்திருந்து பார்ப்போம் மர்மமல்ல.
1: தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தாதா தா

0: பாடலை பெருமிகிட்டிருந்த டாக்டர் ரவி அவர்கள் ஜெர்மனியில் இருந்த நேரம் சரியாக 3:10 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:12. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு ரவி, அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராஜகோபால், நலமா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: அப்படி என்றும் இருக்க வேண்டும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு. நான் நல்ல சௌக்கியமா உஷாமா கலகலப்பா இருக்கின்றோம். நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த ஒரு பாடலை ஆசை ஆசையாக கேட்க வந்திருக்கிறீர்கள்.
1: நீங்களும் நல்ல மாதிரி கலகலப்பா வாழ்றீங்க, அப்படி வாழ வேணும். எங்களுக்கு இறைவன் தந்த கொடையாது, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு ராஜா. பாட்டு வந்து கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான் நான் நினைக்கிறேன். படம் வந்து என் புருஷன் எனக்கு மட்டும்தான்.
0: என்ன விளையாட்டு கல்யாணம்
1: பொம்பளையா சொல்றது, நான் சொல்றது. அதாவது என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என்ற படமே தான் இருக்க வேணும். ஆனா வாணிஜயராம் படிச்சிருக்கிறா அந்த குரல். உங்களை இப்ப வாணிஜயராம பத்தி உங்களோட தான் கதைக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. அதாவது நீங்களே அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து அந்த கணீர் என்ற ஒரு குரல் காரியா வாணிஜயராம் என்று சொல்லி. இப்ப சுஷீலா அந்த பாட்டு போச்சுது முன்னுக்கு, ஆனா நல்ல பாட்டு தான், அது நல்ல அருமையான பாட்டு அது. அது அது மேர் இவருடைய கே பி மகாதேவன் இசை. என்னது
0: கே பி மகாதேவன் இசை? ஏ பி நாகராஜனுடைய இயக்கம்.
1: தில்லானா மோகனாம் பழக்கம்
0: பாத்திரங்களா சொல்லுவோம்ல? இது வந்து கல்யாணமே ஒரு பொண்ணோடு என்ற பாடல் வந்து வாணியம்மா தான் பாடினது, வாலி அவர்களுடைய கவிதை வரி. இந்த படம் லலிதா என்ற படத்துல
1: மறதிதானே இப்ப முதல் சொன்ன மாதிரி தான், எனக்கு மறதிகள் கூட இப்ப முந்தி மாதிரி இல்லத்தானே, மறதி குணங்கள் கூட. ஆகவே லலிதா படம் பார்த்திருக்கலாம் சில இல்ல, சுஜாதா நடிச்ச படம் மட்டும் பார்த்திருப்பேன், நான்
0: மறந்துட்டேன். உங்களோட சேர்ந்து நானும் பாக்கல, நான் வந்து மூத்த கலைஞர்கள் இந்த படங்களை தான் பாப்பேன்.
1: நாங்கள் அந்த காலத்துல தெரியும் படம் அவையின்ற படம், ஜெமினி அணையின்ற படங்கள். அதுக்கம் அந்த அதாவது என்ன சொல்றது இல்லையா, நாங்கள் அதே ஜெமினி அணையனே ஒரு மூன்றாவது இடத்துல தான் வச்சிருந்தோம். நாங்க
0: மூன்றாவது இடத்துல வச்சிருந்தோம். அவர் அடிச்சு அவர் மூன்றாவது இடம் இல்லை, அவர் ஜெய்சங்கர் அடிச்சிட்டார் அவருக்கு முதல்.
1: ஓ, ஜெய்சங்கர் நல்ல ஒரு நடிகன் தான். ஆனால்
0: எனக்கு ஒரு மயக்கம் தான் காதல் மயக்கம்.
1: எந்த பாட்டு கேட்டாலும் இன்னும் ஒரு இயல வாணிஜராம் பாட்டு நல்ல நல்ல ரசிப்பேன் நான். அப்ப அந்த பாட்டு இருக்க கேட்பேன் ராஜா.
0: நன்றி, உங்களுக்காக பாடலை தருகின்றேன். கேட்டு மாலைகள் நன்றி.
1: நன்றி ராஜா.

0: ஒலித்த பாடலை ராஜகோபால் அவர்கள் விரும்பி கொண்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து நேரம் சரியாக 3:19 நிமிடம், ஐக்கியராஜ்யத்தில் 2:19 நிமிடம். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல சமயம் இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: என்று முழுங்க போயிட்டீங்க, காண இல்ல.
1: நாங்கள் விடியம் குறைவுதான் காலபூதன் வெளியில போகணும். அப்ப லைன் எடுத்து கொஞ்சம் பிடிச்சிருக்க.
0: ஒரு நாளைக்கு எத்தனை பொத்தல் தண்ணீர் குடிப்பீங்க?
1: தண்ணி எங்க கணக்கு
0: குடிக்கிறீங்களா?
1: என்ன
0: பாடல்?
1: உன்னை
0: வாழ்த்தி பாடுகிறேன் என்ற படத்துல
1: ஒரு ராகம் தராத வீணை, அந்த பாட்டு.
0: ஒரு ராகம் தராத வீணையை வச்சு என்ன
1: பிரயோசனம் இல்ல. ஆனா உண்மையில வீணை வந்து ராகத்தை தருவோம், இது தராதமே தெரியல. பாப்போம்
0: குடித்தான் போச்சு வீணைக்கு.
1: பிரைஸ் விடு நடிகினவன கருத்து அப்படி வருது. பிரைஸ் உடன்
0: எங்க பிரைஸ் உடன்
1: இருந்து
0: காலுக்கு மேல கால போட்டுருக்கு பிடிக்க இல்ல. அதால கொஞ்சம் பாடல்கள் இருந்தவர் அது கொஞ்சம் பண்பாடா கொஞ்சம் பிரஸ் உடனே அப்படித்தான் இருப்பாரு. உணர்ந்து கொள்ள வேணும்,
1: உணர்ந்து கொள்ள போனோம். அதுதான் பேரு தைக்கினதா அவர் இருந்தார். இப்ப பெரியாக்கள் இருந்தாலும் சின்னாக்கள் தான் இதுக்கு கால மேல ஓடு.
0: நீ தந்தாத்தான் தராடிக்கணும். என்ன நான் என்ன மை கார் மை ரோட் மை ஓகே. நல்ல பாட்டு எழுதுறேன்
1: கட்டிக்காரன்.
0: நல்ல திறமை திறமசாலி. உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாலுங்கள். நன்றி
1: நன்றி கிடைக்கிறேன் ராஜா.
0: நன்றி.

0: இந்த பாடலை திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: ஒன்றும் விளங்குதில்லை, நீங்க கதைக்கிறது உண்டு, நீங்க கதைக்கிறது விளங்கே இல்லை. பார்த்திபன் என்ன நடந்தது? திருப்பி எடுங்கவா. ஓகே, அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ள உண்டு. வணக்கம். சௌசியமா நலமா இருக்கிறீங்களா?
1: நான்
0: பார்த்திபன் என்று கண்ணாயிரத்துக்கு பிறகு சொன்ன ஒரு வார்த்தை தான் விளங்கிச்சது. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: ஒரு
0: நாள் நீங்க மேடையில பாட இல்ல, ஒரு
1: முந்தி பாடி இருக்கிறேன்.
0: முந்தி பாடி இருக்கீங்க?
1: பாடி இருக்கிறேன். ரெண்டு வரிகள் பாடி இருக்கிறோம்.
0: பார்த்துட்டீங்க?
1: நன்றியம்மா,
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மலங்கள்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

想着你，记得有阿三一定盯着你。人那说的人那话的，看到你还看你在哪的？人那说的人。

0: வைத்த பாடலை சசிகம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரிக்கு குரல் கொடுத்து பாடியிருந்தார் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசை இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், நான் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: நன்றி, அப்படி இருங்கள்.
1: நன்றி அண்ணா. நான் கேட்கிற பாடல் ஊரெல்லாம் உன் பாட்டு என்ற படத்தில இருந்து அதே பாடலையே கேட்கிறேன் அண்ணா.
0: உங்களுக்கு ஆறு பாடிக்கிறது வேணும்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம்,
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த பாடலை படிக்கல நீங்க?
1: அப்ப ஞாபகம் எனக்கு தெரியல. ஜேசுதாசா?
0: ஜேசுதாஸ் அவர்கள்.
1: ஒரு பாடகர் ஒரு ஆளுக்கு பிடிச்சதுன்னு சொன்னா அந்த பாட்டு எல்லாம் ஊரெல்லாம் கேட்க அப்படி என்றுதான் நான் நினைக்கிறேன். வடையில்லாம் கேட்க வேண்ட மாதிரி தான்.
0: ஒரு கிராமத்திலேயே அந்த ஒலிபரப்பிய கட்டி விட அப்படி பாட்டு உங்களுக்கு அப்படி
1: எல்லாம் கேக்குமா?
0: அதுதான் அந்த பாட்டு. இந்த பாடல் பெண் குரல்ல கேட்டு பாப்போம்.
1: நேற்று
0: நான் ஆண் குரல்ல
1: போட்டுனா
0: அப்ப இன்றைக்கு
1: பாட்டு இல்லாம படமே
0: வராது. ஒருத்தராது பாடல் வந்து நீங்க அந்த பாடலை பாடுற மாதிரியே நானும் கேட்கிறேன்.
1: தெரியல
0: கோஷம் கொஞ்சம் படிச்சிட்டு இருந்தோம், அவாவையும் காணையில எப்படி போயிட்டு
1: வாழ்க்கை
0: மாறி
1: போச்சு. மாறி போச்சு.
0: இப்ப கோயில்ல கோயில நின்று கற்பூரம் கொடுத்துறதும்
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள்.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் ராதாகண ராஜா அவர்கள். பிரான்சில் இருந்து வாலி இவர்களுடைய கவிதை வரி. இந்த வேளையில் பார்த்திபன் அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றார் என்று நம்புகின்றேன். வணக்கம் பார்த்திபன். ராஜலிங்கம் பார்த்திபன காணில்லை, நான் தள்ளி இல்லை, நீங்க தான் பெரிய மாய கண்ணன், நீங்க தள்ளி போட்டு நைசா இருக்கிறீங்க.
1: கையில எடுக்காம இல்ல அம்மா அழைக்கும் போது போறதுக்கு இருக்கிறோம். அப்ப கூப்பிடுறாவா? அப்ப போவோம்.
0: அப்ப கூப்பிடுறீங்க? அவ கூப்பிடுறாவா? எல்லாரையும்
1: அவ அழைப்பாதானே?
0: அப்படியா? நீங்களா போக மாட்டீங்க?
1: எங்க அறந்தர துணிபுரமே
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது ராஜலிங்கம், கேட்டு மகளங்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம். நன்றி.
0: அவர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானிலையில் மலர்கின்றது, கண்ணதாசனுடைய கவிதை வரி.

0: அழகான பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். ராஜலிங்கத்தை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு, அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: நான்
0: ராஜலிங்கம் நீங்க தான் நிக்கிறீங்க.
1: எனக்கு பாட்டு தேடி வந்த செல்வம் அண்டை கேட்ட பாட்டு படத்தை சொல்றேன். இப்ப என்ன தேடி வந்து சொல்ற சீர்காழி கோவிந்தர் ஆரஞ்சனும் மெட்ட பெண்கள் ஆண்டு தெரியவில்லை. பூவாடை நீ பாவாடை, பூவாடை பாவாடை என் பாவாடை, பூவாடை என் பாவாடை, பூவாடை நீ எனக்கு பாவாடை நான் உனக்கு.
2: என்ன கொடுமையடா பூவாடை.
1: அது படத்தை சொல்லு.
2: பூவாடை
1: என் பூவாடு என் பாவாடு, சீர்காழி சொல்ல பூவாடு என்று அவர் சொல்லுவா பொன் என் பாவாடு என்று. பிறகு வரும் சீர்காழிக்கு வந்து சொல்லுவார் பூ பூவாடு நீ எனக்கு பாவாடை நான் உனக்கு சொல்லுவார். நல்ல பாடு வாஜன. இரவு முத்தா நித்ரையை
2: கொள்ளவில்லை.
1: இரவு முத்தா நித்ரையை
2: கொள்ளவில்லை.
1: ரேடியோட மிதக்கட்டல் டெக்னிக் வேலை கலட்டி கலட்டி கலட்டி விளையாடி கொண்டு போய் அந்த கடைக்கு கிட்ட போகிறா ராஜன்னா நடந்தான் போகணும். யாரையும் பாத்துக்கணும் நடந்து வர அங்க வாங்கிட்டு வருவாங்க பயர. அப்ப போறோம்ல இருந்து கல்லட்டி போட்டேன் நான். நீங்க அப்ப சொன்னீங்களா தண்ணி தண்ணி விஷயம். தண்ணி இங்க வந்து 25 போனுக்கு ஒரு கடை இருக்கு. 25 போனுக்கு நீங்க மேல சாமான் வாங்கினா இலவசமா போயிட்டு வந்து தருவாரு. அந்த கடையில இப்ப நான் பிடிச்சிருக்கேன். தண்ணியெல்லாம் அங்கதான் பாக்குறேன் நான். 25 குறைய நீங்க பே பண்ணி போயிட்டு வந்தோம்னா 25 பவுன் நீங்க கொடுக்கணும் கையால. மேல வாங்கினா தானே இலவசமான
2: பிறந்திருக்காரு.
1: அவர் மாத்துக்காவே எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். நன்றி வாழ்த்துக்க சார் ராஜன். நன்றாயிருங்கள். நாங்கள் நன்றா இருக்கோம். இன்று காலநிலை நன்றாயிருக்கு. இங்க வெயில் இல்லாமல்
0: அப்ப நன்றி உங்களுக்கான பாடல் வருகின்றது.
1: நன்றி உண்ணா.

0: ஒலித்த பாடலை டாக்டர் சிக்னல் எஸ் கோவிந்தராஜன் அவர்களோடு டிவி ரத்னம் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை இயற்றியவர் தஞ்சை ராமையா தாஸ். பாடலுக்கு இசை அமைத்தவர் டி ஆர் லிங்கப்பா அவர்கள். இந்த வேளையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் குரு.
0: வணக்கம் ஜோசரியம்மா. நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
1: நல்லா இருந்தோம். நானும் அங்கே போய் அவளுக்கிட்ட அது வந்து விட்டுறதுனோட இல்லாட்டத்துல எனக்கு பிடிக்க முடியாது. போய் இப்ப கடைசியாட்டாலும் பிடிக்கும்.
0: ஒன்றுமே விளங்கல. நீங்க கல் ரோட்டுல வண்டியில் விடுற மாதிரி கட கட கட கடண்டு என்ன வண்டி
1: வந்து ராஜா போய் விளிக்கிறாங்க. அது ட்ரெயின் எல்லாம் போயிடலையா வந்துட்டு நம்ம வந்து இப்பா நிக்கிறா. ஆனா முதல் எடுக்கிற நேரம் இல்லோ எடுக்கா விட்டுட்டு இருந்தேன்.
0: என்ன சோதரம்
1: செந்தாளம்
0: பூவில் வந்தாலும்
1: என்னண்டா ராஜபலுக்கு போவோம் சொல்லி இன்னும் லைன் எடுக்கல முதல் கவர்மெண்ட் அப்ப பின்ன பேருந்து இப்ப வந்து பார்த்தால் அது ட்ரெயின் ஓடாதான் 7 மணிக்கு தானா ராஜபலு போமாம். அப்ப பின்ன பேருந்து இப்ப நான் பாட்டி போட்டா
0: போறீங்க ராஜபலுக்கு
1: அது சும்மா என்னாலும் ஜாமான் வேண்டாம் நான் என்ன சாமான் கரெக்டா பண்ணி வந்து தருவா. அப்படி அப்ப பின்ன நேரம் கிடந்த லைன் எடுத்து எனக்கு லைன் கிடைச்சிருக்கு.
0: ஓகே நன்றி. சந்தோஷமான பாட்டு உங்களுக்காக நல்ல பாடல்.
1: நன்றி நன்றி
0: கிடைக்கின்ற நன்றி.

ஒழித்த பாடலை திருமதி யோகசூரி அம்மா விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

நேரம் சரியாக 4 மணி. ஆகிய ராட்சத்தில் 3 மணி. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் மேட்டிக் சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோணசில் அமைந்துள்ள வீட்டிய சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1990 காலப்பகுதியில் தமிழ் மக்கள் மீதான மனித உரிமையை முறைகளுக்காக குரல் கொடுத்த நிலையில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட அருட்தந்தை ஜோன் ஹேர்பர்டின் 36வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. ஆலயங்கள் சமூகத்தின் நீதி கூடங்களாகவும் கல்வி மையங்களாகவும் திகழ்ந்த காலம் மாறி நீதிமன்றங்களை நாடும் நிலை கவலை கூறியது என அரசாங்க அதிபர் மருதலிங்க பிரதீபன் தெரிவித்துள்ளார். இலவச செயற்பாட்டு மையத்தின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு இன்று கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்திக்க இருந்த நிலையில் இத்தன் சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உலக பல்கலைக்கழகங்களின் தரவரிசைகளுக்கு அமைய வெளியிட்டுள்ள 2026 ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் இலங்கையின் பல்கலைக்கழகங்களின் பேராதனை பல்கலைக்கழகம் 1695வது இடத்தை பெற்றுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கமுறையில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் மற்றும் அவரது எரிபொருள் இடப்பினிலிய ஊழியர் ஒருவரையும் பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினர் மற்றும் கூட்டு எதிர்கட்சி சார்பில் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் ஆகியோர் 22வது அரசியல் அமைப்பு திருத்த யோசனையை சவாலுக்கு உட்படுத்தி இன்று செவ்வாய்க்கிழமை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளார். அரசியல் அமைப்புக்கான 22வது திருத்த சட்டமூலம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்டமூலம் ஆகிய இரு சட்டமூலங்களை நிதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். காணாமல் போன கடற்படை அதிகாரியை தேடும் பணி 4வது நாளாகவும் தொடர்வதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தில் பதிவு செய்யப்படாத சட்டவிரோதமான மற்றும் தரமற்ற மிருக வைத்திய மருத்துவ கையிருப்பு ஒன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபை கைப்பற்றியுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் கடற்புலிகளின் தலைவர் சூசை ஆகியோர் கடல் வழியாக தப்பி செல்வதை தடுத்து நாட்டின் கடற்பரப்பை முழுமையாக கட்டுப்படுத்தி பிரபாகரன் தப்பி செல்வதற்கான அனைத்து வழிகளையும் அடைத்த கடற்படைக்கு சேறு பூச வேண்டாம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் பொய் பிரச்சாரங்கள் குறித்து பொதுஜன பிரமுனை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை கையளித்துள்ளது. நாட்டு மக்கள் 2024 ஆண்டு அரசியல் ரீதியில் எடுத்த தவறான தீர்மானத்தை திருத்திக் கொள்ள தயாராக உள்ளார்கள். நாமல் ராஜபக்சவை சிறையில் அடைத்தாலும் 2029 ஆண்டு அவரை ஜனாதிபதி ஆக்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டாரா தெரிவித்துள்ளார். இலங்கையை முதலீடு செய்வதற்கான சரியான தருணம் இது என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கா தெரிவித்துள்ளார். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக சுரஞ்சித் வேவிட உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்றம் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 தனியார் வர்த்தக வங்கிகளின் முகாமையாளர்களையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துருகிரிய ஹபர்ஹல முல்லேகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் இரு போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாகவே இடம்பெற்றுள்ளதாக போலீசார் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் நடைபெறும் தேர்தல் முறைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளார். விமான கட்டணங்கள் சீரான முறையில் நிர்ணயிக்க வகை வகுத்துள்ள வரைவு விதிகளை உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்தது. அதைத் தொடர்ந்து இறுதி விதிகளை தாக்கல் செய்ய 3 வார கால அவகாசம் அளித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மும்பாயின் பல புகழ்பெற்ற உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறைகள் மீறல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து தாமதமாக வருவது மாவட்ட வருவாய் அலுவலர் ஊரக வளர்ச்சி முகாமையின் திட்ட இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளால் திண்டுக்கல்லில் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர் கூட்டமே குறைகள் நிறைந்ததாகவே மாறியுள்ளது. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் செய்யும் முயற்சிக்கு ஒமான் இடையூறாக இருந்தால் அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். வங்கதேசத்தின் அல்கைதா பயங்கரவாத அமைப்பு தனது தளங்களை அமைக்க முயற்சிப்பதாக வெளியான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கை வெறும் யூகத்தின் அடிப்படையில் ஆனது என்று அந்த நாட்டு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸின் தென்பகுதியில் உள்ள ஷாம்பொங்கோவா நகர் மேல்நிலை பள்ளியில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கின்றது. மாணவர்கள் இருவர் இறந்துள்ளார்கள். அதை நகர மேயர் உறுதிப்படுத்தியுள்ளார். 4 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவருக்கு மனச்சோர்வு இருக்கின்றதா என்பதை கணிக்க ஒரு புதிய கண்டுபிடிப்பாக செயற்கை நுண்ணறிவு மாதிரி ஒன்றை சீனா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். தென்கொரியாவின் கியோஜ் பகுதியில் 200 ஆண்டு காணாத அளவு மழை பெய்திருக்கின்றது. கியாசோங் மாநிலத்தில் நேற்று மட்டும் 600 மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை பெய்துள்ளது. தென்கொரியா 1972 மழை பெய்வதை கணக்கெடுக்க தொடங்கியதிலிருந்து அதுவே ஆகக்கூடிய அதிக மழை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்தி. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் அனைத்து துறை வீரர் ரவீந்திர ஜூடோ புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இங்கிலாந்து மகளிர் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான வங்கதேச அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாம் நகரில் நேற்று நடைபெற்ற உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது ஆட்டத்தில் இங்கிலாந்திடம் 10-4 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்துள்ளன. இன்றைய நாணய மாற்று வீதம் இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஆர்டி தமிழ்ஒலி .com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியின் மறு ஒலிபரப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 384 ரூபா 11 சதம், இந்தியாவில் 110 ரூபா 70 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 331 ரூபா 87 சதம், இந்தியாவில் 95 ரூபா 70 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 408 ரூபா 80 சதம், இந்தியாவில் 117 ரூபா 84 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 449 ரூபா 10 சதம், இந்தியாவில் 129 ரூபா 46 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 239 ரூபா 16 சதம், இந்தியாவில் 68 ரூபா 94 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தை 2 நிறுவனங்களுக்கும் அவதி இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
3: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre Brelaque, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம், ரம்சையே.
7: பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
8: நீ
9: சொல்லிவிட்டதெல்லாம்
10: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரூடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் பத்தே.
8: தொலைபேசி எண்ணுக்கு ஹால் விக்கினால் சைபர் 1 42 சைபர் 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
11: நேரம் சரியாக 4:13 ஐக்கியராச்சியத்தில் 3:13 இந்த நேரத்தில் விஜய ராஜேந்திரம் அவர்களோடு இணைந்து மூத்த கலைஞர்கள் ரஜினி கோபாலசிங்கம் தீபன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது.

உங்கள் கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமிப்பு வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மேரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்துவிடாதீர்கள்.

தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. சிந்தனை சிறகுகள். இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: வாழ்க்கை உங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தராது, ஆனால் சரியான நேரத்தில் தேவையான அனைத்தையும் தரும். ஒரு மூங்கில் விவசாயி ஒரு விதையை மண்ணில் விதைத்தார். தினமும் தண்ணீர் ஊற்றினார், உரம் போட்டார், அன்பாக பராமரித்தார். ஒரு மாதம் எதுவுமே நடக்கவில்லை. 6 மாதம் எதுவும் தெரியவில்லை. 1 வருடம் இன்னும் முளைக்கவில்லை. அவரை பார்த்தவர்கள் சிரித்தார்கள். உன் உழைப்பு வீணாகிவிட்டது என்று சொன்னார்கள். ஆனால் அவர் மட்டும் தினமும் அதே நம்பிக்கையுடன் அதை பராமரித்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மூங்கில் சில வாரங்களில் வானத்தை தொடும் உயரத்துக்கு வளர்ந்தது. அது அந்த சில வாரங்களில் வளரவில்லை, அந்த ஆண்டுகள் முழுவதும் அதன் வேர்கள் ஆழமாக வளர்ந்து கொண்டிருந்தன. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் காத்திருக்கும் காலம் வீணான காலம் அல்ல, உங்களை வலிமையாக்கும் காலம். சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயற்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம். யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே. நீ போகும் வழி சரியென்றால் எண்ணம் போல வாழ்க்கை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியை தொடர்ந்து வருவது
1: அறிவியல் அரங்கம்.
2: தன்னை ஆதரித்த மனிதரின் கடைசி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஞானிகள். தென்னாப்பிரிக்காவில் துலா துலா சரணாலயத்தின் பெயர் கேட்டவுடன் நம் நினைவுக்கு வருவது வெறும் அடர்ந்த காடு மட்டுமல்ல, அந்த காட்டில் ஆட்சி செய்த ஆனால் மனிதர்களின் செயல்களால் உயிரியே இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட காட்டு யானை கூட்டமும் தான். அந்த யானை கூட்டம் எந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக இருந்தது என்றால், மனிதர்களை கண்டவுடன் தாக்குவது, வேலிகளை உடைத்துக் கொண்டு கிராமங்களுக்குள் நுழைவது என மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. அதிகாரிகளாலும் அந்த யானைகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்ட போது கடைசி முடிவாக அவற்றை கொன்றுவிட முடிவு செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் தான் லாரன்ஸ் ஆண்டனி, பின்னாளில் உலகம் அவனை அன்புடன் எலிபென்ட் விஸ்பரர், யானைகளின் மனதை புரிந்து கொண்ட மனிதர் என்று அழைத்தது. லாரன்ஸ் அந்த யானைகள் மீது இரக்கம் கொண்டார். வேலிகளை உடைத்துக் கொண்டு வெளியேற முயன்ற போது லாரன்ஸ் செய்தது அவற்றின் உயிரை பறிப்பது அல்ல. இரவு முழுவதும் வேலிகளுக்கு அருகில் அமர்ந்து யானைகளை பார்த்துக் கொண்டே அவற்றிடம் அன்பாக பேசினார். தெரிந்த விதத்தில் அன்போடு அவற்றுடன் பேசுவதற்கு பழகிக் கொண்டார். என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்பதை வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் இதயத்தில் அன்பின் மூலமாகவும் யானைகள் உணரும்படி செய்தார். பல மாதங்கள் தொடர்ந்த விடாமுயற்சியின் முடிவில் லாரன்ஸை தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராகவே ஏற்றுக்கொண்டது யானைகள். ஒரு மனிதனால் முரட்டுத்தனமாக இருந்த காட்டு யானைகளை கூட அன்பினால் நம்பிக்கை வைக்க செய்ய முடிந்தது. லாரன்ஸ் காட்டுக்குள் வந்தவுடன் ஓடி வந்து தும்பிக்கைகளால் உடலை தடவி அன்பை வெளிப்படுத்தின. மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையே உருவான அந்த அன்பு அழகானதாக இருந்தது. ஆனால் 2011 மார்ச் மாதத்தின் ஒரு நாள் முழு தென்னாப்பிரிக்காவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் லாரன்ஸ் ஆண்டனி திடீரென உலகத்தை விட்டு பிரிந்தார். இதே நோயால் ஏற்பட்ட மரணம். லாரன்ஸின் வீடு சரணாலயத்தின் எல்லைக்கு அருகிலேயே இருந்தது. இறந்து சில மணி நேரங்களுக்கு பிறகு துலா துலா ஊழியர்களும் லாரன்ஸின் மனைவியும் வாழ்நாளில் மறக்க முடியாத காட்சியை கண்டனர். லாரன்ஸால் உயிர் காப்பாற்றப்பட்ட 2 காட்டு யானை கூட்டங்களும் ஒன்றாக இணைந்து வரிசையில் மிகவும் மெதுவாக லாரன்ஸின் வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தன. அதற்கு முன்பு 18 மாதங்களாக யானைகள் வீட்டின் அருகில் கூட வந்ததில்லை. 12 மைல்களுக்கு அப்பால் காட்டின் வேறு பகுதியில் இருந்தன. லாரன்ஸ் இறந்து விட்டார் என்ற செய்தியை அவற்றுக்கு சொல்லும் அளவுக்கு இந்த மொழியும் அவற்றுக்கு தெரியாது. யாரும் அவற்றை அழைக்கவும் இல்லை. மனிதர்களுக்கு கூட முன்பாக லாரன்ஸ் உலகத்தை விட்டு சென்று விட்டார் என்பதை மாபெரும் உயிரினங்கள் எப்படி அறிந்து கொண்டன? அவை எப்படி உணர்ந்தன? அது இன்றும் இயற்கையின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாகவே உள்ளது. யானை கூட்டம் லாரன்ஸின் வீட்டை சுற்றி நின்றது. பொதுவாக யானைகள் எழுப்பும் சத்தமோ பதட்டமோ ஆரவாரமோ எதுவும் அங்கு இல்லை. பல மணி நேரம் ஒரு பெரிய இறுதிச் சடங்கில் இருப்பதை போல மிகவும் சோகமான அமைதியுடன் நின்று கொண்டிருந்தன. தலையை தாழ்த்தியபடி, காதுகளை கீழே தொங்க விட்டபடி முழுமையான அமைதியில் நின்று கொண்டிருந்தன. அந்த இடத்தில் இருந்தவர்கள் யானைகளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிவதை தெளிவாக கண்டதாக கூறினர். தங்களுடைய உயிரை காப்பாற்றிய, தங்களுக்கு அன்பை கற்றுக் கொடுத்த அன்பான மனிதனுக்காக காட்டின் மாபெரும் உயிரினங்கள் 2 நாட்கள் உணவு உண்ணாமலும் தண்ணீர் அருந்தாமலும் வீட்டின் அருகிலேயே தங்கி தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தின. பிறகு 2 நாட்கள் கழித்து வந்த அதே விதத்தில் மெதுவாக திரும்பி காட்டிற்குள் சென்று மறைந்து விட்டன. கதை அங்கே முடிவடையவில்லை. இந்த சம்பவம் நடந்ததற்கு சரியாக 1 வருடத்துக்கு பிறகு லாரன்ஸ் இறந்த முதல் நினைவு நாளில் மீண்டும் யானை கூட்டம் பல மைல்கள் தொலைவில் இருந்து லாரன்ஸின் வீட்டை நோக்கி வந்தது. அவற்றுக்கு நாட்கள் தெரியாது, திகதிகள் தெரியாது, கலண்டர் என்றால் என்ன என்பதும் தெரியாது. அடுத்த ஆண்டும் அதற்கு பிந்தைய ஆண்டும் லாரன்ஸ் இறந்த நாளில் யானைகள் மீண்டும் மீண்டும் அவரது வீட்டுக்கு வந்தன. தங்களுடைய மீட்பாளருக்கு மரியாதை செலுத்திவிட்டு மீண்டும் காட்டிற்குள் சென்றன. அவை லாரன்ஸை தங்களுடைய கூட்டத்தின் தலைவராகவும் சொந்த குடும்பத்தில் ஒருவராகவும் ஏற்றுக் கொண்டிருந்தன. நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றது. அன்பையும் நன்றியையும் உண்மையாக கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் சில நேரங்களில் மனிதர்கள் அல்ல, விலங்குகளாக இருக்கலாம்.
0: ஒளிபரப்பாகின்றது.

0: Hello, welcome. Unjaha Sangamite, Ungari, Sandosha Padata, Somai Kilamehali, Mali, Nanka Pastiku, Sindhane, Sivasuhai, Idu, Ungalakana Nira, Ungalakana Nira, Sindhane, Sivasuhai. காக்கைகள் ஏன் ஒன்று கூடுகின்றன தெரியுமா? ஒரு காக்கை உயிரிழந்தால் அருகிலுள்ள மற்ற காக்கைகள் அந்த இடத்தில் ஒன்று கூடுவதை பலரும் கவனித்திருப்பீர்கள். இது வெறும் தற்செயலான சம்பவம் அல்ல என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். பறவை நடத்தை குறித்து ஆய்வு செய்த விஞ்ஞானிகளின் கருத்துப்படி காக்கைகள் சுற்றுப்புறத்தை கவனித்து அங்கு ஏதேனும் ஆபத்து இருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். இதன் மூலம் எதிர்காலத்தில் அதே ஆபத்தை தவிர்த்த உதவும் தகவல்களை அவை கற்றுக்கொள்ளக்கூடும். காக்கைகள் மனிதர்களின் முகங்களை நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன், குறிப்பிட்ட இடங்களை நினைவில் கொள்ளும் திறன் மற்றும் தங்களது கூட்டத்தினருக்கு எச்சரிக்கை தகவல்களை பகிரும் திறன் கொண்ட மிகவும் புத்திசாலியான பறவைகளாக கருதப்படுகின்றன. இந்த நடத்தை குறித்து இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் காக்கைகளின் சமூக ஒத்துழைப்பு, நினைவாற்றல் மற்றும் சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் திறன் பறவைகளின் அறிவு திறன் குறித்து ஆராய்ச்சியாளர்களை தொடர்ந்து ஆச்சரியப்படுத்தி வருகின்றது. இயற்கை நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் முடிவில்லாதவை. சிறிய உயிரினங்களின் நடத்தையில் கூட ஆச்சரியமான அறிவும் வாழ்வியல் உத்திகளும் மறைந்திருக்கின்றன.
1: உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடரில் சில நிமிடங்களை அலங்கரிக்க வருகிறது. நாம் படித்த, சுவைத்த, எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
0: அவை குரல் யார் சொன்னது? அவளுக்கு தோல் சாய்க்க உறவு வேண்டும் என்று, ஆதல் சொல்ல உடன் பிறந்தவர்கள் வேண்டும் என்று, தட்டி எழுப்ப தந்தை வேண்டும் என்று, அரவணைத்து அணைக்க தாய் வேண்டும் என்று, தேவையென்றது மோடி வர உறவுகள் வேண்டும் என்று. உண்மை என்னவென்றால், வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் பல உறவுகள் விலகியே நிற்கின்றன. அப்போது அவளின் தனிமையே அவளுக்கு

0: தூளாகின்றது. அவளின் கண்ணீரை அதே தனிமை துடைக்கின்றது. அவளின் வலியை அதே தனிமை தாங்குகின்றது. இறுதியில் தன்னைத்தானே தாங்கிக் கொள்ள கற்றுக்கொண்ட அவள் தான் தன்னுடைய மிகப்பெரிய தலம்.
1: தமிழ் தாய்மொழி என்றால் கவிதை ஒரு தரம். அந்த கவிதைகளை தாவி வருகின்றது பேனா முனை.
0: மரணம் மென குழியினுள் மௌன நாடகம் நடத்திடும் பெரும் கனவின் பயணம். மேக முடியா மின் பூரிப்பின் பொய் மேக பொழிவு. கூவிட மறந்த புது விடியலின் புரிதலற்ற அதிகாரம். திரைச்சுவற்றில் தீட்டப்படும் விடுதலை காவியம். மரத்த தூண்டும் மனங்களின் முதல் படிமம். தோல்வி நிலை காணா தோன்றலின் இறுதி பரிணாமம். மொத்தத்தில் மன்னிப்பின் இறுதி வடிவம் மரணம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை

இசுமானி இளையராஜாவின் மீரா திரைப்படத்தின் மூலம் தமிழில் பாடகியாக வந்த அவருக்கு அந்த ஆரம்ப காலத்தில் நிறைய பாடல்களை கொடுத்து வாய்ப்பளித்திருக்கின்றார் ராஜா. மலையாள தேசத்து குழந்தைகளின் மீது ஏனோ ராஜாவுக்கு தீராக்காத சுஜாதா, சித்ரா, சுனந்தா, சொன்னலதா. சுனலதா இவர் MSc இசையில் தான் அறிமுகமானார். ஆனால் ராஜா கொடுத்த பாடல்களால் கிடைத்த புகழை இங்கே சொல்லவா வேண்டும் என்று நூலும் பட்டியலில் மின்மினியும் இணைந்து கொண்டார். ரோசிலி என்ற இயற்கை கொண்ட மினி ஜோசப் என்ற பெயரிலேயே வலம் வந்திருக்கின்றார். இது தமிழ் திரையுலகுக்கு வர முன்னர் மினியை மின்மினி என்று பெயர் சூட்டியதும் ராஜாவே தான். சொன்னலதா போல இவருக்கும் ஒரு வஞ்சனை இல்லாது நிறைய நல்ல நல்ல பாடல்களை ராஜா கொடுத்திருக்கின்றார். ஆனால் அன்றைய சூழலில் ஜானகி, சித்ரா போன்ற முதல் வரிசை பாடகிகள் அளவுக்கு வராமல் போயிருந்தார். இந்த நிலையில் ஏ.ஆர். ரஹ்மானின் வரவு ரோஜா படத்தின் மூலம் ஆரம்பமாக அந்த படத்தின் முத்திரை பாடல் சின்ன சின்ன ஆசை பாடல் மின்மினிக்கு கிடைக்க அவர் அதுவரை தொடாத உயரங்களை தொட்டார். இந்த பாடல் கொடுத்த புகழார் இசை ஞானியின் பாடகிகளில் சொன்னலதாவையும் மின்மினியையும் வைத்து ரஹ்மான் தன் ஆரம்பகால பாடங்களில் நிறையவே கொடுத்திருக்கின்றார். ஆனால் மின்மினி என்பது வானத்தில் ஒளிந்து மறையும் என்பது இவரின் வாழ்க்கையிலும் எழுதப்பட்ட துப்பாக்கியம் நிகழ்ந்தது. மின்மினிக்கு திடீரென்று பேச்சாற்றல் இழக்கப்பட அதுவரை சேர்த்த அத்தனை புகழும் அங்கீகாரமும் ஒரே நாளில் கலைந்து போகின்றது. பாடகி மின்மினி தமிழ் திரையுலகின் முக்கிய ஆளுமைகள் இளையராஜா, ரஹ்மான் தவிர தேவா உள்ளிட்ட மற்றைய இசையமைப்பாளர்களின் இசையில் பாடினாலும் இந்த இரு இசையமைப்பாளர்களிடம் இருந்து பெற்ற பாடல்கள் அளவுக்கு இல்லை என்பதுதான் உண்மை.

0: தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பத்து.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம்.
2: தமிழ் சங்க இலக்கியங்களில் உள்ள மிக அழகான கருத்துக்களில் ஒன்று ஐந்திணை. பண்டைய தமிழர்கள் நிலப்பரப்பை வெறும் இடங்களாக மட்டும் பார்க்காமல் அதனுடன் மனித உணர்வுகளையும் இணைத்து பார்த்தனர். அவை குறிஞ்சி மலைப்பகுதி. மலர் குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பது. இதன் கடவுள் முருகன், சேயோ. இவர்களின் வாழ்க்கை வேட்டையாடுதல், தேன் சேகரித்தல், குறவர் குறத்தியர். இவர்களின் பாடல்கள் காதல் வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் பாடல்கள். இவர்களின் நேரம் நள்ளிரவு குளிர்காலம். அடுத்தது முல்லை. காடு மற்றும் மேய்ச்சல் நிலம். மலர் முல்லை. வழிபடு தெய்வம் திருமால் மாயோ. வாழ்க்கை கால்நடை வளர்ப்பு பால் தொழில் ஆயர் ஆட்சியர். நேரம் மாலை பொழுது கார்காலம் அதாவது மழைக்காலம். அடுத்து மருதம். வளமான சமவெளி. அவர்களின் மலர் மருதம். வழிபடு தெய்வம் இந்திரன் வேந்தன். வாழ்க்கை விவசாயம் உழவர் உலர்த்தியர். உணர்வு காதல்களுக்கு இடையிலான ஊடல் இல்லற வாழ்க்கை. நேரம் விடியற்காலை இளவினை காலம். அடுத்து நெய்தல். கடற்கரை பகுதி மலர் நெய்தல். வழிபடு தெய்வம் வரணன் கடலோ. வாழ்க்கை மீன்பிடித்தல் உப்பு காய்ச்சுதல் முத்து

0: குளித்தல் பரகவர் நுழையர் உலகு ஆண்டு இயக்கம் நீண்ட பிரிவின் துயரம் நேரம் சூரிய அஸ்தமனம் பின்பணி காலம். அடுத்து பாலை வறண்ட நிலம். இது ஒரு சிறப்பான திணை. தொல்காப்பியம் கூறுவது போல பாலை என்பது ஒரு நிரந்தரமான நிலப்பரப்பு அல்ல. மேலும் குறிஞ்சி அல்லது முல்லை நிலங்கள் கடுமையான வெயிலால் வறண்டு பாலை வனமாக மாறுவதே இதுவாகும். இவர்களின் மலர் பாலை தெய்வம் கூற்றவை, வெற்றி மற்றும் காட்டுக்குரிய தெய்வம். வாழ்க்கை வழிப்பறி பயணம் எய்னர் மறவர் உணர்வு பிரிவின் துயரம் ஆபத்தான பயணம் நேரம் நண்பர்கள் கோடைக்கால.
1: வசனைக்கும் இருந்தாக பிறவி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகும்போது சிந்தனை சிவகுகள் சிவகுகள் நீங்கள் சிந்திக்க சிரிக்க ரசிக்க பலவிதமான தேவைகளின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள் சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள் சிவகுகள் இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: தமிழ் ஒலி காத்தலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறப்புகள்
1: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
2: கதை சொல்ல போற கதை சொல்ல போற
3: என்ன கதைப்பா?
2: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
3: ஒரே ஒரு ராஜாவா? உள்ள வேற யாரும் இல்லையா?
4: இருக்காங்க.

0: செயின் இறங்கும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி கூற்றீர்கள்.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்பு

0: அன்பு உறவுகள், இதுவரை சிந்தனை சுரல்கள் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் விஜய் ராஜேந்திரம். அவர்களோடு மூத்த கலைஞர்கள் ரந்தினி கோபாலசிங்கம் தீபன் அவர்கள் இணைந்திருந்தார்கள் நிகழ்ச்சியில்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிய தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பரிஸ் 10 லாட்ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்ஷாப்பலில் ஷரிமஹால்.
2: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
1: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜாப்ரதர்ஸ்.
2: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
2: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
2: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: மெலதிய பிரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:04, ஐக்கியராச்சியத்தில் 4:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக லலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனி நேரம். வலிமைபோல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லின் முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, கடந்த வாரம் உங்களுக்கான ஒரு கேள்வி தந்திருந்தேன். அதை ஒரு நாளிலேயே நீங்கள் உற்சாகமாக முடித்துவிட்டீர்கள். என்ன கேள்வி? உலகின் பல நாடுகளில் நாம் இடம்பெயர்ந்ததால் அடுத்த சந்ததியினர் புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதனால் பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து உறவு முறையாக இருமுறை அசல் மாறாது வரக்கூடிய சொல்லினை நீங்கள் விடையாக பெறலாம் என்று கேட்டிருந்தேன். அதற்கான சரியான 100% விடையை கூறியிருந்தார் திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள். அவர்களுக்கு எமது சபாசோடு இணைந்த பாராட்டுகள். தாய்மொழி என்பது அதனுடைய முதல் விடை. பின்னுக்கு தாதை, தாதை என்றால் பேரனை சொல்லுவதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த விடை சரியான விடை அன்பு உறவுகளே. அந்த விடையை கூறிய பிலோமினாவுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகள். சரி, இன்றைய விடையை உங்களுக்கு கேள்வியை தருகின்றேன். இந்து மதத்தை பின்பற்றும் அனைவரும் மிக முக்கியமாக இறை வழிபாட்டுக்காக தாங்களாகவே அர்ப்பணிப்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து இந்து மதத்தை பின்பற்றும் அனைவரும் மிக முக்கியமாக இறை வழிபாட்டுக்காக தாங்களாகவே அர்ப்பணிப்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து நம்மவர்களுக்கு தெரிந்த பழம் பழுக்காத காயொன்றினை விடையாக பெறலாம். நம்மவர்களுக்கு தெரிந்த பழம் பழுக்காத காயொன்றினை விடையாக நீங்கள் பெறலாம். அது என்ன என்பது உங்களுக்கான கேள்வி. இதோ அதற்கான பாடல் வருகின்றது. பாடலை அமைதியாக கேளுங்கள்.

0: சரி, அங்கு ஒரு மணி ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்தை எடுத்து அந்த முதல் எழுத்திலிருந்து இரண்டாவது பகுதிக்கான விடிவோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பர்களை விடுதிருந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய பல தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றது. நீங்கள் அந்த தொலைபேசியோடாக இணைந்து கொண்டு விடைகளை கூறலாம். அன்பு உறவுகளை மீண்டும் அந்த கேள்வியை உங்களுக்காக தருகின்றேன். இந்து மதத்தை பின்பற்றும் அனைவரும் மிக முக்கியமாக இறை வழிபாட்டுக்காக தாங்களாகவே அர்ப்பணிப்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து நீங்களாகவே அர்ப்பணிப்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து நம்மவர்களுக்கு தெரிந்த பழம் பழுக்காத காயொன்றினை விடையாக பெறலாம். அன்பு உறவுகளே, அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. விடியோடு நீங்கள் வேகமாக இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளை, நீங்கள் வரும் வரை நீங்களே வந்துவிட்டீர்கள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய தொடர்பு இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் அடுத்த பக்கத்தில் வரேன். அடுத்த பக்கத்தில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: இனிய வணக்கம். அன்பான ராஜா,
0: புஷ்பதி அம்மா, நீங்களா முன்னுக்கும் வந்தீங்க?
1: என்ன
0: பாட்டு
1: கேட்டீங்க? தங்கமே தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு.
0: தங்கமே தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு,
1: நல்ல அருமையான பாட்டு.
0: உண்மையாவா?
1: நீங்க
0: வளர்த்த பிள்ளைதானே,
1: நல்ல ஆராத்தி எடுத்து மணி அடிச்சு விடிய அப்படி பாட்டு கேட்கும்.
0: சங்கதி எல்லாம் எடுத்து நல்ல சந்தத்தை
1: போட்டு வந்து
0: சுசிலா அம்மா அந்த தொகையார் இருக்கின்றது, சரஸ்வதி படி படிச்சு நல்ல பாட்டு,
1: நல்ல பாட்டு. வாழ்த்துக்களும் வணக்கம்
0: சொல்லி, வாழ்த்துக்களும் சொல்லி வணக்கம் சொல்லி. பிறகு
1: நேத்தி
0: யாருக்கு?
1: நேத்தி என்றதை எடுத்து
0: நீட்டா
1: நேத்தி நேத்தி வைக்கிறது கோயில்ல.
0: ஆடாடா, அப்படி போறீங்க? நேற்று
1: நேர்த்தியோ? நேர்த்தி வச்சு
0: நேர்த்தி பாடல வந்ததா? நேர்த்தி
1: வந்தது வந்தது.
0: அதுல இருந்து அவர் திருமதி புஷ்பதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்திருக்கின்றார் தங்கச்சி. வந்துட்டா? வணக்கம் தங்கச்சி.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க
0: வேலையை போயிலையா?
2: போயிட்டு
0: வந்துட்டேனே. கட்டிக்காரியா வந்துட்டீங்க?
2: பாதுகாக்கிறதுக்கு
0: சில இந்த குழந்தைய பாதுகாக்கிறது பன்னீர் குடம் இருக்கிற மாதிரி அங்க மூளைய பாதுகாக்கிறதுக்கும் அந்த நீங்க திரும்ப படுக்க அங்க தண்ணி இருக்குது. அந்த தண்ணி வத்த வத்த வத்த அவற்ற மூளை என்ற தொழிற்பாடு குறைஞ்சிட்டு போகும்.
2: குறைஞ்சது
0: நெல்லிக்கனி
2: என்று சொல்லுற
0: என்னமா நெற்றி
2: நெற்றியில இருந்து நெல்லிக்கனி என்று சொல்லுவேன்.
0: ஏன் நெல்லி நெற்றி எடுத்து நீங்க
2: இந்து மக்கள் தானே திருநூறு அள்ளி பூசுறது
0: இன்னும் நான் கேட்ட கேள்வியே உங்களுக்கு விளங்கல. இந்து மதத்தை பின்பற்றும் அனைவரும் மிக முக்கியமாக இறை வழிபாட்டுக்காக தாங்களாகவே அர்ப்பணிப்பதில் ஒன்றினை அர்ப்பணிக்கிறீங்க.
2: அதை வச்சு நெத்திதான் அதுல வந்தது பாட்டுல அப்ப சொல்லிட்டு போவோம் வந்தேன். வியாழன் பள்ளி வர மாட்டேன்
0: அதுக்கு அந்த
2: சொல்றத கோபி பண்றதுக்கும் கொஞ்சம் கேட்க இல்ல வேணும்.
0: அதுவும் ஒரு பிரச்சனை.
2: நிக்கிறாக்களை பொறுத்துதான் கேட்க இல்லாம கேட்க இல்லாதாண்டு சிலர் தங்கடா
0: பாட்டுல தாங்க
2: நன்றி
0: அவர் ஷியாமலா சர்க்குமாரன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார். அடுத்த பக்கத்து வீட்டுக்காரி வணக்கம். பக்கத்து வீட்டுக்காரி
3: வணக்கம்.
0: நல்லா இருக்கிறீங்களா? என்ன உங்களோட கதை வருது இல்ல வெளியால
3: ஏனம்மா
0: அதால ஒரு மனக்கவலை கூட இருக்கிறீங்க.
3: மனக்கவலையா இருந்து
0: வீடு வரை உறவு வீதி வரை
3: முதல் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய வருத்தமா இருந்தார். 10 வருஷத்துக்கு முதல்ல
0: என்ன ஜெர்மன் இல்லையோ
3: இங்க நல்லா அந்த ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வரைக்கும் அங்க இருந்து கிருமி பிடிச்சு இங்க வந்து காவிரிய காய்ச்சல் வந்து கட்டி போட்டுதான் வச்சு வைத்தியம் செய்தவிகள் மாத்தி விட்டவிகள். 10 வருஷத்துக்கு முதல் நானும் அப்பா தான் போய் பார்த்து எல்லாம் உதவி செய்த நாங்கள். அப்பயே அவன் சாதிச்சுட்டுருவான் என்று அங்க வந்ததும் தப்பிட்டான். என்ன எல்லாம் விழுதி போயிருந்தான். அங்க பிரிக்கன்ல அந்த சோறு ஏதோ சாப்பிட்டதாம் என்று சொல்லி அதுல இருந்து இருந்தது. இங்கே ஒரு குடும்பம் தான் வச்சு பார்த்தவியல் அதை வந்து சத்தமா இருந்து போனவர் இப்ப.
0: அப்ப என்ன விட சொல்ல போறீங்க?
3: நான் தான் நெத்தி எடுத்து நெல்லிக்கனியா எடுத்தேன்.
0: நீங்களும் அப்படிதான் எடுத்துக்கிறீங்க?
3: ஓ என்னடா நெல்லிக்கனி தானே காயா இருந்து வந்ததுன்னு.
0: ஓ
3: இந்திய இந்து மதத்தை பணிமாற்றம் இறை வழிபாட்டுக்கு முதல் திருநூறு பூசி
0: அர்ப்பணிப்பதில் நெற்றியை நாங்கள் அர்ப்பணிக்கிறோமா இல்லையே அர்ப்பணிப்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
3: அப்பிள் காய்
0: வாழ்த்துக்கள் நன்றிகள். அவர் திருமதி ஜெயநடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சௌசியம்மா, நலமா இருக்கீங்களா?
4: நல்ல
0: சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி
4: நன்றி. நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சனால்.
0: என்னென்ன யோசிங்க?
4: நான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதுன்றா நாங்கள் கடவுளுக்கு கொண்டே பால் ஊத்துறோம்.
0: வாலா
4: பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு இங்க இல்ல பால் ஊற்றுறோம் தானே. அளவுக்கு மிஞ்சி சேவைக்கு ஊத்தலாம் என்றே கருத்தது. அப்ப அது மாதிரி அது நான் எடுத்த விடைக்கு பால் வராது, பால் என்று சொல்ல அந்த பின் விடைக்கு சரி வராதுக்காக நான் பால் மாதிரி செய்யனாலும் அபிஷேகம் செய்கிறதே தானே
0: கட்டாயம்.
4: நான் தேன் எடுத்து
0: தேன்
4: எடுத்து தேங்காய் என்று சொல்றோம்,
0: தேங்காய் என்று சொல்றீங்க,
4: நாங்கள் பாவிக்கிறோம் தேங்காய் தான் அது இந்த பழம்,
0: அது இந்த பழம்
5: வணக்கம்
0: சித்ரா பவன் அவர்கள், நலமா இருக்கீங்களா சித்ரா?
5: என்ன
0: மாதிரி நலமா இருக்கிறீங்க?
5: என்ன
0: மாதிரி நலமா இருக்கிறீங்க?
5: நல்ல
0: சுகமா இருக்கிறீங்க. கத்திரிக்காய் கண்டு அந்த மிளகா கண்ட பார்த்து
5: என்ன
0: சிற உங்களோட இருக்கிறதான் கேக்குற கூட கேக்க
5: கூட
0: உங்களை குறைஞ்சி வேறும்
5: என்ன
0: நெல்லிக்காய் என்று சொல்றேன். நெல்லிக்காய் வாழ்த்துக்கள், நன்றிகள். அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். மிஸ்டர் ராஜு, நலமா இருக்கீங்களா?
6: தங்கச்சியும் கேட்டுக்கொண்டு எல்லாரையும் கேட்டு நானும் அதைத்தான் எடுத்திருந்தேன். நெற்றியில இருந்து நெல்லி.
0: அது என்ன பாட்டு அது? நெற்றியில ஒரு குங்கும போட்டு ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டார். ராஜலிங்கத்தை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு பைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
7: வணக்கம் ராஜா.
0: குளிர் குறைஞ்சிட்டுதா? உள்ள
7: கொஞ்சம் இன்றைக்கு சரியான குளிர். கொஞ்சம்
0: எதிர்பார்த்து காத்திருந்த அன்புகளுக்கு எனது மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
7: மன வருத்தத்தை தெரிவிச்சு மெத்ததை துவங்கிட்டீங்க. சாத்திரம் பாக்குறது
0: சாத்திரத்தை போட்டு விட்டேன்.
7: நான் காடு அடிக்கணும் தானே இப்ப போயிட்டேன்.
0: பாட்டு அடிக்கிறீங்களா?
7: காடு அடிக்கணும்.
0: காட்டு அடிக்கணும்.
7: காடு அடிக்கணும். பின்ன போயிட்டு
0: பின்ன ஓடிட்டீங்க.
7: போயிட்டேன்.
0: தாய்மொழியும் என்ன
7: சொல்றதான் தோண்டுவாங்க. இடிமுழக்கம் வந்ததுன்னா இங்கே அது நிப்பாடி விட்டுரும்,
0: நிப்பாடி தோண்டுவாங்க,
7: தோண்டுவாங்க வச்சு நிலத்துக்கெல்லாம் தாட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப அது ஒரு பெரிய ஒரு இப்படி எல்லா இடம் செய்திருக்கிறாங்க. இப்ப குழந்தையில இருந்தா வந்து செய்யறவங்க, இப்போ உள்ளாந்துல இருந்து கூட செய்வாங்க. இது நான் வந்து ராஜா எனக்கு நான் பாதத்தை எடுத்தேன்.
0: என்ன எடுத்தீங்க?
7: பாதம். பாதம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த பாத பூஜை எல்லாம் செய்யறவை தானே, என்னன்னா அந்த இப்ப நெருப்புக்கு மேல நடக்கிறது, அப்புறம் தங்களை அர்ப்பணிக்கிறதா தானே, அதற்காக நான் பாதத்தை எடுத்தேன். பின்பட என்ன கேள்வி சொன்னீங்க? என்ன கேள்வி?
0: அதாவது நம்ம ஊர்களுக்கு தெரிந்த பழம் பழுக்காத காய் ஒன்றினை விடையாக பெறலாம்.
7: நம்ம ஊருக்கு தெரிந்த அதை நான் தேடிக்கொண்டு வரேன் ராஜா.
0: தேடிக்கொண்டு வாங்க. நன்றி.
7: நன்றி அண்ணா.
0: அவர் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
8: வணக்கம் ராஜா, நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
8: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: நன்றி.
8: நானும் நெற்றியில இருந்து நெல்லிக்கணி என்று தான் சொல்றேன்.
0: நெற்றிதான் சரி வருமா?
8: நெற்றிதான் சரி வரும். இறைவனை நாங்கள் தியானம் பண்ணிக்க என்று நினைக்கிறேன். என்ன சொன்னால் தியானம் பண்ணிக்க மத்தியில தான் நாங்கள் அந்த எங்கட எண்ணங்களை அப்படியே மையப்படுத்தி தெய்வத்தின் வணங்குற சக்தியை அது கொடுக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். நெற்றிதான் வரும் என்று நான் நினைக்கிறேன்.
0: அப்படி நெற்றிதான் வரும்.
8: ஆமா, நெற்றியத்தான் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அந்த தியானத்தின் போது.
0: பிறகு
8: நெல்லிக்கனி என்று சொல்றேன்.
0: நெல்லிக்கனி பழம் இல்லையா?
8: அது நெல்லிக்கனி ஆனா காய்தான், ஆனா அந்த பேர்ல கனி என்று வருதெல்லாம்.
0: தேசிக்கனி மாதிரி.
8: தேசிக்கனி மாதிரி. அப்ப இதை சொல்லி பாக்குறேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
8: நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: அவர் ராதா கனகராஜா. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். சுவா, நலமா இருக்கீங்களா?
9: ஓ, நாங்க நலமா இருக்கோம். நீங்களும் அப்படியே என்று நலமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டேன். நான் வந்து நெத்தியில இருந்து நெல்லிக்காய்னு சொல்றேன்.
0: அது என்ன பாட்டு? அந்த நெத்தியிலே ஒரு குங்குமம் போட்டு.
9: அது தெரியலையே.
0: தெரியலையே. அந்த பாட்டை நான் போடவும் மறந்துவேன்.
9: அப்படி போடுங்க. தெரியல அந்த பாட்டு.
0: இப்ப நெத்தியில இருந்து நெல்லிக்கனி என்று சொல்றீங்க.
9: ஆமா,
0: நெல்லிக்கனி. அப்படி ஒரு நாள்ல உளுத்துறீங்க, இப்ப காயில என்ன உளுத்துறீங்க? அப்படியே போயிட்டா
9: அப்ப நீனான வேற ஒன்றும் இல்ல, வரையாது
0: வருதில்ல. நன்றி, வாழ்த்துக்கள்.
9: நன்றி, வணக்கம்.
0: அவர் சுபாஷினி பத்மநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக திருமதி ஜியா நடேசன் இணைந்திருந்தார். இப்பொழுது அவருடைய தொடர்பை துண்டித்து விட்டார் நினைக்கின்றேன். ஆள காணவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
10: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் தேவி. நலமா இருக்கிறீங்களா தேவி?
10: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம்.
10: அதே மாதிரி இருங்கோ நலமா.
0: நன்றி.
10: சாப்பிட்டீங்களா? நெத்தியில நெத்தியில் சந்தன போட்டு ஏற்காக வைக்கிறீங்களோ? நெத்தி எடுத்து நெல்லிக்கணியன்னு சொல்றேன். பாட்டு வந்து நீங்க கேட்டீங்கன்னா நெத்தியில சந்தனம் சந்தன போட்டு
0: குங்குமம்
10: போட்டு
0: நெத்தியிலே ஒரு குங்குமம் போட்டு அழகா சொல்றது.
10: என்ன படத்துல?
0: அது நிச்சயதாம்பலத்துல.
10: நானும் நெற்றியில இருந்து நெல்லிக்கணி என்று சொல்லிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் அண்ணா.
0: இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
10: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி தேவி அவர்கள். தேவியை தொடர்ந்து திருமதி ஜியா நடேசன் அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறார். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. நீங்க அது தவறு சொல்றபடியா நானும் யோசிக்கிறேன். என்னண்டா நீங்க அந்த நெற்றி தவறு சொல்றீங்க?
0: நெற்றி நான் தவறு சும்மா நான் விளையாட்டுக்கு சொல்லுவேன். அதை நீங்களே என் பெருசா பொருட்படுத்துறீங்க.
3: அப்படியெல்லாம் அதான் நானும் எடுத்தேன். தேனும் இருக்குது, தேன்ல இருந்து தேங்காய் மாதிரி. ஆனா தேங்காய் பழுக்கிறது இல்ல. தேங்காய் பழுத்தது சொல்லுவாங்க.
0: ஓ, அப்படியே சொல்றேன்.
3: தேங்காய் வளர்த்துருக்கேன்னா அந்த சித்தல் தேங்காய் சொல்ற தேங்காய்
0: தேங்காய் வளர்த்து போச்சுட்டு.
3: நன்றி,
0: வாழ்த்துக்கள். அவர் திருமதி ஜியா நடேசன் அவர்கள். அவரை தொடர்ந்து வந்திருக்கின்றார் குணநாயகி. வைபர்ல வந்திருக்கிறார் குணநாயகி. வணக்கம் குணநாயகி.
11: மன்னிக்க
0: பாட்டு பாடுறேன். மன்னிக்க வேண்டுகிறேன்
11: உங்க
0: உங்கள் ஆசையை தூண்டுகிறேன். ஏன் மன்னிப்பு கேட்கிறீங்க போல?
2: வேலை
0: செய்யல, அது வருது இல்ல, உங்களோட டெலிபோன் வருது இல்ல என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள். சில விஷயங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். எல்லாருக்கும் வர்ற டெலிபோன் உங்களோட டெலிபோன் வருது இல்ல என்று
2: சொல்லுங்க.
0: அப்ப
2: சரி, லைன்ல நின்றாலும் வராது, எங்களுக்கு அடிச்சுட்டே இருக்கும்.
0: சில
2: வேலையுள்ள சரி, நான் ஒன்று சொல்லி கரெக்ட் சொன்னேன். சொல்லையில நானும் என்னண்டா இதுக்கு

0: மெல்லிய ஹூந்தலில் ஒரு மல்லிய போட்டு
1: ஒரு குங்கும போட்டு தேன் துளி மாறி அப்படி கண்ணதாச குட்டி தான் எழுதினது.
0: நிச்சயதாம்பலத்துல
1: அவங்களுக்கு கொண்டு வந்து காட்டிட்டாங்க சக அறிவிப்பாளர்
0: திருவாட்டி வந்து கொண்டு வந்து காட்டிட்டா
1: காட்டிட்டா உடனே அண்ணனுக்கு அதனால சரியான கட்டிக்கா இருக்கு இந்த மின்சாரங்களை இயக்குறதுல. நன்றி, வாழ்த்துக்கள் குணா.
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் சகோதரி குணா அவர்கள் குணாவை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம் ஜெயந்தி
1: மாலா, நலமா இருக்கிறீங்களா ஜெயந்தி?
2: நீங்க
1: நல்லா இருக்கிறோம் நன்றி. எப்படி உங்க நாடுல வெயிலா?
2: சரியான குளிர்.
1: உண்மையாவா?
2: உண்மையாதான். போயிட்டு வந்தேன்.
1: குளிர கூப்பிட்டு நீங்க
2: என்ன
1: விட சொல்ல போறீங்க?
2: நீங்களும் நிலைமை இருக்கிற வேண்டிக் கொண்டு நானும் நெத்தியில இருந்து நெல்லிக்கணி
1: சொல்றீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சகோதரி ஜெயந்தி மாலா. ஜெயந்தி மாலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை சந்திப்பதற்கு முதல் வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா?
3: நல்லா
1: இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
3: நன்றி.
1: அங்கேயும் பண்றீங்க, அங்கேயும் பண்றீங்க.
3: வந்துட்டீங்க வார சனிக்கல போன சனிக்கல வந்து சொல்லிட்டு போனா உங்களுக்கு.
1: ஓகே.
3: நான் சொல்ல பாத்தீங்களா வந்து தேவானே பின்னால சொல்லிட்டு போறேன்.
1: பின்னால சொல்லிட்டு போறேன். என்ன விட கண்டுபிடிச்சீங்க?
3: நானும் நெட்டில இருந்து சிவசி வண்டி நெட்டில பூசி நெல்லிக்கனிய நெல்லிக்காயன் சொல்றா நான் நெல்லிக்கனியா நீ அந்த இது
1: அந்த சொல்றீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மீனா.
3: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
1: அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: ராஜலிங்கம்
1: அவர்கள் அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். பிலோமினா, நலமா இருக்கீங்களா?
5: நன்றி, நலமாகவே இருக்கிறேன்.
1: என்ன சுணக்கம்?
5: சுணக்கம் இல்ல, நான் நெத்தியதான் முதல்ல எடுத்துட்டேன். வர
1: மாட்டேது.
5: பிறகு யோசித்தேன், வேறே மேலும் வருமாண்டும் தேடி பார்த்தேன். ஒன்றும் மண்டையில படை இல்ல. அப்ப இதுதான் அப்படியே வச்சிருப்போம். மண்டை நெல்லிக்காய கொப்பி பண்ணி சொல்றேன். நெத்தியில இருந்து நெல்லிக்கனி
1: பாஞ்சிருவேன்.
5: அவர்கள்
1: தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக தேவன் வந்திருக்கிறார். வணக்கம் தேவன்.
6: வணக்கம் ராஜாண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா சௌகரியமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
6: மூன்று லிட்டர் கட்டாயம்.

0: கட்டம் குடிக்கணும். அது கூட குடிக்க பிடிக்காது நல்லவன் தண்ணி 3 லிட்டர் கட்டம் குடிக்கணும். நல்ல வெயில் தான் 2 லிட்டர் கட்டம் அது ஏதாவது 2 லிட்டர் குடிக்கணும்.
1: இந்த வெக்கைக்கு நாங்கள் தப்பிட்டோம் என்ன.
0: ஓ ஆனா மற்றது கிட்ட உங்களுக்கு இடைக்கில நீங்க ஒரு ஒரு கிளாஸ் அப்படியே இப்போ குடிக்கணும் அப்படி நல்ல முழங்க அது போய் 2-3 லிட்டர் சேர்ந்துடும்.
1: அப்ப தேவன் வைன் குடிக்க கூடாதோ?
0: வயம் குடிக்க இரவில் ராஜன் அது வந்து இரவில் சாப்பிட
1: தண்ணி மாதிரி குடிக்கலாதோ?
0: ஐயோ அது வந்து அது அது வந்து வெறியல் அது
1: வெறியாக்கிடும் எத்தனை வீதம் அல்கோஹால் இருக்கு?
0: அது வந்து கனவில் இருக்கு ராஜன். அது வந்து என்ன
1: 13 வீதம்
0: உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம்
1: சிறந்த
0: முதலாளி காசு குடினாலும் ராஜன் பணக்காத குடிக்க காரணம்னா அதுல வந்து உண்மையில உடம்பு ஆரோக்கியத்தான் அதாவது கூடுதல் ஆக்கள் பிரான்ஸ்ல உள்ள ஆக்கள் பயன் குடிக்கிறது கூட. சரி என்று சொல்லிக்கொண்டு நான் இப்போ இன்றைக்கு லீவ் வழியா நான் வர்றதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு காலையும் வந்தான் விட வந்து நெல்லிக்கணும் தான் சொல்றேன்
1: ராஜன் நெற்றியிலிருந்து நெல்லிக்கணியா அவர் தேவன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கும் எமது எய்திய பெருமான நன்றிகள். இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை ஒலிபரப்புகின்ற அருமையான பாடல்.

0: உங்களை இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வந்தவர் ஓடிவிட்டார். என்னது ஆசை ஆசையாக ஓடி வந்தார். கதைப்பதற்கு திரும்பி ஓடிட்டார் என்று தெரியல. அவர் விரும்பினால் இணைந்து உடனடியாக வந்து விட்டார். இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் ராணி மகாராணி. நல்லா இருக்கிறீங்களா?
1: நான் நல்லா இருக்கிறேன்.
0: நீங்க
1: உங்களோட பர்த்டே எப்ப நினைச்சேன் சொல்லுங்க. ஈஸ்டர் ஈஸ்டர் வர்றதுக்கு முதல் மீ நான் பத்மராணியக்கா கடிச்சேனா நான் அவ எடுக்கல. அப்ப மீனா கடிச்சு கேட்டேன் இப்படி என்ன மாதிரி செய்வோம்னு சொல்லி. நான் இவாவோடையும் கதைச்சிருக்கிறேன். உங்களோட என்ன பேர்? உங்களோட சௌதரியோடையும் கதைச்சிருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல இல்ல வேற ஒரு ஆளோடையும்
0: கதைச்சேனா.
1: உங்களோட சௌதரம் இல்ல, அறிவிப்பாளர் ஒரு ஆளோட அவடையும் கதைச்சேனா. இப்படி எனக்கு செய்யறது சரியான விருப்பமா இருக்குது, என்ன செய்வேன்ண்டு நான் இப்படி செய்யறதுக்கு இருக்கிறேன் சொல்லிட்டு விட்டுட்டேன். என் மீனாக்கு மடிச்சு கதைக்க அவன் தான் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. அப்ப நான் பிறகு நான் அதை அரேஞ்ச்
0: பண்ணி சரியான
1: அந்த நாள் லவர் இல்ல. இது கடவுள் சொல்லி தந்தது, நான் சொல்லல ராஜாண்ணா. எடுத்த உடனே அவர் அதானே அன்னைக்கு சொல்ற அவன் லவர் வந்துட்டாரு, இனி அவர் அவ வர மாட்டான்னு சொல்லி. என்னடா நாங்க அப்ப அந்த நேரங்கள்ல உண்மையில அந்த கூட இது மாதிரி தான் எங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாத்திலும் அந்த இதுதான். மற்ற முந்தி வந்து வேற ரேடியோ, முந்தி வேற அந்த யூடியூப் இதுகள் ஒன்றும் இல்ல தானே. அப்ப ஹலோ
0: கதைச்சிருக்குது. நீங்க
1: நன்றி.
0: நீங்க வாசிக்கிறேன்
1: விருப்பமானதுதானே. ஆனா எங்களுக்கு இங்க பூஜைக்குள்ள பஸ் காசு எல்லாம் குறைவா இருக்கும். அதுல மெம்பர்
0: அது
1: அந்த சலுகை தருவினம்,
0: அந்த சலுகை தருவினம்,
1: ஓ அந்த சலுகை தருவினம். ஆனா நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் ராஜாண்ணா, நல்ல சூப்பரா இருக்கும். இத்தனை பேருட்ட கைதட்டல் வாங்கி இருக்கிறோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். போற வாரம் எல்லாரும் சொல்லுவினம் என்ன, நீங்க நல்லா படிச்ச, நீங்க
0: நல்லா படிச்சிருக்கோம், நல்ல நல்லா
1: இருக்கும்.
0: நல்ல கட்டிக்காரி
1: இல்ல, கட்டிக்காரி அண்டில நல்லா படிச்ச நாங்க ரெண்டு பாராட்டு. அது அந்த ஒன்றுதான் கொண்டு போக போறோம் ராஜாண்ணா.
0: போய்க்கலாம்.
1: என்ன
0: கொடுமையா இருக்க, நீதி இல்ல.
1: இல்ல ராஜா, நாங்கள் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்.
0: அன்பாக வெளிவேஷம் போட்டு கதைக்காம,
1: அதான் உள்ளுக்கே உண்டு வெளியில உண்டு கதைக்காமல் உண்மையால அன்போட அப்படி இருந்தாலே ஆரோக்கியம் பெறும் ராஜா. வேற ஒன்றும் தேவையில்லை, நீ இதைத்தான் கொண்டு
0: போறேன்.
1: உண்மையில யாரோடையாவது சந்தோஷமா இருந்து அன்பா அதைத்தான் கொண்டு போறோம்.
0: நன்றி அம்மா.
1: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி இணைந்து கொண்டு சிறப்பித்தார். எங்களுடைய ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டார். நாங்கள் நல்ல பாடலை ஒளிபரப்பியிருந்தோம். அதற்கான பதிலை நாளை உங்களுக்காக தருவோம் அன்புறவுகளே. இன்னும் ஒரு பாடலை ஒளிபரப்பி தீர்வுக்கு வழிபட்டு விடைபெறுவதற்கு நான் ரெடியாக இருக்கின்றேன்.

0: சரி, அன்பு உறவுகளே, இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தெருவுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, நடைபெற்றது ஜெர்மனி நேரம்.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
2: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 வான்கூவர் கனடா.
2: தொடர்புக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-902-344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு
2: தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பி.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரெஸ் ட்ராஸ் 3098 சுவிஸ் அருகாமையில்.
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்பிரதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
4: 7-8-928-2858. வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
5: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இருக்கீங்களா இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் கவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள கவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
6: உனக்கு நானே சரி பிரமே.

வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இப்பொழுது முதல் 6 மணியிலிருந்து 7 மணி வரை எனது தெருவில் சில திரைசெய்ப்பாளர்கள், 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு, 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை பாடும் நேரம், தொடர்ந்து பிறவு பிரதான செய்திகள், அதன் பிறகு உதவோமா. இவ்வாறு டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். அனைத்து நிகழ்ச்சிகளும் இணைந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது முதல் 7 மணி வரை இடம்பெற இருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள்.

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தளபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தளபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

நேயர்களே, வளமை போல எனது தெருவிலே வெறும் பாடல்களை தருவதற்கு முன்பு சில கதைகள் மாதிரி சொல்வது கதைகள் அல்லது ஆன்மீக தகவல்கள் என்று சொல்லி சொல்வது வளமை. அதே போல நான் இன்றும் ஒரு கதை என்று சொல்லி சொல்வதை விட ஒரு இது ஒரு கூடாரத்தில் வந்து சில ஆடுகள் வந்து அடைக்கப்பட்டிருந்தன. ஒரு கூண்டுக்குள்ளே என்று சொல்லிக்கூட சொல்லலாம். அப்படி அடைபட்டு கொண்டு இருக்கே ஒரு ஆட்டுக்குட்டி வந்து வெளியால் கொஞ்சம் போக ஒரு நாய் என்ன செய்யுமாம், அதை பார்த்து கொண்டு இருந்த நாய் டக்கண்டு அதை கவ்வி கொண்டு போய் திருப்பி அந்த கூட்டுக்குள்ளேயே விட்டு விடுமாம். அப்போ அதை அந்த ஆட்டுக்குட்டி நினைக்குமாம், அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொஞ்சம் வலிக்குமாம், வலிக்கல அந்த ஆட்டுக்குட்டி நினைக்குமாம், பாரு என்ன வந்து இப்படி வலிக்க வலிக்க தூக்கி உள்ளுக்கு போட்டுட்டுதே அப்படின்னு நினைக்க, இதை தூரத்தில் இருந்து ஒரு நரி பார்த்து கொண்டு இருக்குமாம். நரியோ ஓனாயோ ஓனாய் என்று வைத்துக்கொள்ளும் ஓனாய் பார்த்து கொண்டு இருக்குமாம். பார்த்து கொண்டு அங்காலே அந்த நாய் போனாம்புற அந்த ஒன்று ஓனாய் போய் அந்த ஆட்டுக்குட்டியை மெல்லமா தடவி தடவி இங்கே வா பா. அப்போ திருப்பி அந்த ஆட்டுக்குட்டி வெளியால் குதித்து வந்துடுமாம். வரையக்குள்ளே அந்த ஓனாய் என்ன செய்யுமாம், அந்த ஆட்டுக்குட்டியை தடவி தடவி பார்த்தியா நீ சின்ன குட்டி என்று தெரிஞ்சுமே இந்த நாய் வந்து உன்னை வந்து கவி கொண்டு போய் நோக நோக திருப்பி நினைத்து ஆட்டுக்குட்டியின் கழுத்தை கடித்து கொலை செய்து அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டு விட்டு முடித்து விட்டது. இதே போல தான் எங்கள்ட வாழ்க்கையிலே நாங்கள் சில நேரத்தில் வந்து எங்களை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் கடினமாக கதைத்த உடனே எங்களுக்கு புரிவதில்லை. நாங்கள் வந்து உடனே ஏன் இவர் எங்களோட இப்படி கதைக்கிறார், ஏன் எங்களுக்கு எங்கள்ட மனசை நூகடிக்கிறார், அல்லது ஏன் எங்களை நெடுகளும் பேசுகிறாருன்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் வேறு யாராவது வந்து கொஞ்சம் எங்களோட கொஞ்சம் இனிக்க இனிக்க நல்லா சந்தோஷமாக கதைச்சு தடவி கொடுக்க போது நாங்கள் நினைவமாயோ பாருன் இவர் இவ்வளவு பாசமாக நடக்கிறார் என்று சொல்லி சொல்லி நினைத்து நாங்கள் அந்த எங்கண்ட மதி மயங்கி நாங்கள் அங்காள பக்கம் சாய்ந்து கொள்ளும் போது அவர் வந்து எங்கண்ட அந்த பலவீனங்களை பயன்படுத்தி எங்களை மேலும் ஒரு துன்பத்துக்குள்ள வந்து வீழ்த்தி விடுவார்கள். ஆனால் அந்த கொஞ்சம் கடுக்க கடுக்க பேசினவர்கள் வந்து எங்களை பாதுகாப்பு அல்லது எங்கண்ட ஒரு நன்மை கருதித்தான் அப்படி கதைப்பார்கள். ஆனால் எங்களுக்கு வந்து எங்கண்ட மனம் வந்து அந்த அவை என்ன நெடுகளும் பேசினோம் எங்களை என்று சொல்லி அவர்கள் மீது ஒரு வெறுப்பு எங்களை எங்கள்ட அந்த அறிவீனத்தால் வெறுப்பு வரும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு எப்படி வெறுப்பு, அந்த நாய் வந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் அந்த நாய் அப்படி செய்தது. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி வந்து நினைக்குது தன்னை துன்பப்படுத்துதண்டு அப்படி துன்பப்படுத்துதண்டு நினைத்து அந்த நாயை வெறுத்து ஓனாயிடம் போய் சரணடைந்து கடைசி ஆண்டு அது இந்த வாழ்க்கையே முடிவடைந்து விட்டது. அதே மாதிரி தான் எங்களுக்கும் இப்படி பல நேரங்களில் பல விஷயங்கள் நடக்கலாம். அதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லி கூறிக்கொண்டு முதலாவதாக எனது தெரிவில் வரும் பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:16. அடுத்ததாகவும் வந்து நான் ஒரு சிறிய ஒரு ஒரு தகவல் மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு ஒரு ஒரு பட்டாம்பூச்சிக்கு வந்து பறவையா அந்த இறக்கைகள் முளைப்பதற்கு முதல் அது வந்து பல பல வழிகளை கடந்து தான் அந்த இறக்கைகள் முளைக்கும். அந்த நாலு புறமும் அதுக்கு சுற்றி ஒரு இருட்டு, அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு குறுகலான ஒரு சின்ன கூண்டுக்குள்ள தான் அந்த அடைபட்டு கிடக்கிறது வந்து இவ்வளவு ஒரு கொடூரமானது. அந்த கூட்டுப்புழு வந்து பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு முதல் வந்து அந்த அந்த அந்த கூட்டுப்புழுவின் நிலை வந்து சரியான ஒரு மோசமான நிலை. அந்த இருட்டுக்குள்ளே அடங்கி அப்படியே உடம்பில் ஏற்படுற ஒவ்வொரு மாற்றத்தையும் அது சகித்து கொண்டு அதுகின்ற வலியையும் வேதனையும் பொறுத்து அந்த பாதுகாப்பான கூட்டை உடைக்கிறதுக்காக அது போராடுது. அந்த போராட்டத்தில் வந்து அது இந்த வலி எல்லாத்தையும் தாண்டி அதை அந்த வலி அந்த வலிகளை தாண்டினதுக்கு பிறகுதான் அதுக்கு வந்து அந்த இறக்கைகள் வந்து முளைக்கப்படுது. ஒவ்வொரு தடவையும் அந்த ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன வலிகளை தாங்கும் போது அதை வந்து அது வந்து அதை தனக்குள்ளே அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது வந்து அது அந்த பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்குது. இது வந்து எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாடம். ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து சில நேரத்தில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் முடங்கி போய் அல்லது ஒரு அடைப்பட்டு போய் இருக்கிற மாதிரியான உணர்வு வந்து எங்களுக்கு ஏற்படலாம். ஏன் எங்களுக்கு இவ்வளவு சோதனை, ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும்தானா இப்படி கஷ்டம், ஒவ்வொருத்தரும் கேட்குறோம், எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குதுன்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் கடவுள்கிட்ட கேட்குறோம் அல்லது எங்கள் மனதுக்குள்ளேயே நாங்கள் கேட்குறோம். ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு வலியையும் ஒவ்வொரு ஒரு கஷ்டத்தையும் நாங்கள் தாண்டியே எங்கண்ட பாதையில் இவ்வளோ இருட்டேன், எங்கண்ட பாதையில் மட்டும் தடை வருகுதுன்னு நாங்கள் மனசில் நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்கேக்கல. இந்த ஒரு பட்டாம்பூச்சி இவ்வளவு அந்த கூட்டுக்குள்ளே அட அந்த கூட்டுப்புழுவாக இருந்து அந்த வலிகளை தாண்டி அது மீறி அது பட்டாம்பூச்சியாக பறக்கிறதுக்கு வந்து வரக்கும் முதல் இவ்வளவு தூரம் அது புதைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆனால் புதைக்கப்பட்டதெல்லாம் விதைக்கப்பட்டது மாதிரி. அப்போ நாங்களும் வந்து அந்த இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம் அல்லது வந்து எங்களுக்கு வந்து நிறைய போராட்டங்கள் வந்து வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து எங்களுக்கு பறப்பதற்கான இறக்கைகளுக்கு இறக்கைகள் முளைப்பதற்கான பயிற்சிகள் என்று சொல்லி நாங்கள் அதை நினைத்து கொள்ளணும். ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு துன்பமும் நாங்கள் படும்போது எங்கேயும் ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு வலிமை வந்து ஒரு பக்கத்தில் எங்களையும் அறியாமல் எங்களுக்கு எங்கள் மேலே எங்களுக்காக இறைவன் ஒவ்வொன்றை செய்து கொண்டு வாரான். அந்த பட்டாம்பூச்சி வெளியே வருகுது, வெளியே வர்றதுக்கு பாவம் வலி தாங்க முடியாமல் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து வெளியில் இருக்கிற ஒருவர் வந்து அந்த கூட்டை உடைத்தால் அந்த பட்டாம்பூச்சியால் அது பறக்க முடியாது, அது இறந்து விடும். ஏனென்று சொல்லி சொன்னால், அது வந்து உள்ளுக்குள்ளே இருந்து தானாக உடைத்து வெளியே வந்தால் தான் அது பட்டாம்பூச்சியாக வரலாம். அது அதை வெளியால் இருந்து ஒரு ஆள் உடைத்தால் வந்து அது பட்டாம்பூச்சியாக வர முடியாது, அது இந்த காலம் முடிந்து விடும். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து எங்கண்ட விடாமுயற்சியும் எங்கண்ட பொறுமையும் தான் எங்களை மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்குற உயரத்துக்கு கொண்டு போவோம். எங்களை வந்து மற்றவர்கள் வந்து கை கொடுப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அது வந்து எங்களை இன்னும் கொஞ்சம் கூட வீழ்த்தி விடும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் வரும் பாடலை ஒலிபரப்புவதற்கு முதல் ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு எனது பாடலை தருகிறேன்.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:22. அடுத்ததாக எனது தெருவில் வரும் பாடல்

அட்டித்தமிழொலி டி அட்டித்தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரையிசை பாடல்கள். கலையாக நேரம் சரியாக 6:27. அடுத்ததாக நான் ஒரு சிறு குறிப்பு என்று சொல்லி நான் ஒரு சிறிய ஒரு தத்துவம் பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் கூறுவது வந்து சிலர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் சிலருக்கு அதில் உடன்பாடு இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் உடன்பாடு உள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம். மனதுக்கு ஒரு சிறு அமைதியும் சிறு சாந்தமும் ஏற்படும். சில நேரங்களில் சில மன வேதனைகள் மன அழுத்தங்களில் இருக்கும்போது ஒரு மயிலிறகால் தடவி கொடுப்பது போல சில விஷயங்கள் வந்து இருக்கும். இழந்தவர்கள் எல்லாமே மீண்டும் துளிக்கும். நாங்கள் வந்து இந்த பல நேரங்களில் பல விஷயங்களை இழந்திருக்கிறோம். இந்த இலவுயுதிர் காலம், இந்த இலவுயுதிர் காலத்தில் வந்து இந்த மரங்களை பாருங்கள், இத்தனை காலமும் அழகை கொடுத்து பூத்து கலர் கலராக வண்ண வண்ண நிறங்களால் இந்த பூக்கள் எல்லாம் பூத்து அந்த வடிவ நல்ல நல்ல இலைகள் எல்லாம் பச்சை பசேல் கலர் மெல்லிய இளம் தளிரில் இருந்து அந்த இலை வந்து இதண்டு அது பிறகு பழுத்து அந்த மரத்தை பார்க்கல, அந்த மரத்துக்கு கீழே போய் இவ்வளவு பேர் போட்டோ எடுப்பார்கள், வீடியோ எடுப்பார்கள். அப்போ அந்த மரம் வந்து இவ்வளவு பூரிப்படையும். ஆகா என்னப்பா நான் இந்த அழகில் நான் இவ்வளவு இதன்ற அது பிற ஒரு கொஞ்சம் நாளையால் வந்து அந்த ஒவ்வொரு பூக்களும் வாடி விழுந்து இலையலும் எல்லாம் உதிர்ந்து ஒவ்வொன்றும் ஒன்றா அது உதிர்ந்து கடைசியா அந்த மரம் வந்து தனி கிளைகளோட மொட்டையாகி போயிருக்கும். அப்போ அப்படி மொட்டையாக போய் நிற்கலாம். ஒரு காலத்திலையும் அந்த மரம் வந்து அழுவதில்லை. நான் இவ்வளவு செழிப்பாக இருந்தேன், இப்போ நான் மொட்டையாகி நிற்கிறேனே என்று சொல்லி அந்த மரம் வந்து ஒரு காலம் அழுகாது. ஏனென்று சொல்லி சொன்னால் அது வந்து கவலைப்பட்டு வேரோட சாஞ்சும் போகாது. இது வந்து தற்காலிகமானது. எனக்கு இனி திருப்பி இன்னொரு வசந்த காலம் வரும், எனக்கு இனி இன்னும் இன்னொரு வசந்த காலம் வரும். அந்த வசந்த காலத்தில் திருப்பவும் எனக்கு புது தளிர்கள் வரும். அந்த தளிர்கள் எல்லாம் திருப்பியும் வந்து மொட்டு வைக்கும், பூ பூக்கும் என்று சொல்லி அந்த மரத்துக்கு தெரியும். ஒருக்கா நான் என்னை விட்டு இந்த இலைகள் போனால் நான் திருப்பியும் மன்னித்துக்கொள்ளும், திருப்பியும் அந்த திருப்பியும் புது இலைகள் வைத்து நான் புத்தொழில் பெறுவேன் என்று சொல்லி அந்த மரம் வந்து நம்பிக்கையோட காத்திருக்கும். அதே மாதிரி இது வந்து எங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு பாடம். எங்கள்கிட்ட வாழ்க்கையிலையும் வந்து சில நேரங்களில் வந்து இலையுதிர காலம் போலதான் எல்லாம் கை நழுவி போவது போலதான் தெரியும். உழைத்த உழப்புகளுக்கு பலன் இல்லாமல் போகும். நெருங்கிய மனிதர்கள் வந்து எங்கள்கிட்ட கையை விட்டு போவார்கள். கையில் இருந்த வாய்ப்புகள் கூடி எங்களை விட்டு போகும். ஆனா இப்படி எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து வெறுமையா நிற்கும் போது ஒரு காலத்திலே மனம் உடைந்து போய்விடாதீர்கள். ஒரு மரம் எப்படி தன் பழைய இலைகளை உதிர்த்தால் தான் புதிய அழகான தளிர்களை உருவாக்க முடியும். அதே போலத்தான் நாங்களும் வந்து எங்களுக்கு ஒரு எங்கள்ட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு பழைய கதவு மூடப்பட்டால் தான் ஒரு புதிய மிகப்பெரிய வாய்ப்புகளான கதவுகள் வந்து திறக்கும். இன்று வந்து உங்களுக்கு ஏதாவது இழப்புகள் இருந்தால் அந்த இழப்புகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை நினைத்து வருந்தாதீங்க. உங்கள்ட வாழ்க்கையில் வந்து வசந்த காலம் வந்து நெருங்கிய மிக அண்மையிலே உங்களுக்கு கைக்கு எட்டும் வண்ணத்தில் இருக்குதுன்னு நீங்கள் நினைத்து கொண்டு உங்கள்ட வாழ்க்கையின் வசந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இப்போ இருக்கிற கஷ்டம் அல்ல, இப்போ வந்திருக்கிற கஷ்டம் அதை நினைத்து கலங்காமல் வரும் எதிர்காலத்தில் நான் சிறப்பாக இருப்பேன் என்று நினைத்து கொண்டு அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் பயப்படாமல் உங்களோட புதிய விடியலுக்கு காத்திருங்கள். நம்பிக்கையோடு காத்திருக்க வேணும். அப்படி நம்பிக்கையோடு காத்திருக்கல நல்லது நடக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக வந்து எனது தெரிவில் அடுத்த பாடல்

നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരുന്നത് ടി ആർ ടി തമിളൊളി. ടി ആർ ടി തമിളൊളിയിൽ ഇടം പെട്ടുകൊണ്ടിരുന്നത് എനത് തെരുവിൽ ചില ത്രൈസൈ പാടൽകൾ. കലിയുഗ നേരം ശരിയാക 6:34-35. ഇനി ഓരോ ആൻമീക കുറിപ്പൊണ്ടേ പാപ്പം. എന്നോട് ചൊല്ലിച്ചോണ്ണ വാറ വെള്ളിക്കിഴമை എതിർവരും വെള്ളിക്കിഴമை വരലക്ഷ്മി നോൻപു விரதம். இந்த வரலட்சுமி விரதம் வார வெள்ளிக்கிழமை நீங்கள் தவற விட்டீர்களா இருந்தால் அடுத்த வருடம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் திரும்பவும் காத்திருக்க வேணும். அதால வந்து ஒவ்வொரு இப்போ எல்லோருக்கும் கோயிலுக்கு போவதற்கு வசதி கிடையாது, கிடைக்காது. சில நேரங்களில் அதிகமானவர்கள் கோயில் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவீர்கள். ஆலயத்துக்கு சென்று வழிபட்டாலும் நாங்கள் வீட்டிலேயும் சில இந்த வரலட்சுமி பூசைக்குரிய சில வழிபாடுகளை நாங்கள் வீட்டிலேயும் செய்யும் போதுதான் அந்த அதுக்குரிய அந்த பூரண பலன் வந்து எங்களுக்கு கிடைக்கும். வரலட்சுமி விரதம்ன்றது வந்து மகாலட்சுமிக்குரிய ஒரு விரதம். அது வந்து கணவரனின் நலன் கருதியும் மற்றது வீட்டிலே வந்து எல்லா விதமான செல்வங்களும் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் அதை நினைத்துத்தான் அந்த வரலட்சுமி விரதத்தை பிடிப்போம். அது வந்து ஆவணி மாதம் வந்து அமாவாசைக்கு பிறகு வரும் வெள்ளிக்கிழமைக்கு வந்து வரும் விரதம் தான் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதம் பிடிப்பதற்கு நாங்கள் முதல் நாளே வீடுல வந்து எல்லா விதமான சுத்தங்கள் எல்லாம் பூஜை அறையில வடிவ சுத்தம் செய்து நாங்கள் முதல் நாளே வாழையில இது ஒரு கலசம் அந்த அதிகமான ஆக்கள் வந்து அந்த செம்பிலே ஒரு கலசம் நாங்கள் நிறகுடம் செய்து அந்த நிறகுடத்துக்கு வந்து முடிந்தவர்கள் வந்து அம்மனது திருமுகத்தை வந்து அதிலே பதித்து அதற்கு பட்டு சாத்தி அதற்கு பூமாலை வைத்து ஒரு மகாலட்சுமி உருவமாக அதிலே ஏற்றி நாங்கள் ஒரு பாலையும் பின் அதுக்கு மல்லிகை மாலை சூட்டி அல்லது முடிந்தால் மல்லிகை மாலை இல்லையென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏதாவது பூக்கள் சரங்கள் அதை சூட்டி விளக்கேற்றி இரவு வந்து பொங்கல் ஒரு இனிப்பு பாயாசம் பால் கற்கண்டு போட்டு காய்ச்சி அதுக்கு வந்து நாங்கள் அந்த ஒரு இப்போ கோயிலில் ஆலயத்திலே போய் நீங்கள் நூல் பெற முடியாதவர்கள் அந்த கலசத்துக்கு மேலேயே நீங்கள் அந்த மஞ்சள் கலர் நூலை போட்டு வழிபாடு செய்து அதுக்கு பிறகு நீங்கள் அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள் மூலம் அந்த ஆசீர்வாதம் பெற்று அந்த நூலை நீங்கள் வந்து கையிலே கட்டிக்கொள்வது வந்து மிகவும் சிறப்பு. இந்த வருஷம் நீங்கள் இதை தவற விட்டீர்களோ அடுத்த ஒரு வருஷத்துக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்க வேணும். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வருகிற வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் இந்த வரலட்சுமி விரத நோன்பை வந்து பிடிப்பது வந்து மிகவும் அருமை. அது வந்து அடுத்தது வந்து அந்த நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு போய் அண்டைக்கு வந்து இந்த முக்கியமாக வந்து நாங்கள் அந்த திருவிளக்கு பூசை செய்வது தான் விசேடம். அப்போ நாங்கள் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று அந்த பூஜைகளில் பங்கு பெற்றி அங்கே வந்து நூலை பெற்று நீங்கள் கட்டினாலும் வீட்டிலே வந்து கட்டாயமாக நீங்கள் அன்றைக்கு விளக்கேற்றி நீங்கள் அம்மனுக்கு அந்த வீட்டை மகாலட்சுமி படம் இருப்பவர் எல்லோ வீட்டிலே மகாலட்சுமி படம் இருக்கும். அந்த படம் இருப்பவர்கள் வந்து அதை வைத்து வழிபடலாம் அல்லது கலசத்தை வைத்து நீங்கள் வழிபட்டு அந்த அம்பாளின் வரலட்சுமி விரதத்தை பிடித்து அம்பாளின் மகாலட்சுமியின் அனுக்கிரகத்தை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்லி சொன்னால் இங்கே வந்து இந்த வானொலி கேட்பவர்களும் அதிகம் பெண்கள் தான். ஆண்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து பிடிப்பதற்கு வேலைகள் செய்வதற்கு வேலைகளுக்கு போவதால் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதால் வந்து இந்த வருகிற வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் தவறாமல் அதை நோன்பை நோக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு எனது தெரிவு பெறும் அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். கலியங்க நேரம் சரியாக 6:43. அடுத்ததாகவும் ஒரு ஆன்மீக தகவல் தான். நீங்கள் எல்லோரும் பிரம முகூர்த்தத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதை வந்து கேள்விப்படாதவர்கள் யாருமே இல்லை. பிரம முகூர்த்தத்தில் நாங்கள் எழுந்து செய்யணும், பிரம முகூர்த்தத்தில் பிரமத்தில் எழும்பு ஆண்டவனை நாங்கள் கடவுளை வந்து எதையும் வேண்டினால் கிடைக்கும். அந்த பிரம முகூர்த்தம் வந்து 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் உள்ள நேரம் தான் பிரம முகூர்த்தம். இந்த பிரம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். எங்களுக்கு எங்களது வீட்டிலே உள்ள கஷ்டங்கள் குறையும். நாங்கள் வந்து எங்களது வாழ்க்கை வந்து செழிப்பாக வளமரும்ன்றது எல்லோரும் அறிந்தர் ஒரு விஷயம். நான் இப்போது உங்களுக்கு சொல்வது வந்து விஷ்ணு முகூர்த்தம். இந்த பிரம முகூர்த்தம் மாதிரி விஷ்ணு முகூர்த்தம் ஒன்று இருக்குது. அந்த விஷ்ணு முகூர்த்தம் என்றது வந்து 5 மணிக்கும் 7 மணிக்கும் இடைப்பட்ட நேரம் தான் அந்த விஷ்ணு முகூர்த்தம். அந்த இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து விஷ்ணு பெருமாளை நாங்கள் வழிபாட்டு செய்யும் போது வழிபாடு செய்வது வந்து எங்கள்ட வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்களையும் எங்கள்ட மன அழுத்தங்கள் மன குழப்பங்களையும் தீர்ப்பதற்கு வந்து இந்த விஷ்ணு முகூர்த்தம் வந்து நல்லொரு வழிபாட்டு முறை. இந்த விஷ்ணு தீபம் வந்து நாங்கள் எப்படி ஏற்றுவோம்னு சொல்லி சொன்னால், எங்கள்கிட்ட வந்து விஷ்ணுன்ற படம் இருக்கும், அல்லது லக்ஷ்மியும் விஷ்ணுவும் சேர்ந்த படம் இருக்கலாம், அல்லது தனியாக விஷ்ணுவாக இருக்கிற படம் இருக்கலாம். அது எப்படியா இருந்தாலும் நாங்கள் அந்த 5 மணிக்கு இடப்பட்ட நேரத்தில் 5 மணிக்கும் 7 மணிக்கும் இடப்பட்ட நேரத்தில் வந்து அந்த பெருமாள் படத்துக்கு வந்து நாங்கள் வந்து சந்தனம் குங்குமம் இப்போ எப்படி பிரம மூர்த்தம் தினமும் இருக்குதோ அதே மாதிரி தினமும் இந்த விஷ்ணு முகூர்த்தம் 5 மணிலிருந்து 7 மணிக்கு இடப்பட்ட காலம் தான் இந்த விஷ்ணு முகூர்த்தம். அந்த பெருமாள் படத்துக்கு வந்து நாங்கள் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து படத்துக்கு முன்னாலே ஒரு கோலம், சின்னதாக ஒரு கோலம் போட்டு ஒரு முடிந்தால் உங்கள்கிட்ட இருந்தால் துளசி இலையை வைத்து அந்த துளசி இலையை நாங்கள் அதை பிடுங்கி வைத்து அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு வைத்து அதற்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேணும். தினமும் வந்து அந்த முடிந்தால் உங்களுக்கு வந்து துளசி இலையை வந்து அந்த விஷ்ணு படத்துக்கு சாத்தி நாங்கள் வழிபட்டால் வந்து வழிபடும் போது நாங்கள் வந்து அதுக்கு வந்து நெய்வேத்தியமாக அது வந்து நாங்கள் பிரசாதமாக வந்து கற்கண்டு அல்லது அந்த உலர்ந்த திராட்சை அந்த முந்திரிய பழ வற்றல் மற்றது வந்து நெல்லிக்கனி அல்லது மாதுளம் பழம் அதுகளை வைத்து நாங்கள் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி நாங்கள் அந்த மந்திரத்தையே சொல்லி அந்த மாலை 5 மணிலிருந்து 7 மணிக்கு இடப்பட்ட காலத்தில் இடப்பட்ட நேரத்தில் வந்து நாங்கள் ஜெபித்து அதை கும்பிடும் போது அந்த பிரம முகூர்த்தத்திலேயும் ஏற்றலாம், விஷ்ணு முகூர்த்தத்திலேயும் ஏற்றலாம். பிரம முகூர்த்தத்திலேயே ஏற்றும் போது நாங்கள் வந்து அது சாதாரணமாக வந்து நாங்கள் பூஜை அறை விளக்கில் ஏற்றி வழிபடுவது. விஷ்ணு முகூர்த்தம் ஏற்றும் போது நாங்கள் எங்களது விஷ்ணு படத்துக்கு நாங்கள் விளக்கேற்றி நாங்கள் வழிபடும் போது வீட்டிலே இல்லை எதிர்மறை சக்திகள் எல்லாம் தண்டு நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து அந்த பின்னேரம் வந்து நீங்கள் விஷ்ணு படத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துளசி இலை கிடைக்காது. ஒரு இலையாவது துளசி இலையை எடுத்து வந்து நீங்கள் வைத்து அந்த விஷ்ணுவை நினைத்து நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்ற மாலை 5 மணிக்கும் 7 மணிக்கும் இடையில் இடைப்பட்ட காலத்தில் அந்த விஷ்ணு முகூர்த்தத்தில் வழிபட்டு வரும்போது வாழ்க்கையில் வந்து வித்தியாசமான ஒரு சுபீட்சத்தையும் ஒரு மன மகிழ்வையும் வீட்டிலே வந்து நல்ல விடயங்கள் வந்து தடைப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஒழுங்காக தடையின்றி நடக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு எனது தெரிவில் அடுத்ததாக வரும் பாடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். திரை இசைப்பாடல்களை நிறைவு செய்வதற்கு வரும் பாடல் எனது தெருவிலே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் எனது தெருவில் சில திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். கலியக நேரம் சரியாக 6:59. ஒரு விளம்பர இடைவேளைக்கு போய்விட்டு
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.

இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 7:01. தொடர்ந்து வர இருப்பது டிஆர்டி தமிழொலியில்.

0: ஒன்பது முதல் ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை தமிழின் சுவையையும் அறிவின் விருந்தையையும் ஒன்று சேர்த்து உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகளை நான் தயாரித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது முதல் எட்டு மணி வரை உங்களுக்கான தொலைபேசி அழைப்புகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியை, தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் கலந்து சிறப்பிப்பவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக நான் ஒரு இலகுவான கேள்வியை வானொலியில் முதலில் தவள விடுகிறேன். எங்களது ஈழம் என்று சொல்லிக்கல, இலங்கை. இந்த வரலாற்று பெயர்கள் எனக்கு வந்து மூன்று வரலாற்று பெயர்களை நீங்கள் தர வேணும். அந்த கேள்வியை நான் வானலைக்கு தவள விட்டு கொண்டு, அந்த வகையிலே முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும் முதலாவது அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக வளர்ந்து கொண்டிருக்கும் முதலாவது நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி, நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நல்ல நலமாக இருக்கிறேன். உங்களுக்கு நான் எப்படியான கேள்வி தரலாம்? கட்டாயமாக நீங்கள் எப்படி சொல்ல முடியுமோ நான் இன்றைக்கு உங்கள்ட்ட வந்து கேட்க போறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து எனக்கு வந்து இந்த தமிழ் மாதம் இருக்குது தானே, தமிழ் மாதம், ரெண்டு எழுத்து தமிழ் மாதம் நீங்க எனக்கு சொல்லுங்க. தை ரெண்டு எழுத்து இல்லையே, ஒரு
1: எழுத்து.
0: மாசி
1: பங்குனி, மாசி பங்குனி இல்ல,
0: பங்குனி இல்ல,
1: இல்ல
0: இந்தியாவில இந்த மாதத்துக்கு. இப்ப இப்ப கடந்த மாதத்தை சொல்லலாமே, கடந்து கடந்து கடந்து போய் போன ஒரு தமிழ் மாதம் இருக்குது தானே. என்ன மாதம் தள்ளுபடி எல்லாம் வரும்?
1: எனக்கு
0: வந்து அப்ப நீங்க இன்னும் ஒன்று சொல்லுங்க. சானா வரிசையில வந்து, சானா வரிசையில வந்து மூன்று சொற்கள் சொல்லுங்க. சானா வரிசையில மூன்று சொற்கள் சொல்லுங்க.
1: சாப்பாடு,
0: உதாரணத்துக்கு நான்
1: சொல்றேன்,
0: நன்றி வணக்கம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வைபர் ஊடாக வணக்கம்.
2: வணக்கம் திரு, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
2: நன்றி.
0: ஓகே, ஈழத்தின் வரலாற்று பெயர்கள் சொல்லுங்க. ஆபம்
2: ஈழம் என்று சொல்லலாம், தப்புறம் போன் என்று சொல்லலாம், செரண்டிப் என்று சொல்லலாம்,
0: தம்பபண்ணி, ஈழமண்டலம், ரத்ன தீபம், சீலன், சீரண்டி, சேரண்டி, சேரண்டி,
2: சேரண்டி,
0: செரண்டி, செரண்டி. நான் வந்து இன்றைக்கு வந்து நாம இப்படியான கேள்வியை கொஞ்சம் அந்த வளமா மாதிரி நான் சொல்றேன். அந்த என்னடா நெடுகளும் நாங்கள் வந்து அந்த இந்தியா பற்றின கேள்வியை விட்டுட்டு நாங்கள் ஈழத்தை பற்றின கேள்வியை கொஞ்சம் நான் கொஞ்சம் தயாரிச்சு கொண்டு வந்தேன். ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் வந்து நான் இந்த கேள்வியை பொதுவா விடுறேன். ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்க காலம் என போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க அரச வம்சம் எது?
2: இலங்கையில
0: பொதுவா தமிழ் இலக்கிய வரலாறா? அந்த ஈழத்துல தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்க காலம் அதைத்தான் நாங்கள் இப்போதைக்கு இப்ப வந்து நாங்க பொதுவாக சொல்லுவோம். அது அப்படித்தான், ஆனா நம்ம அந்த பொதுவா இலங்கை இதுலதான். ஆனா இந்த கேள்வியும் வந்து எங்கண்ட யாழ்ப்பாண ஈழத்துக்கு ஈழத்துக்குள்ளதான் பெறுது, எங்கண்ட ஈழத்துக்குள்ளதான் பெறுது. ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்ககாலம் என போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க அரச வம்சம் எது? சரியா, அதை அதை வந்து இவ வந்து எந்த எந்த இடத்தை வந்து தலைநகராக ஆட்சி செய்தனர் என்று நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. சரி, அது இருக்கட்டும். அப்படியே ரெண்டு மறுமொழி வேற வேணும். அது வந்து அரச வம்சம் எது? ஓ, அது வந்து இங்க வந்து தலைநகரமாக இருந்ததுண்டு. இப்ப வந்து நான் வந்து கேட்க போற கேள்விக்கு வந்து ஈனா வரிசையிலே தான் இந்த விடையல் வரும். நான் உங்கள்கிட்ட மூன்று கேள்வி கேட்பேன்.
2: சரியா?
0: சரி. பழைய கதை, பழைய பழங்காலத்து கதை.
2: இதிகாசமா?
0: ஓ, மொழி விதி.
2: மொழி விதி.
0: ஓ,
2: இலக்கணம்.
0: இலக்கணம். இயற்கை குணம்.
2: இயற்கை குணம். இயல்புவா?
0: இயல்பு. ஓகே, அப்ப நான் உங்கள்ட்ட மூன்று கேள்வி கேட்டுட்டேன். நீங்க இப்ப எனக்கு வந்து இந்த ஈழத்து சங்ககால வரலாற்றுக்கு போற்றப்படும் வரலாற்று சிறப்பு மிக்க அரச வம்சத்தையும் தலைநகரையும் கண்டுபிடித்து கொண்டு வர வேணும். ஒரு சுத்து சுத்திட்டு வரேன். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியக நேரம் சரியாக 7:10. அந்த வகையில் தமிழோடு விளையாடுவதற்காக கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம். நான் பத்திரிகாந்தான் பிரார்த்தித்துக் கொண்டேன்.
0: வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றுதான் நீங்க முதல் முதலாக எனது நிகழ்ச்சியை
3: நிகழ்ச்சியில தொடர்பு கிடைக்காம இருந்தது. நீங்க இப்ப ஒரு கேள்வி கேட்டீங்களே,
0: சொல்லுங்க.
3: தலைநகரம் சங்க காலத்தில
0: ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்க காலம் என போற்றப்படும் வரலாறு மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க அரச வம்சம் எது?
3: அரச வம்சம்.
0: ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்க காலம் என போற்றப்படும் வரலாற்று சிறப்பு மிக்க அரச வம்சம் எது? அது வந்து அந்த அரச வம்சம், அந்த இவர்கள் வந்து எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர்?
3: இது வந்து ஆரிய சக்கரவர்த்தி வம்சம்.
0: ஓகே, அது சரியான விடை. ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சம்.
3: மற்றது வந்து தலைநகரம் வந்து நல்லூரா இருக்குமா?
0: கட்டாயமாக நல்லூர். ஆரிய சக்கரவர்த்திகளின் வம்சம். இவர்கள் நல்லூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்கள். ஓகே, அடுத்ததா வந்து நான் கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, தமிழ் மொழிக்காக அச்சிடப்பட்ட முதல் அகராதி உருவாக்கிய ஈழத்து தமிழ் அறிஞர் யார்?
3: தமிழ்
0: இப்ப இந்த சதுராகதாதி
3: சரியான
0: முயற்சிகளுக்கு பின்பு பிறகு இந்த சௌதரா அகராதி இந்த தொகுப்பு முயற்சிகளுக்கு பின்பு நவீன தகவல் தமிழ் அகராதி
3: உருவாக்கம் சரியா
0: இல்ல இல்ல அந்த உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றிய அகராதி பாவலர் வந்து யார் அது வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்து அதுல வந்து ரெண்டு பேர் இருக்கணும் அந்த தகவல் தமிழ் அகராதியை அச்சுப்பதிப்பில வெளியிட்டவைகளுக்கு வந்து ரெண்டு முக்கியமான ஆக்கள் இருக்கணும் அவையார் அகராதி தொகுப்பு முயற்சிகளுக்கு பின் நவீன தமிழ் அகராதி உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர்கள் யார் சரி
3: வீரபாமன்
0: இல்ல அது இது வந்து
3: இன்னொன்று
0: நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கேட்கிற கேள்விக்கு வந்து உங்கள்கிட்ட மூன்று கேள்வி கேட்பேன் அந்த மூன்று கேள்விக்கு வந்து விட வந்து ஈனா வரிசையில தொடங்கும் பழங்கால கதை வந்து இதிகாசம் மொழி விதி இலக்கணம் இப்ப நான் அடுத்ததா வந்து உங்கள்கிட்ட கேக்குறேன் அவமதிப்பு அவமதிப்பு என்னன்னு ஈனா வரிசையில சொல்லுங்க ஒரு சொல்லுண்டு அவமதிப்பு
3: ஈனாவில
0: சொல்லணும்
3: இதுக்கு முன்னால போயில அது
0: என்ன அடுத்ததா நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் அடைய வேண்டியது ஒரு ஆள் அடைய வேண்டியது இன வரிசையில சொல்லுங்க இதே அடைய வேணும் ஒரு ஆள்
3: அடைய வேணுமா
0: ஒரு அடைய வேண்டியது ஒரு இல்ல அடைய வேண்டியது நேரத்துல ஒரு குறிக்கோளை அடைய வேண்டியதுக்கு இப்படித்தான் சொல்லுவார்கள் ஒரு இது இருக்க வேணும் இலக்கு இலக்கு இருக்க வேணும்
3: இன்னும்
0: இலக்கு அவமதிப்புக்கு சொல்லுங்க அபம்
3: அவமதிப்புக்கு இலக்கணம் அதுவும்
0: இன்னும் ஒரு கேள்வி கேக்குறோம் துன்ப நிலை
3: அதுக்கும்
0: ஈனாவிலதான் பெறணும் துன்ப நிலை துன்பத்தை சொல்றது ஈனாவில
3: ஈனாவில துன்பத்துக்கு எது சொல்ல இல்ல
0: துன்பம் எது சொல்ல அது துன்பம் இன்பம் தான் பெறும் அவமதிப்புக்கு வரும் இகழ்ச்சி இழிபுரிய அவமதிப்புக்கு தான்
3: வரும்
0: அதுக்கு வரும் ஆனா இதுக்கு வந்து துன்ப நிலைக்கு வந்து வேற ஈனா வரிசையில சரி சொல்லுங்க
3: இலக்கம்
0: என்னண்ட நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி தமிழோடு விளையாடு கலியக நேரம் சரியாக 7:15 அந்த வகையில் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் அவரது தொலைவு துண்டிக்கப்பட்டு விட்டது அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம் நலமாக இருக்கிறீர்களா பசுபதி நாயகி
3: நலமா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க
0: நான் நலமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன்
3: நவீன
0: தமிழ் அகராதி உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர் அகராதி பாவலர் யார்
3: வீரமாமணிவரா
0: இல்ல
3: இல்ல அவருக்கு வேற வேறு இருக்கு அப்படி சொல்றது போல இல்லையே
0: இல்ல
3: எனக்கு அது தெரியலையம்மா
0: சிங்களா
3: கேளுங்க
0: ஓகே பாரு, நான் உங்களுக்கு சிம்பிளா கேக்குறேன். இப்ப என்ன இதே மாதிரி தானே ஈனா வரிசை இல்லையா? நீங்க வந்து இப்ப எனக்கு இப்ப துன்ப நிலை கவாட்ட கேட்டேன், நீங்க அதுக்கு சொல்ல இல்லையா? பழங்கால கதையாசம் மொழி விதி இலக்கணம் அவமதிப்பு
3: துன்பத்தை
0: வேற உண்டு. இப்ப இப்படி சொல்ல இப்ப ஒரு இப்படியும் சொல்லுவினம் என்ன இது வரைக்கும் நகுவான்னு சொல்லுவினம்.
3: ஐயோ தெரிய, நான் இலக்க எங்கள் படிக்கல தீரு.
0: என்ன இது வந்தா சிரிக்கணும் என்று சொல்லுவினம்.
3: இடர் வருமா?
0: இடரும் பெறும், அதை இன்னும் நல்ல ஒரு சொல்லுண்டு இருக்கு.
3: சரி, இடர வெப்பம் இது என்ன? முடியாத நிலை. என்ன
0: முடியாத நிலை? இல்ல முடியாம இருக்கிற நிலையா சொல்றது?
3: முடியாம இருக்கவே
0: எங்களுக்கு இப்படி இப்படி இருக்குது, இப்படி இப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. எங்களுக்கு இப்படி இருக்குது, ஐயோ எனக்கு இப்படி இருக்குது,
3: பெரிய
0: எங்களுக்கு இப்படி இருக்கணும். சில நேரம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு ஏழாம இது கேட்டு இப்படி சொல்லுவீங்க, எனக்கு இப்படி இருக்குதே.
3: இயலாமல்
0: இயலாமை அதுக்கு தான் இதை
3: சொன்னேன்.
0: இது அந்த வாழைப்பழத்தை உரிச்சிட்டு வாய்க்கல வைக்கிற மாதிரி சொல்லித்தாரன். அவன் என்ன கட்டணம் இல்லாதது டக்கன்னு சொல்லுங்க. அவன் கட்டணம்
3: இல்லாம
0: இலவசம். அடுத்தது வந்து வேதிய பொருள். வேதிய பொருளை எப்படி சொல்றது? வேதிய பொருளை என்னன்னு சொல்றது? அந்த மருந்து வகைகள் அந்த
3: மருந்து வகைகளை
0: எப்படி சொல்றது?
3: அதுக்கு வந்து ரகவீதியா?
0: இல்ல
3: தெரியலம்மா.
0: ஓகே, இப்ப நான் அதுக்கு நான் வந்து இப்ப உங்களை எத்தனை கேள்வி கேட்டுட்டேன்? இப்ப ரெண்டு கேட்டுட்டேன். தகவல் கூறும் ஆவணம்
3: தகவல்
0: கூறும் ஆவணத்தை எப்படி சொல்லுவோம்? இதை தயாரிச்சு கொண்டு வர தயாரிக்கிறது சொல்லுவோம். என்ன இப்ப இதை தயாரிக்க வேணும் சொல்லுவோம்? என்னத்தை தயாரிக்க வேணும்?
3: அடுத்ததாக
0: வைவரூடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம். திரு ஜெயமந்தி தியானடேசன்.
0: இனிய மாலை வணக்கம். உங்களுக்கு நலமாக இருக்கிறீர்களா?
4: நலமா இருக்கிறேன். நன்றி. உங்களோட பணிக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு
0: நன்றி.
4: பேரிய பொருள்
0: இரசாயனம் இனிப்பதான் பசுபதி குணநாயகி ஞாபகம் பெறும். இரசாயனம்
4: அறிக்கை
0: அடுத்தது அறிக்கை. நான் நினைக்கிறேன் உங்களோட சத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, வெளியில எப்படி வருதுன்னு எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் குறைவா இருக்குது, எனக்கு கேக்குறதுக்கும் குறைவா இருக்குது, ஆனா வழியால எப்படி வருதுன்னு தெரியவில்லை. அடுத்ததும் வந்து ஆன வரிசையில தான் நெருக்கமான தன்மை. ஆன வரிசையில தான் வரும் நெருக்கமான தன்மை. நெருக்கமா இருக்கிறதே இப்படி சொல்லுவாம். காட்டக்கூடி சொல்லுவோம் இப்படி போய் கிடக்குதண்டு, சிலருக்கு தலைமை தலைமுடிய சொல்லுவோம் இப்படி இருக்குதண்டு.
4: என்ன
0: தலைமுடிய இப்படி சொல்லுவோம்? கொஞ்சம் அல்லது அற்பம், அற்பத்தனம் என்றது கொஞ்சம் அந்த சில்லறத்தனம் அப்படியானதான் அற்பம் என்று சொல்றது. இது இது வந்து அரிதாக கிடைக்கிறது. அதான் அரியதாக அரிதாக கிடைக்கிறது. அருமை அருமை என்றது. ஓகே, நீங்கள் இப்ப நான் வந்து இப்ப இந்த கேள்வி ஒன்று கேட்டேன். நவீன தமிழ் அகராதி உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றிய உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றிய அகராதி பாவலர், அவர் வந்து தமிழர், யாழ்ப்பாணத்து தமிழர். விளங்கல? இல்ல இல்ல, எனக்கு வந்து உங்கள சத்தம் வந்து சரியான குறைவா இருக்கு. உங்களோட டெலிபோன் ஒருக்கா நீங்கள் ஒருக்கா பாருங்க, இது ஒருக்கா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
4: சரி,
0: ஓகே, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. அந்த வகையில் வைபோ வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம். எங்கட அன்பான திருவோடு உரையாடுவ கிடைச்சதுக்கு மகிழ்ச்சி.
0: நன்றி. உங்களையும் உங்களையும்
5: உறவுகளுக்கு நன்றி.
0: நன்றி அனைவருக்கும் நன்றி. உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம், நன்றி. உங்களுக்கான கேள்வி கேட்கட்டா? சரி, இப்ப நான் வந்து உங்கள்ட்ட கேக்குறேன் என்ன சொல்லி சொன்னா, இதுவும் வந்து ஆனா வரிசையில தான் அல்லாட்டி வந்து நான் உங்களுக்கு இது இப்படி இப்படி ஒண்ணு கேட்கட்டா?
5: முடியுங்க.
0: சரி, ஆனா வரிசைய முடிக்கிறேன். ஓகே,
5: சாதகமான
0: சூழ்நிலையை இப்படி சொல்லுவோம் நாங்கள். இது வந்து எங்களுக்கு சாதகமா இருக்குது. எங்களுக்கு சாதகமா இருக்குதுன்னு சொல்லிக்கல, அது எப்படி சொல்லுவோம் எங்களுக்கு இப்படி? சரி, அடுத்ததான் அப்படியே இருக்கட்டும். அடுத்த கேள்வி கேட்கிறேன். ஒரு இழிவான நிலை, இழிவான நிலையை எப்படி சொல்லுவோம்? அவமானப்படுத்தி போட்டினம். தற்பெருமை, தற்பெருமை உணர்வு. ஆனா வரிசையில தற்பெருமை எப்படி சொல்லுறது? தற்பெருமை
5: நன்றி,
0: மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் தமிழோடு இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியாக நேரம் சரியாக 6:27. அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம், உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். நலமாக இருக்கிறீர்களா?
6: நன்றி, நாங்கள் நலமா இருக்கிறோம். தாங்களே நலமா இருக்க எல்லாம் கேட்டுக்கொண்டு
0: என்ன
6: தெரியும்
0: இருக்குது. அப்படி ஒரு இது அப்படி சொல்வார்கள். இப்ப நீங்க அது இல்ல, நீங்க சொன்னது வந்து ஒரு இறப்பு என்றது வந்து இழப்பு இறப்பு என்றது வந்து ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் வரும். இப்ப எல்லா துன்பத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து இப்படி சொல்வது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. அந்த வகையில் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா?
0: அவர் அகராதியா வந்து முக்கிய பங்காற்றியவர் வந்து சாது சுப்பையா. அவர் தான் உண்மையாவே வந்து அந்த அகராதி பாவலர், அந்த உருவாக்கத்தில் நவீன தமிழ் அகராதி உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர் வந்து அகராதி பாவலர் சாது சுப்பையா. அகராதி தந்த யாழ்ப்பாணம் கதிரவேற்பிள்ளை கதிரவேற்பிள்ளை அச்சு பதிப்பில் வந்து ஆர்மோ நாவலர் குறிப்பிடத்தக்கவர். ஓ, அடுத்தது வந்து நான் அடுத்த கேள்வியை நான் வந்து கேட்கிறேன். ஈழத்தில் தமிழ் உரநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஈழத்துல வந்து தமிழ் உரநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சரி, அது அப்படியே இருக்கட்டும். அதை கேட்டுக்கொண்டு வரட்டும். இப்ப நான் வந்து உங்கள்ட்ட இன்னும் ஒரு ரெண்டு கேள்வி கேட்கிறேன். நான் வரிசையில
7: தமிழ் உரநடையின்
0: ஈழத்தில் உரநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?
7: அன்பான கவனம்
0: அன்பாக கவனிக்கிறது.
3: சரி
0: ஓகே, அப்ப நீங்க யோசிச்சுட்டு வாங்க. வைபரூடாக வந்திருப்பவர் இருக்கிறாரா? இல்லை, தெரியவில்லை. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம் ராஜினி அல்வான், நீங்க நலமா?
0: நலமாகவே இருக்கிறேன். நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
8: ஆமா, நன்றி. சிறப்பு, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி.
8: இப்ப என்னத்துக்கு அந்த முதல்ல ஏதோ கேட்ட நீங்க அந்த பத்மினிட்டு துன்பமோன்னு சொல்லி?
0: இல்ல, துன்பம் இல்ல, அன்பான கவனம். அன்பா கவனிக்கிறதை இப்படி சொல்லுவோம். இப்படி பாக்கினோம், இப்படி பாக்கினோம், இப்படி கவனிக்கினோம். அதை எப்படி சொல்லுவோம் நாங்கள்? அன்பா ஒரு ஒரு இப்படி இப்படி கவனிக்கிறது வந்து நாங்க சொல்லுவோம். அன்போடு இப்படி கவனிப்போம் என்று சொல்லுவினாம். இல்ல இல்ல, ஒரு ஆளு அன்பா கவனிக்கிறது, ஒரு பாதுகாப்பா கவனிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா அப்படி சொல்லுவோம். அந்த கவனிப்பத்தான் நான் கேக்குறேன். அது எப்படி சொல்றது? ஆணாவரிசையில ஒரு ஒரு ஒரு சொல்லுண்டு இருக்குது. ஒரு சொல்லி இருக்குது, அது சுகம். அது பழமையா பாவிக்கிற சொல்லு. நீங்களே இதை இப்படி பாத்து கொள்ளணும்னு சொல்லுவினம். இப்ப கவனமா பாத்துக்கொள்ளு, அன்பா பாத்துக்கொள்ளுன்றதுக்கு நீங்களே வீட்டுல சில இடம் பிள்ளை அளவுக்கு சொல்லுவீங்க. இப்படி பாக்கணும்னு சொல்லி சொல்லுவீங்க. சாதாரணமாக நாங்கள் வீடுகளில் பாவிக்கப்படும் ஒரு சொல்லும். எல்லை மீறல், அடுத்தது ஆனா வரிசையிலேயே சொல்லுங்க. எல்லை மீறல்,
8: எல்லை மீறல்,
0: ஆனா வரிசையில சொல்லுங்க. எல்லை மீறத இப்படி எப்படி சொல்லுவோம்?
8: அளவில்லாமல்
0: இல்ல, இன்னும் ஒன்று இருக்குது. ஆனா இத்தனை ஆண்டு சொல்றேன் நான், இதே ரெண்டாவது சொல்லேன்னு
8: சொல்லி.
0: அத்து மீறல். மற்றது உயிர்களை துன்புறுத்து.

0: ஆமா, அத்துமீறல், அத்துமீறல், அத்துமீறல்னு சொன்ன.
1: ஓ, அதுதான் நல்ல மீறலே அத்துமீறல்.
0: மற்ற அவதானம்
1: எதுக்கு அவதானம்?
0: கவனிக்கிறதுக்கு அவதானமா கவனிக்கிறான்னு
1: இல்ல, அதை விட இன்னொரு சொல்லி இருக்குது.
0: அரவணைப்போ
1: இல்ல, நீங்களே சொல்ல, இப்ப நீங்க சொல்லுவீங்க இப்படி பார்க்க வேணும் ஒரு ஆளை அண்டு
0: அன்பா
1: இல்ல ஒராளுக்கு சொல்லுவினம் இவ இப்படி எங்களை பாத்துச்சுனா, அல்லது மற்றவர்களை சொல்லுவாங்க இவர்கள் இப்படி அவர்களை கவனித்தார்கள்
0: மற்றது
1: வந்து உயிர்களை துன்புறுத்தாமை. உயிர்களை துன்புறுத்தாமே, துன்புறுத்தவர்களை இப்படி சொல்றது. அந்த ஆக்களை ஒரு தடவை நோகப்படுத்தாமல் இருக்கிறாக்களை இப்படி சொல்றது. இப்படி ஒரு போராட்டமும் இருக்குது.
0: என்ன இருக்குது
1: போராட்டம்? போராட்டத்தையும் ஒரு போராட்டத்தையும்
0: அஹிம்சை,
1: அஹிம்சை. ஐயோ, அதை நான் வர பண்ற பாடு. தஞ்சம், தஞ்சம். சரி, உங்களுக்கு இப்ப மூன்று கல்விக்கு நீங்க விட சொல்லிட்டீங்க. நீங்க இப்ப எனக்கு இந்த கல்விக்கு சொல்லுங்க. ஈழத்தில், ஈழத்தில் தமிழ் உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?
0: திருப்பி சொல்லுங்க. ஈழத்துல
1: தமிழ் உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் உரைநடை, உரைநடை, உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தொடர்பில் மற்றது சங்க காலத்தில் வாழ்ந்து எட்டு தொகை நூல்களில் பாடல்களை பாடிய புகழ் பெற்ற ஈழத்து புலவர் யார்? சங்க காலத்தில் வாழ்ந்து எட்டு தொகை நூல்களில் பாடல்களை பாடிய புகழ் பெற்ற ஈழத்து புலவர் யார்? அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் பெற வேணும். ஓகே, சங்க காலத்தில் வாழ்ந்தவர் எட்டு தொகை நூல்களில் பாடல்களை பாடிய புகழ் பெற்ற புலவர் யார்? தமிழ் புலவர்.
0: அது எனக்கு தெரியும்.
1: நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
0: அது சரி, நான்
1: ஓகே தேடி கண்டுபிடிச்சு கண்டு கொண்டு வாங்க.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலியாக நேரம் சரியாக 7:39. அந்த வகையில் கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். சாதகமான சூழ்நிலைக்கு வந்ததா?
0: சாதகமான சூழ்நிலைக்கு இன்னும் பெற இல்ல.
1: அனுகூலம்
0: அதுதான். அதேதான்.
1: உறுதியான சான்று?
0: ஓம் சொல்லுங்க.
1: அறிவியல்
0: சான்றி

0: பெண்ணா, சின்னங்குவாபம், உறுதியான சான்று. இப்படி இதை சொல்லுவோம், இப்படி சொல்லி வேணும், இப்படி படுத்த, இதை இப்படி படுத்த வேணும். இப்ப நீங்க ஒரு ஆள ஒரு ஒரு உறுதிப்படுத்துறதே எப்படி சொல்லுவோம்? அறுதி என்றது வந்து அது அந்த இல்லாம அந்த உறுதி, அந்த அறுதி என்றது வந்து அந்த அறுதியா போகுதண்டா இல்லாம போறது, அதைத்தான் சொல்றது. இது வந்து உறுதிப்படுத்துறது, ஒரு இதை வந்து நாங்க உறுதிப்படுத்துறது என்னன்னு சொல்றது. நீங்களெல்லாம் தமிழ் எல்லாம் நல்லா மறந்து போனீங்க.
1: அத்தாட்சி
0: அதுல நீங்க அதுக்கு பொதுவா உள்ள ஒரு கதை சொல்ல சொல்ல வேணும். மூன்றுக்கும் பொதுவா வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும், ஒரு வினை சொல்லு, வினை சொல், ஒரு காலம், மற்ற ஒரு வகை. இப்ப இதுக்கு நான் உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வினைச்சொல் காலம், இப்ப வினைச்சொல் காலம் ஒரு வகையானா அதுக்கு அதுக்கு அதுக்கு ஒரு அதுக்கு பொதுவா இருக்கிறது வந்து எதிர்காலம்.
1: எதிர்காலம்
0: ஒரு வகை, இப்ப எதிர்காலத்தை தான் அதை அப்படி சொல்றேன். இப்ப அடுத்ததான் நான் வந்து சொல்றேன், நறுமணம், வாசனையானது, ஒரு திரவம்,
1: தண்ணீர்,
0: தண்ணீரையும் சொல்லலாம். ஓகே, அதை விட இன்னொன்று சொல்லுங்க.
1: அது தமிழ் வரிகையிலே வாசனை பொருளை சொல்லி
0: அந்த அத்தர் நான் வச்சிருந்தேன், அத்தரத்தை நான் வச்சிருந்தேன். சரி, அப்ப நீங்க ஒன்று சொல்லிட்டீங்க, இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு அப்புறம் நீங்க வேற ஒண்ணு தேடிய. கட்டளை,
1: கட்டளை,
0: அவசியம், கட்டுப்பாடு.
1: கட்டளை, அவசியம், கட்டுப்பாடு, உத்தரவு வருமா?
0: இல்ல, அதை விட இன்னொன்று. அவசியத்துக்கு அவசியத்தை அவசியமா இருக்குதுண்டா இப்படி சொல்றது. கட்டளை, அவசியம், கட்டுப்பாடு,
1: வரையறை என்றும் சொல்லலாம்.
0: வரையறை என்றும் சொல்லலாம். நான் வச்சிருக்கிறது கட்டாயம். சங்ககாலத்தில் வாழ்ந்து எட்டு தொகை நூல்களில் பாடலை பாடிய புகழ் பெற்ற ஈழத்து புலவர் யார்?
1: சரி,
0: ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு, நான் பிலோமினா.
0: வணக்கம் பிலோமினா, இன்றைக்குதான் நீங்க முதல் முதலாக என்னோட வந்திருக்கீங்க.
2: எனக்கு பிடித்தா சொல்லந்தானே, அங்க எங்க திரிஞ்சதால வரே இல்ல. சரி சொல்லுங்க, உங்களுக்கு மால்பேர் உரிக்கண்டே சொல்லுங்க பாப்பன். சரி, அந்த பாப்பன்
0: சங்க காலத்தில் வாழ்ந்த எட்டு தொகை நூல்களில் பாடல்களை பாடிய புகழ் பெற்ற ஈழத்து,
2: அது நீங்க
0: சொல்றேன். மூன்று சொல்லு இப்ப சொல்லு தருவேன், அதுக்கு நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பொதுவான சொல்லு நீங்க கண்டுபிடிக்க.
2: சரி பாப்பா, சொல்லுங்க.
0: ஒருமித்து, ஏகமனதாக, ஏகோபித்த. இதுக்கு இதுக்கு வந்து எப்படி இதுக்கு பொதுவா ஒரு சொல்லு எப்படி சொல்லலாம்? ஒருமித்து, ஏகமனதாக, ஏகோபித்த, அதுதான் ஒன்றாகத்தான்.
2: மேடம்
0: இன்னும் ஒரு கேள்வி, ஒரு ஒலி,
2: ஒலியா,
0: ஒலி,
2: ஒலி,
0: ஓ சத்தம், அழுகை பாட்டு,
2: அழுகை,
0: அழுகை பாட்டு, துன்பங்கூறல். இது மூன்றுக்கும் பொதுவா?
2: மேடம் ஒன்று கூட இல்ல சொன்னீங்க.
0: இல்ல இல்ல, துன்பங்கூறல், துன்பம்,
2: துன்பம், துன்பம் கூட, துன்பம்
0: ஒரு ஒலி, ஒலி, ஒலி என சத்தம் போட்டு சத்தம், சத்தமாக, அழுகை பாட்டு, துன்பங்கூறல்.
2: ஒப்பாரியோ,
0: ஒப்பாரி, அதை விட இன்னும் ஒன்று சொல்லுங்க பாப்பம்.
2: ஒப்பாரி பாட்டு
0: சரி, ஒப்பாரியும் சரி, புகலிடம் உறைவிடம் இது மூன்று பொதுவா உள்ளது. வீடு, புகலிடம், உறைவிடம். ஈனாவில தொடங்கும், ஈனாவில தொடங்கும்.
2: ஈனா
0: வீடு, புகலிடம், உறைவிடம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். ஒரு நிமிஷம் வைபர் ஊடாக அனுப்புறேன். வாட்ஸ்அப்ல யாராவது இருக்கணுமா? இல்லை, வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்களா? இல்லை. ஓகே, வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ்.
3: வணக்கம். வணக்கம். கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி கிடந்தது, சொல்லிட்டா?
0: எதுக்கு ஒழுங்கு இந்த மூன்றுக்கும் பொதுவான ஒரு சொல்லு. நேர்வழி, அதை விட நான் நல்ல வடிவான நல்ல தமிழ் சொல்லி இருக்குது. நேர்வழி என்றதை விட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீங்க சொல்லுங்க. இப்ப கோட்பாடு, ஒரு கோட்பாடுண்டா இப்படி இப்படி ஒரு முறை என்று சொல்லுவோம் நாங்கள். கோட்பாடு, விதிமுறை, ஒழுங்கு.
3: நேரா செல்லுதல்
0: இல்ல, இல்ல அப்படி இல்ல. நேராதான்
3: தொடங்கும்.
0: இல்ல இல்ல, அது இல்ல. சரி, அப்ப அதை அதை நீங்க அது நெறிமுறை. சரி, இப்ப நீங்க ரெண்டு சொல்லிட்டீங்க, நான் இன்னும் ஒன்று நான் கேட்கிறேன். அதுக்கு சொல்லிட்டு இப்ப நீங்க வேற தேடி வர விடுமே. வரை என்று தொடங்குற ரெண்டு சொல்லு, டக்குன்னு சொல்லுங்க. வரை என்று தொடங்குற ரெண்டு சொல்லு. வரை
3: அதுக்கு நான் என்ன சொல்லணும்?
0: ரெண்டு சொல்லு, வரை என்று தொடங்குறத சொல்லணும். ரெண்டு
3: வாழ்ந்து
0: எட்டு தொகை நூல்களில் பாடல்களை பாடி புகழ் பெற்ற ஈழத்து புலவர் யார்?
3: அந்த என்ன ஈழத்து பூதந்தேவனார் என்று வருமா?
0: அவரே தான். ஈழத்து பூதன் தேவனார், அகனூறு, குறுந்தகை, நற்றிணையில் இவரது பாடல்கள் உள்ளது. அப்ப நான் அடுத்த கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் வெளியான முதல் தமிழ் நாவல் எது? அதை எழுதியவர் யார்? ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் வெளியான முதல் தமிழ் நாவல் எது? அதை எழுதியவர் யார்?
3: ஈழத்து தமிழ் இலக்கிய
0: வரலாற்றில் வெளியான முதல் தமிழ் நாவல், தமிழ் நாவல் எது? அதை எழுதியவர் யார்? இதை கண்டுபிடித்துக் கொண்டு வாங்க.
3: சரி சரி,
0: ஓகே. நன்றி, நன்றி, வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலையக நேரம் சரியாக 7:49. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க அஞ்சு சொல்லு கண்டுபிடிச்சீங்களா? நான் வீணா வரிசையில அஞ்சு சொல்லுங்களை கண்டுபிடிச்சு எழுதி.
4: என்ன வரிசை சொன்னீங்க?
0: வீணா. வீணா
4: விவாதம்,
0: விவாதம் விவாதம்
4: விவரம்
0: விவரம்
4: விடயம் விடயம்
0: விடயம்
4: அப்புறம் வித்து
0: வித்து வரும் வித்து
4: வித்து விந்து
0: ஓகே சரி அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் தீது.
0: வணக்கம்.
1: நான்
0: வந்து இப்ப அடுத்ததா நான் வந்து கேக்குறேன். தலை என்று சொல்லி தொடங்குற ரெண்டு சொல்லு டக் டக்னு சொல்லுங்க.
1: என்னது?
0: தலை.
1: தலையா? தலையணை. தலைவிதி.
0: தலைவிதி. ஓகே. அணி. அடுத்தது அணி.
1: பெண்ணினம்.
0: சரி, அப்ப நீங்க இனி என்ன செய்ய போறீங்க? கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. ஈழத்து தமிழ் வழியான முதல் தமிழ் நாவல் எது? ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றின் வழியான முதல் தமிழ் நாவல் எது? அதை எழுதியவர் யார்? கொஞ்ச நேரம் வைபர் சும்மா இருந்தது. தமிழ் இலக்கிய வரலாற்று வழியான முதல் தமிழ் நாவல் எது? அது எழுதியவர் யார்?
5: அது சித்திலப்பையா?
0: இல்லை. 1891 ஆண்டு எழுதப்பட்டது. 1891 வந்து அதுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, தமிழ் மொழிக்காக அச்சிடப்பட்ட முதல் அகராதிய உருவாக்கிய ஈழத்து தமிழ் அறிஞர்ந்துதான் நான் கேட்டேன். அந்த அதுக்கு வந்து சதுர அகராதி தொகுப்பு. அந்த அதுக்கு பிறகு அந்த சதுர அகராதி முயற்சிகளுக்கு பின்பு நவீன தமிழ் அகராதி உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர் யாரென்று கேட்டினான். அது வந்து அகராதி பாவலர் சாது சுப்பையா மற்றும் தமிழ் அகராதி தந்த யாழ்ப்பாணம் தந்த கதிரவேட் பிள்ளை. அச்சு பதிப்பில வந்து ஆர்மோ நாவலர் குறிப்பிடத்தக்கவர். ஈழத்து முஸ்லிம் எழுத்தாளர் முதல் நாவல் அவர். அதுக்கு பேர் ஹசன் பே சரித்திரம் தான் அவர் எழுதினது. அதுக்கு வந்து அந்த நாவலுக்கு பேர் இளங்காரத்தினம். 891 ஆண்டு எழுதியவர் வந்து ஐ தாசியஸ் அல்லது வந்து ஹென்றி ஹென்ஸ்டரிஸ் என்று சொல்றது.
5: இளங்காரத்தினம்
0: எழுதியவர் வந்து ஐ தாசியஸ்.
5: இது அந்த நான் சொன்னது வந்து முக்கியமான தொடக்க நாவலாக கருதப்படுது.
0: இருக்கலாம், அது அப்படியும் அதுவும் இருக்கலாம். இதுவும் இது இந்த இளங்காரத்தினம் என்ற நாவலும் தான் அந்த முதல் முதல் எழுதிய ஈழத்து தமிழ் வரலாற்றில் இது வெளியான முதல் தமிழ் நாவல். மற்றது வந்து அடுத்த கல்வி வந்து ஈழத்து மகாகவி என்று தமிழ் உலகத்தால் போற்றப்படும் புகழ் பெற்ற கவிஞர் யார்? ஈழத்திலேயே
5: என்ன திருப்பி இருக்கா சொல்லுங்க.
0: ஈழத்து மகாகவி, ஈழத்து மகாகவி என்று தமிழ் உலகத்தால் போற்றப்படும் புகழ் பெற்ற கவிஞர் யார்? சரியா, அது நல்ல ஒரு தமிழ் பெயர்.
5: நல்ல தமிழ்,
0: நல்ல எங்க தமிழ் பெயர் இது நீங்க உங்களுக்கு வந்து சுகமா இருக்கும். இப்ப மூன்று சொல்லு தருவன், அதுக்கு பொதுவான ஒரு சொல்ல நீங்க தர வேணும். புது தம்பதியினர், வரவேற்றல், எடுக்கிறது.
5: புது தம்பதியினர்,
0: அத மூன்று சொல், மூன்று சொல்லு தரேன், அதுக்கு பொதுவா நீங்க ஒன்றை கண்டுபிடிக்கணும். புது தம்பதியினருக்கு வரவேற்கிறது, எடுப்பது, என்ன செய்வா, என்ன எடுப்ப? ஆராத்தி, ஆராத்தி.
5: நீங்க கேட்டதுக்கு உருத்ரமூர்த்தி,
0: உருத்ரமூர்த்தி, உருத்ரமூர்த்தி தான் சரியான விட.
5: சரியா,
0: உருத்ரமூர்த்தி. அடுத்த கேள்வி வந்து ஈழத்து போராட்ட கால வாழ்வையும்.
5: நிதிச்சலுகை தொகை.
0: ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு கலையக. நேரம் சரியாக 7:57. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: அப்போ மண்டைகளை வராது, இப்ப வந்துட்டு வீடு புகழிடம் உறைவிடம் வந்து இல்லாம
0: இருப்பிடம்
2: மற்றது வந்து நீங்க அந்த ஒளி மற்றது கேட்ட நீங்க துன்பம் அது புலம்பல் வந்தது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் ராஜினி அல்போன்.
0: வணக்கம் ராஜினி அல்போன்ஸ், நீங்க தான்
6: கேட்டீங்க. மகாகவி உலகத்தால் போற்றப்படும் புலவர் மகாகவி உருத்ரமூர்த்தி.
0: உருத்ரமூர்த்தி தான் சரியான விடை. மகாகவி உருத்ரமூர்த்தி.
6: உலகம் வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நான் உண்டக்க ஒரு இது தரவா உங்களுக்கு கேக்குறீங்களா? கொடுமை, துன்பம், வதம் செய்தல். இதுக்கு மூன்றுக்கும் பொதுவா ஒரு சொல்லு சொல்லுங்க. வாப்பம் கொடுமை, துன்பம், வதம்.
6: துயரம்
0: இல்ல. இப்ப இதை இப்படி இப்படி செய்து ஆக்களை சாகடிக்கிறதுன்னு சொல்லுவினோம். இப்படி செய்யறது மிருகங்களுக்கு இப்படி செய்யக்கூடாது, மனுஷர்களுக்கு இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் நாங்கள். கொடுமை, துன்பம், வதம். வதம் கொடுமை, துன்பம், வதம்.
6: அடித்தல்,
0: அடித்த எல்லாத்தையும் அது என்னன்னு சொல்லுவோம் நாங்கள். சீனாவில செய்யல சொல்லுவோம். சீனாவில இறுதி நேரண்டபடியே நான் அதை சொல்லுவேன். சீனாவில சொல்லுங்க. இல்ல நீங்க இப்படி செய்யறாங்க, இப்படி ஆக்களுக்கு இதை செய்யறாங்க. சிங்களவர் எல்லாம் தமிழருக்கு எங்களுக்கு பிடிச்சு கொண்டு போய் சித்திரவதை. அதுதான் சரியான பதில்.
6: நன்றி,
0: நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நேரமும் கேட்டுக்கொண்டிருந்தது டிஆர்டி தமிழொலியில் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலந்து சபித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு
1: பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பாரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SASLanga12@gmail.com.
2: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன, டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம் பெற்ற அடுத்ததாக இடம் பெற இருப்பது கவிதை பாடும் நேரம். கலியக நேரம் சரியாக 8:03 தொடர்ந்து வர இருப்பது கவிதை பாடும் நேரம். நீங்கள் எழுதிய கவிதைகள், படித்து சொல்த கவிதைகள் என்று கவிதைகள் கவிஞர்களையும் கவிதாஞர்களையும் அன்புடன் வரவேற்பிற்காக நான் இங்கு காத்திருக்கிறேன். உங்களது கவிதைகளை அழகாக தொகுத்து வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு யுவகரி.
0: வணக்கம் அம்மா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நான் ஒரு கவிதை. வாழ்க்கை ஒரு வரம்.
0: வாழ்க்கை ஒரு வரம். தாருங்களம்மா உங்கள் கவிதையை.
1: அந்த சராசரம் தனிலே அழகான பூமி பந்தில் பிறப்பித்தான் நமையும் இறைவன் அன்புடன் கலவையாக. அந்த சராசரம் தனிலே அழகான பூமி பந்தில் பிறப்பித்தான் நமையும் இறைவன் அன்புத கலவையாக. அன்புலன் கருவி தந்து கண்டு கேட்டு உண்டு உயிர்த்த எத்தனை இன்பம் வைத்தான். அன்புலன் கருவி தந்து கண்டு கேட்டு உண்டு உயிர்க்க எத்தனை இன்பம் வைத்தான். அத்தனையும் நாம் வரும் முன்பாக நேசிக்க உறவுகள் தந்து யோசிக்க அறிவும் தந்து உள்ளிருந்து காக்கின்றான் பேரன்புடனே. அத்தனையும் நாம் வரும் முன்பாக நேசிக்க உறவுகள் தந்து யோசிக்க அறிவும் தந்து உள்ளிருந்து காக்கிறான் பேரன்புடனே. அதன் பின்பாக இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் ஆழ்கடல் மேலே எழும் விழும் அலைகள் போலே. அதன் பின்பாக இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் ஆழ்கடல் மேலே எழும் விழும் அலைகள் போலே. இயற்கைக்கு முரணாய் யாசைகள் கொண்டால் அவை நம் நரக துன்ப வலையில் வலைகள் போலே நேர்மறை எண்ணங்களாலே இன்பமும் துன்பமாய் மாற்றும். இயற்கைக்கு முரணாய் யாசைகள் கொண்டால் அவை நம் நரக துன்ப வலைகள் போலே நேர்மறை எண்ணங்களாலே துன்பமும் இன்பமாய் மாற்றும். இயற்கை உண்மை கண்டு அறிவில் தெளிவு கொண்டால் வாழ்க்கை என்பது வரமே. மென்மேலும் மேலும் உயரும் உயரும் அன்றாட வாழ்வின் தரமே. இயற்கை உண்மை கண்டு அறிவில் தெளிவு கொண்டால் வாழ்க்கை என்பது வரமே. மென்மேலும் மேலும் உயரும் உயரும் அன்றாட வாழ்வின் தரமே. நன்றி திரு.
0: நன்றி. விடியும் ஒவ்வொரு காலை பொழுதும் விண்ணவன் தந்த புது பரிசு, சிந்தும் ஒவ்வொரு மூச்சு காட்டும் இயற்கை தந்த வர பிரசாதம். பாதையில் கற்கள் இருக்கலாம், பயணங்கள் கடினமாக இருக்கலாம், வீழும் புல்முனை பனி துளியும் சூரியனை கண்டு அஞ்சுவதில்லை. நேற்றைய துயரம் நிழலென போகட்டும், நாளை வரும் நம்பிக்கை ஒளி வீசட்டும். வலிகளை மறந்து வழிகளை தேடு, உன் மனதில் உள்ள சிறகை உயரே மூடும். தோல்வி என்பது அனுபவ பாடம், துணிவே என்றும் வாழ்க்கையின் தேடல்கள். கண்ணீர் துளியையும் புன்னகையாய் மாறட்டும், காலத்தின் சுவட்டில் உன் பெயர் நிலைக்கட்டும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, வழிகளை கடந்து வெல்வதற்கே. இயற்கை நமக்கு தந்த பெருவரம், இதை அன்பால் நிரப்புவது நம் கடமை. அப்படித்தான நேயர்களே, தடைகள் 1000 வந்தாலும் இந்த அழகான வார்த்தைகளை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவோம். வாழ்க்கை ஒரு உண்மையிலேயே ஒரு வரம்தான் என்று சொல்லி கூறிக்கொண்டு கவிதந்த ஜோயஸ்ரீ அம்மாவுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நன்றி அம்மா விடைபெற்று செல்வோம்.
1: நன்றி
0: வணக்கம் என்று சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த வகையில் தனது கவிதையை தந்த ஜோயஸ்ரீ அம்மாவுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்ததாக கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். புங்கியோர் ராஜா.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
1: நானும்
0: நலமாக இருக்கிறேன். நன்றி. உங்களது கவிதையை தாருங்கள். என்ன கவிதை தரப்போறீ?
1: நானும் வாழ்க்கை கவிதையை கொண்டிருக்கேன்.
0: தாருங்கள். வாழ்க்கை
1: வாழ்க்கை கவிதையான். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நாமும் பின் தொடரக்கூடாது. நமக்கான பாதையை நாமே தேர்ந்தெடுக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இதில் சந்தோஷமும் இருக்கும், சோகமும் இருக்கும். வாழ்க்கை வாழும் போதே ரசித்து வாழ வேண்டும். ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது. வாழ்க்கை என்பது நமக்கான இடத்தை தேடுவதல்ல, நமக்கான உலகத்தை உருவாக்குவது. ஆயிரம் ஆசிரியர் கற்றுக் கொடுக்க முடியாத வாழ்க்கை பாடத்தை ஒரு சில தோல்விகள் நமக்கு கற்றுக் கொடுத்து விடும். போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல, அது பூங்காவனம். ரசித்து வாழ வேண்டும் வாழ்க்கையை. வாழ்க்கை வாழ்வதில்லை, வாழ்க்கை வாழ்வது இல்லை, நம் விருப்பத்தில் இருக்கிறது வாழ்க்கை. நம்மை நாமே கேள்வி கேட்காத வரை நம் தவறுகளை நாம் உணரப்போவது இல்லை. வாழ்க்கையை பற்றி நிறைய பேர் சொல்வதற்கு அது நல்வழி என்று பொருள் அல்ல. நம்மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம்தான். ஒரு தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம். நமக்கு தெரிந்ததை மிகவும் குறைவு என்பது புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும். விரும்பதை பெற பணம் இருந்தால் மட்டும் போதாது, பொறுமையும் வேண்டும். விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள். வாழ்க்கையில் வாழ்க்கையில் வெற்றி அடைய முக்கியமான மந்திரம், ரகசியங்களை யாரும் பகிரக்கூடாது. வாழ்க்கையில் பல வழிகள் உண்டு, பல வழிகளும் உண்டு. வழியை மறந்து புது வழியை கண்டுபிடித்து வாழ்வதே வாழ்க்கை. வாழ்க்கை வசந்தமாகும். விதியை நம்பி இருந்தால் எதையும் சாதிக்க மாட்டோம். வாழ்க்கையில் தன் நம்பிக்கை இருந்தால் என்றும் தோற்க மாட்டோம். வாழ்க்கை வாழ்வதற்கே மனம் போன போக்கில் போய் வாழ்வதல்ல வாழ்க்கை. தேவை இல்லாமல் பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது. நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நம் வார்த்தைகளும் பொய்யாது. எல்லா அனுபவங்களையும் தத்துவங்களையும் இளமையில் கற்றுக்கொண்டாலும் ஆனால் அதை பின்பற்ற முதுமை வர போராட வேண்டி இருக்கிறது. குணத்தை பற்றி சொல்ல ஆளில்லை, குறைகளை சொல்ல உலகமே உள்ளது, ஊரே உள்ளது. இதுதான் உலகம். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும். வாழ்க்கை புன்சோலையாய்விடும். வாழ்க்கையில் அதிகம் வழிகள் கண்ட உள்ளம் வாழ்க்கையின் நல்ல வழிகாட்டியா இருக்கும். வலிமை உள்ள போதே இளமையில் நமக்கானதை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியில் முதுமையில் யாரும் பார்க்க மாட்டார்கள், கொடுத்து உதவவும் மாட்டார்கள். இன்றைய கால சூழ்நிலையில் துன்பம் வரும்போது துணிந்து நிற்க வேண்டும். துணிவில்லாதவரை வாழ்க்கை பயங்காட்டும், துணிந்து பார்த்தால் வாழ்க்கை வழிகாட்டும். நன்றி. நன்றி.
0: வரிக்கு வரி புது அர்த்தம் தரும் வாழ்க்கை ஒரு அழகிய கவிதை. சில நேரம் சோகராகம் மீட்டும், சில நேரம் இன்பராகம் கூட்டும். இன்பமும் துன்பமும் கலந்த வரிகள், நாம் கடந்து வந்த ஒவ்வொரு தருணங்களும் இங்கே வரிகளாக மாறும் சுவடுகள். விழும் தருணங்கள் முட்டுப்புள்ளி அல்ல, அது புதிய வரி தொடங்கும் இடைவெளி. கண்ணீர் துளிகளும் இங்கே கவிதையின் அழகு, அதை கடந்து சிரிப்பதே மனிதனின் இயல்பு. எழுதப்பட வேண்டிய பக்கங்கள் இன்னும் உண்டு. உன் நம்பிக்கைக்கு ஏது இங்கு தடை? தோல்வி என்பதும் கவிதையின் ஒரு சந்தமே. துணிந்தால் நடந்தால் வெற்றி உன் சொந்தமே. வரிகளை விரும்பி வாசித்துப்பார் வாழ்க்கை என்றும் உனக்கு வசந்தமே. ஆமாம் நேயர்களே, நாங்கள் வாழுகிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் நல்ல நம்ம வாழ்க்கையிலே கவிதையின்றி அழகிய வரிகள் தான். சோக வரிகளை தாண்டி சந்தோஷமான வரிகளை சேர்த்து நம் கவிதைகளை அழகாக்குவோம் நேயர்களே. நன்றி புங்கையூர் ராஜா. உங்களது கவிதைக்கு மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி வணக்கம். மீண்டும்
0: நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியாக நேரம் சரியாக 8:12. அந்த வகையில் ஒரு பாடல் கவிதைக்கான ஒரு பாடலை கேட்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியுடன் பெற்றுக்கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த வகையில் கவிதை பாடுவதற்காக வந்து வாட்ஸ்அப் வைபர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஜியா நடேசன் அவர்களே, உங்களது கவிதையை தாருங்கள்.
1: வாழ்த்துக்களை.
0: நன்றி.
1: இன்று வரை நம் தேசம்.
0: ஓகே, தாருங்கள்.
1: இன்று வரை நம் தேசம் அழகிய பொன்னாடி, சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் நாடி. இன்று மக்களின் நாடு பெரும் அவலமி, ஊருளந்து உறவுளந்து உயிர்களை காக்க வலி இழந்து கூடிழந்த பறவைகளாய் மக்களின் காணிகள் பலி கொடுத்தும் விகாரிகள் முளைத்து வருகையிலே நிலை இழந்து நித்தமன் நிம்மதி இழந்து மக்கள் நடுத்தருவில் நிற்கையிலே அரசாங்கமே பிக்குகளை வைத்து பற்பல இடங்களில் வெள்ளை வெளியீடென விகாரிகள் கூடியிருந்த மக்கள் குடும்பம் இழந்து எண்ணிக்கையில் புலி விளந்து காணாம போனவர்கள் புதை ஒளியில் தோண்டி எடுக்கிறார்கள். என்னதான் முடிவிற்றவரை கிடைக்கவில்லை புதை ஒளியல உறவுகள் கதி என்ன நீதி கோரி எழுச்சி போராட்டங்கள் எதிர்கால சன்னதியின் அறிவு எதிர்காத சந்ததியினர் அழிவுகளில் இனப்படுகொலை செம்மொழி உறவுகளுக்கா நீதி கோரி செம்மொழிக்கு பதாதைகள் பதாதைகளுடன் எம் தேசம் இன்று வரை அவலமே. 564 எலும்பு குழுகளின் உயிரங்கி கொன்று புதைக்கப்பட்டது உண்மையே ஐக்கிய நாடே தூங்கிக் கொண்டிருக்கின்றது. நீதி ஏற்று மக்கள் இம்மக்கள் போராட்டமே இன்று வரை இம் தேசம் அவல நிலையிலே. நன்றி. வணக்கம். சமகால
0: கடல் கடந்து போனாலும் காலங்கள் மாறினாலும் நெஞ்ச கூட்டுக்கள் என்று மனையாத சுடராய் வாழும் நம் தேசம். கடல் கடந்து போனாலும் காலங்கள் மாறினாலும் நெஞ்ச கூட்டுக்குள் என்றும் மனையாத சுடராய் வாழும் நம் தேசம். பனமரத்து தாளாட்டும் வங்கக்கடலின் ஆசை அலை ஓசையும் செம்மண் வாசமும் நம்மூர் சுவாசமும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம் ரத்தத்தில் உரிய சொந்தமன்றோம். பனைமரத்து தாளாட்டும் வங்க கடலின் நல ஓசையும் செம்மன் மாசமும் நம் உற்சுவாசமும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம் ரத்தத்தில் உரிய சொந்தமன்றோம். காலத்தின் சுவடுகளில் காயங்கள் பல கண்டாலும் உழைப்பாலும் உறுதியாலும் உலகெங்கும் நிமிந்து நிற்கும் தமிழனின் முகவரி என்றோம். காலத்தின் சுவடுகளில் காயங்கள் பல கண்டாலும் உழைப்பால் உறுதியால் உலகெங்கும் நிமிந்து நிற்கும் தமிழனின் முகவரி என்றோம். சிதைந்த நிலமும் பிரிந்த உறவுகளும் நம் நினைவை விட்டு அகலாது. மண்ணின் வாசம் மறவாமல் தலைமுறை கடந்து நம் அடையாளம் என்றும் மாறாது. சிதைந்த நிலமும் பிரிந்த உறவுகளும் நம் நினைவை விட்டு அகலாது. மண்ணின் வாசமும் மாறாமல் தலைமுறைகள் கடந்து நம் அடையாளம் என்றும் மாறாது. நிலத்தால் பிரிந்திருந்தாலும் நினைவால் இழந்திருக்கும் என்றும் அழியாத நம் மூச்சு நம் மீளம். நீர்களை நான் எல்லைகள் தாண்டி நாங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையிலே வாழ்ந்தாலும் நம் மனசும் சுவாசத்துக்கு நெருக்கமான நம்ம மண்ணின் நினைவுகள் என்றும் அழிவதில்லை. ஈரம் ஈழம் என்பது எமது வெறும் நிலம் அல்ல, அது எமது அடையாளம். நன்றி ஜியா நடேசன், உங்களது கவிதைக்கும் தாயகத்தின் நினைவுகளை மீட்டு தந்த உங்களது கவிதைகளுக்கு கவிதைக்கு நன்றி கூறி
1: பதிலடி கவிதை சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு சிறப்பான
0: நன்றி. நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: அடித்தமிழொழி டி அடித்தமிழொழி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த வகையில் தங்களது கவிதைகளை இனிமையாகவும் அழகாகவும் உணர்வு பூர்வமாகவும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு குணநாயகி பசுபதி.
0: வணக்கம் குணநாயகி அவர்கள், நலமா இருக்கிறீங்க தானே?
1: ஓம் நல்ல சுவாமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன். தாருங்கள் உங்கள் கவிதையை.
1: நன்றி நன்றி. எனது அந்தி சாயும் நேரத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே.
0: இதெல்லாம் நீங்க அன்னைக்கு தந்தீங்க
1: அப்படியா?
0: இதுதான் தந்தீங்க, அந்தி சாயும் நேரத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே. போன கிழமை இந்த கவிதை நீங்க தந்தீங்களே.
1: சரி, இது தெரியல, சரி போட்டு வைக்கல. சரியா? சிவப்பு சூரியன்.
0: ஓகே, தாருங்க.
1: அந்தி சூரியன் செந்தூர் வர்ணமாய் ஆளியில் சங்கமிக்கும் அக்கினி சுவானியாய். அந்தி சூரியன் சங்கமிக்கும் அக்கினி சுவானியாய் சுமங்கலி நுதலின் குங்கும திலகமாய் செங்குருதி சிந்தும் கோல் வடிவமாய். சுமங்கலி நுதலின் குங்கும திலகமாய் செங்குருதி சிந்தும் கோல் வடிவமாய் செவ்வரத்தம் பூவின் செஞ்சாந்து பூச்சாய் நீலவானின் நிறை மாறும் பச்சோந்தியாய். செவ்வரத்தம் பூவின் செஞ் சாந்து பூச்சாய் நீலவானில் நிறம் மாறும் பச்சோந்தியாய். கதிர்களை விரித்து கங்குலை கலைத்து கனன்ற விழிகளால் வெளிச்சம் பரப்பும். கதிர்களை விரித்து கங்குலை கலைத்து கனன்ற விழிகளால் வெளிச்சம் பரப்பும். திரைகடல் நீரை உறிஞ்சி குடித்து திரண்ட கருக்களை மேகத்துக்கு அளிக்கும். திரைகடல் நீரை உறிஞ்சி குடித்து திரண்ட கருக்களை மேகத்துக்கு அளிக்கும். மலர் மோங்களில் காதல் ரசம் பிழிந்து மண்மேல் விளக்காய் ஒளிய குளியும். மலர் மோங்களில் காதல் ரசம் பிழிந்து மண்மேல் விளக்காய் ஒளிய பொழியும். நன்றி.

0: நன்றி நன்றி. பகலின் பரபரப்புகள் ஓய்ந்து போக மேற்கு வானில் செவ்வான கோலம் தங்கத் துருகியால் இயற்கை வரைந்த அழகிய ஓவியம் அந்திச்சூரியன். பகலின் பரபரப்புகள் ஓய்ந்து போக மேற்கு வானில் செவ்வான கோலம் தங்கத் துருகியால் இயற்கை வரைந்த அழகிய ஓவியம் அந்திச்சூரியன். கடல் அலைகளில் தங்கம் பூசி மரக்கிளைகளில் வண்ணம் பூசி இன்றைய பொழுதுக்கு விடை கொடுத்து மறையத் தொடங்கும் மாலையின் காரிகை. நீ மறையும் காட்சி வீழ்ச்சி அல்ல, நாளை உதிர்ப்பதற்கான ஓய்வு மட்டுமே. மனிதனுக்கும் இது உணர்த்தும் பாடம். இன்றைய தளர்வு நாளைய மாற்றமே. கூடு திரும்பும் பறவைகளின் சிறகை அசைப்பில் வீடு திரும்பும் மனிதர்களின் அமைதியில் அந்திச்சூரியன் தெளித்து செல்கிறான். கூடு திரும்பும் பறவைகளின் சிறகசைப்பில் வீடு திரும்பும் மனிதர்களின் மன அமைதியில் அந்திச்சூரியன் தெளித்து செல்கிறான். இரவின் அமைதியையும் நாளைய நம்பிக்கையையும். அப்படித்தான் நேயர்களே, மறையும் அந்தி சூரியன் நமக்கு சொல்ல வருகிற ஒரே ஒரு விஷயம், இன்றைய பொழுது முடிந்தது, நாளை இன்னும் பிரவாசமாக ஒரு விடியல் காத்திருக்கிறது என்றுதான் என்றுதானே. அதே போல இன்றைய இரவு பொழுதையும் அன்புடன் கடப்போம். நாளை நல்லொரு விடியல் எமக்கும் பிறக்கும் என்று. உங்களது கவிதைக்கு நன்றி பசுபதி குணநாயகி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். என்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியாக நேரம் சரியாக 8:23. அந்த வகையில் கவிதை பாடுவதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: ராஜலிங்கம், உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: நன்றி. முதலில் உங்கள் கவிதை வரிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாராட்டுகளை தந்து கொண்டு
0: நன்றி.
1: கவி கூவிய கவிஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி தொகுப்புக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாம் தரும் கவிதை கவிதை அழகு
0: தருங்கள். உங்களுக்கு அழகான கவிதையை அழகுடன் தாங்கள்.
1: நன்றி. நிலமழகு நீரழகு மீன் போன்ற உன் கண்ணழகு பூவழகு பொட்டழகு உன் இதழ் சிந்தும் தேனழகு உடையழகு இடையழகு நளினமான உடை உன் நடையழகு மண்ணழகு விண்ணழகு பௌர்ணமியாய் உன் முகமழகு பகலழகு இதவழகு பார் கூந்தலாய் உன் முடியழகு கையழகு விரலழகு அதற்கு மௌடமாய் உன் நகம் அழகு மயிலழகு குயிலழகு தேன் எவிட்டும் உன் குரல் அழகு இனமழகு சிரிப்பழகு உன் கன்னத்தில் விழும் குளியழகு என் கவியழகு மொழியழகு நான் பேசும் தமிழழகு நெளிவழகு சுழிவழகு உன் கால்களில் இளம்பழகு நனியழகு நகையழகு உன் நகையாய் பொன் நகையாய் உன் பிடிப்பழகு அலையழகு கடலழகு கடல் போன்ற உன் மனமழகு தூணழகு துரும்பழகு குறும்பான உன் குணமழகு இதவழகு கனவழகு என்னை வாட்டும் உன் நினைவழகு மனமழகு இனமழகு நீ வசிக்கும் என் உள்ளம் அழகு நதியழகு மதியழகு நான் பாடும் கதியழகு இன்னழகு எதுகழகு உன் நினத்தில் நீ எனக்கழகு. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழகு என்பது வழி தோற்றத்தில் இல்லை, நாம் பார்க்கும் பார்வையிலும் பகிரும் அன்பிலும் மட்டுமே தான் உள்ளது. மலர்ந்து சிரிக்கும் குழந்தையின் புன்னகை அழகு, மண்ணில் விழும் மலை துளியின் ஓசை அழகு, தாகம் தீர்க்கும் தென்றல் தீண்டலின் அழகு, தாய்மையின் அணைப்பில் இருக்கும் கருணை அழகு. மலர்ந்து சிரிக்கும் குழந்தையின் புன்னகை அழகு, மண்ணில் விழும் மலை துளியின் ஓசை அழகு, தாகம் தீர்க்கும் தென்றலின் தீண்டல் அழகு, தாய்மையின் அரவணைப்பில் இருக்கும் கருணை அழகு. தோல்வியிலும் தளராத தன் நம்பிக்கை அழகு, துன்பப் பாதையிலும் தளராத புன்னகை அழகு, மற்றவர் நலம் விரும்பும் நல் உள்ளமரகு, வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் ரசிப்பதே அழகு. வண்ண பூச்சுக்களில் அழகு அல்ல அல்ல அழகு, நாம் வெளிப்படுத்தும் தூய்மையான குணத்தில் தான் ஒளிந்திருக்கிறது உண்மையான அழகு. அப்படித்தான் நேயர்களே, அழகு என்றது அணிகிற ஆடையிலோ பூசுகிற பூச்சியிலோ இல்லை, நாங்கள் மற்றவர்களிட காட்டுற அன்பும் நம்ம மனசுல இருக்கிற நேர்மறை எண்ணங்களும் நிஜமான அழகு. இந்த அழகான உணர்வோடு ராஜலிங்கம் தந்த கவிதையை இன்றைய பொழுதை மகிழ்ச்சியுடன் கடப்போம். நன்றி ராஜலிங்கம் உங்களது கவிதைக்கு. நன்றி. வணக்கம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் அடுத்த வாரம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
0: வணக்கம்.

0: கவிதைப்பாடு நேரம் கலியாக நேரம் சரியாக 8:27. ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம்.
1: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியாக நேரம் சரியாக 8:28. அடுத்ததாக தனது கவிதையை தருவதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: சண்முகநாதன் அவர்களே, நலமாக இருக்கிறீர்களா?
1: நீங்கள் எப்படி?
0: நானும் நலமாக இருக்கிறேன். உங்களை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தேன்.
1: நன்றி. சரியாக
0: ஓகே, தாருங்கள் உங்கள் கவிதையை.
1: நடிகர் திலகமே, நாடக வேந்தனே, நடிப்பின் இலக்கணமே, பத்ம பூஷணமே, தமிழ் உலகை மறந்து கதை உலகை துறந்து சென்று விட்டாயோ, சிவலோகத்தில் நடிக்க போகும் பாத்திரத்தோடு ஒண்டி விட்டாயோ, எந்த பாத்திரத்தை தாங்கினாலும் சொந்த பாத்திரமாக்குவாயே, இதுதான் உனக்கு பொருந்தாது, எல்லாம் நமக்கு விருந்தாள், நடிப்பிலே பிறந்தாய், நடிப்பதற்கே பிறந்தாய், நடிப்பிலே வளர்ந்தாய், நடிப்பையும் வளர்த்தாய், நடிப்பால் தமிழையும் தமிழ் மரபையும் பண்பாட்டையும் சமயத்தையும் வளர்ந்தாய். புறவி சரியன் என்பவன் யார் என்பதை உன்னை பார்த்து தெரிந்து கொண்டோம். தமிழின் இன்மையை நீ பேசும் தமிழை கேட்டுத்தான் புரிந்து கொண்டோம். உன் நடிகை கண்டுதான் பேரநடை என்றால் என்ன என்று அறிந்து கொண்டோம். இயக்க நடிப்பு இயக்க நடிப்பு என்னும் அடிமட்டங்களால் உன்னை அளக்க முயன்றார்கள். நீயோ அவற்றுக்கெல்லாம் அப்பால் ஓங்கி இது சிவாஜி நடிப்பு அந்த தனித்துவ பாணியை நிலைநாட்டி நின்றாய். பாராசக்தி பாசமரம் பாரம்பரமும் பாக பிரிவினை பழைய பாண்டியம் படிக்காத மேலே அந்த பானாக்கள் தான் உனக்கு பரிசிறந்தவை அல்ல. மனோகரா அமரதெய்வம் அங்குன் ராதா கர்ணன் முதல் மரியாதை திருவர் மகன் திருமால் பெருமை திருவிளையாடல் திருவர் செல்வர் பிரதி ஜவரம் கண்ணன் கருணை என்று எந்த படத்தை எடுத்தாலும் மீண்டும் நடிப்பால் நம் சிந்தை கவர்ந்த கதை தானே தொடர்கள். ஐயனே மன்னன் சிவாஜி கட்டபொம்மன் கப்பலோடிய ரமணன் அசோக சக்கரவர்த்தி பார்வையர் சோக்ரடீஸ் போன்றவர்களை உயிர்ப்பித்த உன்னை உயிர்ப்பிக்க இன்று எவரும் இல்லை. எவரெஸ்ட் உச்சியை வேறு பார்த்தாலும் எவரெஸ்டாக மாற முடியாது. இமயம் உலகத்திலே ஒன்றுதான் உனது உயர் இயற்கையிலும் உலகத்திலே உயரொன்றில்லை. இமயம் சரியாது, உன் போல் சாயாது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. சிம்ம குரலோன் நடந்து வந்தால் திரை மேடையும் சற்றே வியந்து நிற்கும். நவரச உணர்வுகளை முகத்திலேந்தி நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த இமயம், கண்ணிமைக்கு நொடியில் ஆயிரம் பாவம், கம்பீர குரலில் காவிய காவியம், வீரபாண்டிய கட்ட பொம்மனாய் நிமிந்து நின்று நடிப்புலகின் உச்சந்தொட்ட பெருமலையே. கண்ணிமைக்கு நொடியில் ஆயிரம் பாவம், கம்பீர குரலில் காவிய காவியம், வீரபாண்டிய கட்ட பொம்மனாய் நிமிந்து நின்று நடிப்புலகின் உச்சந்தொட்ட பெருமலையே. சவால்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும், சோதிட புயல்கள் ஆயிரம் அடித்தாலும், சிவாஜி தந்த நடிப்பின் கம்பீரம் போல தன் நம்பிக்கை என்றும் சரியாது. உலகம் என்னும் மேடையிலே நாம் வாழும் போது தோல்விகள் வேடங்கள் நம்மை வளைக்கலாம். ஆனால் சிவாஜியின் கம்பீரத்தை மனதிலே ஏந்தினால் நம்ம லட்சியம் இமயம் என்றுமே சரியாது. அப்படித்தானே நேயர்களே? நடிப்பு என்று சொன்னாலே நம் எல்லோரும் நினைவுக்கும் வருவது ஒரே இமயம் நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் அவர்கள் தானே. அவர் மேடையில் காட்டின அசைக்க முடியாத நம்பிக்கையின் துணிவும் தான் நமக்கான ஒரு பாடம். வாழ்க்கையில் என்ன எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த இமயம் போல் நாமும் கம்பீரமாக நிமிந்து நிற்போம். அருமையான கவிதை தந்த சண்முகநாதன் அவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரமும் கவிதையுடன் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றி நன்றி வணக்கம். என்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியக நேரம் சரியாக 8:34. அடுத்ததாக கலந்து கொண்டு தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திருவாக்கா. நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமாக இருக்கிறேன். வணக்கம் சரோ. உங்களது கவிதை, நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
2: ஆமா, நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்க வேண்டி கொண்டு.
0: நன்றி.
2: நான் தரப்போறது அன்பு.
0: அன்பு அதுதானே உலகத்தின்
2: உலகத்தை வழி நடத்துறதே அதுதான்.
0: அது அன்பு இல்லையான்னு சொன்னா உலகம்
2: எதுவுமே எதுவுமே இல்ல. அது வெறும் ஜடம்.
0: தாருங்கள் உங்க கவிதையை.
2: அன்பு என் குணம், பிறருக்கு அன்பு காட்டுவது. என் குணம் பிறருக்கு அன்பு காட்டுவது. என் குணத்தால் பல முறை காயப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். சில முறை ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன்.

0: அன்பு என்னை நேர்த்தி படுத்தி இருக்கிறாரு. அன்பு என்னை நேர்த்தி படுத்தி இருக்கிறாரு. இந்த உலகத்தை வழி நடத்துவது அதுவே. இந்த உலகத்தை வழி நடத்துவது அதுவே. அன்பின் பாதையில் இருந்து ஒரு நாளும் விலக மாட்டேன். அன்பின் பாதையில் இருந்து ஒரு நாளும் விலக மாட்டேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. வார்த்தைகளில் அடங்காத காவியம், வண்ணங்கள் தேவையில்லாத ஓவியம், பூமியின் பாரத்தை தீர்க்க வந்த இயற்கையின் உன்னத கொடியே அன்பு. வார்த்தைகளில் அடங்காத காவியம், வண்ணங்களில் தேவையில்லாத ஓவியம், பூமியின் பாரத்தை தீர்க்க வந்த இயற்கையின் உன்னத கொடையே அன்பு. தாயின் மடியில் அரவணப்பாய், தந்தையின் தோளில் வழிகாட்டியாய், நட்பின் கைகளில் நம்பிக்கையாய், வாழ்க்கையின் பாதம் வெளிச்சமாய் வந்ததே அன்பு. எதிர்பார்ப்பு இல்லாத கொடுக்கும் மனசு, எல்லை இல்லாத பறக்கும் சிறகு, காயம்பட்ட மனங்களுக்கு கிடைக்கும் மருந்தும், காலந்தந்த மிகச்சிறந்த வாரமும் அன்புதான். எதிர்பார்ப்பு இல்லாத கொடுக்கும் மனசு, எல்லைகள் இல்லாத பறக்கும் சிறகு, காயம்பட்ட மனசுகளுக்கு கிடைக்கும் மருந்தும், காலந்தந்த மிகச்சிறந்த வரமும் அன்புதான். அன்பை பகிர்ந்து பாருங்கள், உலக உலகம் உங்களுக்கே வசப்படும். அன்பாய் வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கையே அழகாக மாறும். அப்படித்தான் இணையர்களே, இந்த உலகத்திலே நாம் மற்றவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஆக மிக பெரிய பரிசு வந்து அன்பு மட்டும்தான். காசு பணத்தை கொடுத்தா குறையும், ஆனால் அன்பை கொடுக்க கொடுக்க பெருகும். அன்பு எப்போதுமே அல்ல அக்ஷய பாத்திரமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள்ட்ட கொஞ்சம் அன்பை பகிர்ந்து பாருங்கள், இந்த நாளே அழகாக மாறிவிடும். நன்றி உங்களது அன்பான கவிதைக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அக்கா, உங்களோட பதில் கவிதைக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியாத நேரம் சரியாக 8:38. அந்த வகையில் கவிஞர்களும் கவிதை அஞ்சினிகளும் தங்களது கவிதைகளை அருமையாகவும் அழகாகவும் உணர்வு பூர்வமாகவும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்ததாக கலந்து கொள்ள வைபர் ஊடாக வந்திருக்கும் கவிஞரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திருமதி. திரு கொண்டிலிருந்து பத்மநாதன். நாங்கள் நிலம் நீங்கள் நிலமாக இருக்க எல்லாம் என் காதல் கவி.
0: ஓகே தாருங்கள், நிலமா இருக்கிறீங்க தானே?
1: நாங்கள் நிலம். நீங்கள்?
0: நானும் நிலமாகவே இருக்கிறேன்.
1: பாடசாலை நாடக மேடைகள் பாத்திரத்துக்கு ஏற்ப பக்குவமாய் எழுதி தந்த காதல் வசனங்களை பாடமாக்கி பேசியதும் பாடசாலை நாடக மேடைகளில் பாத்திரத்துக்கு ஏற்ப பக்குவமாய் எழுதி தந்த காதல் வசனங்களை பாடமாக்கி பேசியதும் தேடி பார்க்கின்ற சிவாஜி படங்களின் காதல் காட்சிகளை வெட்டப்பட்டு ரசித்ததும் தேடி பார்க்கின்ற சிவாஜி படங்களின் காதல் காட்சிகளை வெட்டப்பட்டு ரசித்ததும் ராஜாஜிக்கியின் மென்மையான காதல் பாடல்களை மீள மீள உருப்போட்டும் மகிழ்ந்தது. இன்று என்னுடைய முதல் காதல் முத்தன் தந்த இசையமைப்பில் நீ மேகத்தின் நெஞ்சம் அந்த நிலவின் ராகத்தில் அந்த நிலவின் ராகத்திலே காலம் வெல்லும் காலம் என் கவிதை உந்தன் சாரம் பிறக்கும். அந்த நிலவின் ராகத்திலே காலம் வெல்லும் காலம் என் கவிதை உந்தன் சாரம் பிறக்கும். நன்றி சகோதரி.
0: நன்றி. எதிர்பாராதமல் சந்தித்த நொடியில் தொடங்கியது காதல். பார்வைகள் பேசிய முதல் பாசையில் தொலைந்து போனதும் என் மனதின் அமைதி. சொல்லாத வார்த்தைகள் ஆயிரம் இருந்தும் சொல்லி முடித்த பின்னும் மௌனம் இனித்தது. சின்ன சின்ன சண்டைகளும் செல்ல கோபங்களும் நம் காதலை ஆழமாக்கியது. தூரத்திலே இருந்தாலும் நினைவிலே வாழும், பக்கத்தில் இருந்தாலும் உலகையே மறக்கும். காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறினாலும் கைப்பிடித்து நடக்கும் பாதையே அழகிய காதல். வரி வடவத்தில் எழுதப்பட்ட கவிதை அல்ல இது. இரு இதயங்கள் இணைந்து எழுதிய அழகிய வாழ்க்கை ஓவியம். என்றென்றும் முடியாத காதல். அப்படித்தானே, ஒவ்வொருதருடைய வாழ்க்கையும் அழகிய காதல் கதை கண்டிப்பாக இருக்கும். அது சிலருக்கு கவிதையாக இருக்கும், சிலருக்கு காவியமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையிலே ஒரு அழகான காதல் கதையை நினைவுபடுத்திய விபி அவர்களுக்கு எனது மனமான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.

பொதுப்பந்தை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பந்தை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பந்தை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தை மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தை மார்க்கெட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அடுத்ததாக அழகு என்ற கவிதைக்கு தந்த கவிதைக்கு தரும் பாடல் கலையக நேரம் சரியாக 8:47. இதோ அந்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் அன்பு என்ற கவிதைக்கு தந்த பாடல்.

0: ஸ்டோரிஸ் கவிதை பாடும் நேரத்தில் கலந்து சிறப்பித்த கவிதை கவிஞர்களுக்கும் கவிஞாயினிகளுக்கும் எனது அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து நேர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் இனிய இரவு வணக்கத்தையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் இனிய இரவு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ், பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
6: Mélodie et Tordre-Brelaké, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolébissi-Lakam, Saïver-Ondre, Napade, Saïver-Inde, Saïver-Ele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆன்சனை வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆன்சனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனேஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆன்சனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதால் நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று குறிப்பிட முடியாது. எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதவியில் இருந்து ஓய்வு பெற இருந்த பிரதமர் நீதியரசருக்கு மேலதிக கால அவகாசம் வழங்குவதற்காகவே 22வது திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஒரு தனிநபரை அடிப்படையாக கொண்டு நீதித்துறையில் மாற்றம் ஏற்படுத்துவது எதிர்காலத்தில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை இன்று நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை சட்டத்தை திருத்துவதற்கான சட்ட மூலத்தை நீதி அமைச்சர் முதலாம் வாசிப்புக்காக சபைக்கு சமர்ப்பித்தார். இந்த இரு சட்ட மூலங்களிலும் பல குறைபாடுகள் காணப்படுகிறது. அவற்றை சுட்டிக்காட்டியும் அதனை நீதி அமைச்சர் கருத்தில் கொள்ளவில்லை. ஜனாதிபதிக்கும் இலங்கை சட்ட திணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது 22வது திருத்தச்சட்டத்தால் நீதித்துறைக்கு ஏற்படும் பாதிப்பை சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதிக்கு தெளிவாக எடுத்துரைத்தார். இந்த சந்திப்பின் போது சட்டத்தணிகள் சங்கம் எழுப்பிய கேள்விக்கு ஜனாதிபதி முறையாக பதிலளிக்கவில்லை. மாறாக நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயங்களையே குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதால் நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாது. வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் பிரிவுகளுக்கான ஆளணி மற்றும் பௌதிக வளங்களை அதிகரிக்க வேண்டும். ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகள் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. பொது கொள்கைக்கு அமைய நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்கவில்லை. தற்போதைய பிரதமர் நீதியரசர் சட்டத்தின் பிரகாரம் எதிர்வரும் டிசம்பர் மாதத்துடன் சேவையில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். அவரை தொடர்ந்து பதவியில் வைத்துக் கொள்வதற்காகவே 2 ஆண்டுகால பதவி நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. தற்போதைய பிரதமர் நீதியரசரை மாத்திரம் நம்பி நீதித்துறை இருக்கவில்லை. அவர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றால் அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியுடன் பிறிதொருவரை பிரதமர் நீதியரசராக ஜனாதிபதி நியமிக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் தற்போது பதவியில் உள்ளவருக்காக அரசியலமைப்பை திருத்தம் செய்வது தவறான எடுத்துக்காட்டாகும். இது எதிர்காலத்தில் பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் என்றாா்.

0: அனைத்து நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதை மேலும் 2 வருடங்களுக்கு நீடிப்பதற்கான 2 சட்டத்திருத்தங்களை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்த போது அஜித் பி பெரேரா தலைமையிலான எதிர்கட்சிகள் உறுப்பினர்கள் பதாதைகளை ஏந்தி எதிர்ப்பில் ஈடுபட்டனர்.
1: மேல்நிலை நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமும் ஏனைய நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான நீதித்துறை வரைவு திருத்த சட்டமும் நீதி அமைச்சரால் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் பதாகைகளை ஏந்தி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.
2: கௌரவ சபாநாயகர் அவர்களே, இவற்றை எவ்வளவு நேரம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் முழுவதும் இருக்க வேண்டும், நாள் முழுவதும் இருக்க வேண்டும். உண்மையில் இதற்கு எதிராக இருந்தால் இந்த வாரம் முழுவதும் இதனை பிடித்துக் கொண்டிருக்க
3: வேண்டும்.
4: மைக் இல்லை, கேமரா இல்லை, மைக் இல்லை. மிக்க நன்றி சபாநாயகர் அவர்களே. நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு ஏற்பட்டுள்ள இந்த தாக்குதலை நாம் எதிர்க்கின்றோம். இன்றைய தினம் ஜனநாயகம் இறந்துவிட்டது, ஜனநாயகம் இறந்துவிட்டது.
2: வீடுகளை கட்டுவதாக கூறி இலங்கை வரலாற்றில் அதிக வீடுகளை மோசடி செய்தவர்கள், அதை நீங்கள் பல வருடங்கள் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும், நாள் முழுவதும் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். எங்கே எங்கே தற்போது இதனை பிடித்துக் கொண்டிருங்கள். அதோ அதோ பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் நிராகரித்து விட்டார்.
0: கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் நிலவிய நிர்வாக ரீதியான பிரச்சினையை சுய லாப நோக்கத்தில் அரசியல் ரீதியான பிரச்சினையாக மாற்றி இனங்களுக்கு இடையிலான பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு சில தரப்பினர் முயற்சிக்கின்றார்கள். சுகாதார அமைச்சர் இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழிசை கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், அண்மை காலமாக கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற சீருடை தொடர்பான பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படாவிட்டாலும் தற்காலிக தீர்வொன்றாவது வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் சுகாதார அமைச்சருக்கு நன்றி கூறிக்கொள்ளுகிறோம். சீருடை அல்லது அபாயா அணியும் விடயத்தில் சில வங்குரோத்து அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று செயற்படுகிற சில அரசியல்வாதிகள் இனங்களுக்கு இடையில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். அண்மையில் கிழக்கு மாகாணத்தில் இது தொடர்பான சர்ச்சையான நிலைமை ஏற்பட்டிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சமூக வலைதள செயற்பாட்டாளர்கள் இனங்களுக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். இதனை தமிழ் முஸ்லிம் உறவுகளை பிரிக்கின்ற செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கிறோம். நிர்வாக ரீதியான பிரச்சினையை அரசியல் ரீதியான பிரச்சினையாக மாற்றி தங்களது சுயலாபத்துக்காக தங்களின் வாங்குரோத்த நிலையை முன்னிறுத்தி நடக்க வேண்டும் என்பதற்காக இரு சமூகங்களுக்கு இடையே அந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தினர். இது கவலைக்குரிய விடயம். 3 சமூகங்களையும் ஒன்றிணைத்து அனைவரும் முக்கியத்துவம் கொடுப்போம் என்ற இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கூறியது. ஆனால் சில விடயங்களில் சட்டம் என்ன சொல்கிறதோ அதனை செயற்படுத்த வேண்டும். கல்முனை ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் சுகுணன் இந்த விடயங்கள் நடக்கும்போது அங்கு இருக்கவில்லை. அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் அந்த சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். சட்டம் அனைவருக்கும் சமம். அத்துடன் அங்கிருந்த வைத்தியசாலை குழுவும் சட்டத்தை அமல்படுத்தும் கருத்தையே கூறியிருந்தது. இதனை விடுத்து இனவாதத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை கூறவில்லை. வைத்தியசாலையில் தாதியர்கள், சுகாதார உதவியாளர்கள் போன்றோருக்கு என்று உடைகள் உள்ளது. அவர்கள் தமது கலாச்சார உடைகளை அணிந்து வர முடியும். இதில் எந்த தடையும் கிடையாது. சுகாதார ஊழியர்கள் அபாயம் அணிந்து வந்த விடயத்தில் வைத்தியசாலை எடுத்த முடிவானது சட்டத்துக்கு அமைய எடுத்த முடிவு. சுட்டு நிரூபத்தின்படி அவர்கள் அந்த முடிவை எடுக்கின்றனர். அமைச்சரே இந்த விடயத்தில் முடிவெடுக்க வேண்டும். இதன்படி அமைச்சு அந்த பணியை செய்துள்ளது என்று கூறலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் 2027 பாடசாலை கட்டமைப்புக்கு 23,000 ஆசிரியர்களை புதிதாக நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் 4,000 ஆசிரியர்கள் தேசிய பாடசாலைகளுக்கும் ஏனைய 19,000 ஆசிரியர்கள் மாகாண பாடசாலைகளுக்கும் நியமிக்கப்பட உள்ளனர் என பிரதமரும் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான ஹரி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அது தொடர்பில் பிரதமர் மேலும் தெரிவிக்கையில், 23,000 ஆசிரியர்களை ஆட்சியேற்பு செய்வதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தேவையான பயிற்சிகள் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக மாகாண மட்டத்தில் நேர்முக பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. அத்துடன் தமிழ் மொழி மூல பாடசாலைக்கு தேவையான ஆசிரியர்களை ஆட்சியேற்பு செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. ஆசிரியர்கள் பயிற்சி கல்லூரிக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன், மலையக மக்களுக்காக தனியான கல்வியிலும் கல்லூரி ஒன்றை அமைப்பது தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. அதனுடன் முன் பள்ளிகளின் ஒழுங்குமுறை மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை முதன்மையாக கொண்டு பயணிகள் ட்ரோன் சேவையொன்றை ஆரம்பிப்பது தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் வளாகத்தில் இன்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுரா கர்ணாதிலக தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர், இலங்கையில் பயணிகள் ட்ரோன் சேவையை ஆரம்பிப்பதன் முக்கிய நோக்கம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதுடன் அவசர பேரிடர் சேவைகள் மற்றும் கடற்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாகும். இருப்பினும் வணிக ரீதியான இந்த சேவையை தொடங்குவதற்கு முன் வான் பாதுகாப்பு, ஒழுங்குமுறை கட்டமைப்பு, வான் போக்குவரத்து கட்டுப்பாடு, அவசரகால செயற்பாடுகள், சைபர் பாதுகாப்பு, தரவு பாதுகாப்பு மற்றும் தரையிறங்கும் இடங்கள் தொடர்பான துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் அனுமதி கட்டாயமாகும். மேலும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த பாதுகாப்பு அமைச்சு, விமானப்படை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, முதலீட்டு சபை, சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயற்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த கலந்துரையாடலின் போது ஈஹெங் நிறுவன அதிகாரிகள் பயணிகள் ட்ரோன்களின் தொழில்நுட்பம் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தனர். மின்சாரத்தில் இயங்கும் இந்த ஜாத்ரிகள் ட்ரோன்கள் செங்குத்தாக மேலே எழும்பவும் தரையிறங்கவும் கூடியவை என்பதால் தரையிறங்குவதற்கு 900 சதுர மீட்டருக்கும் குறைவான இடமே போதுமானது. இரண்டு பயணிகள் பயணிக்கக்கூடிய இந்த ட்ரோன்களில் 16 விசிறிகள் பொருத்தப்பட்டுள்ளதுடன் அவசர காலத்தில் 4 விசிறிகள் இயங்கினாலே பாதுகாப்பாக தரையிறங்க முடியும். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் மத்திய கட்டுப்பாட்டு அறையில் இருந்து தானியங்கி முறையில் இவை இயக்கப்படுவதுடன் 12 பேட்டரி தொகுதிகள் மற்றும் 3 வான் கட்டுப்பாட்டு அமைப்புகளை கொண்டுள்ளதால் உயர்மட்ட பாதுகாப்பும் ஸ்திரத்தன்மையும் உறுதி செய்யப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக சிகிரியா, பிதுரங்கலா போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், கொழும்பு நகரம் மற்றும் துறைமுக நகரம் ஆகியவற்றின் இந்த சேவையை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதுடன் முதற்கட்டமாக துறைமுக நகரத்தில் மாதிரி மண்டலம் ஒன்றை உருவாக்கவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து கொழும்பிலுள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு பயணிக்கும் ஒரு சுற்றுலா பயணிக்கு ஒரு பயணத்திற்கு 20 முதல் 30 அமெரிக்க டாலர்கள் வரை மட்டுமே செலவாகும் என இஹெங் நிறுவனம் தெரிவித்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் ஊடகப் பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது. வலி வடக்கில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பலாலி சந்தியில் இடம்பெற்ற போராட்டத்தினால் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக கூறி பலாலி போலீசார் மல்லகம் நீதவான் நீதிமன்றில் நேற்று திங்கட்கிழமை வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். பலாலி மீள்குடியேற்ற அமைப்பின் தலைவர் ஆண்டன் சுதாகர், வேலனை பிரதேச சபை உறுப்பினர் அனுஷியா ஜெயகாந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் கணேசபிள்ளை வேந்தன் மற்றும் எம் குமரசகன் உள்ளிட்டவர்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த நபர்களை எதிர்வரும் 22ஆம் தேதி மன்றில் ஆஜராகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்ப உத்தரவிட்டுள்ள மன்று அன்றைய தினத்திற்கு வழக்கினை தீதியிட்டுள்ளது. வலி வடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவினால் இன்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக கெஹலிய ராம்புக்வெல இன்று காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகியிருந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனரட்னவின் சகோதரரும் இலங்கை மீன்பிடி கூட்டு தபனத்தின் முன்னாள் தலைவருமான மகில் சேனரட்ன லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் இன்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் மீன் விற்பனை நிலையங்களை அமைத்தல் மற்றும் அவற்றை பராமரித்தல் தொடர்பான நடவடிக்கைகளில் உரிய கொள்முதல் நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மகில் செனரட்ன 2010 முதல் 2012 ஆண்டு வரை இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் தலைவராக பதவி வகித்திருந்தார். குறித்த காலப்பகுதியில் மீன் விற்பனை நிலையங்களை அமைத்தல் மற்றும் பராமரித்தல் தொடர்பான கொள்முதல் நடவடிக்கைகளில் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்யும் ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலவச செயற்பாட்டு மையத்தின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு இன்று கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்திக்க இருந்த நிலையில் இந்த சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பேராயரை சந்திக்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம் அனுமதி இருந்ததால் அந்த அசௌகரியம் காரணமாக சந்திப்பு வேறு ஒரு தினத்தில் நடைபெறும் என செய்திகள் தெரிவிக்கிறது. இலங்கைக்கும் லித்துவேனியாவுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் வகையில் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை சிறப்பு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் லித்துவேனியா குடியரசுக்கும் இடையிலான முறையான ராஜதந்திர உறவுகள் 1996 ஆகஸ்ட் 20 அன்று ஆரம்பமாகியிருந்தது. இந்த நிலையில் இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான 30 ஆண்டுகால ராஜதந்திர உறவுகள் நிறைவடைவதை முன்னிட்டு பரஸ்பர சுற்றுலா, கல்வி, வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார பகிர்வு ஆகிய துறைகளில் எதிர்கால ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் தீர்மானித்துள்ளன. இலங்கைக்கான லித்துவேனிய தூதுவர் டயானா மிகேவிச்னே விடுத்துள்ள செய்தியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நட்புறவு நீண்ட காலமானது. இலங்கையின் தேசிய கொடியின் நிறங்கள் மற்றும் கண்டி அம்பிட்டிய தேவாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சொரூபத்தின் மாதிரி போன்ற ஆன்மீக மற்றும் கலாச்சார பிணைப்புகள் நீண்டகால இருதரப்பு உறவினை உறுதி செய்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் லித்துவேனியாவுக்கான இலங்கை தூதுவர் ஆர் எம் மணிவண்ணன் சைபர் பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு ஆகியவற்றில் லித்துவேனியாவின் நவீன வளர்ச்சியையும் இலங்கையின் மூலோபாய இருப்பிடம் மற்றும் கலாச்சார வளங்களையும் இணைத்து இரு நாடுகளும் இணைந்து செயற்பட சிறந்த வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானங்கள்.
1: இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடாக மனிதுரிமைகள் தொடர்பான 9 ஒப்பந்தங்களிலும் மற்றும் 5 மாற்று வழிமுறை பணி சட்டங்களிலும் அரசு பங்காளராக செயலாற்றி வருகிறது. இந்த சர்வதேச நீதிகளுக்கு மேலதிகமாக அனைத்துலக மீளாய்வில் இலங்கையும் கலந்து கொள்வதுடன் அதன் மூலம் மனிதுரிமைகள் தொடர்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள படிமுறைகளை சுயமாக முன்வைத்து வெளியிடுவதற்கு இலங்கைக்கு வாய்ப்பு கிடைக்கும். 2023 ஆண்டில் குறித்த அனைத்துலக மீளாய்வின் 4வது சுற்றின் கீழ் இலங்கை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள மீளாய்வுகளில் ஏனைய அரசுகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற விதந்துரைகளை அமல்படுத்தும் போது அடைந்துள்ள முன்னேற்றத்தை குறிப்பிட்டு சுயமாக முன்வைக்கப்படுகின்ற இருநிலை அறிக்கை அடுத்த மீளாய்வுக்கு முன்னர் சமர்ப்பிப்பதற்கு இலங்கைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இவ்வறிக்கைகளை தயாரிக்கும் பணிக்கு அரசின் அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்கள் உள்ளிட்ட பயனுள்ள பல்தரப்பு பங்காளர்களுடன் கூடிய தேசிய கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கையில் மனிதுரிமைகள் தொடர்பாக நடவடிக்கைகள் மற்றும் ஆய்வு மற்றும் அறிக்கை தொடர்பான பயனுள்ள உள்நாட்டு செயல்முறைக்கு நிரந்தர தேசிய பணிச்சட்டமாக செயலாற்றுவதற்கு மனிதுரிமைகள் தொடர்பான அமைச்சுகளுக்கு இடையிலான நிரந்தர குழு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
2: பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாத்திலும் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெளிவுபடுத்தினார்.
1: 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையின் அடிப்படையில் குறித்த விடயங்களுக்குரிய அடிப்படை சட்டமூலத்தை தயாரிப்பதற்கான விசேட நிபுணத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப விசேட நிபுணத்துவ குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள ஆரம்ப சட்டமூலத்தை அடிப்படையாக கொண்டு பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாத்தல் எனும் பெயரிலான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு 2026 ஆகஸ்ட் 10 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சட்ட வரைஞ்சனால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு சட்ட அதிபரின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
0: கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் செப்டம்பர் 1 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
3: கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு எதிராக கொலை சம்பவங்கள் உள்ளிட்டு மேலும் சில குற்றச்சாட்டுகளின் பேரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் மட்டக்களப்பு பதில் நீதவான் மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. 2008 ஆண்டில் இடம்பெற்ற இந்த கொலைகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் தொடர்பான அறிக்கைகளை ஜூன் 15 குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள 5 கொலை குற்றச்சாட்டுகள் தொடர்பான 3 வழக்குகளை இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது சந்தேக நபரான சிவனேசதுரை சந்திரகாந்தன் நிகழ்நிலையூடாக ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை செப்டம்பர் 1 வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 எதிராக சட்டமா அதிபரினால் புலனர்வை மேல்நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: இலங்கையின் கப்பல் கட்டுமான துறையின் முன்னணி நிறுவனமான கொழும்பு டோக்கியார்ட் PLC பிரித்தானியாவின் குளோபல் மேரின் சிஸ்டம் லிமிடெட் நிறுவனத்துக்காக அதிநவீன கடலடி கேபிள் இடுதல் மற்றும் பாதுகாப்பு கப்பல் ஒன்றை நிர்மாணிக்க ஒப்பந்தம் செய்துள்ளது. உள்ளூர் நகர வழிகாட்டுகளை ஆராய்தல், கடலடி தகவல் தொடர்பு கேபிள்களை நிறுவுதல் மற்றும் பழுதுபார்த்தல் போன்ற பணிகளுக்காக விசேடமாக வடிவமைக்கப்படும் இந்த கப்பலுக்கான உத்தியபூர்வ கப்பல் கட்டுமான ஒப்பந்தத்தில் குளோபல் மேரின் சிஸ்டம் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி சைமன் ஹிப்பர்ட் கையெழுத்திட்டுள்ளார். நோர்வேயின் வார் டிசைன் ஏஎஸ் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கப்பல் 100 மீட்டர் நீளத்தையும் 1800 டன் கொள்ளளவையும் கொண்டதாக இருக்கும். பிரான்சின் பியூரோ வெரிட்டாஸ் கிளாசிபிகேஷன் சொசைட்டி தரநிலைகளுக்கு அமைவாக நிர்மாணிக்கப்படும் இந்த கப்பல் டீசல் மின்சார இயந்திர அமைப்பை கொண்டிருப்பதுடன் குறைந்த எரிபொருள் நுகர்வுடன் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடினமான கடல் நிலைகளிலும் உயர் செயல்திறனுடன் இயங்கக்கூடிய இந்த கப்பல் கடலடியில் கேபிள்களை இடுதல், பழுதுபார்த்தல் மற்றும் ரோவ் எனப்படும் தொலைவில் இருந்து இயக்கப்படும் நீர்மூழ்கி மூலம் ஆய்வுகளை மேற்கொள்ளும் திறனை கொண்டிருக்கும். மணிக்கு 14.5 கடல் மைல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த கப்பலில் 76 பேருக்கான தங்குமிட வசதிகளும் ஏற்படுத்தப்பட உள்ளது. சிறப்பான மேலோட்ட வடிவமைப்பு மற்றும் முன்பதிவு அமைப்பு காரணமாக அதிக வேகத்தையும் குறைந்த கார்பன் வெளியீட்டையும் பெற்றுக்கொள்ளும் வகையில் கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன கடற்படை அதிகாரியை தேடும் பணி 4வது நாளாக தொடர்வதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. அங்குலான பகுதிக்கு அப்பால் வழக்கமான ரோந்து பணியை முடித்து திரும்பிக் கொண்டிருந்த கடற்படையின் அதிவேக தாக்குதல் படகு ஒன்று 15ஆம் தேதி காலை சுமார் 11:40 அளவில் எதிர்பாராத கடல்சார் அவல நிலையை எதிர்கொண்டது. இந்த துரதிர்ஷ்டமான சம்பவத்தை தொடர்ந்து அங்குலான காவல்துறை மற்றும் அந்த பகுதி மீனவ சமூகத்தினரின் உதவியுடன் படகில் இருந்த 12 பேரில் 11 பேர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டனர். இதற்கு இடையில் காணாமல் போன அதிகாரியை கண்டுபிடிப்பதற்கும் படகை மீட்பதற்கும் சம்பவத்தை சுற்றியுள்ள சரியான சூழ்நிலைகளை கண்டறிவதற்கும் கடற்படையானது இலங்கை விமானப்படையுடன் ஒருங்கிணைந்து சிறப்பு வளங்களை பயன்படுத்தியது. 16ஆம் தேதி அதிகாலை முதல் மேற்கொள்ளப்பட்ட தீவிர முயற்சிக்கு பின்னர் கடற்படை மூழ்காளர்களால் படகு வெற்றிகரமாக மீட்கப்பட்டது. இருப்பினும் கடந்த சில நாட்களாக நிலவரும் கொந்தளிப்பான கடல் சூழல் படகை இழுத்து வர முயற்சிகளை தடுத்துள்ளது. மேலும் அதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன. மீட்கப்பட்ட நபர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆரம்ப தகவல்களின் அடிப்படையில் அந்த பகுதியில் மூழ்கியிருந்த கப்பல் சிதைவுகளுடன் படகு மோதியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இதுவும் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து முதற்கட்ட விசாரணை நடத்த ஒரு நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 11 கடற்படை வீரர்களும் இன்னும் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். மேலும் அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக கூறப்படுகிறது. விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தில் பதிவு செய்யப்படாத சட்டவிரோதமான மற்றும் தரமற்ற மிருக வைத்திய மருந்து கையிருப்பு ஒன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபை கைப்பற்றியுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையும் விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களமும் இணைந்து நடத்திய விசேட கூட்டு சோதனையின் போதே இந்த கையிருப்பு மீட்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட மருந்துகளின் மொத்த எடை 1090 கிலோகிராம் ஆகும். கைப்பற்றப்பட்ட மருந்துகளின் சந்தை பெறுமதி கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட தரமற்ற மிருக மருந்து கையிருப்பை உடனடியாக அளிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி இடம்பெற்ற போராட்டத்தின் போது பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி வேலனை பிரதேச சபை உறுப்பினர் அனுஷியா ஜெயகாந்தன் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக பலாலி காவல்துறையால் மல்லகம் நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த August 16ஆம் தேதி பலாலி பிரதான வீதியில் அமைந்துள்ள டி சந்தியில் பலாலி மீள்குடியேற்ற அமைப்பின் தலைவர் ஆண்டன் சுதாகர் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடைபெற்றது. காலை 9:30 முதல் மதியம் 1 மணி வரை உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பலாலி பிரதான வீதியின் டி சந்தியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் பலாலி காவல்துறையினரால் கடந்த August 17ஆம் தேதி மல்லகம் நீதவான் நீதிமன்றில் அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஈழ தமிழர்களின் தாயகம் தேசியம் மற்றும் சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படும் என்று வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு கையளிக்கப்பட்ட 15 அம்ச பிரகடனத்திலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதியின் ஓலம் 2 போராட்டத்தின் நிறைவாக நேற்று மாலை ஐக்கிய நாடுகள் சபையின் யாழ்ப்பாண கிளை அலுவலகத்தில் குறித்த பிரகடனம் கையளிக்கப்பட்டது. அனைத்துலக சமூகத்தின் கண்காணிப்பின் கீழ் தமிழ் மக்கள் தங்களது அரசியல் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கும் வகையில் பொது வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்றும் நீதியின் ஓலம் பிரகடனம் மூலம் சர்வதேச சமூகத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கையெழுத்து போராட்டத்தினூடாக ஈழத் தமிழர்களின் நீண்டகால அரசியல் அபிலாஷிகள் மற்றும் நீதிக்கான கோரிக்கைகள் மீண்டும் சர்வதேச கவனத்திற்கு கொண்டுவரப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலக பல்கலைக்கழகங்களின் தரவரிசைக்கான மைய வெளியிட்டுள்ள 2026 ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் இலங்கையின் பல்கலைக்கழகங்களில் பேராதனை பல்கலைக்கழகம் முன்னிலை பெற்றுள்ளது. இலங்கை அரசியல் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் கல்வி பெறுபவர்கள், பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறன், கல்வி ஊழியர்களின் தரம் மற்றும் ஆராய்ச்சி செயல் திறன் உள்ளிட்ட பல்வேறு குறிகாட்டிகள் கருத்தில் கொள்ளப்பட்டு உலகளாவிய ரீதியில் 21,291 பல்கலைக்கழகங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உலகளாவிய ரீதியில் பேராதனை பல்கலைக்கழகம் 1695 இடத்தை பெற்றுள்ளது. இந்த சாதனை பேராதனை பல்கலைக்கழகத்தின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளின் சர்வதேச மட்டத்திலான செயல்திறனை வெளிப்படுத்தும் முக்கியமான மதிப்பீடாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் வாரங்களில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கலந்துரையாடல்கள் முக்கிய இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனது பயணத்தின் போது பாதுகாப்பு அமைச்சராகவும் பொறுப்பு வைக்கும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகோத்த ஆகியோரையும் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேச உள்ளார். இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான தற்போதைய பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் அது குறித்து மேலும் விவாதிப்பது ஆகியவற்றிலும் இந்த வருகை கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி 2 வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டு மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து இலங்கை அரசாங்கத்திடம் எடுத்துரைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்புலி பிரபாகரன் மற்றும் கடற்புலிகளின் தலைவர் சூசை ஆகியோர் கடல் வழியாக தப்பிச் செல்வதை தடுத்து நாட்டின் கடற்பரப்பை முழுமையாக கையகப்படுத்தி பிரபாகரன் தப்பிச் செல்வதற்கான அனைத்து வழிகளையும் அடைத்த கடற்படைக்கு சீறு பூச வேண்டாம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் பொய் பிரச்சாரங்கள் குறித்தும் பொதுஜன பெருமன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளது. கடற்படைக்கு சொந்தமான ஆடம்பர பேருந்தொன்றை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தனது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் காணொலி ஒன்று பரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்து இந்த சம்பவம் தொடர்பில் பொதுஜன பெருமன சார்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் திங்கட்கிழமை முறைப்பாட்டை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பொதுஜன பெரவுணவின் அரசியல் செயற்பாட்டாளர் பசன் ஹாஸ்தூரி மேற்கண்டவாறு தெரிவித்தார். கடந்த வார இறுதியில் சமூக வலைதளங்களில் சிறப்பு காணொலி ஒன்று பரப்பப்பட்டது. கடற்படைக்கு சொந்தமான ஆடம்பர பேருந்தை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தனது தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாக உணர்த்தும் வகையில் பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் இந்த காணொலி பதிவு செய்துள்ளனர். இந்த சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். இந்த சோடிக்கப்பட்ட பிரச்சாரத்துக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு அளித்துள்ளதோடு கடற்படை தலைமையகத்துக்கும் இது குறித்து அறியப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். நாமல் ராஜபக்சே இந்த பேருந்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தினார் என்பதற்கு உங்களிடம் ஏதேனும் தகவல்கள் இருந்தால் வந்து முறைப்பாடு அளித்து சட்டத்தின் முன் அதனை நிரூபியுங்கள். முகநூலில் பொய்ப்பிரச்சாரம் செய்யாமல் உண்மையான தகவல்களை சமர்ப்பிக்குமாறு நான் சவால் விடுக்கிறேன். இந்த பொய்ப்பிரச்சாரத்துக்கு பின்னால் ஒரு ஆபத்தான பின்னணி உள்ளது. கடற்படை மற்றும் முன்னாள் கடற்படை அதிகாரிகளை பற்றி தொடர்ச்சியாக எதிர்மறையான எண்ணத்தை சமூகத்தில் உருவாக்க முயற்சிப்பதாகும். முன்னாள் கடற்படை அதிகாரியான ஜோசிதர் ராஜபக்சே கடற்படையில் இணைந்தது மற்றும் அவரது சேவை குறித்தும் பொய்களை பரப்பினார்கள். ராஜபக்சேகளுக்கு சீறு பூசுவது ஒரு புறம் இருக்க, அதற்கு படைத்துறையை தொடர்புபடுத்துவது முற்றிலும் வேறொரு விடயமாகும். கடற்படையின் நட்பெயர், தொழில்முறை தன்மை மற்றும் பெருமையை சீர்குலைத்து மக்கள் மத்தியில் கடற்படைக்கு எதிராக வெறுப்பை உருவாக்க சிலர் முயல்கின்றனர். இந்த நோக்கம் இன்னமும் ஈழக் கனவு காணும் விடுதலை புலிகள் அமைப்பையும் அதன் தலைவர் வேலுப்புலி பிரபாகரனையும் வீர வழிபாடு செய்யும் சர்வதேச சக்திகளுக்கே உள்ளது. போர்க்காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் கடல்வழி ஆயுத விநியோக வலையமைப்பை அளிப்பதற்கும் மிதக்கும் ஆயுத கப்பல்களை அளிப்பதற்கும் கடற்படை பெரும் பங்காற்றியது. மேலும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்புலி பிரபாகரன் மற்றும் கடற்புலிகளின் தலைவர் சூசை ஆகியோர் கடல் வழியாக தப்பிச் செல்வதை தடுத்து நாட்டின் கடற்பரப்பை முழுமையாக கையகப்படுத்தி பிரபாகரன் தப்பிச் செல்வதற்கான அனைத்து வழிகளையும் அடைத்தது கடைப்படி ஆகும். அத்துடன் காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவரை திருகோணமலை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று பாதுகாப்பாகவும் கடற்படையே நடவடிக்கை எடுத்தது. இதனால் பிரபாகரனை காப்பாற்ற முடியாமல் போன வன்மத்தையும் பழிவாங்கும் வண்ணத்தையும் கொண்ட பிரிவினைவாதிகள் கடற்படையின் மீது மிகுந்த வெறுப்புடன் செயற்படுகின்றார்கள். எங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் அரசியல் சேறு பூசல்களுக்கு நாங்கள் அரசியலாகவும் சட்ட ரீதியாகவும் பதிலளிப்போம். ஆனால் நாட்டிற்கு செவியாட்டிய கடற்படையை போன்ற உன்னதமான நிறுவனத்துக்கு சேறு பூசும் போது எம்மால் அமைதியாக இருக்க முடியாது. இந்த குற்றச்சாட்டு கடற்படைக்கு எதிரானது. கடற்படை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் வருகிறது. எனவே பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உடனடியாக விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வாருங்கள் என்றார்.

0: ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நாட்டு மக்களின் பணத்தில் 166 லட்சம் ரூபாவை செலவிட்டு ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானியாவுக்கு மேற்கொண்டதாக கூறப்படும் தனிப்பட்ட விடயம் தொடர்பாக விசாரணையில் தீர்மானமிக்க தகவல்கள் வெளிவந்தவாறு உள்ளது.
1: ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்தபோது 2023 செப்டம்பர் 22-23 ஆகிய 2 நாட்களில் பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்திருந்தார். இது நாட்டு மக்களின் பணத்தில் 166 லட்சம் ரூபாயை செலவிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு தனிப்பட்ட விஜயம் என விசாரணைகளில் வெளிவந்ததைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அன்றைய அவரது செயலாளரான சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது தனிப்பட்ட விஜயம் அல்ல, உத்தியோகபூர்வ விஜயம் என்பதை ரணில் விக்ரமசிங்கவின் தரப்பிலிருந்து சுட்டிக்காட்ட முயற்சிக்கப்பட்ட பிரதான விடயமாகும். இருப்பினும் government.uk இணையதளத்தின் மூலம் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி 2023 இக்கால பகுதியில் ஓர் அரசு தலைவர் என்ற ரீதியில் ராஜதந்திர அல்லது அரசாங்க அழைப்பின் பேரில் ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்ததாக எவ்வித குறிப்பும் காணப்படவில்லை. சமூக அரசியல் செயற்பாட்டாளரான ஓஷில ஹேரத் இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் நேற்று ஒப்படைத்துள்ளார்.
0: முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல லஞ்சம் ஊழல் மற்றும் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் ஆஜரானார். நாட்டு மக்கள் 2024 அரசியல் ரீதியில் எடுத்த தவறான தீர்மானத்தை திருத்திக் கொள்ள தயாராக உள்ளார்கள். நாமல் ராஜபக்சேவை சிறையில்

தரப்பினர் தற்போது இலக்கு வைக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். நாட்டு மக்கள் 2024 அரசியல் ரீதியில் எடுத்த தவறான தீர்மானத்தை திருத்திக் கொள்ள தயாராக உள்ளார்கள். நாமல் ராஜபக்சேவை சிறையில் அடைத்தாலும் 2029 வரை ஜனாதிபதியாக்குவோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மீது மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். 2024 ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்தவர்கள் தற்போது எம்முடன் ஒன்றிணைந்துள்ளார்கள். 2029 நிச்சயம் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என சாந்த பாண்டார குறிப்பிட்டுள்ளார். யுத்த காலத்தில் பல துன்பங்களை சந்தித்த தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எவரும் கை கொடுத்து உதவாததை உணர்ந்து தமிழ் ஊடகவியலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க உருவான தமிழ் ஊடக ஒன்றியத்தின் ஊடகவியலாளர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து தந்த தொழிலதிபர் ஜீவரட்னம் முரேஷ் அவர்களுக்கு இந்த ஒன்றியத்தின் தலைவர் எஸ் ஸ்ரீகஜன் பாராட்டு தெரிவித்தார். பிரதேச கிராமிய ஊடகவியலாளர்களை மென்மேலும் வளர்த்தெடுக்கும் நோக்குடன், இவர்களை பாராட்டி உதவி செய்யும் நோக்குடன் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் தொழில் அதிபர் மற்றும் சமூக சேவையாளருமான ஜீவரட்னம் முரேஷ் அவர்களால் உதவி வழங்கப்பட்டு லண்டனிலிருந்து வருகை தந்த இவர்களுக்கான ஊடகத்துக்கான உபகரணங்கள் வழங்கி நிகழ்வொன்றில் கொழும்பிலுள்ள மிராஜ் ஹோட்டலில் நேற்று முன்தினம் நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் வீரகேசரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியருமான எஸ் ஸ்ரீகஜன் உரையாற்றுகையில், தமிழ் ஊடகத்துறையை பொறுத்தவரையில் இது ஒரு வரலாற்று நிகழ்வு என கூறலாம். பெரும் பெருமதியான தமிழ் ஊடகத்தினருக்கு உபகரணம் வழங்குவது இதுவே முதல் தடவையாக இருக்கிறது. இதற்கு எமக்கு பூரண ஒத்துழைப்பு தந்த தொழில் அதிபர் சமூக சேவையாளர் ஜீவரட்னம் முரேஷ் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து நிற்கிறேன். இந்த தமிழ் ஊடக ஒன்றியமானது 1998 ஆரம்பிக்கப்பட்டது. இது தமிழ் ஊடகவியலாளர்களின் உரிமைக்காகவும் இவர்களை பாதுகாக்கும் நோக்குடன் குரல் கொடுப்பதற்கு இலங்கையில் உள்ள எல்லா தமிழ் ஊடகவியலாளர்களையும் உள்ளடக்கி இது ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிப்பதற்கு அந்த நேரம் ஒரு முக்கிய காரணமும் இருந்தது. அந்த நேர யுத்த காலத்தில் தமிழ் ஊடகவியலாளர்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகி வந்தனர். அந்த நேரத்தில் தமிழ் ஊடகவியலாளர்களுக்காக குரல் கொடுக்க எந்த சங்கமும் எமக்கு இருக்கவில்லை. 1998 ஜூலை மாதம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் வீரகேசி அலுவலகத்தில் நான் கைது செய்யப்பட்டிருந்தேன். அவ்வாறு வவுனியா நிருபராக இருந்த அமரர் மாணிக்க வாசகரும் இதே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். நாங்கள் 3 நான்காம் மாடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தோம். இதனைத் தொடர்ந்து வேலைக்கடை சிறைச்சாலையிலும் தடுத்து வைக்கப்பட்டோம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எந்தவித பெரும்பான்மையான இன மொழி ஊடக அமைப்புகளும் எமக்காக குரல் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் எங்களுக்கு ஒரு பயங்கரவாத முத்திரை குத்தி வைத்திருந்தார்கள். நாங்கள் விடுதலையான பின்னர் எங்கள் மூத்த செய்தியாளர்கள் யாவரும் இணைந்து எமக்கென ஒரு சங்கம் உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொழும்பில் ராமகிருஷ்ணன் மண்டபத்தில் முதல் அமர்வை ஏற்படுத்தியிருந்தோம். அன்று இந்த சங்கத்தை உருவாக்கியவர்களில் ஒரு சிலர் அமரத்துவம் அடைந்திருந்த போதும் பலர் இப்பொழுதும் இங்கு இருக்கிறார்கள். அப்பொழுது நாங்கள் ஒரு இக்கட்டான நேரத்தில் தான் இந்த தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தை உருவாக்கியிருந்தோம். அன்று தெற்கில் உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம், சுதந்திர ஊடகவிய இயக்கம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஹோரம், தெற்காசிய ஊடக மையம், இவ்வாறு இந்த சங்கங்கள் இயங்கி வந்தன. அந்த யுத்த காலத்தில் நாங்களும் இவர்களுடன் இணைந்து தமிழ் ஊடகவியலாளர்களுக்காக குரல் கொடுப்பதில் செயற்பட்டு வந்தோம். இந்த நேரத்தில் காணாமல் போன படுகொலை செய்யப்பட்ட எமது ஊடகவியலாளர்களுக்காக குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டத்திலும் இறங்கியிருந்தோம். நீதிக்கான தொடர்ச்சியான போராட்டத்திலும் குரலும் கொடுத்து வந்திருந்தோம். தற்பொழுது பத்திரிகை ஸ்தாபனத்துடன் மற்றும் ஊடக சங்கங்களுடன் இணைந்து தொடர்ந்து செயற்பட்டு வருகிறோம். ஊடக அடக்குமுறை செயற்பாடுகளை அடக்குவதற்கு தொடர்ந்து செயற்படுகிறோம். தமிழ் ஊடகவியலாளர்களை பொறுத்தமட்டில் நவீன தொழிற்பயிற்சிகள் மற்றும் அனுபவங்களை பெற்று அவர்கள் சிறந்த ஊடகவியலாளர்களாக முன்னேற கருத்தரங்களும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இவ்வாறான பயிற்சிகளை நாம் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு வழங்க எமக்கு பாரிய நிதி உதவி தேவைப்படுகிறது. தற்பொழுது தமிழ் ஊடகவியலாளர்கள் மிகுந்த சிரமங்களுடனே சேவையாற்றி வருகின்றனர். இவர்களில் அதிகமானோர் ஊடக உபகரணங்கள் அல்லாதவர்களாக காணப்படுகின்றார்கள். இதற்கு அமைய நாங்கள் இவர்களுக்கு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று இங்கு வீட்டிற்கும் ஜீவரட்னம் முரிஷ் அவர்களிடம் கோரிக்கை முன்வைக்கிறேன் என தெரிவித்தார். அவரும் இதை உடனே ஏற்று சம்மதம் தெரிவித்து அதை செயல் வடிவத்தில் காண்பித்தார். இதற்கு நமது சங்கத்தின் செயலாளர் ஜேந்திரனின் உறவினரான சாமுவேல் பாலேந்திரனும் இதற்கான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார். இந்த பொருட்களை நாம் நேரடியாக கொள்முதல் செய்யாத போதும் இவர்களின் நேரடியாக கணனி மற்றும் கையடக்க தொலைபேசிகளை சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு கொள்முதல் செய்து உடனே எமக்கு கையளித்ததை இட்டு நாம் தொழில்

0: தொழிலதிபர் ஜீவரத்ன முரிஷ் அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்து நிற்கிறேன் என தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் பத்திரிகையின் பிரதம வீரகேசரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியருமான எஸ் ஸ்ரீகஜன் தனது உரையில் தெரிவித்திருந்தார். இலங்கையின் முதலீடு செய்வதற்கான சரியான தருணம் இது என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி மற்றும் மெல்பர்ன் ஆகிய நகரங்களில் நடைபெற்ற இன்வெஸ்ட்ரி ஸ்ரீலங்கா கலந்துரையாடல் நிகழ்வின் பின்னர் புளும்பர்க் செய்தி செவிகளுக்கு வழங்கிய செவியிலே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். 2022 ஆண்டு தீவிரமடைந்த பொருளாதார நெருக்கடியின் பின்னர் தற்போது நாட்டின் பொருளாதாரம் மீட்சி அடைந்திருப்பதுடன் ஆண்மைய காலத்தில் சுமார் 5% வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்தோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்ட போர் பதட்டங்கள் மற்றும் காலநிலை மாற்ற சவால்கள் உள்ளிட்ட பல்வேறு வெளிப்புற அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மை வலுவான நிலையில் பேணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்கிறது. இது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இலங்கை அடைந்த நிலையான வளர்ச்சியிலிருந்தும் எதிர்வரும் சில ஆண்டுகளில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சியிலிருந்தும் எவரேனும் பயனடைய விரும்பினால் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு இதுவே சரியான தருணமாகும் என ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். அதேவேளை இலங்கை ரூபாவின் ஸ்திரத்தன்மை, ஆக்கப்பூர்வமான நாணய மற்றும் நிதி கொள்கை, தனியார் துறை மீதான வலுவான நம்பிக்கை என்பன நாட்டின் முதலீட்டு சூழலை மேம்படுத்தியிருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். அதேபோன்று உலக சந்தையில் அதிகரித்து வரும் எரிபொருள் செலவினங்களை பொறுத்தமட்டில் எரிபொருள் இறக்குமதியாளர் என்ற அடிப்படையில் இலங்கை தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் நீர், காற்று, சூரிய சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களிலிருந்து இலங்கை நன்மையடைந்த போதிலும் மின் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து சேவை என்பவற்றை பொறுத்தமட்டில் எரிபொருள் இறக்குமதியிலேயே இலங்கை பெருமளவில் தங்கியிருக்கிறது என சுட்டிக்காட்டினார். மேலும் அண்மைய பணவீக்க அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பணவீக்கம் ஏற்கனவே எதிர்வு கூறப்பட்டவாறு 5% பதிவாகும் என்று ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதன்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வரலாற்றில் முதல் முறையாக அட்டவணைப்படுத்தும் அதிகாரிகளாக 2 பெண்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 18 அட்டவணைப்படுத்தும் அதிகாரிகளில் 2 பெண் அதிகாரிகளும் அடங்குகின்றனர். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டுதலின் கீழ் குறித்த அதிகாரிகளுக்கான நியமன கடிதங்கள் கையளிக்கப்பட்டது. போக்குவரத்து சேவைகள் திறம்பட நிர்வகிப்பதற்கும் அட்டவணைப்படுத்தல் நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த நியமனங்கள் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக சுரஞ்சித் வேவித உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தற்போது ஜனாதிபதி பணிக்குழுவின் உறுப்பினராக பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் தலைவர் புத்திக கேவாவசம் தனது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை காரணங்களினால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். புத்திக கேவாவசத்தின் ராஜினாமாவை தொடர்ந்து வெற்றிடமான தலைவர் பதவிக்கு சுரஜித் வேவித தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரித்தல் மற்றும் புதிய சுற்றுலா திட்டங்களை செயற்படுத்துதல் ஆகிய முக்கிய பொறுப்புகளை புதிய தலைவர் முன்னெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவினர்களின் சங்கம் வவுனியாவில் இன்று ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தது.
1: எங்கள் பிள்ளைகள் எங்கே, காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எங்கே உள்ளனர் என்பதை நம்பகமான சுயாதீன விசாரணை மூலம் நிரூபிக்கப்படாத நிலையில் அவர்களின் குடும்பங்கள் மரணச் சான்றிதழ் ஏற்றுக்கொள்ள அழுத்தப்படுத்தக்கூடாது. சர்வதேச சமூகத்தால் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் நோக்கம் உண்மை நீதி மற்றும் நீதி கிடைக்கும் வரை தாய்மார்கள் வாழ்வாதார ரீதியாக தங்களை தாங்கிக் கொள்ள உதவுவதாக இருக்க வேண்டும். அந்த உதவி தீர்க்கப்படாத காணாமலாக்கப்பட்ட ஒரு வழக்குகளை நிர்வாக ரீதியாக மூடுவதற்கான கருவியாக மாற்றக்கூடாது.
0: காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களை மையமாக கொண்டு இன்று முன்னெடுக்கப்பட்டது.
2: காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தால் முன்னெடுக்கப்படும் பூர்வாங்க விசாரணைகள் கிளிநொச்சியில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்றது. காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் உறுப்பினர் முகேஷ் ரஹீம் தலைமையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு முன்னர் பதிவுகளை மேற்கொண்ட 50 பேருக்கான பூர்வாங்க விசாரணை இன்று இடம்பெற்றது.
3: 2009 எங்கள் அண்ணா காணாமல் போனிச்சு. 4 மாதம் 12 தேதி இதெல்லாம் வந்து நாங்கள் பதிஞ்சிட்டு போனாங்க. எந்த விதமான முடிவும் சொல்ல இல்லை. இப்போ மறுபடியும் இந்த முறைப்பாட்டான கொழும்புல இங்கே வந்து முறைப்பாடு எடுக்கிறோன்னு சொல்லி பதிஞ்சிருக்கிறாங்க. இதுவரை காலமும் இங்கே இருக்கிற இது சொல்லி காணல. இப்போ ஒரு வீட்டு நடந்து 18 வருஷமாச்சு. இதுவரைக்கும் இந்த தகவலும் எங்களுக்கு சொல்ல இல்லை.
2: இதனிடையே மாந்தி கிழக்கு துணுக்காய் பிரதேச செயலகங்களில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட உறவினர்களிடமும் இன்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இந்த விசாரணை நடைபெற்றது.
4: எமது நோக்கம் என்னவென்றால், உண்மையில் முடிந்தவரை விரைவாக அந்த குடும்பங்களுக்கு ஏதேனும் நீதியை பெற்றுக் கொடுத்து அரசாங்கம் என்ற வகையில் இவ்வாறான பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதாகும். நட்டு வீட்டு குழுக்களை நியமித்து அந்தந்த குடும்பங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டு வீடு வழங்கும் செயற்பாடு ஒன்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இங்கு மகிழ்ச்சிக்குரிய விடயம் என்னவென்றால், எமது செயற்பாட்டில் கிடைக்கும் பொதுமக்களின் பிரதிபலிப்பு மிக சிறப்பாக இடம்பெறுகின்றது.
2: இதனிடையே மட்டக்களப்பில் உள்ள காணாமற் போன ஆட்கள் பற்றிய பிராந்திய அலுவலகத்தில் காணாமற் போன ஆட்களின் உறவினர்கள் இன்று சாட்சி வழங்கினர். 100 பேர் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர்.
0: இலங்கை ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளினாலும் தனித்தனியாக நடத்தப்பட்டு வரும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவுகளை ஒருங்கிணைத்து ஒரு தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையத்தை நிறுவ ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக்க யோசனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் 2027 பாதீட்டுக்கு முன்னாயத்தமாக ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பாதுகாப்புத்துறையின் இலக்குகளை மேலும் திறமையாகவும் வினைத்திறனுடனும் அடைவதற்கு இத்தகைய ஒருங்கிணைந்த மையம் வழிவகுக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தவும் உலகளாவிய புதிய சவால்களை எதிர்கொள்ளவும் பாதுகாப்புத்துறை நவீன தொழில்நுட்பத்துக்கு விரைவாக மாற வேண்டியதன் அவசியம் குறித்தும் நவீன தொழில்நுட்ப சாதனங்களை அதிக அளவில் பயன்படுத்துவது குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் பாதுகாப்பு துறையினரின் தொழில்முறை திறன்களை மேம்படுத்துவதற்கும் புதிய அறிவை பெறுவதற்கும் வாய்ப்பளிக்கும் வகையில் வெளிநாட்டு பயிற்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை அதிகரிப்பது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனை நடவடிக்கைகள் மற்றும் ஆரம்பிக்கப்பட உள்ள நிவில் பெர்னாண்டோ மருத்துவமனையின் செயற்பாடுகள் குறித்தும் இந்த இரு நிறுவனங்களுக்குமான தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினரின் உழைப்புக்கு பங்களிப்பின் மூலம் அவர்களை கட்டுமான துறையில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வேலை திட்டம் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பொது முகாமையாளர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ஜே கே ஏ ஸ்ரீநாத தெரிவித்துள்ளார். நிறுவன கோவை மற்றும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் ஒழுங்காட்டு விதிகளை மீறி பொது முகாமையாளர் பல தீவிரமான துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டுள்ளார் என்பது முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி வேதனத்துடன் கூடிய கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள அவர் விடுமுறை காலத்தில் அதிகார சபையின் எந்த ஒரு அலுவலகம் அல்லது பணித்தளங்களுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தலைவரின் முன் அனுமதியின்றி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் பொது முகாமையாளருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தலைவர் ஜே கே ஏ ஸ்ரீநாத உறுதிபட தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 தனியார் வர்த்தக வங்கிகளின் முகாமையாளர்களையும் எதிர்வரும் 20 தேதி வரை விளக்குமறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதிமன்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கைக்கு எந்தவித பொருட்களையும் இறக்குமதி செய்யாமல் கொழும்பு கோட்டையில் உள்ள பண பரிமாற்ற நிறுவனம் ஒன்றினூடாக 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு அனுப்பியமை தொடர்பில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டக்குழுவைச் சேர்ந்த சமித்புர சது என்று அழைக்கப்படும் திமுது சதுரங்க மேலதிய விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஓமானிலிருந்து இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட அவரை மேலதிய விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் காஞ்சிப்பானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் ஒருவர் உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த 10 தேதி ஸ்ரீ சங்கராஜ மாவட்டத்தில் உந்துருளியில் சென்ற இருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டில் 54 வயதான முகமது அஸ்மின் மொய்தீன் என்பவர் உயிரிழந்திருந்தார். இந்த துப்பாக்கி பிரயோகம் ஒழுங்கமைக்கப்பட்ட குட்டுக்குழுகளுக்கு இடையிலான பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் சந்தேக நபர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இரவு வேளை வீடொன்றினில் அத்துமீறி நுழைந்து கத்தி முனையை காட்டி பெண் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது வீட்டினுள் 14 தேதி இரவு அத்துமீறி நுழைந்து கத்தி முனையில் தன்னை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய இளைஞர் ஒருவர் முயன்றதாக பெண் ஒருவர் கடந்த 15 தேதி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அந்த பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் முன்னெடுத்த விசாரணையில் இளைஞர் ஒருவர் அடையாளம் கண்டு அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த பகுதிகளில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடமாடிய இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை 14 தேதி பெண் ஒருவரின் வீட்டினுள் அத்துமீறி நுழைந்தது தான் தான் என போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். குறித்த இளைஞர் இவ்வாறான வேறு வீடுகளுக்குள்ளும் பூந்துள்ளாரா, வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கண்டலம பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றில் வரவேற்பறைக்குள் காட்டு ஜானை ஒன்று அமைதியாக நுழைந்து உலா வந்த சம்பவம் விருந்தினர்களையும் ஊழியர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. காட்டு ஜானை ஒன்று விருந்தக வளாகத்திற்குள் அமைதியாக நடந்து வரும் காட்சிகளை ஊழியர் ஒருவர் காணொலியாக பதிவு செய்துள்ளார். எந்தவித பதட்டத்தையும் ஏற்படுத்தாமல் குறித்த விருந்தகத்தின் தளபாடங்கள் மற்றும் பிற பொருட்களை சேதப்படுத்தாமலும் அந்த யானை மிக அமைதியான முறையில் வரவேற்பறையை கடந்து சென்றுள்ளது. அத்துடன் ஊழியர்களுக்கோ அல்லது விருந்தினர்களுக்கோ எந்தவித ஆபத்தையும் ஏற்படுத்தாமல் அந்த யானை தானாகவே விருந்தக வளாகத்தை விட்டு வெளியேறியுள்ளது. விருந்தகம் ஒன்றுக்குள் காட்டு யானை உலா வந்த இந்த அபூர்வ நிகழ்வு தொடர்பாக காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரின் கவனத்தை ஈர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எல்நினோ காலநிலை தாக்கத்திற்கு முகம் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்பிக பட்டபெத்தியின் தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவை உபகுழுவும் அதிகாரிகள் குழுவும் 3 தடவையாக ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் கூடியது. சமூக ரீதியாக நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய பெருந்தோட்டத்துறை, விவசாயம், வன ஜீவராசிகள் மற்றும் நீர் முகாமைத்துவம் ஆகிய துறைகளால் சமர்ப்பிக்கப்பட்ட செயற்பாட்டு திட்டங்கள் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மட்டக்களப்பு, மொனராகலை, அம்பாறை உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு குடிநீர் விநியோகத்திற்கு வேலை திட்டம் குறித்தும் இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஊடாக மேற்கொள்வதற்கும் அந்த அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக கூறியது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்பட்டது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இரவு பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிள்ளையில் அமைந்திருக்கும் பி டி கிஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
2: மகன முன்னாள் முதலமைச்சரும் இராஜாங்க அமைச்சருமான பிள்ளை
5: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய
6: இதுதான.
5: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
5: விடாதீங்க போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
7: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
7: Mélodie et Todorbrelaque, VT Cash and Curry, Paris Lachapelle, Todorbe, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: தொடரும் இந்திய செய்திகள். மாற்றத்தை முன்வைத்து தமிழகத்தின் அரை நூற்றாண்டுகால இருதுருவ அரசியலை தகர்த்து எறிந்து 108 இடங்களில் வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்ற ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு 100 நாள்களை நிறைவு செய்துள்ளது. ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகம் என்ற வாக்குறுதியுடன் தொடங்கிய இந்த அரசு பல்வேறு நலத்திட்ட அறிவிப்புகளையும் கொள்கை மாற்றங்களையும் முன்னெடுத்துள்ள நிலையில் நிதி மேலாண்மை, கூட்டணி ஒருங்கிணைப்பு, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு சவால்களையும் எதிர்கொள்கிறது. May 13 சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று தனது பெரும்பான்மையை நிரூபித்தார் முதல்வர் ஜோசப் விஜய். காங்கிரஸ் பல கட்சிகளின் ஆதரவு அரசுக்கு கிடைத்திருந்தது. முதலில் 9 அமைச்சர்களுடன் தொடங்கிய தமிழக வெற்றி கழக அரசு பின்னர் அமைச்சரவை விரிவாக்கம் மூலம் 35 அமைச்சர்களை கொண்ட குழு அளவிலான அமைச்சரவையாக உருவெடுத்தது. தமிழகத்தின் மொத்த கடன் சுமை 13.18 லட்சம் கோடி என June 16 நிதியமைச்சர் மரிய வில்சன் வெள்ளி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதன் பின்னணியில் புதிய நலத்திட்டங்களை அறிவிப்பதுடன் வருவாயை பெருக்குவதிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. குறுவை நெல் சாகுபடிக்கு ₹135 கோடி சிறப்பு தொகுப்பு. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற ₹75,000 வரையிலான 3வது முறை பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட அறிவிப்புகள் விவசாயிகள் மத்தியில் கவனம் பெற்றது. இருப்பினும் அதிகபட்ச வரம்பு நிர்ணயமின்றி விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்து வருகிறது. ₹4.72 லட்சம் கோடிக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக வெற்றி கழக அரசு August 5 தாக்கல் செய்தது. இதில் முந்தைய ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டது வரவேற்கத்தக்க அம்சமாக அமைந்தது. வரி கட்டணங்களால் உயர்த்தாமல் வருவாயை பெருக்குவோம் என அரசு உறுதியளித்திருந்த நிலையில் மின்கட்டண நிர்ணயம் செய்வதில் ஏற்பட்ட சில குளறுபடிகள் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. டாஸ்மாக் மற்றும் கனிம வளம் உள்ளிட்ட துறைகளில் கூடுதல் வருவாய் ஈட்டுவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. வெற்றி தமிழ்நாடு மாநாட்டில் ₹67,452 கோடி மதிப்பிலான 97 ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட 1,02,514 கோடி முதலீடுகள் கடந்த 3 மாதங்களில் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 121,788 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. தொழில் திட்டங்களுக்கு விரைந்து அனுமதி வழங்கப்பட்டிருப்பதைப் போலவே அவற்றை செயல்படுத்துவதிலும் வேகம் காட்டினால்தான் வேலையின்மையை குறைத்து உயர்கல்வி முடிந்த இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என்பதை உணர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவுகிறது. விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை இடைத்தேர்தல்கள் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு முக்கிய அரசியல் சவாலாக இருக்கும். ஆட்சி கவிழ்ப்பு சதி போன்ற விவகாரங்கள் அரசுக்கு அனுதாபாலை உருவாக்கியிருந்தாலும் சட்டம் ஒழுங்கு போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பது பெண்களின் பாதுகாப்பு போன்ற பிரச்சினைகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக தலைமையிலான அரசில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் ஆகியவை அங்கம் வைக்கின்றன. இடதுசாரிகள் வெளியில் இருந்து ஆதரவு அளித்து வருகின்றன. எனினும் இந்த கட்சிகள் இதுவரை முறையான கூட்டணியின் பெயர் அறிவிக்காமல் அரசுக்கு ஆதரவு அளித்து வருவது அரசின் நிலைத்தன்மைக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. அகில இந்திய அளவில் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. தமிழகத்தில் இதுவரை திராவிட முன்னேற்ற கழக ஆதிக்கத்துடன் இந்திய அந்த கூட்டணி தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத நிலையில் எந்த கட்சியின் தலைமையில் அல்லது ஒருங்கிணைப்பில் செயற்படுகிறது என்பதில் தெளிவின்மை நீடிக்கிறது. நிதி மேலாண்மை வெளிப்படையாகவும் ஊழலற்ற வகையிலும் மேற்கொள்ளப்படுவதுடன் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதியை மத்திய அரசிடமிருந்து பெறுவது முதல்வர் விஜய் எதிர்கொள்ளும் பெரும் சவாலாக இருக்கிறது. அதேபோல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய கோரிக்கையை நிறைவேற்றுவதும், சத்துணவு ஊழியர்கள், செவிலியர், தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதும் தமிழக வெற்றிக்கழக அரசின் ஏனைய சவால்களாகும். காவிரி நீர், மேகதாட்டு நீர், நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் இந்த அரசு எப்படி கையாளப் போகிறது என்பதும் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் நடைபெறும் தேர்தல் முறைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெறும் தேர்தல் முறைகள் மற்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் ஆகியோரை குறிப்பிட்டு பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். மேலும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் ஜோர்ஜியோ ஹோருடன் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இருக்கும் புகைப்படத்தை அவர் பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் டொனால்டு டிரம்ப் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில், நடப்பு மாதத்தின் தொடக்கத்தில் இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் எங்கள் நிர்வாகிகளிடம் செல்லுபடியாகும் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் அமெரிக்காவில் எப்படி தேர்தல்கள் நடத்த முடியும் என்று கேட்டார். இந்தியாவில் கடந்த பொது தேர்தலில் 64.60 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருந்தனர். 1% குறைவானவர்களே தபால் வாக்குகளை செலுத்தியிருந்தனர். ஒவ்வொரு வாக்காளரும் செல்லுபடியாகும் வகையிலான புகைப்பட அடையாள அட்டையும் வைத்திருந்தனர். இதனால் நாம் அமெரிக்காவை காப்பாற்றுவோம், சிர்ஃப் அமெரிக்கா சட்டத்தை நிறைவேற்றுவோம் என பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவை காப்பாற்றுவோம் என்ற சட்டம் தேர்தல்களில் நடைபெறும் மோசடிகளை தவிர்க்க உதவும் என்று கூறியுள்ள டிரம்ப், வாக்காளர்களுக்கு குடியுரிமை சான்றிதழ்களை கட்டாயமாக்கி தபால் வாக்கு முறையை கடுமையாக்க நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இருப்பினும் இந்த மசோதா ஜனநாயக கட்சியிடமிருந்து எதிர்ப்பையும் குடியரசுக் கட்சியினரிடையே அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஜார்க்கண்டில் தேர்வுகள் ரத்து செய்வதாக அறிவித்ததை அடுத்து மாணவர் தலைவர் தேவேந்திரநாத் மகதோ தனது காலவரையற்ற உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். இந்தியாவில் முக்கியமான தேர்வு தாள்கள் பத்திரமாக கையாளப்படுவதை உறுதிப்படுத்த பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறைமை மேம்படுத்த தொழில்நுட்ப வழிகளை அந்த குழு பரிந்துரைக்கும். இந்திய மருத்துவ கல்லூரி நுழைவுத் தேர்வான நீட் தாள் கசுவை தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. 2.2 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் அந்த தேர்வை எடுத்திருந்தனர். அச்சடிக்கப்பட்ட தேர்வு தாள்களை பல தரப்புகள் கையாள்வது பிரச்சினைகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று வல்லுநர்கள் கருதுகின்றார்கள். வேறு நாடுகளில் தேர்வு தாள்கள் எப்படி கையாளப்படுகிறது? வேறு நாடுகளை உதாரணமாக எடுத்துக் கொள்ளும் போது வேறு சில அம்சங்களை மனதில் கொள்ள வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஒரே ஒரு தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்காமல் கேள்விகள் கசிந்தாலும் பாதிப்பை குறைக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்காவில் பெரிய அளவில் மின்னிலக்கு கேள்வி வங்கி முறை பயன்படுத்தப்படுகிறது. மாணவர்களுக்கு வெவ்வேறு கேள்விகள் கொடுக்கப்படலாம். ஆனால் சமமான சிக்கலான கேள்விகளாக அவை இருப்பதால் தேர்வுத்தால் கசிவு ஏற்படுவது மிக கடினம். இந்தியா வலுவான பாதுகாப்பை கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளுகிறது. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சுமார் 600 மாணவர்கள் பயத்தில் அவர்களின் தங்கும் விடுதியிலிருந்து வெளியேறியுள்ளனர். அமராவதி நகரில் அரசாங்கம் வழிநடத்திய மாணவர் தங்கும் விடுதியில் அது இடம்பெற்றுள்ளது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவம் என்ற வதந்தி பரவத் தொடங்கியதை அடுத்து மாணவர்கள் தங்களின் வீட்டிற்கு திரும்பியதாக செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கிறது. கொலுசு சத்தம், சிரிப்பு சத்தம், அழுகை சத்தம் கேட்டதாக சில மாணவிகள் புகார் அளிக்கின்றார்கள். அது மற்ற மாணவர்களிடையே பரவத் தொடங்கியது பயத்தை கிளறியுள்ளது. 6 மாணவிகள் கட்டுப்படுத்த முடியாமல் மாறி மாறி அழுது கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்ததாக கூறப்படுகிறது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் மனநல நிபுணரை வரவழைத்து அந்த மாணவிகளை சோதனைக்கு உட்படுத்தினார். விமான கட்டணங்களை சீரான முறையில் நிர்மாணிக்க வகை செய்ய வகுத்துள்ள வரைவு விதிகளை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்தது. அதைத் தொடர்ந்து இறுதி விதிகளை தாக்கல் செய்ய 3 வார கால அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ISI பயங்கரவாத அமைப்பின் பின்னணி கொண்ட ஷாசாத் பட்லி வலையமைப்பை அழித்து 200 பயங்கரவாதிகளை மத்திய அரசு கைது செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தெரிவித்தார். நாட்டின் 14 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனை நடவடிக்கைகளால் 80th சுதந்திர தினத்தை சீர்குலைக்க முயன்ற பயங்கரவாதிகளின் சதித்திட்டங்களை முறியடித்ததாக அவர் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்கப்பட இருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சரும் RPI கட்சி தலைவருமான ராம்தாஸ் அதவாலி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்துக்கான வங்கி செயற்பாட்டை இலக்காக கொண்டு புதிய உயர்நிலை குழுவை விரைவில் மத்திய அரசு அமைக்க உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மும்பையில் பல புகழ்பெற்ற உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறைகள் மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஐஸ்கிரீமுக்கு புகழ்பெற்ற கடை ஒன்றில் எலிகள், ஈக்கள், காலாவதியான சுவையூட்டிகள் காணப்பட்டுள்ளன. அசைவ உணவுக்கு பிரபலமான மெட்டோர் உணவகத்தில் அசுத்தமான பெட்டிகளில் இறைச்சி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. 2 கடைகளும் உடனே மூடப்பட்டன. உணவுத்துறையில் சுத்தத்தை கடைபிடிக்க மும்பையில் அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதுவரை காணாத அளவு நடவடிக்கையில் தீவிரம். அதற்கு முக்கிய காரணம் மகாராஷ்டிரா மாநில உணவு பாதுகாப்பு அமைப்பின் புதிய தலைவர் துக்கராம் முண்டே. சென்ற மாதம் கிட்டத்தட்ட 900 கடைகளை சோதித்த பிறகு 100 அதிகமான கடைகளில் உரிமங்களை அவர் ரத்து செய்துள்ளார். அடிப்படை உணவு பாதுகாப்பு முறைகளை பற்றி பலர் இன்னமும் அறியவில்லை என்று முண்டே குறிப்பிடுகின்றார். அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் அவரை பிரபலப்படுத்தியிருக்கிறது. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 2.6 மில்லியனுக்கும் அதிகமானோர் அவரை பின்தொடர்கின்றனர். இருப்பினும் விருந்தோப்பல் துறையில் பணிபுரியும் பலர் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கின்றனர். எச்சரிக்கை வழங்காமல் திடீரென்று உணவகங்களின் உரிமங்களை ரத்து செய்வதை அவர்கள் குறை கூறுகின்றனர். தெருக்களில் உணவு விற்போரும் முண்டேவை கண்டாலே அஞ்சுகின்றனர். மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து தாமதமாக வருவது மாவட்ட வருவாய் அலுவலர், ஊரக வளர்ச்சி முகாமையின் திட்ட இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் வரவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளால் திண்டுக்கல்லில் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர் கூட்டமே குறைகள் நிறைந்ததாக மாறிவிட்டது. நரிக்குடி பகுதியில் புதிய பள்ளி கட்டடம் கட்டப்பட்டு 6 மாதங்களாகியும் திறக்கப்படாததால் சேதமடைந்த பழைய கட்டடத்திலேயே மாணவர்கள் அச்சத்துடன் கல்வி கற்பது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 2 கடல் பாதுகாவலர் ஆளில்லா விமானங்களை குத்தகைக்கு எடுக்க அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனமான ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பம் இடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே குத்தகைக்கு எடுக்கப்பட்ட 2 சி கார்டியன் ஆளில்லா விமானங்கள் இந்திய கடற்படை இயக்கி வருகிறது. குறிப்பிடத்தக்கது, இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 7.60 ரூபாய் உயர்ந்து 1,14,320 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 20 உயர்ந்து 1 கிராம் 14,290 விற்பனையாகிறது. வெள்ளி விலை எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 255 ஒரு கிலோ 2,55,000 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் செய்யும் முயற்சிக்கு ஓமான் இடையூறாக இருந்ததால் அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். ஓமான் அமெரிக்காவின் நீண்டகால நட்பு நாடு. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க அந்த இரு நாடுகளும் தனித்தனியாக ஈரானுடன் பேசி வருகின்றன. உலகில் பொருளாதாரத்திற்கு முக்கிய நாடியாக ஹோர்முஸ் நீரிணை விளங்குகிறது. அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 6 மாதமாக அந்த நீரிணை பெரும்பாலும் மூடியிருக்கிறது. இந்த நிலையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த ட்ரம்ப் ஆபாசமாக பேசி ஓமானுக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். அவர் எந்த வகையான இடையூறை குறிப்பிடுகிறார் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஈரானோ ஓமானுடன் ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக கூறியிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை. இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இரு நாடுகளும் அமைதியான 60 நாள் இணக்க குறிப்பில் கையெழுத்திட்டுள்ளன. அதை நீட்டிக்கப் போவதில்லை என்று டிரம்ப் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். உக்ரைனில் உள்ள தனது எஃகு ஆலையின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 2 உயிரிழந்ததுடன் 13 தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் காயமடைந்ததாக தெரிவித்தது. இந்த நிலையில் ஆலையில் செயற்பாடுகளை மீண்டும் தொடங்குவதற்கான வழிமுறைகளை வகுத்து வருவதாக நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் உலை சார்ந்த முக்கிய உற்பத்தி வசதிகள் சேதமடைந்துள்ளது. இதனால் ஆலையின் உற்பத்தி பணிகள் பகுதி அளவு நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது சேதத்தின் அளவு மற்றும் செயற்பாடுகளை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அதற்கான காலக்கெடு குறித்து நிபுணர்கள் ஆய்வு செய்து வருவதாக நிறுவனம் தெரிவிக்கிறது. இந்த தாக்குதலில் நிறுவனத்தின் ஊழியர்கள் 2 உயிரிழந்ததாகவும் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் என 13 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தது. தேடல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவசரகால நடவடிக்கை திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள், தொழிலாளர்கள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், மீட்பு குழுவினர் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் சம்பவ இடத்தில் பணியாற்றி வருகின்றனர். தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானில் பாலியல் அச்சுறுத்தல் மற்றும் பல்வேறு இணையவழி மோசடிகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 284 வெளிநாட்டவரை நாடு கடத்த உள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் நேற்று தெரிவித்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் சீனா, வியட்நாம், இந்தோனேஷியா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். சுற்றுலா விசாவில் பாகிஸ்தான் வந்த இவர்கள் இஸ்லாமாபாத்தில் பதிவு செய்யப்பட்ட ஐடி நிறுவனம் ஒன்றின் மூலம் இந்த மோசடி வேலையை இயக்கி வந்துள்ளனர். இணையத்தில் பெண்களைப் போல ஆள் மாறாட்டம் செய்து பாலியல் அச்சுறுத்தலில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வழக்கத்துக்கு மாறாக மிக அதிக லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி போலி வணிகம் மற்றும் முதலீட்டு திட்டங்களில் பலரை சிக்க வைத்து பணம் பறித்ததும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட இவர்களில் சிலர் நாடு கடத்தப்படுவதற்காக ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவர்களின் விசாக்கள் ரத்து செய்துள்ள உள்துறை அமைச்சகம் நாடு கடத்தப்பட்ட பிறகு இவர்கள் மீண்டும் பாகிஸ்தான் விசா பெறுவதை தடுக்கும் வகையில் 284 பேரின் பெயர்களையும் கருப்பு பட்டியலில் சேர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இவர்களுக்கு உதவிய உள்ளூர் தரகர்கள் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானில் சட்டவிரோத கால் சென்டர்களை நடத்தி வந்த 100 மேற்பட்ட சீனர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தொலைத்தொடர்பு மோசடிகளை கட்டுப்படுத்த சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று சீனா நேற்று வலியுறுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் சீனர்கள் அந்த நாட்டு சட்ட விதிகளை தீவிரமாக பின்பற்ற வேண்டும் என்றும் எந்தவித சட்டவிரோத அல்லது குற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்றும் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் அறிவுறுத்தினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், தொலைத்தொடர்பு மோசடிகள் மற்றும் அது தொடர்புடைய குற்றங்களை சீன அரசு எதிர்க்கிறது. இணையவழி தொலைத்தொடர்பு மோசடிகளுக்கு எதிராக ஒரு சர்வதேச கூட்டணியை உருவாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம். இந்த பணியில் பிற நாடுகளும் சீனாவுடன் இணைந்து செயற்படும் என்று நம்புகிறோம் என்றார். வங்கதேசத்தில் அல்ஹொய்தா பயங்கரவாத அமைப்பு தனது தளங்களை அமைக்க முயற்சிப்பதாக வெளியான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கை வெறும் ஜூகத்தின் அடிப்படையிலானது என்று அந்த நாட்டு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வங்கதேசத்து உள்துறை அமைச்சர் சலாவுதீன் அகமது செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த அறிக்கையை நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை. ஜூகத்தின் அடிப்படையிலேயே அந்த அறிக்கை அமைந்துள்ளது. எனவே இந்த அறிக்கை மீது நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்றார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் 1267 தடைகள் குழுவிடம் பாதுகாப்பு ஆதரவு மற்றும் தடைகள் கண்காணிப்பு குழு சமர்ப்பித்த 38வது அறிக்கையில், இந்த புனே கண்டத்தில் உள்ள அல்ஹொய்தா அமைப்பு வங்கதேச சூழலை சாதகமாக பயன்படுத்தி அங்கு தனது பயங்கரவாத தளங்களை அமைக்க முயற்சிக்கிறது. மேலும் சிறிய மற்றும் பரவலான குழுக்களாக பிரிந்து செயற்படும் இந்த அமைப்பு கடந்த ஆண்டு நவம்பரில் டெல்லி செங்கோட்டையில் நடந்த தாக்குதலுக்கும் பொறுப்பானது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து வங்கதேச காவல்துறை கூறுகையில், அல்ஹொய்தா ஊடுருவல் குறித்து எந்த ஒரு குறிப்பிட்ட தகவலும் எங்களிடம் இல்லை என தெரிவித்துள்ளது. எனினும் கடந்த 2 நாட்டில் நடைபெற்ற இடைக்கால ஆட்சியின் போது வங்கதேசத்தின் பயங்கரவாத தடுப்பு திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாக பெயர் வெளியிட விரும்பாத வங்கதேச பயங்கரவாத தடுப்பு பிரிவு மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இடைக்கால ஆட்சியின் போது அனுபவம் வாய்ந்த காவல் குழுக்கள் பலவீனமடைந்ததாகவும், பிடியில் விடுவிக்கப்பட்ட பயங்கரவாத சந்தேக நபர்கள் மீதான கண்காணிப்பு குறைக்கப்பட்டதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே காவல்துறையினர் தங்களையும் தங்கள் வாகனங்களையும் பாதுகாத்துக் கொள்ள நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த வங்கதேச அரசு கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மலேசிய ஏர்லைன்ஸ் விமானிகள் அனைவரும் போதைப்பொருள் சோதனை நடத்தப்பட்டதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றிருந்தனர். அண்மையில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானி ஒருவர் போதைப்பொருள்களை கடத்தியதாக இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டார். அதை அடுத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த விமானியிடம் 26 கிலோகிராம் MDMA போதைப்பொருள் இருந்தது. சிறுநீர் சோதனையில் அவர் போதைப்பொருள்களை உட்கொண்டு விமானத்தை செலுத்தியது தெரிய வந்திருந்தது. அதன் பிறகு நிறுவனத்தில் ஒழுக்கத்தை நிலைநாட்ட அனைத்து ஊழியர்களும் போதைப்பொருள்களுக்காக சோதிக்கப்படுகிறார்கள். விமானிகள் யாரும் போதைப்பொருள் உட்கொள்ளவில்லை என்பது உறுதியானதை அடுத்து சிப்பந்திகளுக்கு சோதனை நடத்தப்பட இருக்கிறது. அந்த சோதனை இன்று தொடங்கியுள்ளது. செப்டம்பர் 3 தேதிக்குள் நிறைவடையும். பிலிப்பைன்ஸின் தென் பகுதியில் உள்ள சாம் பொவாங்கா நகர் மேல்நிலைப் பள்ளியில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. மாணவர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். அதை நகர மேயர் உறுதிப்படுத்தினார். இறந்த ஒருவரில் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தீப்பற்றிய குடியிருப்பு கட்டடத்தின் வெளிப்புறத்தில் சிக்கி தவித்த பெண் சாதுரியமாக உயிர் தப்பியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை 6:30 அளவில் அந்த 21 மாடி குடியிருப்பு கட்டடத்தில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. 11வது மாடியில் கொழுந்துவிட்டு எரியும் தீயிலிருந்து தப்பிக்க அந்த பெண் ஜன்னலின் குறுகிய விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்தார். தீயணைப்பு படையினரின் ஏணியோ 9வது மாடி வரை மட்டுமே ஏற்றக்கூடியதாக இருந்தது. கீழே இறங்க முயன்ற கால்கள் சறுக்கிய நிலையில் வேறு வழியின்றி அந்த பெண் துணிச்சலாக குதித்தார். 9வது மாடியில் நின்று கொண்டிருந்த தீயணைப்பு வீரர்களின் ஏணியில் உள்ள மீட்பு கூடையில் விழுந்தார். கூடையில் நின்று கொண்டிருந்த தீயணைப்பு வீரரும் அவரை உடனே பத்திரமாக பிடித்து விட்டார். அதை காட்டும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. தீச்சம்பவத்தில் 5 பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவருக்கு மனச்சோர்வு இருக்கிறதா என்பதை கணிக்க ஒரு புதிய கண்டுபிடிப்பாக செயற்கை நுண்ணறிவு மாதிரி ஒன்றை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் 10 வயதினர் மீது நடத்தப்பட்ட ஆய்வு தரவுகளை பயன்படுத்தினர் விஞ்ஞானிகள். மனச்சோர்வை எப்படி கணிக்க முடிகிறது? மனச்சோர்வு இல்லாதவர்களால் மற்றவர்களின் முக பாவனைகளை எளிதாக கண்டறிய முடிகிறது. முக பாவனையில் மகிழ்ச்சி வெளிப்பட்டால் அதை சரியாக மகிழ்ச்சி என்று அவர்களால் சொல்ல முடிகிறது. ஆனால் மனச்சோர்வு உள்ளவர்களால் முக பாவனைகளை சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. மற்றவர்கள் அவர்கள் மீது கோபமாக உள்ளார்கள் என்றுதான் பெரும்பாலான நேரங்களில் உணர்வதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டினர். 19 வயதினர் வெவ்வேறு முக பாவனைகளை எப்படி பார்க்கிறார்கள் என்பது ஆராயப்படுகிறது. பின் காந்த அதிர்வுகளை கொண்டு அவர்களின் மூளை படம் எடுக்கப்படுகிறது. அவர்களின் மூளையின் செயற்பாட்டை அதன் வழி தெரிந்து கொள்ள முடிகிறது. அதன் மூலம் கிடைக்கும் தரவுகள் ஆராயப்பட்டு செயற்கை நுண்ணறிவு மாதிரிக்குள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. 23 வயதில் யாருக்கு மனச்சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பது கண்டறியப்படுகிறது. உளவியலில் உலக அளவில் சுமார் 332 மில்லியன் பேர் கடும் மனச்சோர்வால் பாதிக்கப்படுவதாக சீன ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மனச்சோர்வை முன்கூட்டியே கணிக்க முடிந்தால் அதை எதிர்த்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என்று அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். தென்கொரியாவின் கிஜோஜி பகுதியில் 200 ஆண்டு காணாத அளவு மழை பெய்திருக்கிறது. கிஜோங்சாங் மாநிலத்தில் நேற்று மட்டும் 600 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்தது. தென்கொரியா 1972 மழை பெய்வதை கணக்கெடுக்க தொடங்கியதிலிருந்து அதுவே ஆக அதிகமான மழை. கிஜோஜி நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் மீது பெருமளவு மண் சரிந்து விழுந்தது. அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நகரின் 3 நீர்த்தேக்கம் நிரம்பி வழியும் நிலையில் உள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் நடமாடவும் வாகனங்களை ஓட்டிச் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேருந்து சேவைகளும் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. சுமார் 3500 வீடுகள் நிறுவனங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பதாக மீட்பு பணியாளர்கள் கூறுகின்றனர். இதற்கு முன்னர் பல வாரங்களாக அனல் பறக்கும் வெப்பமும் வறட்சியும் தென்கொரியாவை வாட்டி வதைத்தது. அதற்கு நேர்மாறாக இப்போது மழை கொட்டி தீர்க்கிறது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் அனைத்து துறை வீரர் ரவீந்திர ஜடேஜா புதிய சாதனை படைத்துள்ளார். 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 350 விக்கெட்டுகள் வீழ்த்தி ரவீந்திர ஜடேஜா சாதனை படைத்துள்ளார். இதுவரை இந்திய அணிக்காக 90 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள ரவீந்திர ஜடேஜா 350 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இங்கிலாந்து மகளிர் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. அயர்லாந்து அணி இங்கிலாந்துக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த தொடர் வருகிற செப்டம்பர் 1 தேதி முதல் தொடங்குகிறது. ஆசிய கோப்பை மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான வங்கதேச அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் துபாயிலும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானிலும் நடைபெற உள்ளது. இந்த இரண்டு தொடர்களுக்குமான வங்கதேச அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல் நகரில் நேற்று நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆண்கள் அணி தனது இரண்டாவது ஆட்டத்தில் இங்கிலாந்திடம் 2-4 என்ற கோல் கணக்கில் தோல்வி கண்டது. முதல் ஆட்டத்தில் வேல்ஸை வீழ்த்திய இந்திய அணிக்கு இந்த தோல்வி தடுமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிறைவாக நாணய மாற்று விதங்கள் அனுசரணை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி 101 இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 384 ரூபாய் 11 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 70 சதமாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய் 87 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 70 சதமாகவும் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 408 ரூபாய் 80 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 84 சதமாகவும் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449 ரூபாய் 10 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 46 சதமாகவும் ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239 ரூபாய் 16 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 94 சதமாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்திகளோடு. இரவு பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பிளில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஷ்லி கோடிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். அந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: Viti Superstore, Gare Lagonnaise Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Ligonnaise.
6: Mélodie et Tordre Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: நிலைய கழிக நேரம் 10:29. நீங்கள் கெடுக்கொழுக்கும் டிஆர்டி தமிழ்வழியில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் உதவுமா உதவுமா நிகழ்வு ஆரம்பமாக்கும் முதல் ஓரிரு திரை இசை கானங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: என்றும் உதவுமான். நீங்கள் என்னுடாக பல வேலைப்பழுக்களுக்கு மத்தியிலும் பேராசிரியர் இணைந்திருக்கின்றார். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். உண்மையிலேயே மிகுந்த வேலைப்பழுக்க இந்த மாதம் உங்களுக்கு என்றாலும் இந்த நிகழ்வினுடாக இணைந்திருப்பது எங்களுக்கு பெருமகிழ்ச்சியே.
1: எனக்கும் அதே பெருமகிழ்ச்சி தான். இந்த முறை என்ன முடியாத பேசலாம்
0: இல்லை? சென்ற வாரம் கண்ணதாசன் என்று சொன்னிருக்காரு, அது அது பற்றியா இல்லை என்றால் வேறு ஏதாவது. நான் இந்த வாரம் நான் இந்த வாரம் தர்சனம் தான் வருவான்னு நினைச்சேன். நான் நாளில் திடீரென்றவர் குறிப்பிட்டு அதெல்லாம் நான்
1: போயிட்டேன்.
0: ஓ ஓ
1: என்னையும் கூட வர சொல்லித்தான் கேட்டவர். ஆனால் போயிட்டு வரதுக்கு எனக்கு ஹெல்த் அவ்வளோ தூரம் நல்லா இருந்து அப்போ பயணம் மேற்கொள்ள போயிருந்தா சேர்க்க முடியாது. அங்கேருந்து சேர்க்க முடியுமா தெரியல. அதான் நீங்கள் கண்ணதாசனும் அதுக்கு முதல் நாங்கள் அந்த யானையை பற்றி கதைக்கலாம் ஒன்று
0: பார்த்தோம்.
1: யானையும் இந்த பாட்டுகளும் மறக்க முடியாத பாட்டுகள் தான். அப்போ அவங்க பாட்டுகளும் தன்னை அர்ப்பணித்து வந்தது. அதே மாதிரி கண்ணதாசனும் ஒரு அவரை பற்றி ஒன்றும் கதைக்கலையோ நாங்கள் போனோம்.
0: இல்லை ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொன்னீர்கள். அவரை பற்றி தெரிஞ்ச
1: அதை பற்றி கதைக்கணும் கதைக்கணும் இருந்துட்டு போன முறை கதைச்சிருக்கோம். கண்ணதாசன் நூற்றாண்டு உலாப்பிய காலப்பகுதி கதைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லிச்சேன் இப்போ உலகம் பூரா ஒரு படம் வந்து அமெரிக்கன் படம் நல்ல வெற்றியாக ஓடிக்கொண்டிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச கதை, தமிழருக்கும் அதை பிடிக்கக்கூடிய கதை தான். படத்தை பார்த்தான்
0: தொலைபேசி கொஞ்சம் கடற்கற மாதிரி வருகின்றது. எங்கள் தவறு தெரியவில்லை.
1: இந்தியரோ எடுத்தால் பொதுவாக அதே இலங்கையர் இந்தியர்கள் மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடங்கள்ல அந்த ஆதியா நாங்கள் தமிழ் என்று கதைச்சால் இந்தியர் என்று கதைச்சால் சொல்லக்கூடிய நாடு இலங்கை இந்தியா. அதை விட்டு கதைக்கக்கூடியது மலேசியா சிங்கப்பூர். பிறகுதான் இந்த போன்ற நாடுகள்ல ஐரோப்பா நாடுகள்ல அகவியலாக கம்ப்யூட்டர் தொடர்பாக இந்தியன் இலங்கையாக்கள் வந்து குடியேறினார். அப்படி எப்படி வந்து எங்க குடியேறினாலும் இப்ப இந்திய மூலத்தை உடையவர்கள் இலங்கையும் முந்தைய ஒரு காலத்துல இந்தியாவதான் இருந்தது. அதுதான் அது இயற்கை அழிவுகள் காரணமாக பயணங்கள் தடவை இயற்கை நிகழ்வுகளால்தான் அதை பிரிக்க வேண்டி ஏற்பாங்க. அதுக்கு முன்னே உண்டாத்தான் இருந்தது. அப்போ அந்த இலங்கை இந்தியாக்க வேண்டி சொல்லிட்டு அதில் தெரிஞ்ச கதைகள் ஒரு பொது கதையா இருக்கும். இப்போ எந்த இளைஞர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அந்த கதை தெரிஞ்சவர்களா இருப்பார். அவர் எங்க போனாலும் எந்த நாட்டுக்கே போனாலும் அந்த கதை தெரியும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த கேட்டோன்ற நேயர்களுக்கும் தெரியும். அது என்ன கதை என்ன தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. வயசானாக்களுக்கும் தெரியும், மலமாக்களுக்கும் தெரியும், தெரியாத ஆக்க பள்ளிக்கூடம் போறதுக்கும் தெரியும்.
0: பல கதைகள் இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள்.
1: ரெண்டு கதை, ரெண்டு கதை தான் நாங்கள் சும்மா பல கதைகள் எல்லாம் தெரியும்னு இல்லை. ரெண்டு கதைகள் எல்லாருக்குமே தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். இது தெரியும் ராமாயணம் மகாபாரதம். அதை விட வேற என்ன கதை தெரியும்? பறவை பாக்கு நிறைய கதைகள் இருக்கு. எல்லா கதைகளும் எல்லாருக்கும் தெரியாது, ஆனா எல்லாருக்கும் தெரியக்கூடிய இந்த ரெண்டு கதைகள் மகாபாரதம் ராமாயணம் கேள்விப்பட்டீங்களா? மகாபாரதம் ராமாயணம், மகாபாரதம் என்னத்தை சொல்லுது, ராமாயணம் என்னத்தை சொல்லுது? அது முதல் வந்து ஒரு கதையாக எழுதப்பட்டு அப்புறம் நாடகங்களாக நடிக்க மாட்டு அப்புறம் படமாக வந்தால் அப்புறம் தான் அப்புறம் மக்கள் இது கதாபாத்திரம் நாடகமாக பார்த்தானா படமாக பார்த்தானா கதையாக பார்த்தானா எல்லாம் இந்த ரெண்டு கதை தான் வரும். இந்த கதைகளில் வர மகாபாரதம் ராமாயணத்தில் உள்ள கலைக்கதைகளை தான் படம் ஆடுத்திருக்கிறது இருக்கிறோம். ஒவ்வொரு பேரில் அன்றைக்கு கூட இந்த கதை கேட்க சொன்னீங்கன்னா தளபதி வலிமையை காட்டுறதுக்கான படம் அந்த ராமாயணத்துல பாட்டு. அதே மாதிரி சில சில படங்கள்ல இப்ப உதாரணம் புன்னகை என்ற படம் அன்றைக்கு காய்ச்சினாங்க. அந்த புன்னகையில ஒரு காட்சி வரும், அந்த காட்சியில சொல்றது என்னன்னா ஒரு அந்த அதே ரெண்டு நண்பர்களுக்கு இடையே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ரெண்டு நண்பர்களுக்கும் இடையில உள்ள நம்பிக்கை விசுவாசம் அதை காட்டுறது. அப்படி எல்லா கதை பார்த்தாலும் நாங்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தான் உதாரணம் சொல்லுவோம். கோயில திருவிழாக்க நடந்தாலும் வில்லுப்பாட்டோ கதாபிரதங்கள் ஏண்டோ பார்க்கறது நாடகம் உண்டாகிறதுதான் வேற என்ன நாங்கள் செய்ய முடியும் சொல்லணும். பெரும்பாலும் அப்புறம் பெரும்பாலும் தெரிஞ்ச கதைகள் இது வந்து ஐரோப்பாவிலும் இந்த கதை எல்லா நாடுகளும் இந்த கதைகள் இருக்கு. மனுஷர் வந்து வாழ்க்கை முறை ஒரு ஆள் உண்டு இப்ப நாங்கள் ஒரு ஆள் சோறு சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சோறு சாப்பிட்ற ஆட்கள் பல பேர் இருப்பாரு. அதுதான் தனியாக சோறு தெரியும் நாங்கள் இறங்கியிருப்பது சோறு சாப்பிட்டு உழையும் நாங்கள் இங்க வந்து பாக்க தூக்கங்கள் அரிசி கிடைக்கிறதே கஷ்டமாயிருக்கும். இந்த கம்போடியா வியட்நாம் ஆக்கள் அகதியா கூடுதலா வந்தவங்களும் அவங்கள தான். அவங்களும் வந்த அப்புறம் அரிசி எல்லாருக்கும் தெரியும். அப்ப அரிசி அந்த கம்போடியன் வியட்நாம் லாவோசியன் அரிசி இறக்குமதி கடைகள் திறந்தா கூட கொடுப்பாரு. டாங் ஃபயர் என்ற ஒரு பெரிய கடை பரிஸ் ஸ்டோர் என்ற கடைகள் அப்படி இந்த டாங் ஃபயரும் பரிசோரும் தான் கூடுதலான அரிசி விலை இந்த ஐரோப்பிய நாட்டுக்கு இறக்குமதி. அதுக்கு மேலே ஐரோப்பா அரிசி வர்றது குறைவு அதுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் கொஞ்சம் அகல தான் இருக்கேன். ஏன்னா இங்கே உணவு பிரதான உணவு அரிசி இல்லை போதுமே. அப்போ இந்த நாட்டை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஜெர்மனியும் எடுத்துக்கொண்டாலும் அல்லது இங்கே எடுத்துக்கொண்டாலும் பிரான்ஸும் கூடுதலாக வாழ்றது இந்த நாட்டுக்காரர் தவிர வெளிநாட்டுக்காரராக இருந்தால் அவர்கள் வந்து இங்கே அல்ஜீரியர் நாங்கள் அடையாறுனு சொல்லுவோம். நாங்கள் அடையார் இந்த வேலி அடைக்காம கிடக்குது பாருங்க போய் போட்டு போயிடுவோமான்னு சொல்லுவோம். அரைக்க இல்லாம இருக்கன்னு சொல்லுவோம். அடைக்காட்டி அடைச்சா தான் அரைக்கையா இருக்கும். அப்ப அந்த அடைக்கிறது மூடுற அண்டை கருது அடையெல்லாம் அடைச்சாச்சு அடைய அடைப்பு இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லுவேன்.
2: கரெக்டா
1: இருந்தா கடை அடைப்பு இந்த அஜீரியம் மொரோக்கோ துரிசியான வாக்கள் நாங்கள் அவர்கள் நாங்கள் அராபி கண்டிக்கிறோம். அராபியர் இல்லையா அவர்கள் அவருக்கு உண்மையான பேர் வந்து மக்ரேபன். இந்த அல்ஜீரியா மொரோக்கோ துனிசியா என்ற நாடுகள் எந்த ஒரு பொதுவான ஒரு நதி பாயுது. அந்த நதி நதிக்கு பேர் மக்ரேபு. அந்த மக்ரேபன் நதி பாயிற நாடுகளுக்கு எந்த மக்ரேபன் அவையிடத்த நாங்கள் இங்கே அடையாளங்கள் அவர்கள் இந்த நீங்க சொன்ன மாதிரி கடைகளெல்லாம் திறந்தா போடுறோம் போடுறது இருபத்தாறு மணி தான் திறந்தது. பதினேழு மணி வரைக்கும் கடைகள் இருக்க ஜனங்கள் போய் வாங்கணும். ஆபத்து அந்த இரவு நேரத்திலே ஒரு தேவை என்று ஏற்படுற பொழுது இந்த அடையாண்ட கடைக்கு போனா வாங்கலாம், அடையாண்ட கடையை பூட்டான் திறந்திருக்கோம் என்றது. நாங்கள் போய் அந்த கடையில தான் கூப்பிட்டு அதுகள வாங்குறது பழக்கம். இப்போ பல கடையில அப்படி தமிழாக்கம் அப்படி அடையாத கடையில வந்துட்டு அப்ப அது ஒரு காலத்துல அவர்கள்தான் நீங்க அஜீரியர் அவங்க அடையாறா இருந்தாலும் இப்ப இலங்கையாக்கம் அடையாளா இருக்கணும். பல இடங்கள்ல இடம் கூட கடவுள் நாங்கள் பார்த்தோம் இடத்துல பங்கச்சான இடத்துல இடம் அவரோட பஸ்ல லேட் ஆகணும் 2 மணிக்கு. அப்போதான் அந்த கடை இருந்திருக்கு, அந்த கண்ணும் தமிழர் கடையா இருக்காரு. அப்ப தமிழர்களும் தெரிஞ்சது இடத்துல கடையை திறந்தா வியாபாரம் நடக்கமன்ட்டு அப்படி சொல்றப்ப அடையாறு வந்துட்டார்கள் தமிழர்களும். இப்போ அடையாறுனா இல்லை அதே மாதிரி இந்த திருநாவுக்கரசு இருக்கும் சம்பந்தமூர்த்திக்கும் திருஞான சம்பந்தத்துக்கும் ஒரு போட்டி நடந்தது. அதுலயும் இந்த அடைக்கிறதை பத்தி எல்லாம் கதை வந்தது, திறக்கிறது அடைக்கிறதை பத்தி. போன முறை சொன்னாங்க திருஞான சம்பந்தருக்கும் அப்ப இருக்கும் திருநாவுக்கரசருக்கும் சண்டை வந்தாண்டு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு?
0: ஆமா.
1: என்ன சண்டை? மூட்டி விட்டாலும் சண்டை உருவாகிறது
0: இருக்குதான்,
1: இருக்கத்தக்கத செய்யாமல் கதையை வளர்த்து விட்டு சண்டை உண்டாக்கும். அப்படி உருவானதும் இந்த கதைகள் எல்லாம் நாங்களுக்கு சொல்ற கதை திருநாவுக்கரசருக்கும் அந்த திருஞான சம்பந்தம் எல்லாம் படிக்கணும். 12 வருஷம் சேர்த்தோம், 14 வருஷம் கல்யாணம். நாவுக்கரசர் ஒரு வயசானார், ஏன் சேம்பரத்து கோயிலுக்கு போன ஒரு கடைசி காலத்துல அவன் நடந்து போ கலப்பா வந்துட்டு அப்ப கலப்பா வந்தோடனே உடனே முந்தின ஒரு மாதத்துல இருந்தவர்களோ ஏன் அந்த என்ன இருந்தவரும்போது
0: சமண சமயத்தில்
1: அப்ப சமண மதத்தில் இருந்துட்டு திருப்பி அவருக்கு அங்கே கேக்குறான் சூழநோய் வந்து
0: சூழநோய்
1: வந்தவொடனே இவருக்கு தமக்கை இருந்தா அவன் கடவுளை வண்டி விட்ட விரதம் மாறிக்கு விரதம் மாறின உடனே திருப்பி வர சமண மதத்தில் இருந்து சைவ மதத்துக்கு திருப்பி வந்துட்டு வயசான காலத்துல. அப்ப அவருக்கு ஒரு தமக்கு இருந்தா அவருக்கு என்ன
0: திலகவதியா?
1: அப்ப சரியா சொல்றீங்களே, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால இந்த கதைகள் எல்லாம் கேட்டா எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் தொடர்ந்து இங்க இடம் பயந்து வந்து வரே அதற்கே நாங்கள் கதைக்காம இருக்கக்கூடும். ஆனா சின்ன வயதுலயோ பள்ளியோட இருக்கிறதுலயோ நாங்கள் அதை கதைச்சிருக்கோம். படமா பார்த்தோம், நாடகமா பார்த்தோம், இதை கேள்விப்பட்டோம். இப்ப பாத்தீங்களா, கரெக்டா சொல்றீங்க என்ன நோய் வந்தது திரவதி வந்து தமக்கு என்ற பேரை சொல்றேன். அப்ப இதெல்லாம் உங்களோட அடிமனத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அடிமை. இந்த எத்தனை காலம் முடிஞ்சாலும் இதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஸோ இந்த திரவதி கடவுளை வேண்டி அவருக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ சேவ சமதி வந்துட்டேன், அப்படி உலகார தொண்டு செய்ய உழைச்சிட்டேன். உலகார தொண்டு கேள்விப்பட்டேன்,
0: கோவில் அழில் தொண்டு செய்வது
1: தொண்டு பல வகை. நானே கோவில தொண்டு செய்வேன், இப்ப ஒரு மரம் நம்பிக்கை இல்லை. பிள்ளைக்கு கோவிலுக்கு போய் சாமி எல்லாம் 3 தரம் வளம் வந்து கும்பிட்டுட்டு அந்த கோவில் கிணத்துல போய் தண்ணி அள்ளி அந்த தோட்டங்களுக்கு விடுறது. அந்த கோவில் தோட்டம் பூக்கள் வாரத்துக்கு அச்சனைக்கு அந்த இதுக்கு வர தண்ணி ஊற்றி விடுறது. பிறகு அந்த சிவலிங்கம் சுவாமியை நாங்கள் அர்ச்சனை இதெல்லாம் பால் எல்லாம் விட்டு இதுல வந்து தண்ணி பால் எல்லாம் ஊறி போயிடும். அந்த தண்ணி எல்லாம் வெளியே எடுத்து ஊற்றுறது. இதையும் இது எப்படி போன்ற ஆலய தொண்டு சிவாலய தொண்டு அது மாதிரி தான் இந்த நாவுக்கரசரும் அந்த காலத்தில் அப்படி செய்து போட்டு தான் நடந்து போயிட்டு அவருக்கு வயசானவர்களுக்கு நடந்து போக கலப்பு இருந்தேன். அப்போ தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு போய் வீட்டில் போய் கலப்புக்கு போய் கலப்பாடிட்டு வெளியில் வந்து சாப்பிட்டு டீ அப்படி அப்படி வெளியில் வந்தோடனே இந்த சிறுஞான சம்பந்தத்தை ஆக்கிறது பார்த்தோன்னு வந்துட்டு இறங்க போறாங்கன்னு பார்த்து இந்த கிழவன் தள்ளும் இப்படி நடந்து போறாரு எங்க நடந்து போறாங்கன்னா அவர் சிதம்பரத்தில் சிதம்பரம் கோயிலே உள்ளுக்கு போய் சொந்தரனுடைய ஊருக்கு போயிட்டாங்க, மூலஸ்தானத்துக்கு போனோடனே. இதான் சாமி கூட சரணத்தை வந்து சமணமா மாறினவர் மாறி போட்டு குரோ பார்த்தா இப்ப இந்த கிழட்டு வருதுன்னு திருப்பி அந்த சமண சமயம் சேர்ந்த ஒரு வீட்டுக்காரன் கூட்ட போய் சாப்பிட்டு வந்துருக்கு. அவர் பழைய காலத்துல பழைய நண்பன்டு தான் நாங்க சமண சமயத்தை சேர்ந்தவர் கூட சாப்பிட போயிட்டு திரும்பி வர இந்த ஆக்கள் களை கட்டி விட்டுறாங்க. சமண சமயத்தை சேர்ந்த திருநாவுக்கரசர் சிவன்கோவில் சிதம்பரம் சிவன் கோவிலுக்குள்ள வந்து மூலஸ்தானத்துக்கு வந்துட்டார். இந்த கதையை கட்டி கொடுத்த விட்ட உடனே சமண சமயத்தை சேர்ந்தவர் தான் இந்த சைவ கோவிலுக்கு என்ன போய் அழைத்து கொண்டு இது புத்தகங்கள்ல தான் இருக்காது. இப்ப நாங்கள் எல்லா விஷயத்தையும் புத்தகங்களை படிக்க முடியாது, புத்தகங்களை சொல்லப்பட மாட்டாங்க, சில விஷயங்களை சொல்றவே இல்லை. மனுஷர் நாங்கள் என்னத்தை நம்பி வந்தோமோ அந்த நம்பிக்கையே எங்களுக்கு வாழ்க்கை பூரா எதுக்கட்டு பண்ணிட்டு ஒன்றே நாங்கள் சொல்றவே இல்லை. பள்ளிக்கூடத்திலையும் அந்த எங்களோட மதமுறையில சொல்லப்பட்டது இப்படித்தான், இந்த ராமன் தான் நல்லவன், இது என்னாலும் நல்லவன்னா ராவணன் தான் கூடாதவன்ட்டு அதே பிறப்பு. அதே மாதிரி இந்த கதையில வந்து திரு சம்பந்தர் ஒரு பிராமணர் அவர் சொல்றது சரியா இருக்கு. இவர் போற காஸ்டி காஸ்ட் சாதியில வச்சுதான் சிறப்பு சமயத்துல பல முறையில தான் இருக்கு அதையெல்லாம் சொல்லலாம். அந்த உங்களுக்கு தெரியும் கோயிலுக்காக போக்கக்கூடாதுன்றது அந்த காலத்திலேயே இருந்ததும் அந்த அடிப்படையில் தான் பிராமணர் எல்லாரும் அப்படி மூலஸ்தானத்தில் போகலாம்ன்ற அடிப்படையை வச்சு கொண்டோம். இதே சமணத்தில் இருந்தோண்டு இங்கே சமயத்து கோயிலுக்கு வந்துட்டார். அந்த கதையை கட்டி தான் அவரை அடித்து முடிச்சு கோயிலுக்கு முடித்தார். ஸோ உங்களுக்கு ஞாபகம் கோயிலுக்கத்தில் ஞாபகம் வந்தது. அப்போ சமண சமயத்தில் இருக்கே திருநாவுக்கரசுக்கு என்ன பெயர் இருக்கும் நினைக்கிறேன்.
0: இந்த ஞாபகம் வரவில்லை
1: உடனடியாக. அது ஞாபகம் வராது அநியாயமானதுதான். நாங்கள் எப்போ அந்த ஒன்று ஞாபகம் வரும் தொடர்ந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை
0: பேசிக்கொண்டிருந்தாலும்
1: ஓயாமல் கழிச்சு கொண்டிருந்தா அந்த விஷயம் உங்களுக்கு வரும். இப்போ கண்ணதாரன் எப்படி கதைக்கணும் யானை எப்படி பார்க்கணும்னா தொலைக்காட்சியிலையோ கேட்குற பாட்டையோ எப்படி கேட்குறதோ உடனே சொல்கிறோம். அதுக்காக சும்மா போய் சொன்னது கண்ணதாசன் காரை கூடி நீ ஊட்டி கூடி என்ற அந்த பாட்டை என்ன இடத்துல
0: அஞ்சாதியோ
1: அஞ்சாதியோ
0: அஞ்சாதிய திரைப்படத்திலோ கண்ணதாசன் காரைக்குடி பேரை சொல்லி ஊத்தி கூடி என்றவர்
1: காரக்குடியில பிறக்கிற காரக்குடி வந்து காரக்குடியில தான் நான் அழகப்பா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா இருந்தேன். அவனுடைய தான் காரக்குடி என்னன்னு எனக்கு தெரியும். அப்ப அவர் காரக்குடியில பிறக்கிறது அவர் முக்கியம் வந்து எங்க காணாடர் காத்தான ஒரு இன்னொரு பட்டு சின்ன ஒரு ஊர் அந்த ஊர்ல பேர் சொல்றோம். ஆனா இப்ப செட்டிநாடு மூண்டா பிரிக்கப்பட்ட ஒன்று காரக்குடி காணாடு காத்தான் இன்னொரு இடத்துக்கு பேர் ஒரு பேர் அங்க இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்கு இன்னொன்னு கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அப்ப அதுதான் இருக்கத்தக்கதாக ஒரு குடி என்ன வரட்டும் நீ ஊத்து குடி என்ன வரும் அதுக்கு என்ன குடி வச்சாலும் காரக்குடி என்ன செஞ்சு காரக்குடியும் அது தூரத்தில் இருக்கு. காணாடு காத்தான் காணாடு காத்தானோட சின்ன ஒரு கிராமம் தான் என்ன பட்டி என்று என்ன பட்டி என்னைக்கு அந்த பட்டியை தான் கண்ணதாசன் ஓ காணாடு காத்தான உள்ள ஒரு ஊர் அதுக்கு ஏதோ ஒரு பட்டி என்று வரும் அந்த பட்டியில தான்
0: பிள்ளையார் பட்டியை சொன்னேன். அது இல்லை என்ன இல்லை இல்லை இல்லை
1: உடனடியாக வரும் வராமையா போகும் அதனால அந்த அதுலேயே போட்டோ எதுவாக மாறும் இல்லோ அப்ப அதனாலதான் குடிக்கணும் வரட்டும் சொல்லி அது சொல்லியிருப்பேன். அப்ப அதுக்கு என்ன பேருன்னு திருகூடல் பட்டி நீங்கள் பட்டி என்று சொன்னீங்க சரியாம இருக்கு. பட்டி என்ன ஒரு கிராமத்தை குறிக்கும் அப்போ அந்த காலத்தில் தட்டி குறிச்சி டிவி இதெல்லாம் தான். அப்போ சிறு கூடல் பட்டி தான் அந்த அன்னதாசன்ட சொந்தம் சொந்தம். அப்போ அந்த பாட்டில் அது இருக்குப்பா தான் சும்மா காரக்குடின்னு சொன்னோம். அந்த சிறு கூடல் பட்டி எங்கே இருக்குன்னா காரக்குடியில் உள்ள அந்த செட்டிநாட்டில் உள்ள காணாடு காத்தான் காணாடு காத்தானுக்கு நான் போயிருக்கேன். ஏன்னா இந்த மூணு பக்கத்தில் பக்கத்தில் தான். அப்போ அந்த காணாடு காத்தானு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தோம், அதாவது ஜெர்மன்காரி, ஜெர்மன்காரன் ப்ரொஃபஸர். அப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து தான் ஜெர்மனியில் உள்ள கொலாயின் அண்ட் யூனிவர்சிட்டி, நாங்கள் அந்த கேளின் என்று சொல்லுவோம், அது ஜெர்மன் லாங்குவேஜில் கொலாயின். அப்போ கொலாயின் யூனிவர்சிட்டியில் தமிழ் படிப்பிச்ச ஒரு ஜெர்மன்காரி, அவருக்கும் என்ன மாதிரி 72-73 வயசு, அதான் இப்போ இந்தோனேஷியாவில் இருக்கும். அப்போ இங்கே ஜெர்மனியில் கொலாயின் யூனிவர்சிட்டி இருந்தோண்டு பாண்டிச்சேரியில் உள்ள இங்கே ஒரு ஜெர்மனியில் உள்ள ஜெர்மன் ஆக்களை இந்தியாவில் கூட்டிக் கொண்டு போய் பாண்டிச்சேரியில், பாண்டிச்சேரியில் அவர் சொந்த வீடு இருக்கு. ஏன்னா அவன் திரும்ப அந்த ஜெர்மன்காரியாக இருந்தாலும் கல்யாணம் கட்டினார் ஒரு தமிழன். அந்த தமிழன் வந்து ஒரு நாகப்படையாருடையவர், அவருக்கு பாண்டிச்சேரியிலேயே ஒரு வீடு இருக்கு. அவர் சொந்த ஊர் காணாடு காத்தான். அப்போ காணாடு காத்தான் இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்து சுல்தான் போயிட்டேன். அந்த சுல்தான் போயிட்டேன் ஒரு 4-4 வீடு அவாக்கு இருக்கு. அவர் வந்து போயிட்டார். அப்புறம் அவள் அதில் இருந்தாலும் அப்புறம் அதில் ஆட்டை இருக்க விட்டார். ரெண்டு பிள்ளைகள் இந்தியன் பிள்ளைகள தத்தெடுத்து வளர்த்துவான். வளர்த்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு அந்த வீடு இயக்கிறதுக்கு விட்டார். ஆனால் அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் என்ன செய்யும் நல்ல உறுதியை போட்டு அவள் வெளியேற்றிட்டு அவையில் அந்த வீட்டு இருக்காங்க. அவள் அவள் மனம் முடிஞ்சு போய் நான் பிள்ளை வந்து நம்பி இந்த வீட்டை இருக்க விட என்ன அப்படி வெளியேற்றிருக்கவில்லை என்ற கவலையில் அதோட குழந்தை யூனிவர்சிட்டி தான் அவளுக்கு ரிட்டையர்மெண்ட். அப்போ பார்த்துட்டான் அதுக்கொண்டு இந்தோனேஷியாவில் மனம் முடிஞ்சு போய் தனியாக இருப்பான். ஸோ அவன்ற கணவன் இருந்தாலும் இந்த காணாடுகாக தான் அவர் நாடக நடத்துகிற ஒரு அண்ணாவி. அந்த அண்ணாவின் ஊர் தான் இந்த சிறுகூடல் பட்டி. அப்போ இந்த சிறுகூடல் பட்டி தான் கண்ணதாசன ஊர். ஸோ அவரை பற்றி நாங்கள் எல்லாம் சொல்கிறான் பல விஷயங்களை சொல்லலாம். எனக்கு ஞாபக சக்தி அதிகம் ஏன் ஞாபக சக்தி அதிகம் சொன்னா திருப்பி திருப்பி இந்த பல விஷயங்கள் தொடர்புடைய விஷயங்களை பற்றி கலைக்கிறது படிப்பிக்கிறது இந்த தொழிலாக இருக்கிறதால இதையும் டக்குனு ஞாபகம் வரும். எந்த வார்த்தையை எனக்கு அடிக்கவர் இந்த வார்த்தையை எனக்கு அடிக்க இப்போ ஞாபகம் இந்த வார்த்தையை ரெண்டு பேரும் என்ன படிப்பிச்சு இந்த எனக்கு நான் வந்து எப்படி கலைக்கக்கூடிய இருக்கிறேன்னா அது ரெண்டு டீச்சர்ஸ் டீச்சர்மா அவன் டீச்சர் வந்து அவன் ஒரு மலையாளி போமாசித்தன் அந்த ஒரு சேக்கரவாத் நான் கரவத்தில சேக்கரவாத்தனை குளித்துல படித்தான் திருவிழா கல்லூரி அங்கே இங்கிலீஷ் படிச்சவா ஒரு மலையாள டீச்சர் அந்த பிரெஞ்சோட வாய் அவரு மலையாளி அவருடைய வாயும் மலையாளி அவன் நல்லா இங்கிலீஷ் படிச்சு எனக்கு அடிப்படை இங்கிலீஷ் அளவு படிச்சது அந்த டீச்சர் தான். அவனுக்கு பேர் ஜசிந்தா
0: ஈப்பன்.
1: எனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த நான் இப்ப ஒரு மொழியியல் சார்ந்து நான் இப்ப இங்கே இருக்கணும் இங்கிலீஷ் இருந்தாலும் விலங்கையில இங்க வந்து பிரெஞ்சு ப்ரொஃபஸராக இந்தியாவில் ஆகி இங்கே பள்ளிக்கூடங்கள் நடத்தி கொண்டு வர கொடுக்கும். இப்படியான ஒரு மொழி சார்ந்த அறிவியை பருவத்துக்கு அடிப்படையை கொடுத்தது இந்த ரெண்டு டீச்சர்ஸ் தான். மூன்றுன்னு சொல்லலாம். ரெண்டு டீச்சர் இந்த தோமாசிப்பன் மலையாள டீச்சர், இன்னொரு டீச்சர் சிஸ்டர் லைசா. லைசா உயிரோட இருக்கிறேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு நம்ம போன்ல கலைச்சிருந்துருக்கோம் படுத்த உடைக்கே இருக்கிறோம். ஸோ அந்த டீச்சர் இன்னொருத்தர் வந்து பஞ்சாட்சரம் ஒரு மாஸ்டர் இங்கிலீஷ் மாஸ்டர். அவரும் இங்கிலீஷ் நான் இப்போ எப்படி ஒரு படிப்புக்கிற முறை அவரை பார்த்து தான் நான் பின்பற்றினேன். அந்த ஆசிரியர்களும் ஆசிரியரும் தான் இந்த மொழியியல் அறிவுக்கு எனக்கு அடிப்படை அறிவு தந்தாங்க. அந்த நல்ல ஒரு அடிப்படை அறிவு எனக்கு தந்ததால தான் அந்த ஆங்கிலத்தில் மிகவும் ஒரு பாண்டித்தியம் வருவதற்கும் மற்ற மொழிகளையும் பத்து மொழியும் எனக்கு தெரியும்.
0: இந்த
1: மொழிகளை தெரிவிக்கிறது அடிப்படை மொழி ஆங்கிலம், அடிப்படை மொழி அறிவு வந்து ஆங்கிலம். அந்த ஆங்கிலத்தையும் அறிவு வச்சிருந்தா மற்ற மொழிகளை படித்து அதுன்ற அதில் நான் உங்களுக்கு தெரியும் இப்போ நாலு நிறைய டிக்ஷனரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு சிங்களம் டிக்ஷனரி மலையாளம் டிக்ஷனரி மொழியிடப்படும். ஸோ இப்படியெல்லாம் செய்வதற்கு காரணம் அந்த மொழி. அதே மாதிரி இப்போ நாங்கள் சிஆர்டியோட சேர்ந்து ஒரு மாநாடு செய்யப்போம் அடுத்தவர்கள் மேலாட பேசி கலைச்சிருக்கோம். திருக்குறள் மாநாடு, ஏன் திருக்குறள் மாநாடுன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் திருக்குறள் மாநாட்டை செய்திருக்கோம். இது வரைக்கும் யாரும் சொல்லாத கருத்துக்களை திருக்குறளில் செய்வோம் சொல்லணும் என்றுதான் அப்போ செய்யறாங்க. அது 2016 பிறகு வந்து இப்போ செய்ய இருக்கணும் என்றால் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் திருக்குறள் வந்து ஒரு உலக தேசிய நூலாக்கணும் என்று இந்திய பிரதமரை கேட்டிருக்கிறார். இப்போ நாங்களும் ஏற்கனவே நான் திருக்குறளில் பிரெஞ்சில் மொழிபெயர்த்து பிரெஞ்சு பப்ளிகேஷன் ஒரு பெரிய பிரபஞ்சமான பப்ளிகேஷன் அதுக்கு பேர் லார்மத்தன். அந்த லார்மத்தனுடைய அந்த மொழிபெயர்ப்பு வந்தது திருக்குறள். திருக்குறள் மொழி 1335 நான் பிரெஞ்சில் மொழிபெயர்த்தும் அந்த பிரெஞ்சில் ஒழிபெயர்ப்பு செய்தோம். அப்படின்னா அகதம் முதல் எழுத்தெல்லாம் இந்த தமிழ்லேயே இருக்கும், அதுக்கு பிரெஞ்சிலே எழுதணும் அகதம் முதல் எழுத்தாம். அது இந்த பொருள் அந்த மீனிங் பிரெஞ்சில் சொல்றது அப்படி செய்து பிரெஞ்சு அந்த லீனிங் ஒரு முன்ன முதல்நிலை பப்ளிகேஷன் அதில் வந்திருக்கு. அது வந்து இப்போ பார்ப்போம் 2025 இந்த 2025 ஜூன் மாதம் அதுக்கு முதல் மார்ச் மாதத்தில் இலங்கை இலங்கை இந்திய அரசு உலக சமுதாயத்தின் நிறுவனம் வந்து ஒரு உலகம் ஆராய்ச்சி நிறுவன மொழியற்ற நிறுவனம் அரசாங்கம் அது என்னுடைய 15 கணக்கென்று நான் பல நூல்கள் அதில் வந்து 18 நூல்கள் நூல்கள் தமிழ் இல்லாமல் எப்படி வாழணும் என்று நன்னறி கதைகள் அதுக்கு இப்போ ஆறுவது ஜனம் என்ன இந்த அடிப்ப ஆறுவது ஜனம் ஆட்சி சொல் இப்படி அது என்ன இது இருக்கு அந்த காலத்தில் திருக்குறள் எல்லாம் அதெல்லாம் இருக்கு. அப்போ அதுலேயே அப்படியான நல்வழி கதைகள் நீதி நூல்கள் அது அதில் வந்து 1875 பாட்டு அந்த மொழி நான் அதை மொழிபெயர்த்து எடப்பாடி முதலமைச்சர் அதை வெளியிட்டு வச்சிருவேன் இந்தியாவில். அது இந்தியா இல்லாமல் நாடுகளெல்லாம் கிடைக்கும். எப்படி அந்த மொழிபெயர்ப்புக்கு எப்படியான ஒரு ஆளுமையை தந்தது அந்த ஆசிரியர் என்றால் நான் இப்போ சொல்லுவேன் எப்பவும்
0: சொல்லுவேன்.
1: அது மாதிரி இந்த அகராதி சார்ந்து பெரிய அறிவு பெற அளவுக்கு அகராதிகளில் ஏதாவது மீட்டிங் கூட்டம் மாநாடுகள்னா அந்தந்த நாளே என்னை கூப்பிடும். உதாரணம் யாருக்கான பல்கலைக்கழகத்தில் அகராதி ஒரு ஆள் கலாநிதி பட்டத்துக்காக அகராதிகள் ஒன்று செய்கிறேன். அப்போ அங்கே இலங்கையில் உள்ள 2 ப்ரொஃபஸர்மார் அவ்வாறு ஆராய்ச்சி ஏழு சொல்ற ஆய்வாளர் பிசிஎஸ் என்று சொல்ற அதை எழுதி கொடுத்து தான் ஒரு ஆள் ஒரு கலாநிதி பட்டம் பண்றது தகுதி உடையவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறார். ஸோ அப்போ நான் வந்து ஒரு ஏழு பகுதிகளுக்கு இந்த கலாநிதி பட்டம் அதை இந்தியாவில் முனைவர் என்று பிஹெச்டி அது தீர்மானிக்கிற ஏழு பகுதிகள் வந்து நான் வெளிநாட்டு வாழ் மதிப்பீட்டு பேராசிரியராக இருக்கிறேன். ஜப்பான பல்கலைக்கழகத்துக்கு, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு, திருச்சி பாரதிதாசன், தஞ்சாவூர் மதுரை காமராஜர், கொடைக்கானல் அன்னை தெரசா இப்படி யூனிவர்சிட்டிக்கு நான் பிஹெச்டி ஒரு ஆள் செய்கிறானேன். அப்போ எனக்கு அனுப்பிவிடணும் அந்த இதை படிக்கிறது டிசிஎஸ் படித்து இவர் இதுக்கு தகுதியானவரா என்று தீர்மானிச்சு சொல்லி தீர்மானிச்சு ஆதாரத்தோடு நானும் அறிக்கை கொடுப்போம். அந்த அறிக்கையை பார்த்துட்டு நான் அதிகமாக படித்ததாக பாராட்டி தான் நடுவேன். பிள்ளை சொல்றது இல்லை திருத்தோட திருத்த சொல்லுவேன். வேற நான் யாழ்ப்பாணத்து பகுதிகளுக்கு வந்த பொழுது அந்த கோஷில கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பிள்ளையான கருத்துக்கள். உதாரணம் அகராதியர் என்று தமிழில் வாடுறதுக்கு முதல் இருந்தது தமிழில் வந்து அதுக்கு பேர் நிகாண்டு அப்ப அந்த நிகழ்ந்து தெரியாதவங்கள அந்த காலத்துல மதிக்கிறது அழகாதான் பிரதான அது மட்டும் தான் நிகழ்ந்து ஒருத்தருக்கு நிகழ்ந்து தெரியாதோ அதுக்கு படிப்பு இல்லையா அறிவு இல்லையானதான் இலக்கணமும் தெரிஞ்சு இலக்கியமும் தெரிஞ்சு நிகழ்ந்து தெரிஞ்சாதான் அவர் ஒரு தமிழ் அறிஞர். அப்ப அந்த தம அந்த நிகழ்ந்து சொல்றது இலங்கையில் நிகழ்ந்து ரெண்டு வர்ற பொழுது அந்த அவர் அப்ப இப்ப பிஹெச்டி கொடுத்தா ஆயிட்டான் எங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் அப்ப யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு அந்த இதை செய்வது. அப்ப என்ன காலத்துல பொழுது நான் பார்த்தீங்கன்னா நிகழ்ந்து என்பது இலங்கை தமிழரும் முழுதேவே அவ்வளவு இலங்கை தமிழிச்சு எவ்வளவு இலங்கை யாழ்ப்பாண தாமம் பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழகம் அந்த ஆய்வு பிசிஎஸ்ல இலங்கையில் நிகழ்ந்து யாரும் அழுதையர் என்று எழுதியிருக்கான். அப்ப நான் சொன்னேன் இது எப்படி பொசிபிள் இலங்கையில நிகழ்ந்து யாரும் சொன்னேன் போன உள்ள காலத்துல நாங்கள் உங்க ஞாபகம் இருக்கோம் வலியை பற்றி கதை கேட்க அது ஒரு ஆள் நீ பேரு சொன்ன என்ன சார்
0: உடனடியாகவே உறவுகள் அழைத்து உடனடியாக சொல்லுகிறார்கள். நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுக்கும் பொழுது அந்த அப்பற்ற பேரெல்லாம் உடனடியாகவே அவர்கள் அழைக்க அப்போ கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் பலரும் உண்மையிலே எப்படியோ அந்த நான் உடனடியாக மரல் நிக்கார் என்று உடனடியாகவே அழைத்து சொன்னார்கள்.
1: என்ன இல்ல நீங்கள் இப்ப நான் பாக்குற கேது இப்ப நிகழ்ச்சியை செய்யக்க நான் கேட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் குறுக்க குறுக்க இன்ட்ரெஸ்டா நீங்களும் நல்லா தேடுகிறீங்க.
0: உண்மையிலேயே இந்த அப்பரை பற்றி தெரிந்தா நாங்கள் இன்றும் அந்த கூட்டாயின வார விளக்கில் அந்த தேவாரத்தை பாடுகிறோம் தானே அந்த அதனால் தான் அவரை பற்றி இந்த இன்றும் அந்த உடனடியாகவே இருக்கிறது. இந்த உண்மையிலேயே அவர் அந்த தேடுதல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டார். நாயன்மார்களை பற்றிய தேடுதல் எல்லாம் உண்மையிலேயே குறைந்து விட்டது. அதை என்றால் அதை இன்னொருவரிடம் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் இப்பொழுது இது நீங்கள் உங்களுடன் விளையாடும் பொழுதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
1: நான்கு
0: குறவர் ஆமாம்
1: நான்கு பேர் தேவாரங்களை வச்சு நாங்கள் பாக்கிக்கு தேவாரங்களும் திருவாரத்தையும் வேணும் எட்டு திருமுறை எட்டு திருமுறை வச்சுட்டு பன்னெண்டு திருமுறை ஆக்கியாச்சு. அப்ப அதை செய்தது சேர்க்கலார் சேர்க்கலார் தான் தொகுத்தது. நம்பியாண்டார் நம்பியும் அதை சேர்ந்து அந்த ராஜராஜர சோழனை படம் பார்த்திருப்பீங்கள். அதுல வந்து தஞ்சாவூர்ல இதெல்லாம் தொகுத்து சோழன் தலைமையில ராஜராஜன் சொல்ல தலைமையில இந்த தேவாரங்களை எல்லாம் திருமாவில தோத்து அதுல பார்த்த முடிச்சா அந்த தேவாரத்தோட முடிவுன்னு நினைக்கலாம். தேவாரம் ஏழு திருமுறைகள் மூன்று திருமுறை திருஞான சம்பந்தர் அடுத்த மூன்று திருநாவுக்கரசர் சுந்தரர் வந்து ஒன்றுதான் படிச்சிருக்கார். அப்ப மூணு மூணு ஆறு இருபத்தி ஆறு ஏழு ஆனா மாணிக்க வாசகம் வந்தோடனே அது எட்டாவது திருவாசகமும் திருக்கோவையாகும். அப்புறம் அங்காள ஒன்பதாவது என்ன இருக்கும் ஒன்பதாவது வந்து திருவிசப்பாவும் திருப்பல்லாண்டு
0: திருப்பல்லாண்டு
1: அப்ப சேர்ந்த நான் வருதுனர் அப்படி போய் அங்கே பத்தாவது என்ன வருது எட்டு புராணங்கள் வருது திருப்போலாம் அடக்கி கொண்டு வருது. அது எங்களுக்கு பிறகு வந்து நாங்க சமய குறவர் சந்தான குறவர் சந்தான நாலு பேர் வைக்கணும். அந்த நாலு பேர் வந்து அவங்க பத்தவங்களே சொன்னாங்க இப்ப தேவாரங்கள் பாடினது என்னோட கடவுளை தட்டி பாடு குற்றாயினவாறு விழா ககலி ரெண்டெல்லாம் அவர் சொல்றார். அதே மாதிரி உடையவியர் அது மாதிரி சுந்தரத்தை முதல் தேவாரம் இருக்கும்
0: பித்தாப்புரை சூடி பெருமானி
1: கரெக்டா சரியா சொன்னீங்க. ஓகே மாணிக்கவாசர் அது மாதிரி அவர்
0: மாணிக்கவாசர்
1: பதினையும்
0: மாலை மதியமும் வீசுதென்றலும்
1: அப்படி அதே அப்படி வந்தோம் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த சந்தா இவ நாலு பேரும் சமய குரல் அடுத்த நாலு பேரும் வந்து சந்தான குரல் அவர்கள் வந்து நாலு பேருக்கு மேம்பட்டாக்க எப்படி மேம்பட்டாக்கன்னா கூடுன்னா தத்துவங்க சொன்னாங்க இதே கடவுள் கடவுள் வரலாறு தான் சொல்லிடுறேன் தேவாரம் மூலம் சௌரிய சரியான அந்த ஒவ்வொன்று சொன்னாலும் அந்த கடவுள் மாட்டே பெருமைகளை சொல்லிடுறேன். இவன் சந்தான இந்த நாலு பேரும் கேள்விப்பட்டீங்களோ?
0: ஆமாம்.
1: ஆறு அவரா இருக்கும் உங்களுக்கு தெரியும், நீங்க மறந்து இருக்க மாட்டீங்க. அடிவளத்துல போயிட்டு கொஞ்சம் மொழியில வந்துடும். அப்ப அதான் மெய்கண்டதேவர், அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார், என்ன அப்ப அதுல முக்கியமானது இந்த மக்களுக்கு தொடர்பா இருக்கிறவர்கள் திருவருட் பயன் கேள்விப்பட்டேன். திருவருட் பயன் எழுதின ஒரு பேர் உமாபதி சிவாச்சாரியார். அப்ப அந்த உமாபதி சிவாச்சாரியார் எழுதின திருவருள் பயணம் திருக்குறளுக்கும் ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமைன்னா ரெண்டுமே ரெண்டு அடி வேறு சீர். இப்போ உதாரணம் அகர முதலாளித்தாரன்ட்டு பேர் அகர முதலாளித்தெல்லாம் ஆதிபாவன் முதலே அதே மாதிரி இவர் யார் அருண உமாபதி சிவாச்சாரியார் பாருங்க திருவருள் பயன்லயும் ஒன்று இருக்கேன்னு சொன்னா அவரும் தேவாரங்க மன்னிக்கணும் தேவாரங்க அது வந்து திருவருள் பயன் சதமில்லன் பேர் சங்கரன் நலமிலன் அப்புறம் நலமிலன் அதுவும் அடுக்குமொழிதான் நிலைமை இருக்கும். அது கணக்கே இது வருமா உடனடியா வர்றதில்லை உமாபதி சிவாச்சாரியா அவருடைய இதில் நாங்கள் கடவுளின் குணங்களாக சொல்கிறோம் தத்துவங்களாக சொல்கிறோம். நீங்கள் வாழ்க்கை தத்துவம் என்ன அவருடைய வாத்தியார் வந்து அருணந்தி சிவாச்சாரியர், அப்புறம் அடுத்தவர் உமாவதி சிவாச்சாரியர், இன்னொரு அருமையோ சிவாச்சாரியார் வரும். அவர் தான் இந்த மதங்களின் தத்துவங்களை சொன்னார் அப்படின்னா இவர்கள் சொல்லி போயிடும். அதை நாங்களுக்கு மறக்கக்கூடாது தான். ஆனா என்னன்னா இந்த சமய குறவுகள் எங்களை வாழ்க்கையில நுழைஞ்ச அளவுக்கு
0: சந்தானம் திருமுறைகள் பன்னிரு திருமுறை தானே?
1: பன்னிரு
0: திருமுறை
1: இல்ல அது சந்தான குறவர் இவையர்
0: திருமுறை
1: அது எந்த திருமுறை
0: கதவாது
1: இதுகளுக்கு வரும் பயணம் வரும். காரணம் உண்டு படிச்சதுதான் ஒரு ஞாபக சக்தியில
0: சொல்றேன். பலவற்றை நாங்கள் திருப்பி பார்க்கும் பொழுதுதான் இல்ல அவைகள் இந்த என்ன சந்தர்ப்பத்துக்காக இப்படி அவர்களால் பாடப்பட்டிருக்கின்றது இவ்வளவு பொருள் நிறைந்த திருவார திருவாச திருப்புகள் எல்லாவற்றும் இவ்வளவு அர்த்தங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது.
1: திருப்போல் ஆனா சிலது அத்தித்திரு என்னது சொல்லுங்க அருமையாறு படத்துல வரும் அத்தித்திரு அத்தி அந்த
0: உடனே
1: அடுக்குமொழியா இருக்கும் அந்த பாட்டுக்கு போங்க
0: உடனடியா எடுத்து விடலாம்.
1: கேட்டு பார்த்தோம்னா அந்த காலத்துல எப்படி தமிழ் கவிதை எழுதியிருப்பாரு அருணந்தி அதுதானே அருணை இருக்கும் அந்த
0: பாட்டு
1: நல்லா இருக்கும். அது இப்ப ரெண்டு மூணு சின்ன படிகளை தான் பாடிக்கொண்டிருக்கேன் ஐயா இதுல பாத்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சியல் காலங்காலமா படிச்சோன்னு அந்த பாட்டு சொல்றாரு இந்த கண்ணதாசனம் படித்தான் சொல்ல வந்துட்டு நாங்கள் இந்த கதையில சொல்றோம். கண்ணதாசனம் வந்து பாட்டு பாட்டெல்லாம் எழுதி போட்டு கடைசி காலத்துல அர்த்தம் உள்ள இந்து மதம் முதல் மரத்தம் மதங்களை குறைச்சு கடவுளை நாம் நம்பாமத்தான் பாட்டெல்லாம் எழுதினேன். அந்த திருவாரூர் கட்சியில போய் சேர்ந்துருந்தது திமுகவுக்கு முன்னாடி புராதம் போய் வந்த அப்புறம்தான் வறுமை இதெல்லாம் வந்தபோது கடவுளை எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கடவுளை பற்றி எழுதம் கொண்டுட்டு இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் கொண்டு வந்து இருக்க தனியாக அர்த்தமில்ல இந்து வந்து சைவ கழகம் மட்டும் உள்ளதாக இல்லை, ஈஸ்வரனை பற்றி எழுதியிருக்கலாமே, அவரே அவரே கண்ணதாசன் இல்லை, கண்ணனுக்கு தாசன். ஸோ அவர் இயேசு வாக்கியம் எழுதியிருக்கிறார் பைபிளில், இலக தமிழ்ல எழுதியிருக்கிறார். அவருக்கு எதிரில தான் பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறு கூட ஆளுக்கே படிச்சிருக்கார், அனுபவமாக கொண்டிருப்பார். தன்னுடைய சொந்த அனுபவங்களை தான் பாட்டு எழுதுனது, இப்போ உதாரணம் சொந்த கவிதை எழுதின பாட்டு ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. அண்ணன் தம்பி உறவிலே,
0: அண்ணன் என்னடா தம்பி என்னடா,
1: அதான் அந்த பழனி என்ற படத்துல இந்த பாட்டு வரும். அண்ணன் தம்பி நாலு பேரா அனுப்பினோம், சிவாஜி, எஸ்எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், ஸ்ரீராமன் நாலு பேரும் அனுப்பினோம். அண்ணன் தம்பியும் எப்படியோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருந்தாங்க, அப்படி வர்ற பொழுதுதான் அந்த தன்னை சொந்த கதை சமயமா இருந்தது ஆரம்பிச்சால் இந்த அவங்க படத்தையாரிப்பாள், அவருக்கு பேர் ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீனிவாஸ் எழுவர் ஸ்ரீனிவாசன், எழுவர் ஸ்ரீனிவாசன் அவருக்கு. அப்ப அவர் தான் இந்த ஒரு பேர் படத்தையாரிப்பாள படம் கேட்க லட்சுமி கல்யாணம் என்ற படம் கேள்விப்பட்டிருக்கு,
0: பாட்டு அருகுமுறை அந்த முத்தத்திற்கு அந்த பாடலுக்கு மரணம்
1: கொஞ்சம் பத்தி பேரம் பரட்டும்.

0: நீ ரெட்டி அழுது விட்டாய். நீ அழாத மகனே, இப்போது நான் வந்திருக்கும் காரணம் அறிவாயா? வாய்க்கிறந்து பேசு.
1: பேச்சு வருமா? பேரின்பம் கண்டதின் பேச்சு வருமா?
0: நீ பேச்சு கேட்கத்தான் வந்தேன். நீ பேசியே ஆக வேண்டும். உலகம் முய உத்தவர் சிறக்க நீ திருப்புகள் பாட வேண்டும். அதற்கே நான் வந்தேன்.
1: வித்தை அறியாதவன் உன்னை நினைந்து ஏதோ விதற்றுவேன். வித்தையை கற்றவர் வியக்க உன் புகழ் பாடும் தகுதி எனக்கேது தந்தையே.
0: மகனே வா அருகில், வா வாய்க்கிற நாட்டை நீட்டு. பாடு, முத்து முத்தா பாடு.
1: முத்து முத்து
2: முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை

தலை தத்தக்கடை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பட்ட

0: அவன் பேராசிய
1: தமிழர்கள பாருங்க சந்த கவி கவிதைகள் வந்து போன முறை நாங்கள் கலக்கினாங்க, நீங்க சொன்னீங்க செய்வோம் ஒரு நாளைக்கு. இந்த கவிதை எழுதுறது ஜாப்பியாக்கணம் பற்றி ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி செய்வோம். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் இந்தியாவில், அவருக்கு பேர் கூடுதலாக நண்பர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறார், நல்ல நண்பர். அந்த நண்பர்கள் எல்லாம் இங்க உயர்ந்ததுக்கும் பலபடியாக அறிஞ்சு போவதற்கும் காரணமாக இருந்த நண்பர்கள் எங்களுக்கு இடையே அந்த நாடு ஒரு தடையா இருக்கிற ஒரு பொது போகும் கல்வி சார்ந்து நட்பு ஏற்பட்டதால் அந்த நட்பு ஒரு நல்ல நட்பாகவே இருக்கிறது. உண்மையும் கூட உறவுகள் பொதுவாக உறவுன்னா அந்த தொழில் வழியாக தோல்வுகள் ஏற்படுறதெல்லாம் இந்த இந்தியாவில் உள்ள நண்பர்கள் பதவியேற்கிறார்கள். அரசு எழுத்தாளர்கள் அறிஞர்கள் வேண்டிய அறிஞர்கள் கொடுக்கும். அதனாலதான் எனக்கு இந்த அறிவு வர்ற மாதிரி எனக்கு நினைக்கும் ஒரு விஷயத்த நாங்கள் விஷயங்களோட பேசும்போது அது பற்றிய கருத்து இன்றைக்கும் நாங்கள் ஒரு விஷயத்தை ஒரு அவரோட கருத்து நான் சொல்ல வேண்டியிருக்காரு. அது சொந்த கருத்தை சொல்ற மாதிரி எடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த எப்படியான நாங்கள் சார்ந்து எங்களுக்கு என்னென்ன கல்வியல் சார்ந்த விடயங்கள் கிடைக்கும் தான் நான் சொல்ல வரணும். அந்த தொடர்புகள் எங்களை மேலே கொண்டு போறதும் இருக்கு, கீழே கொண்டு போறதும் இருக்கு. அதனால தான் சொல்றது ஆரோட சேரோணம் பண்ணது.
0: ஆமா,
1: சின்ன வயதிலே அம்மா அப்பா சொல்லிவிடும் தானே ஆரோட சேரான்னு பார்த்துட்டு நீ அவனோட குணம் அவனை குண்ட குணம் தானே வரும், இவையோட சேர்ந்தா தானே எந்த குணம் பெறமோல சொல்றது இருக்குதான். அப்ப அந்த மாதிரி நாங்கள் சேருவோம் இணக்கம் இருந்து இணங்கன்னு சொல்றது இல்லை, ஆரோட சேர்றோம் எங்களுக்கு அமையறது இருக்கு தொடர்புகள் எல்லாம். அந்த வகையில எப்போதுமே இந்த கல்வி படிப்பு சார்ந்து தொடர்புகள் வாழ்க்கை முறை இருக்கிறதால இந்த நல்ல அறிஞர்களோடையான தொடர்புகள் எனக்கு இப்பவும் இருக்கிறது. ஒருமுறை அதை நான் சொல்றதில் சந்தோஷப்படுறேன். ஒரு இந்த நாங்கள் இந்த கலாநிதி பட்டம் எடுக்கிறதுன்றது ஒரு சுலபமான விஷயம் இல்லை, அது ஒரு தபம். அது தவம் வந்துதான் சொல்லணும், தவம் வந்தா நாங்கள் பிரதமர் கேட்க எங்க எப்படி நாங்கள் எங்களை என்ன செய்வோம், எங்களை நலிவு செய்து நலி போட்டு தான் நாங்கள் பிரதமர் இருக்க முடியும். அப்ப பிரதமருக்காகவே தெரியும் ஒரு நேரம் தான் சாப்பிட்றது, வேற ரெண்டு நேரம் தான் சாப்பிட்றது, வேறொரு சாப்பாடும் சாப்பிடக்கூடாது தானே ஒருத்து பெருத்து அந்த ஒரு பிரதத்தை மேற்கொள்றோம். அது அதை விட அதிகம் தவம். எப்படி இந்த ராமாயணத்தை பற்றி நாங்கள் இப்போ உதாரணம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகறக்குள்ள தவிர்த்த விஷயம் எங்கள் தமிழர்கள் இந்தியர் இலங்கையர்கள் அது இலங்கை இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு கதைகள் தெரிஞ்சிருக்கும். அது என்ன கதைகள் என்று நாங்கள் கேட்ட பொழுது நீங்கள் சொன்னீர்கள் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். சென்னையிலிருந்து நாங்கள் கோயிலில் கேட்டானா பள்ளிக்கூடத்தில் கேட்டானா வீட்டில் கேட்டானா பொழுதுபோக்கு இடங்களில் கேட்டானா அதை சினிமாவை சொல்லி பார்த்தேன்னு நாங்கள் அதை இந்த படங்களை தான் இந்த கதைகளை தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அறிஞ்சிருக்கோம். இதுதான் நாங்கள் உதாரணத்தை இருக்கிறோம். ராமன் எப்படி வாழ்ந்தான், அர்ஜுனன் எப்படி வாழ்ந்தான்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ எப்படி அர்ஜுனனை பற்றி நல்ல எண்ணம் இருக்குவாக்கு, ஆனால் நாங்கள் நல்ல எண்ணம் உள்ளவரை பற்றி நினைக்கிறது அவன் கெட்டவனுக்காக நினைக்கிறோம். இப்போ துரியோதனனா கெட்டவன் நினைக்கிறோம். அதே மாதிரி கர்ணன் துரியோதனோட சேர்ந்ததால துரியோதனும் கர்ணனும் கெட்டவன் நினைப்போம். கெட்டவனுக்கு என்ன தான் வந்து பா என்னோட வந்து சேரவங்கூட வந்து ரெண்டு தான் கேட்கவுமே போகுது, அது கெட்டவனும் இல்லையோ அன்றி மாதவாக இருக்கணும். நான் எப்படி இருந்தேனான்னு ஒரு தேர்ச்சி தேர்ச்ச தேரோட்டியின் மகன் ஒரு அரசன் மாதிரி வந்திருக்கிறான்னு அந்த இடத்துல பதவியை சேர்ந்தது இந்த நண்பன் துரியோதன். அப்ப நான் இந்த நிலை என்ன நம்ம ஒரு சாய் என்ன வேணாம்னு விட்டு வரணும் துணிவேட்டு கொண்டு அதுல சூரியன் அருளால பெற்று போட்டு என் பிள்ளையோட கெட்ட பேர் வந்துருமேன்ட்டு தன்னுடைய அந்த கர்ணன் படம் கதையை பார்த்த வேண்டால் வேண்டாம் வேண்டாம் பிள்ளைய வேணாம்னு தள்ளுகிறோம். அப்படி கனடங்கள்ல தகாத முறையில குழந்தை வந்துட்டால் அதை வந்து வேண்டாம் கொண்டு போடுறது குப்பையில பிள்ளைகள நாங்கள் பார்த்து இப்பதான் நடக்கிறத பார்த்துருக்கோம். பல இடங்கள்ல அதை தனியாக தமிழ்நாடு இல்லாத நாடுகளும் இப்படியான தன்னால அந்த பிள்ளைய பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைய ஆரம்ப பாக்கெட்டு முந்த கொடுத்து கொண்டு போடுறதும் இருக்கு. அப்படி கன்னடங்கள் நடக்கல. அதே மாதிரி தான் அந்த காலத்துல குஞ்சு தேவிக்கு. அப்ப அவையெல்லாம் மகன் நினைச்சு பார்த்துட்டு தாக்கிட்டு கூப்பிடா தம்பி வர வந்து கேட்கலாங்கன்னு போயிடு. தான் இந்த நிலைக்கு அரசனா இருக்கிறமே, அந்த அரசனா இருக்கிறது எனக்கு ஒரு அரணியா. அவருக்கு அவருக்கு ரெண்டு மனைவி பேர். அந்த மனைவியல் எனக்கு போய் அரசனா என்ன ஏற்றுக்கொள்றதுக்கு காரணமா இருந்தவன் துரியவனும் அவனுமா மறக்க கூடாதுன்னு அந்த நட்புக்காக செய்த உதவிய மறக்க செய் நன்றி மறக்காத காத்தான். இந்த பாட்டு நாங்கள் பார்த்துருப்போமே, நீங்க பாட்டுண்டா நாங்கள் நிகழ்ச்சி செய்யற போது நினைக்கிறது இன்னைக்கு கேதுதான் செய்யறது. அப்ப கேதுக்கு நாங்கள் சில பாட்டுகளை கொண்டு வருவோம். அந்த பாடுகள் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இப்ப நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி கதைகள் தான் ராமாயணம் மகாபாரதம் இந்த சமய புகழ்கள் சந்தானம் ஒன்று படிச்சுட்டு நாங்கள் போய் அவருடைய திருக்கோளை போட்டோம்னா திருக்கோளம் எட்டாவது ஒன்பதாவது இதுல வருவது நாங்கள் அப்படி அது பாக்கிக்கு ஒன்பதாவதுல ஒன்பதாவது வந்து திருச்சப்பாவும் திருக்கல்லாண்டும் பத்தாவதுல வரும். அப்படி நாங்கள் அதை பாக்கிக்கு பத்தாவது பயணம்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அரண்மனை அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பார், அந்த உலகு வீட்டுல போட்டா ஒன்று ஒதுக்கிடுவா தாய்மொழி தமக்கே முந்தி சேர்த்துக்கொள்ளதான்.

0: படம் தயாரிச்சது. கடைசியில் கையை கடிச்ச உடனே படம் தயாரிக்கிறதை விட்டுட்டேன். எப்ப நாங்க படத்தை நடிப்போம்? கையை கடிக்காத வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் கையை கடிச்சா அந்த தொழில் தொழில் செய்ய முடியாது. அந்த வகையில தான் அப்படியே அவர் விட்டு போனார். அப்ப நாங்கள் இந்த கண்ணதாசன் பத்தி அதை எப்படி சொன்னோம், அதே மாதிரி கண்ணதாசன் பத்தி பேசுறவங்க. இப்ப நான் உங்களை என்ன கேட்டோம்னா,
1: கர்ணன் படத்துல அந்த பாடல், அந்த உள்ளத்தில் நல்ல உள்ள பாடல் நினைக்கலாம்.
0: அதுக்கு அதை கேட்டவங்க ஒரு நட்பு அப்படியே
1: கேட்போம். ஆமாம்.

0: வணக்கம் பேராசிரியர்.
1: நீங்கள் அறிஞர்ன்னு ஒரு ஆளை பற்றி நாங்கள் சொல்லுவோம், சோக்ரடீஸ் ஒரு அறிஞர், கம்பனுண்டு அறிஞர்ன்னு சொல்லுவோம், அவரை புலவரன்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் கண்ணதாரனை பற்றி என்ன சொல்லலாம், ஒரு புகழ் பெற்ற திரைப்பட பாடல் ஆசிரியர். அப்போ கவிஞர் கண்ணதாசன் தான் பொதுவாக சொல்லுவோம், கவிஞர் கண்ணதாசன் கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறார், இத்தனை கவிதைகள், 4000 மேற்பட்ட கவிதை.

0: எத்தனை சினிமா பாத்திரம் இருக்கிறார், அந்த இடத்துக்கு 5000க்கும் மேற்பட்டு. அதே மாதிரி எத்தனையோ நாவல்கள் கதைகள் தான் வந்து நான் எழுப்புறேன். கண்டமாரதம், திருப்புகள், அப்படி நிறைய இதுகளை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறேன். கத்திரியால் என்று ஆசிரியாவும் இருந்திருக்கிறேன். அவரை பிறந்த தேதியை சொல்ல மறந்துடும், 24ஆம் தேதி ஜூன் மாதம் 1927ஆம் ஆண்டு பிறந்தோம். அப்படியே நாங்கள் இன்றைக்கு அவரை பற்றி கதைக்கிறோம்னு சொன்னால், போன இடமா கதைச்சிருக்கணும்னு நாங்கள் சொன்னாங்க. அவர் மறைந்த தேதி பிறந்த தேதி என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் பிறந்த சொன்னால் அதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும். மறைந்தது அவர் கண்ணுக்கு தெரியாம போன ஒரு டேட். ஆனால் அவரை நினைவுகளுக்கு நினைக்கிற மாதிரி நாங்கள் அவர்கிட்ட கதைகளை படிக்கிறோம், அவர்கிட்ட பாட்டுகளை கேட்குறோம், அதை ஒவ்வொரு சொல்லையும் நாங்கள் ரசித்து பார்க்குறோம். அதில் கண்ணதாசன் வாழ்ந்து கொண்டே இருக்கு. அந்த வகையில் தான் அவரை இறந்து விட்டார்னு சொல்றதை விட மறைந்து விட்டார் என்று இயற்கை எழுதிவிட்டார் என்று நாங்கள் சொல்லலாம். அப்போ அப்படி பார்க்க எப்போ இயற்கை எழுதினார், எப்போ அவர் மறைந்தார், இந்த மண்ணை விட்டு மறைந்தார் என்று சொன்னார். ஆனால் எங்களை எண்ணத்தை விட்டு அவர் மறைக்க, மண்ணை விட்டு மறைந்தார், ஆனால் எங்களை எண்ணத்தை விட்டு மறைக்கவில்லை. ஆன முடியாதான் நாங்கள் அவரை நினைத்து நினைச்சு அவர்கிட்ட என்னென்ன நாங்கள் சொல்ல முடியுமோ அவர்களை சொல்லும். இங்கே வந்ததுல நாங்கள் பாட்டுகளை பற்றி சொல்லுவோம், அந்த பாட்டுகளில் உள்ள கருத்துக்கள் என்ன. நாங்களுக்கு ஒரு விஷயத்தை படிப்பதை விட பாட்டாக கண்டு எங்களுக்கு மனதில் போய் படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய அப்போ படி படிக்க படிக்க அங்கே படிஞ்சு போயிடும். படிக்கிறதுன்னு சொன்னால் என்ன அடிக்கிற அறியாத மாடு படியாதன்னு சொல்லுவோம், அந்த படியாவது போகிறேன். அப்போ எழுத்துக்கு வச்சா தான் அது நல்லா படியும், அந்த படியும் பழக்கத்துக்கு ஆறவந்தகர். அவர் எப்போ இந்த மறைந்த தேதி என்று சொன்னால் இப்போ நேற்று தான், நேற்று தான் இப்போ நேற்று இருந்தால் நேற்று 14ஆம் தேதியும் 8ஆம் தேதி. ஆனால் இப்போ ஆண்டு 1981
1: அக்டோபர் 10ஆம் தேதி அக்டோபர்.
0: அப்ப இந்த பீரியட்ல கலப்பம் பண்ணிட்டு எல்லாரும் இப்ப 100ஆண்டு கூட நடக்கலாம், இப்ப 100ஆண்டு கூட கண்ணதாசன் 100ஆண்டு கூட நடக்கணும்னு சொல்லி கொண்டிருக்க, நாங்கள் நம்முடைய சொல்லிக்கொள்ளலாம்னு பார்க்கணும். ஃபைனல் அக்டோபர் வரைக்கும் கிடைக்கலாம். அப்போ இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் விஷயம் கிடைக்கும். அவரை பற்றி என்ன குறிப்பிட ஆக்களுக்கு பொதுவாக தெரியும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு எத்தனை சோதனைகளாக இருக்கலாம், எத்தனை பிள்ளைகளாக இருக்கும், எத்தனை மனைவி மேல அவருக்கு
1: 8 7 7 இவர் 8வது, நான் 3 மனைவி.
0: ஓ, அவருக்கு தாய்க்கு என்ன பேர் நினைக்கிறீங்க? நாராயணன் இந்த விஷயம் தான் நாங்கள் நாராயணா நாரதரா. இப்ப நாரதத்தில் வாயிலாம் என்ன வரும், அப்போ நாராயணா நாராயணன் வரும். இப்போ நாராயணானா இந்த கிருஷ்ணனை விஷ்ணுவாக குறிக்கும். ஸோ இவர் வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சைவ மதம் அது மாதிரி வைணவம்ன்றிருக்கோம், சாக்த மதம் அது குறைவு. அப்போ பெரும்பாலுமாக இருக்கிறது இந்த சைவரும் வைணவரும். அப்போ இந்த சைவரை தான் ஐயர்னு சொல்லுவோம். ஒரு ஐயர்ன்னு வாராருன்னு இப்போ உதாரணம் தமிழில் வந்து கோலைகளை வடிவில் இருந்தது புத்தாங்களை கொண்டு வந்தவர்களுக்கு ஊர்வே சாமிநாத ஐயர். அப்போ சாமிநாத ஐயர் ஐயர்ந்து வந்தால் பிராமணர் சைவ சிவனே வழிபடுற பிராமணர். உதாரணம் நாங்கள் சில பேர் ஜெயலலிதா கலைக்கும் பொழுது அவருக்கு பேர் என்ன, ஜெயலலிதா. அவன் தகப்பனுக்கு பேர் என்ன, ஜெயக்குமார்
1: நினைக்கிறோம்.
0: இந்தியாவில ஐயங்கார் ஐயர்னு சொன்னா சிவனை வழிபடுற பிராமணன், ஐயங்கார்னு சொன்னா விஷ்ணுவை வழிபடுற பிராமணன். ரெண்டு பேரும் பிராமணர்கள் தான். இவர் ரெண்டு பேருக்கும் பெரிய பெரிய சண்டை ஒவ்வொரு காலம் வந்திருக்கிறாங்க. எல்லா மதத்திலையும் இருக்கிறார்களுக்கு ஒரு மதத்தில் உள்ளவருக்கு இன்னொரு மதம் மீது சண்டை வாருது. அந்த சண்டை மதங்கள் இப்போ அதன் ஒவ்வொரு வடிவங்கள்ல இப்போ ஈரான் ஈராக்கை அழிக்க முடிஞ்சது, சிரியாவை அழிக்க முடிஞ்சது, சின்ன சின்ன நாடுகள் அழிக்கிறாங்க. இப்போ ஈரானை அழிக்க வந்திருக்காங்க. என்ன இந்த ஈரான் ஈராக் இந்த சிரியான்ற நாடுகளை நாங்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் வரலாற்றில் மறக்க முடியாது. என்ன நாகரிகத்தை கொண்டு வந்தது, மொழிகளை கொண்டு வந்தது, விவசாயத்தை கொண்டு வந்தது, ஒற்றுமையை கொண்டு வந்தது எல்லாம் இந்த இந்த மூன்று ஈராக் நாடும் ஈரான் நாடும் இந்த சிரியா நாடு அதில் சின்ன பின்னமாக அழிச்சு போட்டது அந்த அமெரிக்கன் இருக்கலாம், அதே மாதிரி இந்த யூரோப்பியன். இப்போ ஈராக்கை அழிக்கணும் வந்து ஜோர்ஜ் புஷ் கேட்டவுடனே ஒன்றா வாரம் வாங்கலான்ட்டு எல்லா நாடும் போனது. ஏன்னா சும்மா ஆதாயமில்லாமல் ஆட்டோட போகணும் சேர்த்தி அன்னைக்கு இந்த ஆள் போயிருக்கேன்னு தான் போவார். எனக்கு அதுலேயும் கிடைக்கும் சில பேர் ஒரு குவிப்பு இருக்கு, அடிபடுவாங்க முடிச்சுடுவாங்க போயிருக்கு. இவனுக்கு மேலாண்டு கிடைக்கும், பறிக்கிற பொருளை கிடைக்கலாம், அல்லது அடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கிடைக்கலாம், அந்த நேரம் உற்சாகம் வரும், அதில் போய் அடிச்சு முடிச்சு வந்துடுவோம்னு அப்போ நான் சண்டியான பேர் இருக்கலாம். அப்படி ஒன்றதில் இது சண்டியான பொதுவாக அப்படி தான் உருவாகும், இந்த யூரோப்பியன் அப்படி தான் உருவாகும். ரெண்டுக்கு நான் அமெரிக்கா அந்த ஆப்பிரிக்கா உருவான வரலாறு பற்றி ஒரு கதை படித்து வந்திருந்தேன். நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வந்த கதை என்னென்னு சொன்னால், ஏன் ராமாயணத்தை எடுத்தோம்னு சொன்னால், ராமாயணம் மகாபாரதம் மாதிரி உலகம் பூரா கதைகள் இருக்கு. அப்போ ராமாயணத்தில் என்ன ராமாயணம் சொன்னால் என்ன கதை என்ன கேது
1: அறத்தை பற்றி சொல்லுவது,
0: என்ன அறம் இருக்கு ராமாயணத்தில்?
1: ஒவ்வொரு வேலையும் தனித்தனியாக ஒவ்வொரு விடயங்களில் பெருமைப்படுத்துகிறார்கள் தானே.
0: எப்படி சொல்றீங்க, மகாபாரதத்திலே ராமாயணத்தில்
1: ராமாயணத்தில்
0: ராமாயணத்தில் என்ன அறம் இருக்கு? ஒரு அறத்தை சொல்லுங்க. நீங்க கதையா பார்க்கலாம், கதையா பார்த்துட்டு கதையை சொல்லி கொண்டிருக்கலாம். அவமா நல்லதான எதை நீங்க எடுக்க முடியும்? அழகை கொண்டது நல்லதான எடுக்க முடியுமா? அல்லது பாலிய போய் மறந்து நின்று சுட்டது அந்த அம்பாவை எது கொண்டதை நினைக்க முடியும்? என்னென்ன செய்ய முடியும்? தூர்பதையே என்ன மூக்கெல்லாம் மட்டும் கையெட்டு வட்டி விட்டது நல்ல அறமுள்ள சொல்லாமா? நீங்க விக்ரமண்ட விக்ரம் நினைச்ச இந்த ராவண

0: மீண்டும் பேராசிரியர் இணைந்திருக்கிறது. ஹலோ, ஒரு மணி தியேட்டரில் இருக்க தொடர்பு துண்டிக்கப்படும்.
1: அது ஒண்ணுதான், நீங்கள் கட்டாயம் துண்டிக்கப்பட்டோன்னு ஒரு மணி தியேட்டரம் ஆச்சு. அதுதான் நல்ல விஷயம்தான். அப்போ நாங்கள் கண்ணதாசனை பற்றி கதைக்கும் முதல் ஆரை பற்றி கதைச்சோன்னு ராமாயணம் அறம் ஒன்று என்ன அறத்தை கண்டீங்கள்? ராமாயணத்தில் என்ன அறம், மகாபாரதத்தில் என்ன அறம்? அர்ஜுனன் அதாவது துரோணத்தை சிவே ஒரு நாய் ஒன்றுக்கு இருந்துட்டுதான் சொல்லி போய் அந்த நாயை கொலை செய்வது அறமோ? அப்ப ராமாயணத்துல என்ன அறத்தை நீங்க நாங்க பார்க்க முடியும்? அப்போ உதாரணம் வந்து உதாரணமா என்ன சொல்றது, கர்ணன் செய்வது சரியா, கிருஷ்ணன் பாரவ செய்வது சரியோ, கடமாட்டில் போய் இது கால் மாட்டில் போய் இது, நீ போய் குந்திக்கிட்ட பிறகு நீ கர்ணனை போய் இந்த விவரங்கள் தான் கேட்கும். அப்போ அதில் என்ன நல்ல விஷயம் இருக்கு? திரௌபதியே கர்ணனை லவ் பண்ணுவோன்னே சொல்லுவான்.
0: இல்லை, ஒவ்வொரு நிலா வரும் பொழுதும் அதை எப்படி அந்த அவர்கள் அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அந்த சொன்ன சொல்ல மாறாமல் இருப்பது அப்படின்னு
1: அப்புறம் யார் சொன்ன சொல்ல மாறது?
0: தகப்பன் கொடுத்த வாக்கை ஏற்று ராமர் போனது
1: ராமாயணத்தை சொல்றீங்களோ?
0: என்ன
1: வாக்கு கொடுத்தவர்?
0: அந்த மகனை 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டி அந்த வாக்கு அவளுக்கு கையில்
1: யாருக்கு கொடுத்தது?
0: 3வது மனைவிக்கு.
1: 3வது மனைவிக்கு மூத்த மனைவி?
0: மூத்தவன் கையிலேயே.
1: மூத்த மனைவி தான் கையை.
0: கையை
1: 2வது மனைவி கோசல, 3வது மனைவி சுமத்திரை.
0: சுமத்திரை.
1: அப்போ அந்த 3 பேருக்கும் கொடுக்குறாரு. ஏன் அவர் 3 ஏன் அவருக்கு அந்த ஒரு அந்த பாவம் அந்த பழிபாவமே வந்து ஞாபகம் இருக்கு? ஏன் வந்த அந்த ஏன் வீட்டு பிள்ளைகளை பிரிஞ்சு அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இவரும் அதாவது 2 மானுகள் தலைவியில் ஈடுபடுறவருக்கு இவர் 50 கொலை செய்தார். 2 உயிரினங்கள் இன்பத்தில் ஈடுபட்டிருக்க பொழுது இவர் வேட்டையாடுறதுக்கு அதை கொலை செய்தார். அப்ப கொலை செய்வது அறமா?
0: இல்ல.
1: அப்புறம் இவர் ராமன் லக்ஷ்மணன் வளர்க்கிற பொழுது விஸ்வாமித்திரர் வாரார், சந்திச்சு தசரதா இந்த 2 மகனையும் என்னுடைய அனுப்பு, நான் வில்வித்தியை கற்றுக் கொடுக்குறேன். என்னது கண்டுச்சுன்னா நான் காட்டில் போய் யாகம் செய்கிறோம், யாகம் செய்ய விடாம தடுக்கிறாள் இந்த அஸ்வமேத யாகம் செய்கிறோம், அந்த தாரகை வந்து கெடுக்கிறாள், அந்த தாரையை தோணும். அப்போ அதை அப்படி அந்த தாரகை ஒரு தவறாக சித்தரிக்கப்பட்டதால் நாங்கள் பிடிக்காத பொம்பளையில தாரக ஏண்ட போய் 6 தாரக ஏண்ட ஒரு ஆளை சொல்கிறோம்னா அந்த கூடாத குணங்கள் உள்ள ஒரு ஆளை தான் தாரக ஏண்ட சொல்கிறது. ஆனால் அந்த தாரகை என்ன இல்லை கூடாத குணம் உள்ளவன் காட்டில் உள்ள மிருகங்களை கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி தாரக ஆகும்? அவ செய்தா நீங்கள் இந்த காட்டில் வந்து ஜாகிறான்னு சொல்லி மிருகங்களை பறிமுறுத்துங்க, உயிரால கொள்றீங்க, அதை நீங்க கொல்லணும்னா வந்து நான் அந்த காட்டுல வாழ்கிற தாரக சொல்றேன். நீ காட்டுல வாழாதுன்னு தான் காட்டுல வந்து மிருகங்களை போட்டையாடி கொள்றேன் ஜாகம் என்ற பேர்ல. அதை நீ நான் இந்த காட்டுல வாழ்றபடியா காட்டுல வாழ்கின்ற மிருகங்கள் நாங்கள் எந்த இடத்துல வாழ்றோமோ அந்த மண் வாசனை எங்களுக்கு வரும். அது மரமா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், செடியா இருக்கலாம், வளர்ற மிருகமா இருக்கலாம். நான் விடத்தை இருந்து போட்டு விட்டு போனோம்னா அந்த மண்ணை இணைச்சுப்பார் எப்படி மரங்கள் வந்தது, கொடி வந்தது, எப்படி இது வந்தான்னு. அதான் மண் வாசனை. அப்போ ஒரு முறை இந்த சந்தன கடத்தல் வீரப்பனை தேடி போகிற பொழுது தேவாரம் கொண்ட போலீஸ்காரர் எல்லாம் போய் செய்யாத காட்டில் வாழ்றதுன்ற ஒதுக்கி வைக்கப்பட்ட சாதியாக்களை வந்து படும் கேவலமா
0: கொடுமைப்படுத்துறாங்க.
1: அப்ப போய் கெடுத்து எத்தனை பெண்களை கெடுத்து எவ்வளவு கற்பழித்து பிள்ளைகளை கொலை செய்து செய்தவங்க தான் இந்த போலீஸ்காரன் போனவங்க. சும்மா ஒன்று கிடைச்சாலும் ஆறு சட்டி தட்டி கேட்கறது நாங்கள் இவ்வளோ செய்வோம், ஆசைப்பட்டதை முடிப்போம் செய்தவங்க தான் அந்த எல்லாரும் பொதுவாக சந்தனம் உடைத்தா பயன்படுத்துவோம். அமைக்காரங்களும் எல்லாம் தானே செய்வோம். சொம்மனியில் கண்டுபிடிக்கலாம், விரும்ப கோவில்கள் வேண்டாம், எத்தனை குழந்தைகள் பெண்கள் கண்டா அது எப்படி வேண்டாம். ஸோ அதுமாதிரி அந்த காலத்தில் இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் செய்கிற பொழுது, அப்போ சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து என்ன அதில் கதை சொல்லுவோம் வந்து அப்போ ஒரு சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிச்சி போட்டு அந்த காட்டில் இருந்த கொஞ்சம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் இந்த போலீஸ் அரசு பண்ணி போயிட்டு இருப்பார். அப்படி போயிட்டு இருக்க பொழுது ஒரு பெண் சொல்கிறேன், காட்டு மரங்களை வளர்க்குற ஒரு பெண், வயசான பெண் சொல்கிறேன், இந்த மரங்களுக்கு நான் தான் தண்ணி ஊற்றி இது இப்படி வளர்ந்து அது ஒவ்வொரு காலம் குருத்து உடையக்க மொட்டு உடையக்க பூ விதைக்க அது வாடி பூ வைக்க நான் பார்த்து வளர்ந்தேன். அந்த பூவில் நாங்கள் இந்த அப்பசாரம் வந்து மரத்தை தரைச்சி கிளகளையாக ஒட்டி சந்தன கைதுகள் பறக்க பொழுது என்ன பார்த்து, அம்மா நாங்கள் இப்படி பாரு நீ பார்த்து கொண்டிருக்கிறீ என்ற ஒரு பிள்ளைகள் கத்துற மாதிரியான உணர்வு அந்த காட்டில் மரங்களை வளர்த்தாக்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும். அப்போ இது எந்த பிள்ளையாக தான் நாங்கள் ஒரு மரத்தை வளர்த்தோமோ ஒரு மிருகத்தை வளர்க்கமோ அந்த பிள்ளையாக தான் நாங்கள் பார்ப்போம். நெஞ்சு உண்டா எங்களுக்கு இருக்காது. அதைத்தான் மரத்தை வளர்ந்த ஒரு மரம் நாங்கள் வளர்த்த மரம் பட்டு போயிடும். இப்போ ஒரு எங்களோட வீட்டு பக்கத்துல ஒரு முளைச்சி நாங்கள் இருந்தவர் எங்களோட வீட்டுக்கு மல்லிகை மரம் இருக்கு, அவர் வீட்டுக்கு மல்லிகை மரம் இருக்கு. அவள் தான் அந்த மல்லிகை மரத்தை வாங்கி கொண்டு எங்களுக்கு தந்தவன், தானும் வச்சுவான், ரெண்டு மரமும் நல்லா வந்துட்டது. இடையில அவன் மரம் மாறி போச்சு பட்டு போச்சு. பிறகு பார்த்தா எங்களோட மரம் கொஞ்சம் நாள் பட்டு போச்சு. அப்போ அதை எப்படி எப்படி நாங்கள் நினைக்க முடியும், அதை குற்றம் சாட்ட முடியுமா, மனம் பிறக்க முடியாமல் செய்ததே இருக்குமா என்று பத்து மரம் நினைக்க வைக்கும். அப்போ அது மாதிரி தான் இந்த மரங்களை எல்லாம் அப்போ அந்த காலத்திலேயே சந்தன கடத்தல் வீரப்பன் அந்த காட்டில் வாழ்ந்த பெண்கள் தங்கள் நடந்த குடும்பங்களை சொல்ற பொழுதும், மிருகங்கள் அழிக்கப்படுற பொழுதும், மரங்கள் வெட்டப்படுற பொழுதும் தாங்கள் எப்படியான ஒரு அவலை உணர்ச்சிக்கு வந்தனவுண்டு அதை சொல்லினான். அதே மாதிரி தான் இந்த பாடகைக்கும் மரங்களை இவங்கள் போய் அழைச்சி எங்க மிருகங்களை உயிரோட வச்சிருக்கிறோம், யாகம் பண்ணது என்ன, நாங்கள் இப்போ காட்டு வேறு சொல்லி உயிர்புறையில இருக்கு இலங்கையில் காட்டு வேறு கோயிலில் போகிறோம். இங்கே இந்த கச்சா என்ற இடத்துல நாங்கள் இலங்கையர்களை பார்க்குறோம். அப்போ அந்த காட்டு வேறு கோயிலில் கோழியை பழி கொடுக்கறது ஆட்டு பழி கொடுக்கறது ஆடை கொண்டு வர ஒருத்தர் ஒருத்தர் கத்தியை மூச்சியை வச்சுக்கொண்டு ஒரு பட்டு கழுத்தங்கால உடம்பங்கால் அப்போ அவனுக்கு அது தொழிலாக இருக்கலாம். பார்க்கறவனுக்கு எப்படி இருக்கும் தத்துவத்தை பார்த்துட்டு அதுகளை கத்துற இதுகளை பார்க்க கொள்ள மனம் வரும். அப்போ எங்களுக்கு இப்போ இப்படி தோணுது, இந்த உருந்திர வயது ஒரு காட்டு வயது உள்ள நடந்த இந்த ஜாகம் அப்போ அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அந்த தாடை. நாங்கள் ஒருக்கா பார்க்குற பொழுது ஆட்டை வெட்டிக்கே அதை தலையும் உண்டாகும் பிரியா இருக்கே இறக்கப்படுறோம், தண்ணி பறக்கிற பாட்டு அந்த சத்தம் தண்ணியாக பீருட்டு போவேக்கு போவேக்கு. அப்போ காலங்காலமாக இவ்வளோ மரங்களும் இந்த மிருகங்களும் வலை வர்ற பொழுது பழி கொடுக்குற பொழுது தாடகை எப்படி பார்த்தோம். ஒரு பெண் பெண் ஆறாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் இறக்கத்துக்கு உரியவர். இறக்கு வேற இறக்கப்படுறது ஆணை விட பெண்ணுக்கு தான் கூடும். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஹோமோன்ஸ் ரெண்டு ஹோமோன்ஸ், ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ரெண்டு, அந்த இனத்தை அந்த ஆள் அடையாளம் அதை பெண் அடையாளத்துக்கு என்ன ஹோமோன்ஸ், ஆம்பளைன்றதுக்கு என்ன ஹோமோன்ஸ்ன்றது. ஸோ அந்த ஆம்பளை என்று சொன்னால் செஸ்டரோன், பொம்பளை என்று சொன்னால் ஈஸ்ட்ரோஜன், ரெண்டு முக்கியமான ஹோமோன்கள். அந்த ஹோமோன்கள் எப்போ கூட ஆம்பளைக்கு ஈஸ்ட்ரோஜன் இருக்கோ செஸ்ட்ரோஜன் அது விதேசத்தில் ஒரு ஹோமோன், அந்த ஹோமோன் கூடுதலாக இருக்கிற போது ஆன்மத்தன்மை கூடும். கோபத்தன்மை சண்டை படிக்கிறது சத்தமாக கதைக்கிறது உடம்பு பெருசாக காட்டுறது எல்லாம் அந்த டெஸ்ட்ரோஜன்ற ஹோமோனின் வெளிப்பாடு. ரொம்ப ஈஸ்ட்ரோஜன் எப்படி இருக்கும், பொறுமையாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது கொண்டை பாதுகாக்கிறது. இப்போ காட்டு மிருகங்கள் எப்படி வீட்டுக்கே காட்டிலே இருந்த மிருகங்கள் எப்படி வீட்டு மிருகங்கள் ஆச்சு, வீட்டு மிருகங்களாக ஆம்பளை பார்த்துட்டு டக்குன்னு முடிச்சிடுவோம் அடுப்பில் வச்சுருவோம் கட்டிக்க போட்டுருவோம் நினைப்பேன். பெண்ணணும் அதைக்குள்ள செய்யக்கூடாது பார்ப்போம் பார்த்தா இறக்கமாக இருக்கேன் என்று அதுக்கு தடவி தடவி வீட்டில் உள்ள சாப்பாடையும் கொடுத்து கொடுத்து தான் பொம்பளை காட்டு மிருகத்தை பெண்ணாக பிறந்தவள் காட்டு மிருகத்தை கூட்டுங்கிடுவோம் மிருகமாக்கிடும். இப்போ நான் இப்போ எங்களுக்கு நாங்கள் வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம்னா ஆறதை கொண்டு வந்தது பெண். அப்போ பெண்ணுடைய ஓமங்கள் அந்த பெண் அன்பாக இருக்கிறதுக்கு, ஒன்று இறக்கப்படுறதுக்கு, ஒரே சமயத்தில் பல விஷயத்தை அவதானிக்கிறதா ஆம்பளையோட பொம்பளைக்கு தான் கூட. ஒரு ஆம்பளை எப்பவும் ஒரு பொம்பளை பாவுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நோக்கி பார்த்துட்டு முடிவெடுக்கிறது. ஆ அப்படின்னு பொம்பளை பார்த்தா கதையை பார்த்தா கீழே காலையும் பார்த்துருவான். பார்த்த பார்வையிலேயே அந்த ஒரு ஒரு பெண் ஒரு ஆணை இவர் இப்படி இருக்கலாம், இப்போ இவருக்கு தலைமை இப்படி இருக்கு, இவர் கால்நகம் வட்டி வட்டையில் போடுவார், இவர் என்ன போட்டுக்கிறது அங்கே இவர் ஃப்ரெண்ட் இருக்கு என்று ஒரே சமயத்துல டக்குன்ற ஒரு பெண் கண்டுபிடிப்பான். ஒரு ஆணன் போகிற உடுப்பை வச்சு அது பெண் போட்டாலும் கண்டுபிடிப்பான் என்ன வந்து கட்டையில் அதை கிடக்கு அப்படின்னு. ஏனென்றதுன்னா இந்த இவருக்கு மூளை இருக்கு, மூளை வந்து ரெண்டு மூலையங்களாக பிரிக்கப்பட்டது, ரெண்டு பாட்டாக பிரிக்கப்பட்டது. அப்போ எங்களை காட்டை பார்க்கணும் எப்படி பிரிக்கிறோம், நாலு அறை இருக்கு எங்கள்கிட்ட காட்டில், இது அறை சோனை அறைன்னு பார்க்க, மேலே உள்ள சோனை அறை ரெண்டு பக்கமும் கீழே உள்ள இது அறை, அது மாதிரி தான் மூளையும் பார்க்கலாம். மூளையை பார்க்க எங்களுக்கு மூளையில ரெண்டு பாகம் இருக்கு. நாங்கள் இந்த மிருகங்களை சாப்பிட மீன் எடுத்து சாப்பிட பார்த்தோம்னா சிம்மில் பெரிய பெரிய சாஃப்ட் பெரிய பெரிய சாஃப்டாக இருக்கும், ஐயா வச்சு அமர்ந்தோம்னா அமர்ந்துவோம், அது பார்த்தோம்னா ரெண்டு பக்கமாக பிரிகிற மாதிரி இருக்கு. அது மாதிரி தான் எங்களை மூளை ரெண்டு பாகங்களும் உடையது. அந்த ரெண்டு பாகங்களும் ஆண்களுக்கு ரெண்டு பாகங்களும் சேராமே இருக்கும். பெண்ணுக்கு மட்டும் அந்த ஆண் ரெண்டு பிரிவாக இருக்கிற மூளையும் கேட்குற ஒரு நான் இருக்கு, நான்ன்றா நினைக்கிறது. அதனால தான் பெண் நேற்றைய ஒரே நேரத்தில் பல விஷயங்களை அவதானிக்க தன்மை இருக்கும். ஆம்பளை ஒரே இருந்து ஒரு விஷயத்தை தான் அவதானிக்க முடியும். எப்படி இருந்துச்சுன்னா காட்டில் வாழைக்கு ஆணனுடைய தொழில் என்ன, வேட்டை ஆடணும். அப்போ வேட்டையை எப்படி ஆடணும், டக்குனு ஒரு மிருகத்தை பார்த்து இவன் என்ன வேணும் அம்பு இதை கொல்ல போகிறான் அடிக்க போகிறான் சுட போகிறான்னு பார்த்து ஓட பார்க்கணும். அப்போ நாங்களும் கொடுத்த வச்ச உடனே மாற்றாமல் மாற்றி இந்த மாடஞ்சி ஓடுது, இந்த மாநஞ்சி ஓடுது, இந்த பண்டிகஞ்சி ஓடுதுன்னு ஓட ஓட பார்ப்போம். அந்த லாக் வேறு எங்கும் பார்க்காம அந்த இங்கி ஓடுதோ அந்த இறை அந்த இதையை பார்க்குற நோக்கம் தான் ஆம்பளைக்கு. பொம்பளை அப்படி நினைக்காது, ஒரு மாடு ஓடுதுன்னா இது இங்கே ஒரு முழுந்து போயிடும், அதை போய் தூக்கணும், இப்படி திருப்பி வரமோ அப்படின்னு பல விதமாக யோசிச்சேன். எனது காரணம் கேட்குற இது பெண்ணுக்கு இல்லை, ஒரு இதுக்கு ஒரு நான் தான் நினைக்கிறது, ஆணுக்கு அதை நினைக்கிறது இல்லை. அதுதான் அட் ஏ டைம் ஆம்பளைக்கு கோபம் தான் வரும், கோபம் பார்த்தாலும் கோபம் தான் வந்து நல்ல உணவு வராது. அப்போ பெண்களுக்கு கோபம் வரைக்கும் நல்ல உணவு அந்த ரெண்டு அந்த ஓமான்கள் தான் அது காரணமாக இருக்கிறது. அந்த ஓமான் பிறக்க வரையாக தான் குழந்தை உருவாகி ஒரு குறிப்பிட்ட கிழமைகளுக்கு பிறகு ஆண் உருவாகிறதும் பெண்ணாக உருவாகிறதும் அந்த எக்ஸ் எக்ஸ் எக்ஸ் டிஏடே என்று சொன்ன குரோமசோம்ஸ், அந்த குரோமசோம்ஸ் எக்ஸ் எக்ஸ் என்று சொன்னால் அது பெண், எக்ஸ் ஒய் என்று சொன்னால் அதான். அப்போ எக்ஸ் ஒய்யும் எக்ஸ் எக்ஸும் எக்ஸ் ஒய்யும் வந்தோடனே தான் ஈஸ்ட்ரோஜனும் செஸ்ட்ரோஜனும் சுரக்கிறதா இருக்கும். அப்புறம் வயசாக வயசாக அந்த ஆணுக்குரிய என்ன குணமோ அந்த குணத்துக்குரிய ஓமம் சுரக்கிறது குறைஞ்ச உடனே ஆம்பளை கோவப்படுறது என்ன, அடிக்கிறது என்ன, தனித்தனம் காட்டுறது என்ன, இதெல்லாம் ஆம்பளைக்கு அந்த உதிர கொண்டு போகிறது என்ன ஆம்பளை குறைஞ்சிடும். பொம்பளைக்கு என்ன நடக்கும், பொம்பளைக்கு வயசாக வயசாக பொம்பளை தண்ணி குறைஞ்சிடும், ஆம்பளை தண்ணி வரும். ஏன்னா அந்த சிஸ்டோஜன் ஓமன் கூடி ஈஸ்ட்ரோஜன் ஓமன் குறைஞ்சிடும். குறைஞ்ச உடனே தான் கோபத்தி கேட்குற ஆம்பளை மாதிரி கோபத்தில் குணம் பம்பளை இருக்கும். இந்த மூம்பளியா அங்கே இடக்கடி எங்கேயாவது ஒரு நிறமையை நீட்டி கொண்டு வர மாதிரி இருக்கும். மீச பகுதியில் கொஞ்சம் மீச வரமாதிரி இருக்கும், குரல் தடிக்கும். ஓ முந்தி அம்மாண்டா அப்படி இருந்தா குரல் அம்மா இப்படி கோபப்படுறான்ற மாதிரியே தான் வரும் பயந்து போனோம். அப்போ இப்படி என்ன சாதம் கோபான இருந்தாலும் எடுத்து எடுத்து வைக்கலாம் அடி அதுவா இதுவா செய்கிறான்னு சொல்ற. இப்போ பார்த்தா என்ன அப்பா இப்படிக்கும் நல்ல உள்ளவன் இருக்கிறாரு, இந்த மாறட்டாரப்பா அங்கே அந்த முதுமையான காரணம் முதுமைன்னா அந்த ஹோமோன்ஸ் என்ன குறைகிறதா நான் இந்த ஆண் பெண் தன்மை மாறி குறைஞ்சு கொண்டு போகணும் கூறி கொண்டு போகணும். அப்போ இது தான் சொல்ல வந்த பொழுது சொல்லுங்கோ கேள்வியாக சொல்றீங்களோ இப்ப நான் சொன்ன கதைகள் சிறப்பாக இருக்கும்
0: தொடர்பாக இருக்கிறது சிறப்பாக இருக்கின்றது.
1: அதான் அந்த தாடகை கொடுக்க கூடும், தாடகை வந்து காட்டில் வாட்ட ஒரு பெண் என்னக்கூடிய மிருகங்களை கொல்லக்கூடாது, மரங்களை அழிக்கக்கூடாதுன்ற ஒரு தாய்மை உணர்வோட பாதுகாக்கிற உணர்வு பூமாதேவி என்னது செய்யலாம். அப்போ அதை சொல்கிறேன், ஆனா விஸ்வாமித்திரருக்கு என்ன மிருகங்களை கொண்டு கொண்டு தப்பி தப்பி அந்த ஆம்பளத்தம் வந்தால்தான் ராமனை லட்சுமணன் கூட்டி கொண்டு போய் அந்த எங்கட தவங்களை யாங்களுக்கு அழிக்கலான்னு சொல்லி தாடகையே கொண்டது. அப்ப ஒரு பொம்பளையை கொண்டது இவ்வளவு மரங்களையும் மிருகங்களையும் பாதுகாக்கிற ஒரு ஆளை கொண்டது என்ன அறம்? வாலி என்ன செய்த குற்றம்? சுக்ரீவரும் வாலியும் குரங்குகள் ரெண்டுமே. அப்ப அந்த ரெண்டு குரங்கும் சண்டை பிடிக்கிறதுக்கு ராமன் போய் எனது ஒழிச்சிருந்த பெரியொரு கடவுளின் அவதாரம் ஒரு பெரிய வில் வீரன். இந்த வில் வீரனே மரத்துக்குள்ளே ஒழிச்சு கொண்டு வாலியை போய் கொள்ளணும். அப்போ சுக்ரீவன் சுக்ரீவனும் வாலியும் குரங்கு அண்ணன் தம்பி. ஸோ சுக்ரீவன் மனைவி வாலி ஒன்றை வச்சிருக்கிறார். அது குரங்குகள். குரங்குகளின் வாழ்க்கையில எப்படி மனுஷன் நியாயத்தை அர்த்தம் உண்டு? அப்ப அறம் இருக்குன்னு சொன்னதுக்காக சொல்லுவாங்க. சும்மா ஒரு கதை உருவாக்கப்படி அறம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஓ இல்லை பிரசங்கம் செய்ய முடியும். கதாபிரசங்கம் படம் கொண்டு வரும். கடைசியில கர்ணனை எப்படி அர்ஜுனன் புருத்தி நாகேஸ்வரருக்கு ஐயோடா பண்ற அங்க இங்க கர்ணன் ஒரு தாய பெற்ற தாயை வந்து நீ அவன்கிட்ட இதுல கவச உண்டத்துக்கள் இந்திரனை அனுப்பி அதை வாங்கி உந்தி அனுப்பி வந்தேன். அந்த ஒரு அவனை ஒரு ஒட்டாண்டியா ஆக்கணும் பெருங்கையா ஆக்கணுமே அழிபட்டுருவான். நெஞ்சில மார்பில் உள்ள இதுவும் கவச உண்டனம் என்ன ஒரு பாதுகாப்பு. அப்ப பாதுகாப்பை வரைக்கும் ஒரு ஒட்டாண்டிய போய் அடிக்கிறதுல என்ன இருக்கு அர்ச்சனன்? இந்த நேரம் பார்த்து நீங்க உண்ட சில்ல கொஞ்சம் தள்ளி பதிய விடண்டா அவன் தள்ளியன்னு ஏதோ ஒரு கோபத்துல மாட்டாண்டு விட்டுடுவான். இவன் தேரோட்டின்னு சொல்ல நான் கேட்கறத வந்துட்டு அப்படி சொன்னவனே அவன் விட்டு போயிடுவான் பேசின உடனே. அப்ப இவர் வங்கி என்ன செய்வோம் தேர்ல போனோம்னா அந்த மாட்டுப்பட்ட சில்ல தூக்கி விடுறதுக்காக நாங்கள் கார் ஒன்று பள்ளத்துக்கு போனா என்ன செய்வோம் தூக்கி விட பார்ப்போம். சில்லு தனிக்க பள்ளத்துக்கு போயிட்டா ரோட்ல போயிட்டு தூக்கி விடுறதில்லை. அது மாதிரி இந்த தேர் சில்ல தூக்கி விடுற நேரமா ஐ ஐ இந்த நேரம் பார்த்து அம்பேயன்ற அர்ச்சனை சொன்ன கிருஷ்ணன் அது என்ன சரியா? அதுதான் பகவத்கீதை. அப்ப எப்படி நாங்கள் அறம் என்று சொல்ல முடியும்? சரி ராவண ராவண லட்சுமணனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. லட்சுமணன் உங்களுக்கு தெரியும் ராமன் வேறு சீல. சரி லட்சுமணன் வேறதுக்கு என்ன பேர் அண்ணன் சொன்னேன் அன்னைக்கு
0: ஊர்மிளை ஊர்மிளா.
1: ஆ பாத்துக்கோங்க சரியான ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கு ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு சார் இந்த நிகழ்ச்சி செய்கிறதால தான் உங்களுக்கு இந்த அப்படியான ஞாபகம் சார் இயல்பா உங்களுக்கு இந்த சிறப்பும் இருக்குன்னு நான் நினைக்கிறோம். அதெல்லாம் நான் சும்மா கேட்டு பார்க்குறேன் என்ன ஏது சொல்கிறாருன்னு அப்படியே சும்மா அச்சுட்டா திறமையாக நான் சொல்கிறேன். எல்லாம் இப்போ எனக்கும் இப்படி சொல்லி சொல்லி பழக்கம் அது மாதிரி உங்களுக்கும் சொல்லி சொல்லி பழக்கம் எதுவும் திருப்பி திருப்பி செய்கிறதா தான் எங்களுக்கு அந்த அதில் ஒரு பயிற்சி வரும். அதான் அப்போ நாங்கள் இந்த சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு கண்ணதாசனை பற்றி கதைக்க வந்து தனியொரு விஷயத்தை பற்றி கதைச்சா என்ன என் கண்ணதாசனை பற்றி கதைக்கிறது ஹிந்து ஆட்சி அப்படின்னு நினைப்போம். ஸோ அவருக்கு மூன்று மனைவியல் துணைவி ஏன் மனைவி என்று இதை கர்நாடகத்துக்கு தான் உருவாக்கி வச்சேன். மனைவி என்றது சொன்னது ஒரு ஒரு மனைவி இருக்கேன் ஒரு அஞ்சாறு வந்துட்டா அதே எப்படி மனைவி என்று சொல்ல முடியும்? அவர் துணைவி உறவு தான் சொல்லலாம். அப்போ இந்த கண்ணதாசனுக்கு மூன்று மனைவி மூத்த மனைவிக்கு பேர் வந்து பொன்னழகி ஆட்சி ஆட்சியன் இருக்கு. நாங்கள் ஊரில் யார் ஆட்சி என்று சொல்லுவோம்? ஒரு வயசான பொம்பளைய ஆட்சி என்று சொல்லுவோம். அம்மாவின் தாய் அல்லது அப்பாவின் தாய் ஆட்சி என்று சொல்லுவோம். அம்மா ஆட்சி ஐயாச்சி என்று சொல்லுவோம். அதுமே இந்த ஆட்சி என்ற முறை செட்டியார் என்ற முறை செட்டியார்கள் தான் இப்போ ஆட்சி செட்டியார் என்று சொல்கிற மாதிரி ஆம்பளையில் பொம்பளையில் வந்து ஆட்சி என்று சொல்லுவோம். மனோரமா ஆட்சி என்று சொன்னது ஆட்சிக்கு மனோரமாவுக்கு ஒரு பேர் ஆகி வந்தது ஆட்சி என்று கேள்விப்பட்டிருக்கீங்க குறிப்பாக. அப்போ ஆட்சி அப்போ முதல் மனைவிக்கு பேர் பொன்னழகி ஆட்சி. ரெண்டாவது மனைவிக்கு பார்வதி அம்மாள் அம்மாள் ஆகிட்டா. அம்மாள்ன்றா யார்? அவா ஒரு செட்டியார் இல்லை. மற்ற அடுத்தது ஒரு புலவர் இவர் பாட்டு எழுத எழுத உதவி செய்தவாக்கு பேர் வள்ளியம்மை. அவர் வள்ளியம்மை அம்மாள் புலவர் வள்ளியம்மை அம்மாள் இந்த மூன்று மனைவி. அது மாதிரி பிள்ளைகளை பார்த்தோம்னா மூன்று மனைவி கண்டா இப்போ அராபியர் இங்கே உள்ள ஆப்பிரிக்கர்கள் நாங்கள் எடுத்துப்போம். அராபியர்களும் அப்படித்தான் குறிப்பாக இந்த ஆப்பிரிக்க கருத்தர்களை நாங்கள் இங்கே எடுத்து பார்க்கணும்னா அநேகமாக ஆப்பிரிக்காவில் உள்ளதால என்னன்னு சொன்னால் ஒரு ஆண் மூன்று மனைவியே இது துணை கொள்ளலாம், மனைவியாக இல்லை துணை கொள்ளலாம், ஒரு மூன்று பண்ணோட வாழலாம், மினிமம் மூன்று பண்ணோட வாழலாம். அது விசுவாசர் ஆகிட்டா அது மாற்றவே முடியாது. அப்படி பார்க்குற பொழுது இங்கே இந்த ஐரோப்பா நாடுகளில் குறிப்பாக இந்த பிரான்ஸ் இடங்களில் வாழ்கிற மாலி, செனகல், மொரித்தானியா இப்படியான சாட் இப்படியான உள்ள அந்த ஆப்பிரிக்கில் பார்த்தோம்னா அதற்கு வந்து மூன்று மனைவி இருக்கும். இளமையான ஒரு மனைவியை கொண்டு அது ஆறு பிள்ளைகளை பெறும். ஆறு பிள்ளைகளை பெற்றோட பெண் அப்படி தன்னுடைய அழகையும் தன் இளமையும் தன் வல்லமையும் உழக்கும். ஒரு தாய் ஆகிறா சரி, அந்த தாய் ஆகுவதன் மூலம் மூலம் ஒரு பெண் என தன்னுடைய அழகை இழக்கிறாள், இளமையை இழக்கிறாள், தன்னுடைய வலிமையை இழக்கிறாள். ஒரு பெண்ணுக்கு எந்த படுக்கிறது தான் அந்த மூன்றும் தியாகம். பிள்ளைய பிறந்தனால் என்ன நடக்கலான்றது அவங்களுக்கு அப்படி நடக்கிறோம் இல்லை. அப்போ முதல் மனைவி ஆறு உள்ள போடுறது, அடுத்த மனைவி டக்குண்டு ஆறு உள்ள, இன்னொரு மனைவி ஆறு உள்ள, மூணு மனைவி மூணு பதினெட்டு பதினெட்டு பிள்ளை ஒரு இங்கே உள்ள ஆதரிக்கிறது. இப்போ அது அரசாங்கம் சரிச்சட்டம் கொண்டு வந்துருக்கோம், ரெண்டு பேரும் திருமணம் செய்யலாம். இந்த ஆதரிக்கிறது சும்மா தங்கட நாட்டுக்கு போய் இங்கே உள்ள உடுப்பு காசை காட்டி அங்கே மகளம் பண்ணுற கூட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறார், வச்சுக்கொண்டு மனைவி ஆகுது. அது பிள்ளை போகிறோம் அப்படி படுற பொழுது எத்தனை இந்த கண்ணனாங்கிறது பதினஞ்சு பிள்ளை.
0: ஆமாம்,
1: அப்போ மூன்று மனைவின்னு பார்த்துட்டு பதினஞ்சு பிள்ளைகள் ஆச்சு. இப்படி பார்க்குற பொழுது அப்போ தாயின் பேரை தான் தந்த மகளுக்கு வச்சா அவன் நல்லா ஒரு தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு கட்டிக்காரர். சென்னையில வந்து நாங்க தெரியும் டிநகர் இருக்கோம், டிநகருக்கு பக்கத்துல உள்ள ஊர் தான் பாண்டி பஜார். அந்த பாண்டி பஜார்ல ஒரு புத்தக கடை வச்சிருக்கோம், கண்ணவாசன் பதிப்பாமன்ற புத்தகம். ஆனால் அவரும் லெக்சரும் கூட அவர் கொஞ்சம் திராவிட லெவலாக தான் கிடப்பார். அவர் ஏன்டா தண்ட தப்பண்ட போலாட வந்ததால் ஒரு சில பேர் அப்படித்தானே இருந்தா ஆரண்ட தெரியாமல் எப்பவுமே லெவலாக கிடைக்கிறேன் சில பேர். ஆனால் மூத்த மகன் அப்படி இல்லை, மூத்தவன் பெரிய சிம்பிளாக கிடப்பேன். அப்போ இந்த ரெண்டாவது இந்த மகன் அந்த அது பேர் கண்ணதாசன் பார்த்துவான்னு வச்சு வந்து அவர் விரிவிடையாளர் ஏதோ ஒரு பேர். அப்போ கொஞ்சம் தான் கிடப்பார் அப்படியே பார்த்துக்கலாம். அவே நாங்கள் கண்ணதாசன் பற்றி கொஞ்சமாக கிடைச்சிருக்கோம், என்ன நிறைய கிடைக்கலாம் அவர்கிட்ட பாட்டுகளை பற்றி எல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய பாட்டுகள் எல்லாம் இருக்கு. கண்ணதாசன் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன பிடிச்ச பாட்டு போகுமே?
0: பல பாடல்கள்
1: இப்போ நாங்கள் அந்த கணவன் மனைவி உறவு பற்றி பார்த்துருந்தோம்னா அந்த பாலம் பழமன படத்தில் நீங்கள் போன முறை கேட்டு வாங்க
0: இல்லை பாலும் பல இந்த பாடல்
1: பாலம்பழமும் அந்த பாசம் அந்த படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா என்ன அருமையான தமிழ் சொல்லுங்க உறவை அப்படி சொல்லும் போது கொண்டு கொண்டு போறாங்க. பழம்பழத்துல என்ன உறவு வந்தா சொல்லாத சொல்லுக்கு பணமாக காய்ச்சாங்க அது மாதிரி எல்லா பாட்டும் அர்த்தங்களை தேடி அனுப்பவும் நாங்கள் வந்து அதே பாலம்பழம் படத்துல கட்டி
0: சுட்டதாக
1: பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு படத்தை பற்றி நாங்கள் கதைச்சோம் பாத காணிக்கை.
0: இந்த
1: குடும்ப உறவுகள் எந்த அளவுக்கு இருக்கும், ஒவ்வொரு உறவும் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, ஆடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அப்போ யாரோ கடைசி வரைக்கும் யாருன்னு தெரியாது. அது மாதிரி அந்த வாழ்க்கையின் தத்துவங்களே சொல்றேன் பாட்டு. அதே போல் எங்களோட மதம் சம்பந்தமான பாட்டுகள் இப்போ நாங்கள் கிறிஸ்துவ பாட்டு நிறைய கேட்கலாம், சைவ பாட்டு மட்டும் கேட்கறது இல்லை. ஏன்னா அர்த்தமில்ல இந்து மதம் என்று சொன்னதுக்கு கருத்து என்னன்னு சொன்னால் அவர் முதல் கடவுள் மறுப்பு மறுப்பு கொள்கைகள் தான் கூடின காலம் இருந்தார். கருணாநிதியோடு இருந்த காலத்துல எல்லாம் கலைஞர் கருணாநிதி மன்னிக்கணும், கலைஞர் கருணாநிதியோட இந்த கலைஞர் கருணாநிதி என்று நான் திருப்பி மன்னிக்கணும்ன்றதுல ஏது நினைவு வருது அவங்களுக்கு அண்மையில் நேற்று முந்தின நாள்
0: கலைஞர் கருணாநிதி
1: அவங்களுக்கு வேலை அதிகமாக கிடைக்கிறது அதை அவர் நினைச்சு சொல்லியிருக்கேன். இல்ல என்ன சில பேருடைய அந்த நல்ல குணங்கள் பெருந்தன்மைகள் எப்படி வாழ்றதுக்கு தான் இந்த இடத்தை நான் சொல்லுவாங்க. என்னதுனால ஒருவர் ஒரு மந்திரி சொல்ற பொழுது கருணாநிதி என்று பரவாயில்லை சொல்லிட்டேன். நாங்கள் பொதுவா கலைஞர் கருணாநிதி தான் சொல்றது வழக்கம். மு கருணாநிதி கலைஞர் சும்மா மொண்டியா கருணாநிதி என்று சொல்றது. ஸோ கலைஞர் கருணாநிதி என்று சொல்ல வேண்டிய இடத்து ஒரு கருணாநிதி என்று சொல்லிட்டேன். ஒரு அமைச்சர் பாவை கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் சொன்னோடனே முதலமைச்சர் கலைக்கிற சமயத்தில் முதல் தலைமைச்சர் சோவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எங்களுடைய அமைச்சர் இப்படி கருணாநிதி என்று சொல்லிட்டார், கலைஞர் கருணாநிதி என்று சொல்லுவாங்க என்ன சொல்ற எதிரியா இருந்தாலும் அந்த மதிக்கிற குணம் நாங்கள் எதிரி இருந்தது தாறுமாறா தான் நினைக்கணும் என்று கொடுக்க முடிய மதிப்பை கொடுக்கத்தான். அது மாதிரி நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கள். முதலமைச்சர் வந்து எல்லாருக்குமே முன் முதலமைச்சர் அதே இடத்துல இருந்தால் சும்மா கையை காத்துறீங்க அதை கூப்பிடுறது. இவர் எல்லாரும் வந்து எல்லா பக்கமும் பார்த்து வணக்கம்
0: சொல்றேன்.
1: அப்ப உயர்நிதி எப்படி இருக்கிறார்
0: பாத்தீங்களா?
1: ஒரு வங்கிய பார்த்துட்டு பாக்குற மாதிரி அப்ப ரெண்டு பேர் படுத்து அமைச்சர்கள் இல்லாமல் இப்பதான் தெரியாதா? நீங்கள் எப்படி அமைச்சர் படிப்பு பெற்று படிப்பு எத்தனை அதிகம் பேப்பர் இருக்கு பிஏ முடிக்காம இருக்கு. அப்போ அந்த என்ன வகையில மன்னராட்சி என்ற சொல்ற மாதிரி கருணாநிதி எப்படி வந்தோ டிக்கெட் இல்லாம கருணாநிதி நானும் சொல்லிட்டு மன்னிக்கோங்க கலைஞர் கருணாநிதி. அப்ப அவர் கலைஞர் இல்ல, அவர் கட்டிக்காம தான் அவர்கிட்ட இதுல நான் மொழி பெயர்த்திருக்கோம். சங்க தமிழ மொழி பெயர்த்து அரசு வலியுறுத்துக்கு இருக்கு. இப்போ அக்டோபர் 14ஆம் தேதி சிவசம் சங்கரியம்மாவுடைய வாக்குவரத்தாளர் சூரிய வம்சம் அதான் பிரஞ்சிட மொழி பெயர்த்து இப்போ அக்டோபர் 14ஆம் தேதி வலியுறுத்து நடக்க இருக்கிறது. அதுக்கு நாங்கள் இந்தியாவுக்கு போக வேண்டியிருக்கிறோம். அந்த வெளியிட்டு நான் தான் பிரஞ்சிட மொழிபெயர்த்தோடைய என்ன கழுத்தார்கள் 14ஆம் தேதி வாங்குவோம் இந்தியாவில். ஸோ அது மாதிரி அந்த அதுகளை மறக்கலாம். அவருடைய கலைஞர் கருணாநிதி இந்த சங்க தமிழை படித்து தான் திருக்குறள் எங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டதுன்னு எனக்கு தெரிய வந்தது. அந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன். அரங்கேற்றம் செய்யப்பட்ட கோவிலுக்கு இப்போ உள்ளது காளையார் கோயில். அங்கே 3 சிவன் கோயிலும் 3 உமாதேவி கோயிலும் இருக்கும். அவ்வளோ உயரம் நாங்கள் நிமிந்துதான் பார்க்கணும் அந்த கோயில் சிவைகளை. எல்லாம் கருங்கல் இல்லாத கட்டப்பட்டது. மருது சகோதரர்கள் என்ற 2 அண்ணன் தம்பியும் சேர்ந்து கட்டின கோயில் தமிழ்நாட்டு அடையாளம். ஸோ அந்த கோயில் தான் உக்கிர பெருவழி என்ற அரசன் தலைமையில் இந்த திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அப்போ அபயாரண்ட படம் வரைக்கும் அப்படியும் சொல்லியிருக்கோம். அபயாரம் திருவள்ளுவரும் பதிவினும் மதுரைக்கு போயிடணுமா, மதுரையில் தான் அது அரங்கேற்றம் செய்யப்பட்டது. மதுரை நான் சொல்கிறேன் இந்த காணாம் பேர் என்ன இப்போ உள்ளது காளையார் கோவில், அதுக்கு பழைய பேர் காணாம் பேர். அப்போ இந்த சங்கத்தமிழ் கலைஞர் கருணாநிதியுடைய சங்கத்தமிழை நான் படிக்கிற பொழுதுதான் இந்த கோவிலின் வரலாறும் திருக்குறளங்கள் மொழிபெயர்க்கப்பட்டதும் அதனுடைய உண்மையான பேர் என்ன நான் தெரிஞ்சோன்னே. அதை நான் இந்தியா போயிருந்த பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சொல்லியிருக்கோம். திருக்குறள் அரங்கேற்றப்பட்டது இந்த படத்திலே ஆப்பியார் படத்திலே மதுரை என்று வருது. முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய இதை படிக்கிற பொழுதுதான் இந்த புத்தகத்தை படிக்கிறேன். இது காணாம் பேர் என்று நாங்கள் முந்தி சொன்னது இப்போ காளையார் கோயில் என்று அப்படியாண்டவர் கேட்டோ. அந்த அவ்வளோ இன்னும் நிறைய இருக்கு கலைஞருடைய தமிழை பற்றி சொல்லுவாயிருந்தா அவர் உண்மை தான் அதுக்கு வார்த்தைகள் இந்த மாதிரி சொல்லிடுறோம். ஸோ அதை சொல்ல வந்தேன். நல்லது பிரியோகமாக இருக்க கலைச்ச விஷயம்.
0: ஆமாம், பல தகவல்கள் தந்திருந்தீர்கள். அடுத்த வாரமும் தொடருவோம்.
1: கண்ணிச்சயமாக அடுத்த வாரமும் தொடருவோம். நல்லது, மகிழ்ச்சி, சந்தோஷம் ரெண்டும் ஒரே பொருள் தான். இன்னைக்கு ஒரு ஒரு திருக்குறள் ஒரு திருக்குறள் படித்தோம். படிக்க பொழுது அதுல மகிழ்கள் என்று சொல்லுவார், கழித்தல் என்று ஒரு சொல்லுவார். அப்ப அந்த திருக்குறளை படித்த உடனே கழித்தல் என்றா என்ன, கண்டு கழியுங்கள் என்று என்ன நாங்க சொல்லுவோம். அப்ப கண்டு கழித்தல்னா மகிழ்தல், சந்தோஷம் அடைதல். ஆனா மகிழ்களுக்கும் கழித்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த திருக்குறளை நான் அடுத்த முறை சொல்லியிருக்க இது இந்த விளக்கத்தை நான் அந்த ஒரே பொருள் என்று சொல்லி நாங்கள் ஒத்து சொல்லணும்னு சொல்லுவோம். ஒத்து சொல்லணும் எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் எப்படியும் இருக்கும். எப்படி மனைவியை துணவி என்று சொல்லாமண்டாலும் மனைவியால் என்று சொல்லலாம், வாழ்க்கை அவருக்கு சொல்லுகிற வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி தான் எந்த சொல்லுக்குமே அன்பு, காதல், பாசம், பக்தி, நேசம் என்று நாங்கள் சொன்னாலும் நட்பு ஒன்று ஒரு வித்தியாசம் இருக்கு. அடிப்படையில் அன்பு தான் அங்கே இருந்தாலும் ஒவ்வொரு ஆரோட என்னது இப்போ கடவுளோட இப்போ ஆண்டாள் பாடினர்கள நாங்கள் எப்படி பக்தி பரவசம் ஒன்று தானே சொல்லுவோம். அது மாதிரி இதை சொல்லுவோம். அப்போ ஒன்றும் பொருள் ஆனால் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அதனை கண்டும் கழித்தலும் மகிழ்தலும் என்னது என்றதை நாங்கள் அடுத்த முறை அந்த திருக்குறளை சொல்லி நான் அதுக்கு நல்லது மகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டு மூன்று தான் திருப்பி
0: அப்போ
1: அடுத்த முறை சந்திப்போம். நன்றி
0: நன்றி வணக்கம்.

ஒவ்வொரு நேரமும் உதவுமான எல்லோடு நன்றிருந்த பேராசிரியருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் குறிக்கொண்டு தமிழிலேயே அனைத்து நிகழ்ச்சிகளும் இத்துடன் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் ஓர் நிகழ்ந்தாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் வளமான நலமான இதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறச் செல்வது என்றும் உங்கள் சவாக்கிரீஸ்வரன். நன்றி, வணக்கம்.

0: காலை 6:23 ஆகிவிட்டது. இவன் அவனேதான் திரைப்படத்திலிருந்து சற்று முன்பு உங்களுக்காக பாடல் ஒலித்தது. பி வி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியிருந்த இந்த பாடல பாஸ்கர் விரும்பி கேட்டிருந்தாரு.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
2: முக்கிய டீம் சாலை உட்லன்ஸை நோக்கி செல்லும் வழியில் ஸ்டீவன் சாலைக்கு பிறகு 3rd தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: ஏன் சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679-66466.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கே.
6: மாணவர்களுக்கான கேள்வி அங்கம் தொடங்கிவிட்டது. மாணவர்களே, நாங்க உங்ககிட்ட ஒரு தகவலை சொல்லுவோம். தகவலை கேட்ட பிறகு நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா ஜோதி ஸ்தா புஷ்பக்கடை வழங்குற லவிஸ்தா காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டு இருக்கு.
7: சஜினி, அண்மையில சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு டிரம் இசை கலைஞர் அவரை பத்தின ஒரு தகவலை வாசிச்சிருந்தேன். இவரு 14 வயதுல ட்ரம் வாசிக்க தொடங்கினாரு. அது வரைக்கும் கல்வியில அவர் சிறப்பா செய்யல, நீ அவ்வளவு புத்திசாலி இல்ல, உன்னால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரம் இசை கருவி வாயிலா அவர் யாரு அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சாரு. பின்பு படிச்சு முடிச்சுட்டு இந்த க்ரூஸ் இருக்குல்ல, கப்பல் பயணம், குறிப்பா அந்த கரீபியன் ஐரோப்பிய நாடுகளுக்கு போற அந்த கப்பல் பயணம் இருக்குல்லையா, அதுக்குள்ள எல்லாம் போய் அவரு வந்து இசை கருவிலா வாசிச்சு அங்க இருக்கிறவங்களும் மகிழ்ச்சி படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 2016 மீண்டும் சிங்கப்பூருக்கு வந்துட்டாரு. அவர் வந்து சிங்கப்பூர்ல ஒரு டிராம் இசை பள்ளிய தொடங்கி 30 மாணவர்களுக்கு மேல இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 20 பேருக்கு வேலை வேற கொடுத்திருக்காரு.
6: ஆமா, இப்ப ஒரு பள்ளி மட்டும் இல்ல, 5 பள்ளிகளை அவர் நடத்திக்கிட்டு வராரு அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
7: இதுக்கும் மேல கின்னஸ் உலக சாதனையையும் படைச்சிருக்காரு சஜினி.
6: அடேங்கப்பா,
7: அதாவது ட்ரம் சொல்லும் போது இந்த ஸ்பின் அண்ட் ஸ்ட்ரைக் ட்ரம் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வகையான ட்ரம் பீட்ஸ், குறிப்பா 1 நிமிஷத்துக்குள்ள 233 ஸ்பின் அண்ட் ஸ்ட்ரைக் ட்ரம் பீட்ஸ் செய்து கின்னஸ் உலக சாதனையை படைச்சிருக்காரு இந்த அற்புதமான நபர். அவருடைய பெயர்
6: ஒரு காலத்துல அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நீ படிக்கிறதுக்கே லாய்க் இல்ல, நீ வாழ்க்கையில எல்லாம் வந்து சிறந்து விளங்க மாட்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர் இருந்தாலும் என்னுடைய கனவுகள், என்னுடைய லட்சியத்தை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சிந்தித்து செயல்பட்டு இன்னைக்கு கின்னஸ் உலக சாதனையை புரிஞ்சிருக்காரு.
7: உங்களுக்கான கேள்வி இதுதான், ரொம்ப ரொம்ப சுலபம். நாங்க சொன்ன அப்படிங்கிற அற்புதமான கலைஞர் எந்த இசை கருவிய வாசிச்சாரு, வாசிச்சுக்கிட்டு இருக்காரு?
6: உங்களுடைய பதில்களை இப்பவே குரல் பதிவாக பதிவு செய்து 9678889 என்று எனக்கு அனுப்பி வச்சிருங்க. உங்களுடைய பெயர், எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த நிலையில படிக்கிறீங்க அப்படிங்கறத பதிவிட மறந்துடாதீங்க.

0: எதுக்கு தங்க மனசு படத்துல இருந்து பாடுறத கேட்டீங்க. அதுக்கு முன்னால முள்ளு மலரும் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம் பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: நேரம் இப்பொழுது காலை 6:36 ஆகிவிட்டது. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் உட்லன்ஸை நோக்கி செல்லும் புக்கிட்டிமா ரோடு ஸ்டீவன்ஸ் ரோடிற்கு பிறகு 3 தடத்தில் வாகனம் 1 பழுதாகி உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு

0: பத்தி பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன்.
1: சொல்லுங்க.
0: அதாவது 1988 ஆண்டுல ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தம்பதியர் கன்சர் கிறிஸ்டின், இவங்க இருவருமே வந்து ஆப்பிரிக்காவில பயணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு புறப்பட்டாங்க.
1: சரி.
0: அவங்களுடைய வாகனம் மெர்சிடிஸ் பென்ஸ் ஜி வேகன் அப்படிங்கிற வாகனத்திற்கு வந்து ஓட்டோ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓட்டோட சேர்ந்து ஆப்பிரிக்கா கண்டம் முழுக்க நம்ம பயணம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்க. 18 மாதங்கள் தானே நம்ம பயணம் செய்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு கடைசியில பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க தொடர்ந்து பயணம் செஞ்சிருக்காங்க. 177 நாடுகளுக்கு இந்த ஓட்டோ அப்படிங்கிற வாகனத்துல பயணம் செஞ்சிருக்காங்க.
1: 25 ஆண்டுகளா தொடர்ந்து பயணம் செஞ்சிருக்காங்க.
0: தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
1: ஏன் அப்படி தொடர்ந்து பயணம் செஞ்சாங்க?
0: அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் கூட அதிக நேரத்தை செலவழிக்க முடியுதே அப்படின்னு அவங்களுக்கு நினைக்கும் பொழுது, பல மக்களை அவங்களால சந்திக்க முடியுது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. 2010 அவருடைய அந்த மனைவி கிறிஸ்டின் வந்து தவறிட்டாங்க. அவங்க மறைவதற்கு முன்பு கன்ச அவங்களுடைய கணவர் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் போயிட்டாலும் பரவாயில்ல, நீங்க தொடர்ந்து பயணம் செய்யணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. கன்டரோ வந்து அந்த நேரத்துல அந்த இழப்பை வந்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. மனைவி தவறிட்டாங்க அப்படிங்கிற இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியல. வீட்டுல இருந்து முடங்கி கிடக்காம என்னுடைய மனைவி சொன்னதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சு அவரு தொடர்ந்து பயணம் செஞ்சாரு. அதன் பிறகு 2014 அவரு மறைஞ்சாரு.
1: ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்துல பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் நமக்கு காத்திருக்கு.
0: ஆமா,
1: அத ஒரே இடத்துல செலவிடாம வெவ்வேறு இடங்களுக்கு போய் வெவ்வேறு ஆட்கள்கிட்ட பேசும்போது வெவ்வேறு விதமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய எண்ணமோ சிந்தனையோ விரிவடையும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல.
2: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: பொன்னியின் செல்வன் முதலாம் பாகத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. பாலக்காட் ஸ்ரீராம், மகேஷ் விநாயகம், ஸ்ரீய கோஷல் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: 6:30 ஆகிவிட்டது. இன்றைய வானிலையை பொறுத்தவரை நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் சிங்கப்பூரின் பல பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
2: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வழி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீஸ் ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம், கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீட்சா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
3: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
4: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சான், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
5: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகம் அறிமுகப்பட்ட
4: PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா தாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கி அட்லூரி.
6: ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் வெளியீடு.
5: பட் ஐ லவ் யூ.
7: ஹே, ஆர்கே குறிப்பு
1: சஜினி, இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப சர்ச்சையான ஒரு தகவல்.
0: என்ன சொல்றீங்க?
1: இத கேட்டா நீங்க வந்து அதிர்ச்சி அடைய போறீங்க.
0: அப்படி என்ன தகவல் சொல்லுங்க.
1: ஆராய்ச்சியாளர்கள் இக்மார் ராப் மற்றும் ஜான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தகவலை கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: என்னன்னு?
1: 19 ஆண்டுகளா அவங்க சேகரிச்ச தகவலின் அடிப்படையில் என்ன தெரிய வந்திருக்குதுன்னா, காதல் வயப்படும் ஆண்களுடைய ஆரோக்கியம் மோசமடைய தொடங்குது அப்படின்னு அவங்களுடைய ஆய்வுல சொல்லிருக்காங்க.
0: என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா காதலிச்சா ஆரோக்கியம் வந்து மேம்படாதா?
1: அது காரணம் இல்ல.
0: அப்புறம்
1: இந்த காதல்ல விழும்போது மத்தவங்களுக்கு எவ்வளவு ஆர்வத்தோட நம்ம செயல்படுறோமோ அந்த ஆர்வத்தை நம்ம ஆரோக்கியத்தையும் காட்டணும் அப்படிங்கறதுதான் நான் வலியுறுத்த விரும்புறேங்க.
0: ஆஹா,
1: மத்தவங்க நல்லா இருக்கணும், அவங்க தூங்கினாங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களான்னு பாக்குற அதே நேரத்துல நாம ஆரோக்கியமா இருக்குமா, நாம நல்லா தூங்கணுமா, நாம சிறப்பா செயல்படுறோமா அப்படிங்கறதையும் நீங்க பாக்கணும்.
0: ஆமா ரவி, நாம ஆரோக்கியமா இல்லனா நமக்கு பிடிச்சவங்க கூட நாம எப்படி சந்தோஷமா வாழ்றது?
1: அதேதான். ஆக இருவரும் சேர்ந்து ஆரோக்கியமான நடவடிக்கைகளை ஈடுபடுங்க, வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருங்க.
0: அவ்வளவுதான்.

0: தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. குட்டி பரத்ல இருந்து பாட்டு வந்துச்சா, அதுக்கு முன்னால சிங்கம் இரண்டு பரத்ல இருந்து பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது.
1: வணக்கம், அவர் வந்து ட்ரம்ஸ் இசை கருவி வாசிப்பவர். என் பேர் ஆத்திரியன். நான் சிறங்கன் உயிர்நிலை பள்ளியில் உயிர்நிலை இரண்டு படிக்கிறேன்.
0: இவரு சிங்கப்பூரை சேர்ந்த டிராம்ஸ் இசைக்கலைஞர். சமீபத்துல அவரு உலக சாதனை, அதாவது கின்னஸ் உலக சாதனையை படைச்சிருந்தாரு. அவரை பத்தின அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தின சுவாரஸ்யமான ஒரு சில சம்பவங்களை நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா?
2: ஆமா, அவரு எந்த கருவியை வாசிக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். ஆத்திரியன் சரியான பதில சொல்லிட்டாரு. ஜோதி சாபகடை வழங்குற லவிஸ்டா காஃபி அவருக்கு பரிசாக கிடைக்கிறது. சரி, பெரியவங்களுக்கான கேள்வி அங்கம் ஏழு மணி செய்திகளுக்கு பிறகு இடம்பெறும். எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. இது உங்கள்
0: வணக்கம் சிங்கை ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம். நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

பெனிஃபிட்களை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் சிறார் பாலியல் துன்புறுத்தல் நடந்தது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று முஸ்லீம் விவகாரங்களுக்கான தற்காலிக அமைச்சர் ஜாக்கி முகமது கூறியிருக்கிறார். சிறார் இளைஞர்கள் பங்கேற்கும் நடவடிக்கைகள், ஒன்றுகூடல் ஆகியவற்றுக்கான பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்யும்படி சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றத்திடம் கேட்டிருப்பதாக அவர் சொன்னார். திரு ஜாக்கி பேசும் காணொளி மன்றத்தின் ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்த பிள்ளைக்கும் எங்கும், குறிப்பாக நம் பிள்ளைகள் பாதுகாப்பாய் உணரும் இடத்தில் அவ்வாறு நடந்திருக்க கூடாது என்றார் அவர். சிங்கப்பூரைச் சேர்ந்த பதிவு பெறாத சமய போதகர் 2 சிறுவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார். அந்த வழக்கில் அவருக்கு 27 ஆண்டு 10 மாத சிறை தண்டனையும் 24 பிறம்படிகளும் விதிக்கப்பட்டன. சிங்கப்பூர் ஆசியான் கண்ண கார்பந்து போட்டியிலிருந்து வெளியேறியிருக்கிறது. 2வது அரையிறுதி போட்டியில் தாய்லாந்தை வென்றது சிங்கப்பூருக்கு கை கொடுக்கவில்லை. பாங்காக்கின் ராஜமங்களா அரங்கில் நடந்தது 2வது அரையிறுதி ஆட்டம். விறுவிறுப்பான போட்டி. 2-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வீழ்த்தியது சிங்கப்பூர். சுமார் 14 ஆண்டில் தாய்லாந்துக்கு எதிராக சிங்கப்பூருக்கு முதல் வெற்றி. சனிக்கிழமை ஜலம்பசார் அரங்கில் நடந்தது முதல் அரையிறுதி போட்டி. 1-3 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்திடம் வெற்றியை பறிகொடுத்தது சிங்கப்பூர். அதனால் 3-4 என்ற கோல் கணக்கில் பின்தங்கியது சிங்கப்பூர். உலக தரவரிசையில் 94 இடத்தில் இருக்கிறது தாய்லாந்து. நேற்றைய வெற்றிக்கு முன் அந்த அணியிடம் சிங்கப்பூர் 11 போட்டிகளில் வெற்றியை நழுவவிட்டது. ஆசியான் கண்ண கார்பந்து போட்டி முழுதும் சிங்கப்பூர் அணிக்கு உந்து சக்தியாய் விளங்கிய ரசிகர்களுக்கு பயிற்றுவிப்பாளர் கெவின் லீ நன்றி தெரிவித்திருக்கிறார். சந்தேகத்திலிருந்து சிலரை நம்பிக்கையாளர்களாக மாற்றியிருப்பதாக அவர் நம்பிக்கையுடன் கூறினார். ஒரு குழுவாக ஆசி கண்ண பயணத்தை தொடர என்ன செய்ய வேண்டும் என்பதில் மிகுந்த தெளிவுடன் இருப்பதாக திரு லீ சொன்னார். இன்னும் வலிமையான அணிகளுடன் மோதும்போது இந்த பயணத்தில் நிச்சயமாக தடைகள் இருக்கும் என்றார் அவர். சென்ற ஆண்டு சிங்கப்பூர் அணியை ஆசிய கண்ண போட்டிக்கு தகுதி பெறச் செய்தவர் திரு லீ. பிலிப்பீன்ஸ் சட்டப்பூர்வ சட்டவிரோத துப்பாக்கிகள் தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செய்வது பற்றி பரிசீலிக்கிறது. நேற்று அங்குள்ள ஜம்போங்கா பல்கலைக்கழக வளாகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்தனர். அவர்களில் 1 துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபர். அந்த அசம்பாவிதம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த அதிபர் ஃபெர்டினன் மார்கோஸ் ஜூனியர் உத்தரவிட்டிருக்கிறார். இன்னொரு பள்ளியில், சமூகத்தில், குடும்பத்தில் அத்தகைய துயரம் நடக்காமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அரசாங்க அமைப்புகள் ஆராயும்படி அவர் கேட்டுக்கொண்டார். 9வது மாணவரான சந்தேக நபர் பயன்படுத்திய 2 துப்பாக்கிகளில் ஒன்று பிலிப்பீன்ஸ் சுங்கத்துறையால் வழங்கப்பட்டது என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சுங்கத்துறையில் பணியாற்றும் அந்த மாணவரின் தந்தை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பெனஹம் உக்ரைனுக்கு முழு ஆதரவு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவை தாக்குவதற்கு பிரிட்டனில் ஆளில்லா வானூர்திகளை உக்ரைன் பயன்படுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான விளைவுகளை பிரிட்டன் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று மாஸ்கோ எச்சரித்தது. இந்நிலையில் உக்ரைனுக்கான ஆதரவு தொடரும் என்று திரு பெனஹம் கூறினார். பிரிட்டனும் உக்ரைனும் சந்தர்ப்பவாத கூட்டணி நாடுகள் அல்ல. எப்போது தேவையோ அப்போது உக்ரைனுக்கு பிரிட்டன் ஆதரவாய் நிற்கும் என்று அவர் சொன்னார். உக்ரைன் நெருக்கடியை பிரிட்டன் வேண்டுமென்றே தீவிரமாக்க விரும்புவதாக அந்நாட்டில் உள்ள ரஷ்ய தூதரகம் முன்னதாக சாடியிருந்தது. பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வா அமேசான் ஆற்றின் முகத்துவாரம் அருகே கடலில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை பாராட்டியிருக்கிறார். அந்த கண்டுபிடிப்பு பிரேசிலின் வளமான வருங்காலத்துக்கு வழியமைக்கலாம் என்றார் அவர். பிரேசில் அரசாங்கத்தின் பெட்ரோபிராஸ் எண்ணெய் நிறுவனம் அமேசான் கரையிலிருந்து சுமார் 175 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் எண்ணெய் வளத்தை கண்டறிந்திருக்கிறது. சுமார் 1,886 மீட்டர் ஆழத்தில் எண்ணெய் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அங்கு எவ்வளவு எண்ணெய் இருக்கிறது, அதை எடுப்பது வணிக ரீதியாக சாத்தியமா என்பது தெளிவாக தெரியவில்லை. அந்த பகுதியில் எண்ணெய் ஆய்வுக்கு அனுமதி அளித்த பிரேசில் அதிபரின் முடிவை இயற்கை ஆர்வலர்கள் கடுமையாக குறை கூறுகின்றனர். அமெரிக்காவின் மெட்டா நிறுவனத்தின் மீதான வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. இளையர்களை அடிமையாக்க மெட்டா வேண்டுமென்றே தனது தளங்களை வடிவமைத்திருக்கிறது என்பது குற்றச்சாட்டு. 2023 அமெரிக்காவின் 29 மாநிலங்கள் வழக்கு தொடுத்தன. அவற்றின் சார்பில் 4 மாநிலங்கள் நீதிமன்றத்தில் மெட்டாவிடம் பல பில்லியன் டாலர் இழப்பீடு கோருகின்றன. குழந்தைகளின் தனியுரிமை தொடர்பான சட்டங்களை மெட்டா மீறியதாக அந்த மாநிலங்கள் குற்றம் சாட்டுகின்றன. பயனர்களை ஈர்த்து அவர்களை முடிந்தவரை தளத்தில் இருக்கச் செய்வது, பயனர்களின் தகவல்களை சேகரிப்பது, அவற்றின் உண்மை நிலையை மக்களிடமிருந்து மறைப்பது ஆகியன மெட்டாவின் வர்த்தக அணுகுமுறை என்று கலிபோர்னியா வழக்கறிஞர் ஒருவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டினார். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மெட்டா அந்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்திருக்கிறது.
3: சொல்லும் பொருளும் டபுள் டெக்கர் ஈரடுக்கு. சிங்கப்பூரின் சில பகுதிகளில் ஈரடுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. டபுள் டெக்கர் ஈரடுக்கு.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 மணிக்கு இடம்பெறும். பிரதமரின் உரையை ஒலி 968 கேட்கலாம். அதனை மீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
6: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD.
7: 1000 மாதாந்திர பதிவுகளுக்கு மேல் பெற்று 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன நிறுவனமாக திகழ்கிறது BYD.
6: மாதம் முழுவதும் கவர்ச்சியான பரிசுகளையும் BYD டான்சர் உரிமையாளர் பலன்களையும் பெறலாம்.
7: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுக்க.
9: ஆஹா, சம்ம வாசனை.
8: சிங்கப்பூரின்
6: முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு
7: www.nadagamic.com.
10: ஆதரவு வழங்குவோர்
11: மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: விறுவிறுப்பான பாடல்களை உங்களுக்காக தொடர்ந்து வரப்போகுது. நீங்க தயாரா? இதை கேளுங்க.
1: போக்குவரவு
0: அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா துவாச நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன் சாலைக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் ஆங்மோக்கி அவனியூ ஒன்றுக்கு முன்பு போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. அதோடு BKE நோக்கி செல்லும் SLE BKE PIE exit அங்கேயும் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டியை நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைஸஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதைதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகைப்பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி சனிக்கிழமை ஆகஸ்ட் 29 தேதி மாலை 6:30 மணிக்கு கேபிட்டல் தியேட்டர் அரங்கில். பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-0177. கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை
1: வணக்கம் சிங்கே.

0: மணி, நம்ம வீட்டு ஹெச்ஐபி வேலையோட சேர்த்து சமையலறையும் புதுப்பிச்சிருவோமா?
1: வீடு அலங்கோலமா இருக்கிறப்பவே அதையும் செஞ்சு முடிச்சிருவோங்க. சமையலறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையலறையும் வேணும்ல.
0: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யார் செய்வாங்க?
1: MSR 2013 இருந்து 1000க்கு மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. MSR கேஸ்ட்ராஸ் உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
0: தீர விசாரிச்சுட்டு சொல்லு.
2: MSR இன்டீரியர் டிசைன், வாட்ஸ்அப் 9778 1234. MSR
3: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்,
3: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்,
3: உங்க முகத்தை கழுவுறதுக்கு.
4: ஐயோ, அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
3: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
4: போட்டியில கலந்துங்க, குட்டையின் மருந்துகளை வெல்லுங்க.
3: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
5: ஜோதி ஸ்டாப் சுகரை வழங்கும் லவ் ஸ்டாக் காஃபி நேயர் ஒருவருக்கு பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. இன்று நாங்க மூன்று தகவல்களை வழங்குவோம். இந்த மூன்று தகவல்கள் எந்த தகவல் பொய்யானது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும். முதல் தகவல், ஹூண்டாய் கிண்ணம் 2026 இந்த போட்டியின் இறுதி போட்டியில தாய்லாந்து இருப்பாங்க. மூன்றாவது தகவல்,
6: ஜப்பான், இந்த நாட்டில் பயன்படுத்தப்படும் நாணயத்தின் பேர் டாலர்ஸ்.
7: இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யானது? இப்பவே உங்களுடைய பதில்களை 9678 8968 என்ற எனக்கு அனுப்பி வச்சிருங்க. அனுப்பி வைக்கும் முதல் நேயருக்கு காத்திருக்கிறது பரிசு.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
9: வணக்கம் சிங்கே.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். இசை ஞானி இளையராஜாவுடைய சில விறுவிறுப்பான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. மாவீரன் படத்திலிருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால இதய கோவில் படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக இவ்வார நட்சத்திரம் மனோ பாடிருக்கும் இரண்டு பாடல்களை கேட்க போறாங்க. அன்பு கட்டளை, வெற்றி கரங்கள் திரைப்படத்தில இருந்து. அதற்கு முன்பு உங்களுக்காக மூன்று தகவல்களை நாங்க சற்று முன்பு வழங்கி இருந்தோம். மீண்டும் உங்களுக்காக அந்த மூன்று தகவல்கள்.
1: முதல் தகவல், இன்று உலக புகைப்பட தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
0: இரண்டாவது தகவல்,
1: ஹூண்டாய் கிண்ண இறுதி போட்டியில தாய்லாந்து இருக்காங்க.
0: மூன்றாவது தகவல்,
1: ஜப்பான் இந்த நாட்டில் பயன்படுத்தப்படும் நாணயத்தின் பெயர் டாலர்ஸ்.
0: இதுல சரியான பதிலை சொன்ன முதல் நீயர்
2: வணக்கம், நான் கதிரி பேசுறேன். மூன்றாவது தகவல் வந்து தவறான தகவல்.
1: உலக புகைப்பட தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது. தாய்லாந்து சிங்கப்பூரை வீழ்த்தி ஹூண்டாய் கின்ன இறுதி போட்டிக்கு போயிட்டாங்க. ஆக அந்த மூன்றாவது தகவல் தான் தவறு இல்லையா?
0: ஆமாம், ஜப்பானில் பயன்படுத்தப்படும் நாணயம் ஜப்பனீஸ் யென், டாலர்ஸ் கிடையாது. சரி ரவி, நீங்க என் மாத்திட்டீங்களா இல்லையா?
1: வருஷ கடைசியில நான் ஜப்பானுக்கு போறத மறைமுகமா நீங்க கேக்குறீங்க.
0: கேட்டுதானே ஆகணும், என்ன செய்யறது?
1: நான் என் மாத்திரது இருக்கட்டும், நேர்கள்லாம் வரேன் அப்படின்னு பதிஞ்சுட்டாங்களா அப்படிங்கறத கேள்வி.
0: அவங்க வர போறாங்கன்னா அவங்க இப்பவே வாட்ஸ்அப் பக்கமா வருவாங்க, தகவல்களை பெற்றுக்கொள்ள லிங்க் அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க, நாமளும் அவங்களுக்கு அனுப்பி வைப்போம்.
1: அதுக்கப்புறம் என்ன மாத்துங்க, வாழ்க்கையில நம்ம எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் ஜப்பான்ல.
0: விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. AYE-ஐ நோக்கி செல்லும் ஜலான் புன்லே AYE-க்கு பிறகு இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். PIE-ஐ நோக்கி செல்லும் TPE KPE-க்கும் பொங்கோல் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. அதே போல PIE-ஐ நோக்கி செல்லும் BKE PIE சாங்கி எக்ஸிட்டுக்கும் KJE-க்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை
1: ஹோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கென பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ், 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு ஏசர் நைட்ரோ V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காஸ்ட் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காஸ்ட் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றை செல்லுங்கள் cost.com.sg.
2: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: குளிர்பதன பெட்டியை திறந்தா உள்ள இருக்கிற கீரை எல்லாம் எங்களால முடியல அப்படின்னு

மறுக்குன்னு அப்படி சாப்பிட அல்லது சமைச்சு சாப்பிட கீரை தயார். தரமான பஞ்சு போன்ற நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நேரம் இப்பொழுது காலை 7:49 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 8 செய்திகள் இடம்பெற இருக்கின்றன.
0: அதன் பிறகு எதிரொலி குழுவினர் வாரந்தோறும் புதன்கிழமைகள்ல ஒலி 9:18 அறிவிப்பு அறைக்கு வந்துருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வாரமும் நீங்க என்ன எதிர்பார்க்கல அப்படிங்கிற தகவலோட வந்துருவாங்களே.
2: ஆமா, இன்றிரவு 9:30 வசந்த மொழி வழியில் இடம்பெறும் நம்ம எதிரொலி நிகழ்ச்சியில என்ன எதிர்பார்க்கலாம்? இளம் வழக்கறிஞர்கள் ஏன் சட்ட தொழில விட்டுட்டு போறாங்க
0: கேக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குது. அதுக்கு முன்னாடி கார்டு ஒரு கதை இருக்கும் இல்லையா, அதை ஆராய்ந்து வந்த எதிரொலி குழுவினர் சந்திப்போ 8 செய்திகளுக்கு பிறகு. இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம்
3: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. TPE PIE நோக்கி செல்லும் வழியில் KPE எக்ஸிட்டுக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து. புன்லே வே, குறிப்பாக ஜாலான் புன்லே AYE நோக்கி செல்லும் வழியில் AYE க்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மத்திய கிழக்கு நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வள்ளி மதிப்புள்ள CDC பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்கப்புழக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள் உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர்.
1: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டிக்கு நாறு ஒருத்தரி. வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன். நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
4: கவிதை
3: இரவு நிலாட்டம் ஆதரவு M1
5: வணக்கம். சிங்கை ஆதரவு BYD.
6: 1000 மாதாந்திர பதிவுகளுக்கு மேல் பெற்று 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன நிறுவனமாக திகழ்கிறது BYD.
5: மாதம் முழுவதும் கவர்ச்சியான பரிசுகளையும் BYD டான்சர் உரிமையாளர் பலன்களையும் பெறலாம்.
6: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்ல பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல்
4: அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
5: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
4: ஒலி
6: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாள தாண்ட போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
7: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
6: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
7: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
6: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
7: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
6: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
7: பேரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
6: பம்பு பண்ணுன ஒண்ணு போடுவேன்.
7: நீ வளர்த்ததா புடி, நான் என்ன பண்ணுவேன்?
6: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
7: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாடே அது ராங்கா போடுமாடாச்சு. நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 8, மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துவா. சிங்கப்பூரில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் சிறார் பாலியல் துன்புறுத்தல் நடந்தது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று முஸ்லிம் விவகாரங்களுக்கான தற்காலிக அமைச்சர் ஜக்கி முகமது கூறியிருக்கிறார். சிறார் இளைஞர்கள் பங்கேற்கும் நடவடிக்கைகள், ஒன்று கூடல் ஆகியவற்றுக்கான பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்யும்படி சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றத்திடம் கேட்டிருப்பதாக அவர் சொன்னார். திரு ஜாக்கி பேசும் காணொளி மன்றத்தின் பேஸ்புக் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. எந்த பிள்ளைக்கும் எங்கும், குறிப்பாக நம் பிள்ளைகள் பாதுகாப்பாய் உணரும் இடத்தில் அவ்வாறு நடந்திருக்க கூடாது என்றார் அவர். சிங்கப்பூரைச் சேர்ந்த பதிவு பெறாத சமய போதகர் 2 சிறுவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார். அந்த வழக்கில் அவருக்கு 27 ஆண்டு 10 மாத சிறை தண்டனையும் 24 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டன. பிலிப்பீன்ஸ் சட்டப்பூர்வ சட்டவிரோத துப்பாக்கிகள் தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செய்வது பற்றி பரிசீலிக்கிறது. நேற்று அங்குள்ள ஜம்போங்கா பல்கலைக்கழக வளாகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்தனர். அவர்களில் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபர். அந்த அசம்பாவிதம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தும்படி அதிபர் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் உத்தரவிட்டிருக்கிறார். இன்னொரு பள்ளியில் சமூகத்தில், குடும்பத்தில் அத்தகைய துயரம் நடக்காமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அரசாங்க அமைப்புகள் ஆராயும்படி அவர் கேட்டுக்கொண்டார். பிலிப்பீன்ஸில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர் என்று கூறப்படுகிறது. அவர் பயன்படுத்திய 2 துப்பாக்கிகளில் ஒன்று பிலிப்பீன்ஸ் சுங்கத்துறையால் வழங்கப்பட்டது என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சுங்கத்துறையில் பணியாற்றும் அந்த மாணவரின் தந்தை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசாங்கம் வழங்கிய அனைத்து துப்பாக்கிகளையும் முழுமையாக கணக்கெடுத்து சரிபார்க்கவும், அவற்றை பயன்படுத்துவது, பாதுகாப்பாய் வைத்திருப்பது தொடர்பான விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை மறு ஆய்வு செய்யவும் சுங்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. மாணவருக்கு துப்பாக்கி எவ்வாறு கிடைத்தது, தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பது பற்றிய விசாரணை தொடர்கிறது. இந்தோனேசியா காட்டுத்தீயை கட்டுப்படுத்த செயற்கை மழையை பொழிய வைக்கும் நடவடிக்கையை தீவிரமாக்குகிறது. தென்கிழக்காசியாவின் சில பகுதிகளில் எல்லை தாண்டி பரவும் புகைமூட்டத்தை கட்டுப்படுத்த அது உதவும். எல்னினோ பருவநிலை மாற்றத்தால் வறண்ட வானிலை நீடிக்கிறது. இந்த ஆண்டின் காட்டுத்தீ பருவம் கடந்த சில ஆண்டுகள் காணாத அளவு மோசமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்தனர். 2021 இந்த மாதம் வரை 250 மேற்பட்ட முறை செயற்கை மழைக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முந்தைய 10 ஆண்டை விட அது 2 மடங்குக்கும் அதிகம் என்று இந்தோனேசிய வானிலை ஆய்வகம் தெரிவித்தது. இந்தோனேசியாவிலிருந்து பரவும் புகை பக்கத்தில் உள்ள மலேசியாவின் சில பகுதிகளில் காற்று தூய்மைக்கேட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லை தாண்டிய புகைமூட்டத்தை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியாவும் இந்தோனேசியாவும் உறுதியளித்திருக்கின்றன. காட்டுத்தீ ஏற்படும் இடங்களை மேலும் தீவிரமாக கண்காணிப்பது, விதிகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்டவற்றில் அவை கவனம் செலுத்துகின்றன. எல்லை தாண்டி செயற்கை மழை பொழிய வைக்கும் நடவடிக்கை குறித்தும் அவ்விரு நாடுகளும் பரிசீலிக்கின்றன. மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தின் ஜோஹன்சித்தியா பகுதியில் காற்றின் தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. சரவாக்கில் புகைமூட்டம் காரணமாக கடந்த வாரம் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் நேற்று மீண்டும் திறக்கப்பட்டன. சிங்கப்பூர் முழுவதும் காற்றின் தரம் இயல்பான நிலையில் உள்ளது. இந்தோனேசியாவின் சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் காட்டுத்தீ மோசமானால் சிங்கப்பூரில் புகைமூட்டம் ஏற்படலாம் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு எச்சரித்திருக்கிறது. சிங்கப்பூர் ஆசியான் கண்ட கார்பந்து போட்டியிலிருந்து வெளியேறியிருக்கிறது. 2வது அரையிறுதிப் போட்டியில் தாய்லாந்தை வென்ற பிறகும் சிங்கப்பூருக்கு